அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஒன்றியல் தமிழ் வானொலி. 24 மணி நேர தமிழ் பணியிலே இன்று ஒழித்துக் கொண்டிருப்பது நேயர் நேரம் பாடல்கள். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து அன்புடன் எஸ் சேப்பு விஜயராகவன் ஒரு பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். ஆகாஷ்வாணி நீயே என் ராணி என்ற பாடல் பிரியமுடன் என்ற திரைப்படத்திலிருந்து. எங்கே கேட்போமா?

கோயில் மணி ஓசை என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்து பாடல் ஒன்றை இன்று கேட்டிருக்கின்றார் அன்புடன் நீண்ட கால உறவு நாகூர் நாகப்பட்டினம் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். அவர்கள் மட்டுமில்லாமல் அவரது உறவுகளாக இன்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா, பர்வின், நசீகா, ரிஃபாக, இம்ரான் ஷாகில் உலகத் தமிழர்களோடு கேட்க அந்த பாடல் பாட இருக்கின்றது. ஆண்டவன் யாரையும் விட்டதில்லை வாழ்க்கையின் வட்டத்திலே என்ற பல்லவியோடு சரணங்களையும்

முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் இனிமையான பாடல்களை நாங்கள் காது கொடுக்கும் வேளையிலே இது முன்றில் தமிழ் வானொலியின் நேயர் நேரத்திற்கான பாடல் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம். அடுத்து வரும் பாடலை தர இருக்கின்றார் அன்புடனே தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் திருமதி அனுஷியா கிருஷ்ணன் அவர்களோடு அனந்தராமன் ஐயா அப்பா விஜயம் அம்மா உறவுகளும் கேட்கின்றார்கள். குங்கும பூவே கொஞ்சம் புறாவே தங்கமே உன்னை என்ற பாடல் மரகதம் திரைப்படத்தில் இருந்து

அடுத்து ஒலிக்க இருக்கின்ற ஒரு இனிமையான பாடல், அந்த பாடலை தருகின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள். சந்தனராஜ் அவர்களே, உங்கள் காதோரம் ஒலிக்க இருக்கும் அந்த பாடல் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் என்று கேட்கும் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படுத்தும் பாடலாக இருக்கின்றது.

அடுத்து வரும் இனிமையான பாடல் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா நீங்கள் தந்த பாடல். உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் என்ற மனப்பந்தல் திரைப்படுத்து பாடல் நீங்கள் கேட்ட வேளையில் உங்களுக்காக ஒலிக்கின்றது. அந்த பாடலை உங்களோடு இணைந்து என்றும் போல் இன்றும் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன் அவர்கள் மட்டுமல்ல நட்பவி நறுமுகையாள், தமிழினியாள் இவர்களும் கேட்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்டு மகிழும் பாடல்கள். அடுத்து வரும் பாடல் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்த பாடல். ரதீஷ் நீங்கள் தந்த பாடல் ஒலிக்க நாங்களும் கேட்க இருக்கின்றோம். எழுதுகிறாள் ஒரு புது கவிதை என்ற சரணாலயம் திரைப்படுத்தும் பாடல்.

இந்த பாடல்களோடு இணைந்து இன்னும் ஒரு பாடல் கேட்போம். பளைகுடாமன் குவைத் நாடு ஜோர்ஜ் நீண்டகால உறவு கேட்கும் பாடலாக ரிதம் திரைப்படத்திலிருந்து காற்றே என் வாசல் வந்தாய் என்ற பாடல்தான் அந்த பாடல். ஜோர்ஜ் உங்களோடு நாங்களும்

இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியின் அளவுக்கு கொண்டு வருகின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன். தன் பாடலை உலக மக்களோடு கேட்க வேண்டும் என்று விரும்பியவளை அமைதியாக இறுதி பாடலாக தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை என்ற திரைப்படுத்து பாடல். பாடும் பாடல் சுமை தாங்கி ஏன் என்று அழுகின்றது. இந்த பாடல் தான் அவரது அந்த பாடல். இதோ ஒலிக்கின்றது பாடல். அனைவரும் செவிமடுப்போம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக வருவது இந்து பாடல்கள். ஒரு சமயம் திருநாவுக்கரசர் ராமேஸ்வரத்திற்கு திருத்தலப் பயணம் சென்றிருந்தார். அப்பொழுது அவர் பாம்பனில் இருந்து பார்த்த பொழுது ராமேஸ்வர பகுதி முழுவதும் அவருக்கு சிவலிங்கங்கள் வடிவமாக தெரிந்ததாம். ஆகவே தன் கால்கள் சிவலிங்கங்கள் மீது படக்கூடாது என்பதற்காக அவர் பாம்பனில் இருந்தே பதிகம் பாடி வணங்கினார் என்று சொல்லுவார்கள். திருச்சியிலிருந்து பூஞ்சோலை போகும் வழியில் உத்தமர் கோவில் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. இங்கு காசிப முனிவருக்காக மும்மூர்த்திகளும் ஒன்றாக ஒரே கோவிலில் காட்சி தருகிறார்கள். புருஷோத்தம பெருமாள் நாகசயனத்தில் ஸ்ரீ ரங்கநாதரைப் போல சயனித்திருக்கிறார். அவரை தரிசித்துவிட்டு வலம் வந்தால் சிவனையும் பின்பு பிரம்மாவையும் தரிசித்து மகிழலாம். உடுப்பி கிருஷ்ணன் கோவிலில் வாழை முகூர்த்தம், பிறகு முகூர்த்தம், நெல் முகூர்த்தம் என்று மூன்று முகூர்த்தங்கள் நடைபெறுகின்றன. குறிப்பிட்ட நாளில் வாழைக்கும் பிறகுக்கும் நெல்லுக்கும் தீபாராதனை காட்டப்படுகிறது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

மதுரை கோவில் ஆயிரங்கால் மண்டபத்தின் வாயிலின் மேற்புறத்தில் தமிழ் வருடங்கள் 60 குறிக்கும் சக்கரம் வரையப்பட்டுள்ளது. திருக்குற்றாலத்தில் குற்றாலநாதருக்கும் அம்மைக்கும் தினமும் சந்தனாதி தைலம் கொண்டு அபிஷேகம் செய்கிறார்கள். திருப்பதியில் மூலவருக்கு சக்தியைப் போல வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் அபிஷேகம் செய்து ஸ்ரீசுப்த மந்திரங்களும் ஓதப்படுகின்றன. ராமேஸ்வரம் ராமநாதருக்கு நாள்தோறும் கங்கையிலிருந்து கொண்டு வரப்படும் தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. சிதம்பரம் அருள்மிகு சிவகாமி சுந்தரி அம்பாள் சன்னிதியில் மட்டுமே வேறெந்த அம்மன் சன்னிதியிலும் காணப்படாத வகையில் சித்திரகுப்தர் திருச்சன்னதி உள்ளது. சூரியன் நவகிரகங்களுக்குரிய தானியங்கள். சூரியனுக்கு கோதுமை, சந்திரனுக்கு பச்சரிசி, செவ்வாய்க்கு துவரை, புதன் பச்சை பயிறு, குரு கடலை, சுக்கிரன் மொச்சைக்கொட்டை, சனி எள், ராகு உளுந்து, கேது கொள். பாடலை கேட்போம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். கடினமானதையும் சாதிக்கலாம். ஏதாவது ஒரு கடினமான செயலை தொடங்கும் போது இது முடியுமோ முடியாதோ என்ற சந்தேகம் எழுவது இயற்கை. ஆனால் ஆண்டவரை நம்புபவர்கள் அவர்கள் மீது பாரத்தை போட்டுவிட்டு தங்கள் செய்கையை தொடங்குவார்கள். நடத்த முடியாத செயல்களை கூட நடத்தி காட்டி விடுவார்கள். தேவனின் அன்பை பெற்ற இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு சமயம் நெருக்கடியான நிலை ஏற்பட்டது. எதிரிகளுக்கு பயந்து வாழ்கின்ற சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்குமோ என்ற கவலையில் இருந்தனர்.

ஒரு பக்கம் தேவனின் ஆசீர்வாதம், தேசத்தில் செழிப்பு என இருந்தாலும் மற்றொரு பக்கம் அந்த செழிப்பு எதிரிகளால் அழிக்கப்பட்டது. உழைப்பின் பலனை அனுபவிக்க முடியாமல் மக்கள் தவித்தனர். யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்று கலங்கிய சமயத்தில்தான் கிதியோன் என்பவரை கர்த்தர் சந்தித்தார். தேவ ஜனனத்தை சத்துருக்களின் வல்லமையில் இருந்து விடுவித்து ஆசீர்வதிப்பதற்காக உன்னை அனுப்புகிறேன் என்றார். நான் எப்படி இந்த சத்துருக்களை மேற்கொள்ள முடியும், சமாளிக்க முடியும் என்று அவர் கலங்கிய போது, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார் கர்த்தர். அதன்படியே அவனுடன் இருந்து வெற்றி பெற்று தந்தார். ஒரு கடினமான செயல் ஆண்டவரின் கிருபையால் சாத்தியமாயிற்று. அன்று கிதியோனுக்கு வாக்கு கொடுத்து நிறைவேற்றி தந்த கர்த்தரிடம், நீங்கள் செய்து வரும் பணிகள், குடும்ப பிரச்சனைகள் உள்ளிட்ட எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடுங்கள். அவர் உங்களோடு இருந்து வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் அளித்து மகிழச் செய்வார். ஒரு பாடலை கேட்கலாம்.

ஒரு பேச்சு போட்டிக்கோ நேர்முகத் தேர்வுக்கோ போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இவற்றுக்கு புறப்படும் முன்பாக என்ன செய்வது, எப்படி நடந்து கொள்வது என்பதை பற்றிய புத்தகங்களை படித்தோ அனுபவஸ்தர்களிடமிருந்து கேட்டோ தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்படி மற்றவர்களிடம் கலந்து ஆலோசிப்பதை விட எல்லாவற்றுக்கும் மேலான தேவனை நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இன்று ஒரு முக்கியமான விஷயம் தொடர்பாக போகிறேன். என் வாழ்க்கை தலைவிதியை நிர்ணயிக்கும் நேர்முக தேர்வுக்கு செல்ல இருக்கிறேன். நிர்கதியாக கணவன் வீட்டிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட என் சகோதரியின் வாழ்க்கை பிரச்சனை குறித்து பேசி பிரிந்தவர்களை இணைத்து வைக்கப் போகிறேன். நான் பேச்சு போட்டிக்கு செல்கிறேன். எனக்கு பேசும் வல்லமையையும் வெற்றியையும் தர வேண்டும் என்று ஜெபித்தாலே போதும். வல்லமையுள்ள தேவன் உங்கள் வாக்கில் இறங்கி விடுவார். பைபிளில் எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்லர், உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிடமிருந்து பேசுகிறவர் என்ற வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தின்படி உங்கள் இடத்தில் இருந்து தேவனே பேசுவார், அவரே பதிலளிப்பார். தேவனின் பதில் சமாதானத்தையும் வெற்றியையும் தரும் என்பதில் சந்தேகம் இல்லை.

இஸ்லாமிய பாடல்களை கேட்பதற்கு முன் அறிவோம் இனிய இஸ்லாம். இக்காலத்தில் மிகச்சிறிய பணிகளை செய்தவர்கள் கூட பிறர் தங்களை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நபிகள் நாயகத்தின் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை இப்பொழுது கேளுங்கள். அவர் ஒருமுறை பள்ளிவாசலில் தொழும் முன்பு ஒழு, அதாவது கை கால் உடல் கழுவுதல் செய்து கொண்டிருந்தார். அவரது கையில் இருந்து வழிந்த நீரை சில தோழர்கள் பிடித்து தங்கள் உடலை கழுவிக்கொண்டனர். அவர்களிடம் நாயகம் சற்று கடுமையாக, ஏன் இப்படி செய்தீர்கள் என கேட்டார். அதற்கு அந்த தோழர்கள், இறைவனின் தூதராகிய உங்கள் மீது நாங்கள் கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்தவே இவ்வாறு செய்தோம் என்றார். நபிகள் அவர்களை கண்டித்தார். தோழர்களே, உங்கள் அன்பை காட்டும் வழி இதுவல்ல. என்னை மனப்பூர்வமாக நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலேயே என்னை பின்பற்றுங்கள். நான் எதை செய்கிறேனோ அதை செய்யுங்கள். நான் எதை விலக்கி விடுகிறேனோ அதை நீங்களும் விலக்கி விடுங்கள். என் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அவ்வாறே நடந்து காட்டுங்கள். அதை விடுத்து என்னை வெளிப்படையாக போற்றி புகழ்ந்துவிட்டு உங்களின் வாழ்க்கையில் என்னை முன்மாதிரியாக கொண்டு நடக்காத யாரும் உறுதியாக என்னை பின்பற்றியவராக மாட்டீர்கள். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். புகழனைத்தும் எல்லா புகழும் இறைவனுக்கே, மனிதனுக்கு அல்ல. உங்களில் எவரேனும் முகஸ்துதி செய்வதைக் கண்டால் அவர்களின் முகங்களில் மண்ணை வாரி அடியுங்கள் என்று கடுமையாக சொன்னார் நபிகள் நாயகம்.

பெற்றோருக்கு உதவி செய்யும் பிள்ளைகளுக்கு எனது வாழ்த்து உண்டாகட்டும். அவருடைய ஆயுளை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. எனது உம்மத்தவர்களில், அதாவது பின்பற்றுவர்களில், செல்வந்தர்களை விட 500 வருடங்களுக்கு முன்பாக ஏழைகள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். பெருமைக்காக எவர் கீழாடையை தரையில் படும்படி அணிந்து செல்கிறார்களோ அவரே கியாம நாளில் அல்லாஹ் கருணையின் பார்வையால் பார்க்க மாட்டான். இங்கே செயல் மட்டுமே, அதாவது பூமியில் செயல் மட்டுமே, கேள்வி இல்லை. அங்கே, அதாவது இறைவனின் முன்பு, கேள்வி உண்டு, செயல் இல்லை. பாவங்களில் பெரும்பாவம் கூலி வேலையாட்களின் கூலியில் மோசடி செய்வது ஆகும். பாடலை கேட்போம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம் காற்றலையில் உங்களோடு நான் மதுரை கலையகத்திலிருந்து அனு சாத்தப்பன். முதல் நிகழ்ச்சியாக நமது சிந்தனைக்கு ஏழ்மை நினைத்து வருந்தாதீர்கள். பணம் மட்டுமே சக்தி அல்ல, நன்மையும் தெய்வ பக்தியுமே உண்மையான சக்திகள். உலக நன்மைக்காக உங்களிடம் உள்ள அனைத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருங்கள். பிறருக்காக நீங்கள் செய்யும் சிறிய முயற்சி கூட உங்களுக்குள் பேராற்றலை உண்டாக்கும். எந்த பணியாக இருந்தாலும் அதை உங்களின் விருப்பத்திற்கேற்ப மாற்றி கற்றுக்கொள்வதே அறிவுடைமை. வாழ்த்துங்கள். தினமும் காலையில் எழுந்ததும் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று அனைவரையும் வாழ்த்துங்கள். எந்த சூழ்நிலையிலும் கோபம் வராதவனாக மாறிவிட்டால் அவன் ஞானம் அடைந்து விட்டதாக பொருள். மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கிவிடும். விழிப்புடன் இருத்தல் மட்டுமே மனதில் தவறான எண்ணங்களை நுழைய விடாமல் தடுக்க முடியும். மனதில் கோபம் என்னும் இருள் சூழ இடம் கொடுக்காதே. இது நீங்க சாஸ்திரங்கள் சொல்வதை கேள். உடலை உறுதிப்படுத்தி உன்வசம் ஆக்கு, இல்லாவிட்டால் வாழ்வு துன்பமயமாகிவிடும். அச்சம் கொண்டவன் அறிவாளியாக இருக்க மாட்டான். அறிவே எல்லா செல்வங்களுக்கும் வேறாக இருக்கிறது. மதிப்புடன் வாழ்ந்த மனிதனுக்கு உண்டாகும் பழிச்சொல் மரணத்தை விட கொடிய துன்பம் தரும். மக்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டியது அரசின் கடமை. பிறர் துன்பப்படும் போது அவர்களை ஆதரிக்க நம்மால் இயன்ற உதவி செய்வதே மனிதாபிமானம். உடல் உடை இரண்டும் அழுக்கு இல்லாமல் இருந்தால் போதாது, மனதில் அழுக்கு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒழுக்கம் உள்ளவன் செய்யும் செயல்களில் மட்டுமே அழகும் ஒழுங்கும் வெளிப்படும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது தகவல் அறியும் நேரம். இன்று உலகளவில் பல பத்திரிகைகள் இருந்தாலும் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனமே முதன்மையானது. கிபி 1850 ஜெர்மனியைச் சேர்ந்த பால் ஜூலியஸ் ராய்ட்டர் தன் கல்லூரி படிப்பை முடித்ததும் வங்கியில் 2 ஆண்டுகள் வேலை செய்தார். அப்பொழுது வங்கிக்கு பாரிஸின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விவரங்கள் தேவைப்பட்டன. அதற்காக அக்ஸலா சப்பேல்லா என்ற செய்தி தொகுப்பு நிறுவனத்தை உருவாக்கினார். இந்த வளர்ச்சியில் புறாக்களுக்கு பெரும் பங்கு உண்டு. செய்திகளை விரைவாக கொண்டு வந்து சேர்த்ததில் புறாக்கள் சிறந்து விளங்கின. ஜெர்மனியில் இருந்து பாரிஸின் பிரஸ்லஸ் நகருக்கு செல்லும் ரயிலில் புறாக்களை அனுப்பி வைப்பார் ராய்ட்டர். அந்த ரயில் இரவு முழுவதும் பயணித்து விடியற் காலையில் பிரஸ்லஸ் நகருக்கு சென்று அடைந்துவிடும். அங்கு இருக்கும் ராய்ட்டரின் நண்பர் அங்குள்ள பங்கு மார்க்கெட் நிலவரம், விலை விவரம் போன்ற தகவல்களை புறாக்களின் காலில் கட்டி பறக்க விடுவார்கள். இதில் பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், புறப்பட்ட 7 மணி நேரத்தில் இந்த புறாக்கள் ராய்ட்டரிடம் வந்து சேர்ந்துவிடும். மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து வந்து அந்த செய்தியை சேர்த்தன அந்த புறாக்கள். இதே தொலைவை 9 மணி நேரத்தில் தான் ரயில் கடக்கிறது. இப்படி சுடச்சுட கிடைத்த பங்கு மார்க்கெட் நிலவரத்தை நல்ல விலைக்கு உடனே வியாபாரிகளுக்கு விற்றுவிடுவார் ராய்ட்டர். கடந்த 1851 லண்டனில் இருந்து பாரிஸுக்கு கடலுக்கு அடியில் கேபிள் அமைத்து அதன் மூலம் தகவல் தொடர்பு ஏற்பட்டது. அப்பொழுது லண்டனுக்கு வந்த ராய்ட்டர் தன் தொழிலை மேலும் விரிவடைய செய்தார். நாளடைவில் செய்திகள் மட்டுமின்றி பொதுவான செய்திகளையும் தொகுத்தளிக்க துவங்கினார். இது மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. ஒருமுறை மாவீரன் நெப்போலியன் போர் பற்றி பாராளுமன்றத்தில் பேச இருக்கும் செய்தியை முன்கூட்டியே வெளியிட்டார் ராய்ட்டர். இது மக்களிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புகழின் உச்சிக்கு சென்றார். செய்திகளை சம்பந்தப்பட்டவர்களிடம் வாங்கி வெளியிடுவதை விட போர் பற்றிய செய்திகளை நேரடியாக நிருபர்களை போர்முனைக்கே அனுப்பி அவர்கள் பார்த்தவற்றை செய்தியாக எழுதி தரும்படி சொன்னார். இதற்கு முன்வரை சம்பவ இடத்துக்கு நிருபர்கள் சென்று நேரடியாக செய்தி சேகரிக்கும் பழக்கம் நடைமுறையில் இருந்தது இல்லை. இது அந்த காலத்தில் மிகப்பெரிய புரட்சி. இப்படி பல புரட்சிகளை செய்த ராய்ட்டர் நிறுவனம் இன்று 180 நாடுகளில் தன் கிளையை பரப்பி செய்திகளை சேகரித்து வருகிறது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ஆரோக்கிய சமையலை பற்றி காணலாம். சத்தான உணவுகள் என்னென்ன, உடல் நலத்துக்கு தேவையான முக்கியமான உணவுகள் எவை என்பதை அறிந்து அதை தவிர்க்காமல் உண்ண வேண்டும். அப்படி சாப்பிட்டால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். முதலாவதாக வெள்ளை பூண்டு. குடல் புண் மற்றும் தலைவலி முதல் புற்றுநோய் வரை பல நோய்களை குணமாக்கும் சக்தி வெள்ளை பூண்டில் உள்ளது. உடலில் நன்மை தரும் கொலஸ்ட்ரால் உருவாக வெள்ளை பூண்டின் பங்கு முக்கியமானது. வெங்காயம் ஜலதோஷத்தை ஏற்படுத்தும் நச்சுக்கிருமிகளையும் புற்றுநோய்களையும் இதய நோய்களையும் தடுக்கும் தன்மை வெங்காயத்தில் உண்டு. நோய் தொற்றை தடுத்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. வெங்காயத்தில் உள்ள அலிலின் என்ற ரசாயன பொருள்தான் பாக்டீரியாக்கள் நச்சுக்கிருமிகள் போன்றவை உடலில் சேரவிடாமல் தடுக்கின்றன. கேரட் நோய் எதிர்ப்பு சக்தி காய்கறிகளில் கேரட்டும் ஒன்று. இதில் உள்ள பீட்டா கரோட்டின் உதவுகிறது. ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி சக்தி அதிகம் உள்ளது. இந்த விட்டமின் காற்று மற்றும் நீர் மூலம் பரவும் நோய் தொற்று கிருமிகளை எதிர்த்து போராடி சேராமல் தடுக்கின்றன. இது எலுமிச்சையிலும் உள்ளது. சரி, ஒரு சமையல் குறிப்பு காணலாம். வாழைக்காய் பச்சடி. தேவையானவை: துவரம் பருப்பு அரை கப், வாழைக்காய் ஒன்று, பெரிய வெங்காயம் ஒன்று, தக்காளி மூன்று, பச்சை மிளகாய் இரண்டு, சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன், புளி சிறிய நெல்லிக்காய் அளவு, மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், உப்பு தேவைக்கு, தாளிக்க கடுகு அரை டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. செய்முறை பார்க்கலாம். துவரம் பருப்பை மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு வேக வைக்கவும். வாழைக்காய் வெங்காயத்தை தோல் நீக்கி பொடியாக நறுக்கிக் கொள்ளுங்கள். புளியை அரை கப் தண்ணீரில் கரைத்து வடிகட்டுங்கள். எண்ணெய் காய வைத்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து வெங்காயம் கீரிய பச்சை மிளகாய் ஆகியவற்றை சேர்த்து நன்கு வதக்குங்கள். அத்துடன் வாழைக்காயை சேர்த்து தக்காளி சேர்த்து மேலும் நன்கு வதக்கவும். பின்பு புளிக்கரைசல், வேக வைத்த பருப்பு, தேவையான உப்பு சேர்த்து நன்கு கொதிக்க விட்டு இறக்கவும். வாழைக்காயில் ஒரு வித்தியாசமான சுவையான சைட் டிஷ் மிக ருசியாகவும் இருக்கும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி நீதி நூல்களில் நிர்வாகம். உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டா, உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும், அம்மருந்து போல்வாரும் உண்டு. உறவும் நட்பும் உதவுகின்ற பாங்கு பற்றிய இன்னொரு பாடல் இது. உலகம் முழுக்க அன்றும் இன்றும் இதுதான் உண்மை. பல மொழிகளில் மேற்கோள் அகராதிகள் என்றபடி பொன்மொழிகள் தொகுப்புகள் வெளிவந்துள்ளன. அவற்றில் நட்பு என்ற தலைப்பில் நூற்றுக்கணக்கான பொன்மொழிகளை நாம் காணலாம். ஒரு உதாரணத்துடன் அது போன்ற உண்மையை ஔவையார் இங்கே சொல்லியிருக்கிறார். உடன் பிறந்தவர்கள் சுற்றத்தார்கள் என்று பலர் உண்டு. எல்லோருமே மோசமானவர்கள் என்று சொல்ல முடியாது. அண்ணன் தம்பி, அக்காள் தங்கை, அண்ணன் தங்கை, அக்காள் தம்பி உறவுக்கும் உதவிக்கும் இலக்கணமாக பலரை பார்க்கிறோம். ஆனால் இதெல்லாம் அபூர்வ சங்கதிகள், பொதுவான நியதிகள் அல்ல. உடன்பிறப்பு என்பது அக்காள் தங்கை அண்ணன் தம்பி மட்டும்தானா? வியாதிகளும் கூடத்தான் சிலருக்கு உடன்பிறப்புகள். அந்த வியாதிக்கு மருந்து தொலைவில் உள்ள மலையிலிருந்து வரக்கூடியது. வியாதி நெருக்கம் தீர்வு தொலைவு என்பதே உண்மை. நாம் சமயங்களில் யாருக்காவது யாரிடமாவது சிபார்சு நாடி போகும் பொழுது இந்த உண்மையை மனதில் பதித்து கொள்ள வேண்டும். அந்த பெரிய மனிதர்களின் அக்காள் அண்ணன் தம்பி அல்லது தங்கையை தெரியும் என்பதால் காரியத்தை நடத்தி கொள்ளலாம் என்று அவர்களை நாடுவது பல சமயங்களில் தவறான அணுகுமுறையாகி விடலாம். அதே நேரம் தொலைதூரத்தில் அந்த பெரிய மனிதருக்கு ஒரு நண்பர் இருக்கலாம். தொலைவின் சிரமம் பாராமல் அவரை அணுகி காரியம் நடத்தி கொள்ள முடியும். ஆக தொலைவும் நெருக்கமும் உறவு சார்ந்தது அல்ல, நிலத்தின் தொலைவு சார்ந்ததும் அல்ல. எல்லாம் மனதை பொறுத்தது. இரத்த நெருக்கம் மன நெருக்கமாக அமைவது இல்லை. நில்லா கோபம். கற்பிளவோடு ஒப்பர் கயவர், கடுஞ்சினத்து பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வரே, விற்பிடித்து நீர்கழிய எய்த வடு போல மாறுமே சீர் ஒழுக சான்றோர் சினம். கோபம் பாபம் என்று சொல்வார்கள். கோபம் சண்டாளம் என்றும் ஒரு பழமொழி இருக்கிறது. எல்லோருடைய கோபமும் ஒரே மாதிரியானது அல்ல. சிலருக்கு சட்டென்று கோபம் வரும், உடனே அடங்கிவிடும். யாரிடம் கோபப்பட்டார்களோ அவரிடம் வெறுப்பை காட்ட மாட்டார்கள். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி, கணமேயும் காத்தல் அரிது என்று திருவள்ளுவர் சொல்கிறாரே, அப்படிப்பட்ட குணநலம் மிக்கவர்களின் கோபம் யாருக்கும் தீங்கு செய்யாது. ஆனால் கயவர்களின் கோபம் பொல்லாதது. ஒருவருக்கு ஒருவர் கோபம் கொண்டால் அத்துடன் அவர்களது நட்பு இற்று போய்விடும். அது பாறை பிளப்பது போல. பிளந்த பாறை சேராதது போல கயவர்கள் கோபம் கொண்ட பிறகு சேர்ந்து கொள்ள மாட்டார்கள். இவர்கள் கீழானவர்கள். நடுத்தட்டில் சிலர் இருக்கிறார்கள். இவர்களும் தம்மை ஒத்தவர்களுடன் கோபப்பட்டு சிறிது காலம் பிரிந்திருப்பார்கள். ஆனால் யாரேனும் ஒருவர் சேர்த்து வைக்க முயன்றால் சேர்ந்து கொள்வார்கள். அது தங்கம் பிளவுபடுவது போல உருக்கி சேர்த்து விடலாம். உத்தமர்களின் கோபம் இருக்கிறதே, அதற்கு தடயமே இருக்காது. வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அம்பு கொண்டு நீரை பிளந்து சென்றாலும் உடனேயே நீரோடு நீர் சேர்வது போல கோபம் கொண்ட அறிஞர்கள் உடனே சமாதானமாகி விடுவார்கள். கோபம் என்பது நம் இயல்பை பொறுத்தது, நம்முடன் பழகுபவர்களின் இயல்பையும் பொறுத்தது. எனவே கல்பாறை போன்றவர்களுடன் பழகாமல் தங்கம் போன்றவர்கள் தண்ணீர் போன்றவர்களுடன் பழகலாம். எப்படி இருப்பினும் கோபத்தினால் நமக்கு நஷ்டம் என்பதை புரிந்து கொண்டால் பலருடன் நாமே சமாதானமாகப் போவது எளிது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

சளி பிடித்தாலும் அவ்வளவு எளிதில் நிவாரணம் கிடைக்காது. கொஞ்ச காலம் இருந்துவிட்டு பிறகுதான் செல்லும். எனவே சனி பகவான் என்றால் அவ்வளவு பயம். சனி பகவானின் அருளை பொழியும் பல்வேறு திருத்தலங்கள் நாடெங்கிலும் அமைந்திருக்கின்றன. கும்பகோணம் அருகிலுள்ள திருநறையூர் அதாவது நாச்சியார் கோவில், தேனி அருகிலுள்ள குச்சனூர், திருநெல்வேலி அருகிலுள்ள ஸ்ரீவைகுண்டம் காசி விஸ்வநாதர் கோவில், ஆரணி அருகிலுள்ள ஏரிக்குப்பம் யந்திர சனீஸ்வரர், சென்னை பொழிச்சலூர் குத்தாலம் சோழீஸ்வரர் திருக்கோவில், விழுப்புரம் அருகிலுள்ள கோலியனூர், கல்பட்டு, திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கொள்ளிக்காடு, மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சனி சிங்கனாப்பூர், இப்படி பல எண்ணற்ற திருத்தலங்கள் சனி பகவானின் அருள் பெற்று செல்வதற்கு உதாரணங்களாக சொல்லலாம். இவருக்கு எத்தனையோ திருத்தலங்கள் இருந்தாலும் அவற்றில் வெகுவாக சிறப்பித்து சொல்லப்படும் திருத்தலம் திருநள் ஆறு. தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சனீஸ்வரரை வணங்கி செல்கிறார்கள். காரைக்கால் அருகில் அமைந்துள்ளது இத்திருத்தலம். கும்பகோணத்திலிருந்து 52 கிலோமீட்டரும் காரைக்காலிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது. பூமத்திய ரேகை பகுதியில் சூரியனுடைய கதிர்வீச்சு எப்படி அதிகமாக அருகில் இருக்கிறதோ அதுபோல சனி கிரகத்தின் நீள்வட்ட பாதையில் அதிகபட்சமான சனி கிரகத்தின் கதிர்வீச்சு திருநள்ளாற்றில் கிடைக்கிறது என்பது அறிவியல் உண்மை. வானவெளியில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் தனக்கு உகந்த தலமான திருநள்ளாற்றில் தினமும் ஒவ்வொரு நேரத்தில் தன் கதிர்களை வாரி இறைக்கின்றார். இதனால் கூட இந்த திருத்தலத்தில் நம் முன்னோர்கள் சனி பகவானுக்கு விசேஷமான ஆலயம் எழுப்பியிருக்கக்கூடும் என்கிற ஒரு கருத்தும் உண்டு. சனி பகவான் வழங்கும் கொடுமையான பலன்களில் இருந்து மீள்வது என்பது பெரும் பாடாக இருக்கும். இது போன்ற வேளைகளில் சனி பகவானை தோத்திரம் பாடி துதித்தால் அவர் நமக்கு அருள்வார். ஸ்தோத்திர பிரியன் என்று இவரை சொல்லுவது உண்டு. சனீஸ்வர அஷ்டோத்திர மந்திரத்தை துதித்து சனி பகவானை வணங்கிய பின் தான் இழந்த ராஜ்யத்தை திரும்ப பெற்றனர் பாண்டவர்கள். ஜாதகத்தில் கோச்சாரப்படி அஷ்டமத்தில் சனி இருக்கும் பொழுது உலகை ஆளும் இந்த சர்வேஸ்வரனே பிட்சை எடுக்க வேண்டிய நிலை வந்தது. இரண்டாம் இடத்தில் சனி வீட்டிலிருந்து 7.5 சனி காலத்தை அனுபவித்த நேரத்தில்தான் அசுரகுருவான சுக்கிரனுக்கு ஒரு கண் பார்வை பறிபோனது. சீதைக்கு ஜென்மத்தில் சனி இருந்தபோதுதான் ராவணன் அவளை லங்காபுரிக்கு கவர்ந்து சென்றான். ஏராளமான இன்னல்களுக்கு பின் சனீஸ்வர ஸ்தவராஜ சோஸ்திரம் உச்சரித்த பின் தான் தனது தேசத்தை திரும்ப பெற்றான் நளன். சனி பகவான் சந்தோஷம் அடைந்தால் அதிகமாக கொடுப்பார், கோபம் அடைந்தால் அடியோடு அழித்து விடுவார். கொட்டி கொடுக்கும் குணத்தில் சனி பகவானுக்கு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லை. கொட்டி கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பினால் போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு செல்வ வளத்தை வாரி வழங்கி விடுவார். இதனால்தான் சனியைப் போல கொடுப்பவனும் இல்லை, அவரைப் போல கெடுப்பவனும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. நளமகராஜனுக்கு நல்ல வழியை இந்த திருத்தலம் கொடுத்தமையார் நல் ஆறு என வழங்கப்பட்டு பின்னாளில் இது நள்ளாறு என்று ஆனதாக சொல்கிறார்கள். நளனும் ஆறும் சேர்ந்ததாலும் நள்ளாறு ஆனதாக ஒரு தகவலும் உண்டு. நளமகராஜனின் வேண்டுகோளின்படி சனி பகவான் இங்கே எழுந்தருளி ஏவல், திருஷ்டி, கிரகதோஷம் போன்றவை அகல அருள் பாலிக்கிறார். சனி பகவானை வணங்கச் செல்லும் பக்தர்கள் அவசரம் அவசரமாக அவரை மட்டும் வணங்கிவிட்டு செல்லக்கூடாது. இங்குள்ள தர்பாரண்யேஸ்வரரை அவசியம் தரிசிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சன்னதியையும் வணங்க வேண்டும். இங்கு மூலமூர்த்தியாக அமைந்துள்ள தர்பாரண்யேஸ்வரர் சிறந்த வரப்பிரசாதி. இங்குள்ள அம்மைக்கு போகமார்த்த பூன்முலையாள் என்ற பெயர். கோவிலின் கிழக்கு பகுதியில் உட்புறத்தில் வட பகுதியில் சனி பகவான் சன்னதி அமைந்துள்ளது. நவகிரக மண்டபத்தில் சனி பகவான் மேற்கு நோக்கித்தான் காணப்படுகிறார். இங்கே கிழக்கு நோக்கி அபய மூர்த்தியோடு அனுகிரக மூர்த்தியாக விளங்குகிறார். இதனால் சனி பகவானுக்கு அர்ச்சிக்கப்படும் பூஜை பிரசாதங்களை வீட்டிற்கு எடுத்து செல்லலாம். சனி பகவானுக்கு தினமும் 5 கால பூஜை நடக்கும்.
விசேஷ அபிஷேகங்கள், அலங்காரங்கள் என்று எந்த நேரமும்

மிகவும் பிஸியாக காணப்படுகிறார். சனி பகவானே இங்கு பிரதானம் என்பதால் நவக்கிரக சன்னதி இங்கு இல்லை. சனி பகவானின் ஆட்சியால் எத்தகைய துன்பம் நமக்கு வந்தாலும் அந்த காலத்தில் பொறுமையுடன் இருந்து அவரது நாமத்தையே ஜெபித்துக் கொண்டு இருக்க வேண்டும். மன உறுதியை இழக்கவே கூடாது. நளனை விட்டு சனி பகவான் விலகும் முன் அவனுக்கு தந்தவரம் இதுதான். அரசர்களுள் தனித்தன்மை கொண்டவனே, வெற்றியை விரும்புகிறவனே, பூர்வஜென்ம வினை காரணமாக இத்தனை காலம் உன்னிடம் வசித்து வந்தேன். உன் உடலுக்குள் இருந்த கார்கோடகனின் விஷம் என்னை பாதித்துக் கொண்டே இருந்தது. மிகுந்த துன்பத்துடன் தான் உன் உடலில் இருந்து வந்தேன். உன் பொறுமை எனக்கு பிடித்திருக்கிறது. இந்த உலகில் எந்த மனிதர் கொஞ்சமும் அலுத்து கொள்ளாமல் உன் சரித்திரத்தை சொல்கிறார்களோ அல்லது உன் புகழ் பாடுகிறார்களோ அவர்களுக்கு என்னால் எந்த காலத்திலும் துன்பம் வராது, இது நிச்சயம் என்றார். ஆக நளனின் சரித்திரத்தை கேட்டாலோ படித்தாலோ சனி பகவானின் ஆசி நமக்கு கிட்டும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனிமையான இந்த காலை வேளையிலே இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அன்பான உறவுகளே, உங்களிடம் நலமும் கேட்டு நாமும் நலமென்று கூறிக்கொண்டு காற்றலையில் இணைகின்றேன். ஒரு மணி நேரத்திற்கு சிந்தனை செல்வன்.

கதிரவனின் ஒளி கண்டு காரிருள் மறைந்து கனிவான எண்ணங்கள் மனதிலே உதிக்க, புத்துணர்வு பெற்று புலர்ந்த பொழுதினை மலர்ந்த விழிகளுடன் பார்க்கும் இந்த வேளையிலே, அன்பு உறவுகளை உங்களை நான் இணைக்கின்றேன் எங்கள் மொழியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றலோடு.

பொதிகை தென்றல். வேத மாமுனிவன், அகத்திய மாமுனிவன் என்று கூறும் அந்த அரும்பெரும் தமிழறிஞன், தமிழுக்கே இலக்கணம் வகுத்த அந்த பேரறிஞன் வாழ்ந்த அந்த பொதிகை மலையிலிருந்து புறப்பட்டு வரும் தென்றல் தமிழ் மனத்துடன் தவழ்ந்து வந்து எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் புகுந்து காற்றலையில் கலந்து உங்கள் வாசல் வரை வந்து உங்கள் காதுகளில் இன்றைய காலை பொழுதை இனிமையான பொழுதாக கழித்து இன்ற நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு வரும் வேளையிலே முதல் பாடலாக மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் உலா வருகின்றது பொதிகை தென்றல்.

காற்றலையில் மிதந்து வந்து புத்துணர்வுடன் வெளித்தெழுந்த நமக்கு மேலும் விழிப்புணர்வையும் அறிவுரையும் கூட்டிச் சென்ற அந்த பாடல் மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றலில் மலர்ந்தது. பொதிகை தென்றல் கூட்டி பெறும் அடுத்த பாடலையும் வானொலியில் கேட்டுடுவோமே ஆவலுடன் இந்த ஆதிகாலை வேளையிலே.

கொஞ்சம் மஞ்சள் பூவே ஆரம்பித்து அந்த பாடல் மெல்லிசையாக வந்து இதமாக துல்லியமாக எங்கள் காற்றலையில் கலந்து வந்து உங்கள் காதோரம் தந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலும் ஓர் இனிமையான பாடலாக, இங்கே அதிகாலை வேளையில் நினைவுகூரக்கூடிய ஒரு பாடலாக வந்து எங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் பாடல் இதோ காற்றலையில் வருகின்றது.

புலர்ந்து வந்த பொழுதை கண்டு மலர்ந்திருக்கும் நிலங்களும் மலர்களும் மலர்பான எண்ணங்களை மனத்திலே புகட்ட இனிமையான இங்கிதமான மெல்லிசைக்கூடிய பாடல்களை மெதுவாக எடுத்து வந்து காற்றலையில் தரும் பொதிகை தென்றல் எங்களை இந்த நாளில் மகிழ்வாக இருக்க வைக்க தரும் அடுத்த பாடல்.

மங்களநாதம் இதமாக எங்கள் நெஞ்சிலே இனிப்பான எண்ணத்தை தர இந்த காலை வேளையை இனிமையாக்கிக் கொண்டிருக்க துடிக்கின்றது ஒன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் சுமந்து வந்து தரும் பாடல்கள் சிந்தனைக்கும் அறிவுக்கும் மங்களத்துக்கும் குங்குமத்துக்கும் மஞ்சள் குங்குமங்களை கூட காட்டிக்கொண்டு அந்த நினைவுகளை ஊட்டிக்கொண்டு இந்த நாளை ஒரு நல்ல நாளாக ஆற்ற ஓடி வந்து தரும். அடுத்த பாடலையும் கேட்டு பார்ப்போம்.

சூரியனின் ஒளிபட்டு பூமியெல்லாம் வெளித்தோடி கிடக்கும் இந்த வேளையிலே நிலாவே நீ ஏன் வானத்தில் இருக்கின்றாய், கீழே இறங்கி வா, நாங்கள் குளித்து முழுகி உலாவி கழித்திடலாம் என்று கேட்பது போன்ற அந்த இனிமையான பாடலை காற்றலையில் தந்து எங்களையும் விழிக்க வைத்தது இந்த பொதிகை தென்றல். நீர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவையில் தினமும் மலரும் அதிகாலை வேளையிலே புலரும் பொழுதை நல்ல பொழுதாக கழிக்க வந்து தரும் இதமான பாடல்களை காற்றலையில் தருவது என்றென்றும் பொதிகை தென்றல். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவை. சரி, அடுத்த பாடல் இதுவென்று பார்த்துடுவோமா?

ஆண்டவன் தோட்டத்தில் அதிகாலை வேளையிலே பூங்குயில்கள் பாடும். பூங்குயில்கள் மட்டுமல்ல, அங்குள்ள குருவி இனங்கள், பறவை இனங்கள், தேனீக்கள் முதல் கொண்டு ரீங்காரம் எழுப்பி பலவிதமான ராகங்களை தருவதை கேட்கும் சுபாவத்தில் அமைந்த இந்த பாடல், நாங்களும் அந்த ஆண்டவன் தோட்டத்தில் ஒரு உறவுகள் தானே என்று எங்களையும் விழித்திருந்து இந்த ஆலோலத்தை கேட்குமாறு கூறி, அதிகாலை வேளையில் புலரும் பொழுதினிலே எப்படி இருக்கும் பாடும் பறவைகள் நாங்கள் என்று கூடி வந்து கூறிய அந்த பாடலை கேட்டு மகிழ வைத்ததும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல். அது மட்டுமல்ல, இதோ பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலும் இன்றைய நாளை நல்ல நாளாக கழிப்பதற்கு இந்த அதிகாலை வேளையிலே இதமான ஒரு பாடலை கொண்டு வந்து எங்களுக்கு தருகின்றது காதோரத்தில் ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலரும் பொதிகை தென்றல்.

இளைய உள்ளங்கள் இனிப்போடு எழுந்து துள்ளி குதித்து ஓடி இந்த நாளை நல்ல நாளாக கழித்திட வேண்டும் என்பதற்காக இந்த மொன்றியல் தமிழ் வானொலி எத்தனையோ பாடல்களை வானொலியில் தந்து எல்லோருக்கும் இன்பமூட்டி எல்லோரையும் புத்துணர்வு பெறச் செய்யும் வேளையில் அடுத்து வரும் பாடலையும் தொடுத்து விடுகின்றது இந்த பொதிகை தென்றல் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில்.

உள்ளத்தால் இணைந்தவர்கள் உணர்வுகளால் ஒன்றுபட்டு எண்ணற்ற கருத்துக்களை கற்பனையாய் ஊறிவிட அங்கே தூவானமும் மாறி தூறலாக சிறைந்தோடும் வேளையிலே அங்கே சிறுநாரை கூட்டம் திசையெங்கும் பறந்து செல்ல அந்த கீழ்வானம் கிழக்கு வானம் சிவந்து வரும் இந்த அதிகாலை வேளையிலே பொதிகை தென்றல் தேடி வந்து தந்த அந்த இளம் சிட்டுக்களின் பாடல்களை கேட்டு மகிழ வைத்தது முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவை. நீர்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கும் பொதிகை தென்றல். என்றும் போல் இன்றும் பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் கேட்டு மகிழ்ந்துடுவோம் அன்பு உறவுகளே.

காத்து காத்து அங்கே நல்ல காத்து வந்த வேளையிலே பார்த்து பார்த்து நல்ல பூ பாட்டும் வந்ததை போது, ஏனென்றால் அங்கே அதை கேட்டு அங்கே 100 பூக்கள் பூத்திருந்து அந்த பூக்கள் பிஞ்சாகி காயாகி கனியாகி காலமெல்லாம் இனிப்பாகும் அந்த கனிவான கீதங்களாக மாறி வந்து எங்களுக்கு கேட்கும் காலையில் மட்டுமல்ல மாலையிலும் என்று கூறி சென்ற அந்த பாடலை தந்தது ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலரும் பொதிகை தென்றல். பொதிகை தென்றலில் கேட்டிருக்கும் இந்த வேளையிலே நீங்கள் என்றும் பொதிகை தென்றலை கேட்பதற்கு செல்ல வேண்டிய இணையதள முகவரியை மீண்டும் கூறுகின்றேன், mtrfm.com. இது மட்டும்தான், நீங்கள் அழுத்தி விட்டால் 24 மணி நேரமும் வானொலியில் நீங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் நிகழ்வுகளை கேட்டுக் கொண்டிருக்கலாம். பண்பட்ட கலைஞர்கள், பயிற்றப்பட்ட கலைஞர்கள் உலகின் பல பாகங்களிலும் இருந்து பல் சுவை நிகழ்வுகளை வானொலியில் 24 மணி நேரமும் தந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே நீங்கள் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து நிகழ்ச்சிகளை ரசித்துக் கொள்வதற்கு நீங்கள் செல்ல வேண்டிய இணையதளம் mtrfm.com. அதுவரை நேர்களை இந்த பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடல் இந்த பொதிகை தென்றலை நிறைவு செய்ய வரும் பாடலாக வருகின்றது என்பு உறவுகளை கேட்டு மகிழ்ந்திடுவோம்.

செட்டு செட்டு குருவிக்கு கூடு எதற்கு அதுகள் பறந்து சென்று கூடி குலாவிற்கு வானம் இருக்கு என்று கூறுவது போன்று வானம் இருந்தாலும் எந்தளவு அகாய வழி என்றாலும் ஓடி சென்று அதுகள் பகல் நாளை கழித்து கொண்டு ஓடி வருவதற்கு மங்களமான அதிகாலை வேணும். ஆனால் அவர்கள் வந்தாலும் கூடு வந்து சேர்ந்து காலையிலே கூடுவிட்டு வெளியே சென்றால்தானே அந்த இன்பங்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை இச்சுத்தரமாக கூறி இன்றைய இந்த பாடல் முன்னியல் தமிழ் வானொலியின் பொதுகைத்தன்றலை நிறைவு செய்கின்றது. அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் இந்த பொதுகைத்தன்றலுடன் இணைந்து பாடல்களை கேட்டு ரசித்த உங்களுக்கு என் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த வானொலியை எடுத்துச் செல்ல வந்திருக்கும் என் அன்பு சகோதரர்களுக்கு வழிவிட்டு மீண்டும் ஓர் பொதுகைத்தன்றல் உங்களை சந்திக்கின்றேன் என்று அன்பும் நன்றியும் வணக்கத்துடன் கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இப்போது முதல் காற்றலைக்கு வர இருக்கிறது. அன்றும் இன்றும் பழைய மற்றும் புதிய பாடல்கள் இணைந்து ஒலிக்கும் நேரம் இது. என்ன நடக்குமோ, எது நடக்குமோ என்று யோசித்து கொண்டு இருப்பதை விட முயற்சித்து பார், கிடைத்தால் வெற்றி இல்லாவிட்டால் அனுபவம், இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவைதான் என்ற சிந்தனை வரிகளை கூறிக்கொண்டு உங்களோடு இணைவது கரூர் மாவட்டத்தில் இருந்து எம் ஆர் கண்ணன்.
1: விடாமுயற்சி மட்டும்தான் நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் என்ற சிந்தனை வரிகளோடு உங்களிடம் இணைவது புதுக்கோட்டை மாவட்டம் எம் ஆர் செல்வகுமார்.

0: வணக்கம் கண்ணன். வணக்கம் அன்பு உறவுகளே, நலமா இருக்கீங்களா கண்ணன்? நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்க செல்வகுமார். இன்னைக்கு நீங்க என்ன கான்செப்டோட வந்திருக்கீங்க?
0: இன்று வந்து முத்துராமன் நடித்த படத்துல இருந்து சில பாடல்களை கொண்டு வரலான் இருக்கேன்.
1: நீங்க அன்றைய பாட்டுக்கு முத்துராமனை கொண்டு வந்தா, நான் இன்றைய பாட்டுக்கு அவரோட பையன் கார்த்திகை கொண்டு வரேன்.
0: அருமை அருமைங்க.
1: அப்பா பையன் பாடல் மாதிரி உறவுகள்ல தொடர்ந்து வர போற பாடல்கள் வந்து நீங்க கொடுக்கற பாட்டு இப்ப அப்பா, நான் கொடுக்கற பாட்டு மகன், அதாவது முத்துராமன் கார்த்திக்.
0: பரவாயில்லையே, அருமை அருமை.
1: அந்த வகையில நீங்க நிகழ்ச்சியின் முதலாவதாக கொடுக்க இருக்க பாட்டு என்னன்னு சொல்லுங்க.
0: நிகழ்ச்சியின் முதலாவதாக வரும் வரக்கூடிய முதல் பாடல் வந்து பொதுகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் அப்படிங்கிற ஒரு வரியில வரக்கூடிய பாடல். படம் வந்து திருவிளையாடல். இந்த படத்தை கொடுக்கலாம். இந்த பாடலை ஒலிக்க விடுகிறேன் கண்ணன், கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்டிருக்கீங்களா?
1: கேட்டிருக்கங்க, இந்த பாடலை அடிக்கடி காற்றலையில கேட்டிருக்கேன்.
0: நீங்க ஒரு டூயட் கொடுத்தீங்க, நானும் ஒரு டூயட் கொடுத்துக்கிறேன்.
1: காற்றலையில் தபலா விடுங்கள், கேட்டு மகிழ்வோம் அனைவரும்.
0: அப்பாவோட டூயட்டுக்கு மகனோட டூயட்டுக்கு எப்படி இருக்குன்னு வித்தியாசத்தை பாட்டை கேட்டு சொல்லுங்க.
1: ஒழிக்க விடுங்கள், கேட்போம்.
0: இதோ இப்போது காற்றலையில் வருகிறது முத்துக்காலை படப்பாடல்.

0: எப்படி இருந்துச்சுங்க செல்வம்?
1: அருமைங்க. முத்துராமன் அந்த டூயட் எப்படி நல்லா இருந்ததோ அதே மாதிரி இது இந்த டூயட்டும் நல்லா இருந்ததுங்க.
0: சரி, அடுத்ததா நீங்க தர இருக்கிற பாடல் என்னவென்று கூறுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் பண்பலை 24 மணி நேர தமிழ் சேவை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அன்றும் இன்றும் கண்ணன் என்னுடைய பாடல். அடுத்த பாடலாக இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கிறேன். படம் வந்து போலீஸ்காரன் மகள். இந்த படத்துல முத்துராமன் நடிச்சு பாடியிருக்காரு. உண்மையிலே இந்த பாட்டு அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த பாடலை நீங்க கேட்டிருக்கீங்களா கண்ணன்?
0: சூப்பரா கேட்டிருக்கிறேன், அருமையா இருக்கு இந்த பாடல். இப்போ இதை இசைக்கே விடுங்கள்.
1: இதோ காற்றலையில் பறந்து வருகிறது, கேட்டு மகிழ்வோமா?
0: கேட்டு ரசிப்போம்.

0: கண்ணன் எப்படி இருந்துச்சு?
1: சூப்பரா இருந்துச்சுங்க, அருமையில அருமை, அவ்வளவு ஒரு அருமை.
0: நன்றி நன்றி. அடுத்து நீங்க என்ன பாடல் கொடுக்குறீங்க?
1: நான் தர இருக்கிற பாட்டு வந்து இதுவும் கார்த்திக் நடிச்ச பாட்டு.
0: சரி,
1: அப்ப இன்னைக்கு ஃபுல்லாவே கார்த்திக் பாட்டு தானே கொடுக்க போறோம், அப்புறம் என்ன இதுவும் கார்த்திக் கொடுத்த பாட்டு.
0: நீங்கள் காற்றலையில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: சொல்லுங்க.
1: அடுத்து நான் தர இருக்கிற பாட்டு பெரிய வீட்டு பணக்காரங்கிற படத்துல இருந்து கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனச. பாட்டை கேட்டிருக்கீங்களா?
0: கேட்டிருக்கேன் கேட்டிருக்கேன்,
1: அருமையா இருக்கும். இப்ப அந்த பாட்டை கேட்டு ரசிங்கள்.
0: காற்றலையில் பறக்க விடுங்கள், அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.
1: இதோ தாவி ஓடி வருகிறது கட்டி வைத்துக்க இந்த அன்பு மனச.
0: அனைவரும் கட்டி வச்சுக்கிறோம் இந்த அன்பு மனச, பறக்க விடுங்கள்.

0: எப்படி இருந்துச்சுங்க பாட்டு?
1: அருமைங்க, அருமைங்க. உண்மையிலே மனசை கட்டி வச்சுக்கணும், கட்டி வச்சுக்க இந்த அன்பு மனசு அருமையா இருந்தது பாடல்.
0: அதாவது முத்துராமனுக்கு வந்து தமிழ் உச்சரிப்பு வந்து அவ்வளவு அருமையா பேசுவார்.
1: நம்ம மா அதாவது என்றும் 16 மார்க்கண்டேயன் மாதிரி நம்ம சிவகுமாரும் எப்படி இருப்பாரோ அதே மாதிரியே முத்துராமனும் ஆரம்ப காலத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த அவருடைய கெட்டப் படத்துக்கு படம் எதுவுமே மாத்த மாட்டாங்க, ஒரே மாதிரி இருக்கும் முத்துராமனை பார்த்தா.
0: ஆமா, அது மாதிரி அவருக்கு வந்து அப்படி ஒரு பேர் இருந்துச்சு. அவர் பையனுக்கு வந்து நவரச நாயகன், அதான் நவரசத்தையும் பிழிஞ்சு நடிப்புல கொண்டு வந்து கொடுத்துருவாரு.
1: ஆமா ஆமா. கண்ணன் என்னுடைய அடுத்த பாடல் வந்து படம் சூரியகாந்தி. இந்த படத்துல முத்துராமன் பாடிய பாடல் வந்து நான் என்றால் அது அவளும் நானும் அப்படிங்கிற பாடல். இந்த பாடலை கேட்டிருக்கீங்களா கண்ணன்?
0: கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்குங்க. எதுக்கு இப்ப ஒரு தடவை ஒளிபரப்புங்க கேட்டு அப்படின்னு சொல்றேன்.
1: இதோ காற்றலையில் பறந்து வருகிறது உங்களிடம், கேட்டு மகிழ்வோமா?
0: கண்டிப்பா கேட்டு ரசிப்போம்.

மறந்து அறியாள் அடியேன் மனைவி.

0: எப்படிங்க கண்ணன் இருந்துச்சு?
1: உண்மையிலுமே நான் பாட்டை கேட்டு மயங்கிட்டேங்க செல்வம்.
0: சரி சரி, ரொம்ப நன்றி.
1: இப்ப நீங்க மயக்கம் தர மாதிரி ஒரு பாட்டு கொடுத்தீங்களா, நானும் அதே மாதிரி மயக்கம் தர மாதிரி ஒரு பாட்டு பாருங்க
0: கொடுங்க பாப்பா.
1: ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாலே
0: போச்சியா.
1: ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாலே. இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா?
0: அருமையா இருக்குங்க
1: இந்த பாட்டு தான். நீங்க எப்படி அந்த பாட்டுல அவங்க அப்பா பாடின பாட்டுல எப்படி இங்கிலீஷ்ல பேசினாரோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல லவ் சொல்ற மாதிரி சாங். எப்படி?
0: ஓ அருமை அருமைங்க. ஒலிக்க விடுங்கள் கேட்டு மகிழ்வோம்.
1: இப்ப இந்த ஒலிக்க இருக்கிற இந்த உள்ளத்தை அளித்தா படம் தான் கார்த்திகோட 100வது படம். அதாவது இன்னொரு தகவல் சொல்லிக்கிறேன், எந்த ஒரு நடிகருக்கும் 100வது படம் அந்த அளவுக்கு அவ்வளவு சூப்பர் ஹிட்டா ஓடாது. விஜயகாந்துக்கும் கார்த்திக்கு மட்டும்தான் அது ஒத்து வந்துச்சு. விஜயகாந்த் கேப்டன் பிரபாகரன் படம் அப்படிதான் 150 நாள் ஓடுச்சு. அதே போல உள்ளத்தை அளித்தாவும் கார்த்திக்கு நல்லா ஹிட் ஆச்சு.
0: சரி சரி,
1: இது ரெண்டுமே எதிர்பாராம இவங்க ரெண்டு பேருக்கு நடந்தது. 100வது படமே கார்த்திக் தெரியாத படம் நடிச்சு முடிக்கிற வரைக்கும் இதுதான் 100வது படம்னு தெரியல.
0: ஆமா ஆமா,
1: படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அது எண்ணிக்கை 100னு வந்து. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் அப்ப கூட போஸ்டர்ல 100வது படம் எல்லாம் போடவே இல்லை. அப்புறமா தான் அது தெரிஞ்சது.
0: பரவாயில்ல, அவர் வந்து படங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்க இதுல 100வது படம் கூட அவருக்கு தெரியல.
1: அத மறந்துட்டாங்க,
0: அவ்வளவு மறந்துட்டு அப்படியே மூழ்கிட்டாரு.
1: ஆனா அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு, பயங்கரமா ஹிட் ஆச்சு.
0: உண்மை உண்மை, இசைத்துறையிலயும் இந்த துறைகள்ல எல்லாம் அப்படியே தன்னை லகிச்சு படம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
1: ஆமாங்க, அப்ப பாத்தீங்கன்னா கார்த்திக் படம் வருஷத்துக்கு 10 படம் 5 படம் வந்துகிட்டே இருக்கும். எந்த நடிகர் நடிக்கிறாங்களோ இல்லையோ இவ்வொரு படம் வந்துகிட்டே இருக்கு இடையில.
0: ஆமா ஆமா, கார்த்திக் படம் நிறைய வந்துச்சு.
1: ஒரு காதல் படம் வரும், ஒரு இந்த படம் வரும், ஏதோ ஒரு படம் நடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா பாத்தீங்கன்னா
0: உண்மைதான், உண்மைதான்.
1: தீபாவளிக்கு ஒரு படம் வந்துடும், பொங்கலுக்கு ஒரு படம் வந்துடும், ஆடி பதினெட்டுக்கு ஒரு படம் வந்துடும், ஒரு படம் வந்துகிட்டே இருக்கும்.

0: எப்படி இருந்துச்சுங்க பாடல்?
1: அருமைங்க, அருமைங்க, உண்மையிலே நல்லா இருந்தது.
0: உங்களது அடுத்த பாடல் என்னவென்று கூறுங்கள்.
1: அடுத்ததாக என்னுடைய பாடல் வந்து பார் மகளே பார் என்ற படத்துல மதுரா நகரில் தமிழ்ச்சங்கம். இந்த பாடலை ஒலிக்க விடுவோமா? மிக அருமையா இருக்கும் இந்த பாடல் கேட்க. நீண்ட நாட்களாக காற்றலையில் வராத பாடல், அருமையா இருக்கும். கேட்டு மகிழ்வோமா?

0: கண்ணன் எப்படி இருந்துச்சு?
1: சூப்பரா இருந்துச்சுங்க.
0: அடுத்து நீங்க என்ன பாடல் கொடுக்கறீங்க?
1: நான் தர இருக்கிற பாட்டு வந்து ஓ மனசுல பாட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னா இளையராஜா போடுவாரு பாருங்க ஒரு மியூசிக். அது கேட்க கேட்க எல்லாத்துக்கும் மனசுக்குள்ள அப்படி ஒரு மிதப்போம். அப்படி இப்ப அந்த பாட்டை கேட்டு நம்ம மிதக்கலாங்களா?
0: தவள விடுங்கள் காற்றலையில்.
1: இதோ பாடல் ஒலிக்கிறது, கேட்டு ரசியுங்கள்.

0: அருமையா இருந்துச்சு கண்ணன், உங்களுடைய பாடல்.
1: நன்றி நன்றி. உங்களது நிறைவான பாடலை கூறுங்க.
0: என்னுடைய நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் வந்து என்ன பார்வை உந்தன் பார்வை.
1: ஆஹா,
0: இந்த பாட்டு, இந்த பாட்டு என்ன பாட்டு என்று நீங்களே சொல்லுங்க. என்ன படம்?
1: இந்த படம் வந்து காதலிக்க நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன்.
0: கரெக்டா சொல்லிவிட்டீங்க. இந்த பாடலை ஒலிக்க விடுவோமா?
1: கண்டிப்பா ஒலிக்க விடுவோம்.

0: எப்படிங்க கண்ணன் இருந்தது?
1: உண்மையிலுமே சூப்பரா இருந்துச்சுங்க.
0: உங்களுடைய நிறைவு பாடல் என்ன பாடல் என்று சொல்லுங்கள்.
1: நிகழ்ச்சியின் நிறைவாக இன்று ஒரு பாடல் நான் கொடுக்கலான் இருக்கிறேன். அமரன் படத்துல
0: சரி
1: இவரு சொந்த குரலே பாடியிருக்காரு ஒரு பாட்டு.
0: ஆமா ஆமா.
1: வெத்தல போட்ட சோக்குலன்னா கப்புன்னு குத்துன்னு மூக்குலதான் வந்தது பாரு ரத்தம் இந்த அமர மனசு சுத்தம் அப்படின்னு கார்த்திக் தனதோட சொந்த குரல்ல இந்த பாட்டை பாடியிருப்பாரு.
0: ஆமா அருமையா இருக்கும்.
1: இப்ப அந்த பாட்டை நம்ம நிகழ்ச்சியில நிறைவா குதூகலத்தோட முடிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சி
0: நிச்சயமாக
1: ஒழிக்க விடலாமா?
0: ஒழிக்க விடுங்கள் கண்ணன், அருமையா காற்றலை இல்ல தவள விடுங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.
1: இதோ நவரச நாயகன் சோடா பாட்டிலோட வருகிறார், கேட்டு ரசிங்கள்.
2: போட்டாலே

0: நிகழ்ச்சி நிறைவடைஞ்சிருச்சு செல்வகுமார்.
1: அருமை அருமை கண்ணன், பாடல் அருமையா இருந்தது. தோல்வி துரத்துகிறது என்றால் வெற்றியை நெருங்கிறாய் என்று அர்த்தம். இந்த சிந்தனை வரிகளோடு உங்களிடம் இருந்து விடைபெறுவது புதுக்கோட்டை எம்.ஆர். செல்வகுமார். நன்றி அன்பு உறவுகளே. பெரிதொரு நிகழ்ச்சியில் உங்களிடம் சந்திப்போம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.
0: நேயர்கள், இதுவரை கேட்டு ரசித்தது அன்றும் இன்றும் பழைய மற்றும் புதிய பாடல்கள் உங்களை தேடி வந்தது. இன்றைய நிகழ்ச்சியில் முத்துராமன் நடித்த படங்களிலிருந்து பாடல்கள் அன்றைய பாடலாகவும், கார்த்திக் நடித்த பாடல்கள் இன்றைய பாடலாகவும் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சி எப்படி இருந்தது நேயர்களே? நிகழ்ச்சியை பற்றி தங்களது மேலான கருத்துக்களை எதிர்பார்க்கிறோம். புலனத்தில் எழுதி அனுப்புங்கள். வாய்ப்பு என்பது பறித்து கொள்வதில்லை, திறமையால் நாம் தேடிக்கொள்வது. திறமையில் கவனம் செலுத்த வாய்ப்பு உன்னை தேடி வரும் என்ற சிந்தனை வரிகளை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் அன்புடன் உங்கள் எம். ஆர். கண்ணன். நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி உலக புகழ் பெற்ற மோன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமழை. ஆமாம் நேர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள் நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நல்லவனுக்கு நல்லவன் என்ற பிரச்சினையிலிருந்து உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜேசுதாஸ், மஞ்சுளா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மூவேந்தர் என்ற படத்திலிருந்து குமுதம் போல் வந்த குமரியே முகம் குங்குமமாய் சிவந்ததென்னவோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் ஹரிஹரன்.

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்ததாக மெல்ல திறந்தது கதவு என்ற படத்தில் இருந்து வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் ஜானகி மற்றும் குழுவினர்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக இங்கேயும் ஒரு கங்கை என்ற படத்திலிருந்து சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி. சுசீலா, கங்கை அமரன்.

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்ததாக காலமெல்லாம் காதல் வாழ்க என்ற படத்திலிருந்து வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சொல்லலதா.

இசைமலை நிகழ்ச்சியில் நடந்ததாக மனுநீதி என்ற படத்தில் இருந்து ஒரு ரோஜா தோட்டம் பூத்து குலுங்குது நீ வந்ததாளா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், சித்ரா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராஜா என்ற படத்திலிருந்து கரிச காட்டு பெண்ணே என் அவனை கண்டாயா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் சித்ரா மற்றும் குழுவினர்.

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்ததாக நந்தவன தேரு என்ற படத்திலிருந்து வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே வீண் கோபம் ஏனடி மானே ஏனடி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை படைவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், உமாரமணன்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஊர் மரியாதை என்ற படத்திலிருந்து கிச்சிலி சம்பா குத்தி எடுத்தேன், மொச்ச குழம்பு வச்சு எடுத்தேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பழையவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருமூர்த்தி என்ற படத்திலிருந்து செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை படைவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக என் உயிர் கண்ணம்மா என்ற படத்திலிருந்து நாடோடி பாட்டுகள் நான் படிப்பேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக குங்குமச்சிமிழ் என்ற படத்திலிருந்து வச்சாலாம் நெத்தி போட்டு தன் கையாலே மச்சானின் நெஞ்சை தொட்டு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பழையவர்கள் வாணிஜியராம், மலேசியா வாசுதேவன்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. வணக்கம் உறவுகளே என்று கூறி இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மூன்றியல் தமிழ் வானொலியில் தினமும் போல் இன்றும் மலர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான தித்திக்கும் தீனான பாடல்.

முதலில் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் என்ற திரைப்படத்திலிருந்து பட்டாம் பூச்சி என்று வரி எடுக்கும் பாடல் முழுவதையும் பாடுகின்றது ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன், நீங்கள் கேட்ட பாடலாக.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து அன்புடன் டிரான்சி அனுப்பி வைத்திருக்கின்றார். ஒரு இனிய மனசு ஒன்று என்ற ஜானி திரைப்படுத்த பாடல் தான் அவர் கேட்ட பாடல். இது ஒலிக்கின்றது.

அவரை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல். இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி அனுப்பி இருக்கின்றார் யாரும் இல்லை இங்கே என்ற பாடலை. பணத்துக்காக என்ற திரைப்படத்து பாடல்தான் இந்த பாடல். கேட்போமே.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான இன்னுமோர் பாடல், மோன்றியல் மாநகரம் கனடாவிலிருந்து தனுஷன் தந்த பாடல் மச்சக்கண்ணி என்று வரி எடுத்து சீமராஜா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் கனடா அல்பர்டா மாநிலம் சாந்தினி தந்த பாடல். மாந்தோப்பு கிளியே திரைப்படுத்து பாடல் வெள்ளிக்கிழமை என்று முதல் பதம் கொண்டு பாடுகின்றது முழுவதையும்.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் தித்திக்கும் தேனான பாடல்கள் சர்வதேச நேயர்கள் விருப்பமாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது ஆஸ்திரேலியா கண்டத்து அன்பு உறவினர்கள் தந்த பாடல்களை உலகளாவ கேட்டு மகள இருக்கின்றோம். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தினமும் வந்து பாடலை ஜோடியாக கேட்பார்கள். ஜோடி குரலிலே அந்த வகையில் இன்றும் வேட்டையாடு விளையாடு திரைப்படுத்து பாடல் பார்த்த முதல் நாளே என்ற வரியெடுத்து முழுவதையும் பாடுகின்றது.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலுள் ஒலிக்க இருக்கும் பாடல் நந்தா நீ என் நிலா என்று பாடுகின்றது. அந்த பாடல் நந்தா என் நிலா திரைப்படத்து பாடல். இதை மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து தினமும் வந்து பாடலை கேட்டு இசை பயணத்தில் செல்லும் கேதீஷ் நீங்கள் தந்த பாடல்.

மீண்டும் ஒரு பாடல் ஆஸ்திரேலிய கண்டத்து ரமணி தந்திருக்கின்றார். சிட்னி மாநகரத்திலிருந்து சிங்கமடா சிங்கமடா என்று கூறும் சாதுரியன் திரைப்படுத்து பாடல் பாட கேட்போம்.

அடுத்து வரும் பாடலையும் வன்குவர் மாநிலம் கனடாவிலிருந்து இளவரசி தந்திருக்கின்றார். மேல் நாட்டு மருமகள் என்ற திரைப்படத்திலிருந்து முத்தமிழில் பாட வந்தேன் என்று வரி எடுத்து முழுவதையும் பாடுகின்றது.

இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கும் பாடல் சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் நீங்கள் தந்த பாடல். பணம் படைத்தவன் திரைப்படுத்த பாடல். பவளக் கொடியிலே முத்துக்கள் சேர்த்தால் என்று வரியெடுத்து மகிழ்வாக பாடுகின்றது.

அடுத்து வரும் பாடல் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு. இது என்ன தனி உலகம் என்ற பாடல் சிவகாசி திரைப்படத்தில் பாடியிருந்தது. அந்த பாடலை இன்று பாட வைக்கின்றார் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து நிவேஷன்.

சுவிட்சர்லாந்து நாடு என்றால் என்னவளுடைய நினைவு எங்களுக்கு வருவது உண்டு. பாடுங்கள் பாட்டு பாடுங்கள் என்று பாடு நிலாவே திரைப்படுத்த பாடலை ஈழமணி திருநாட்டிலிருந்து மறவாமல் தந்திருக்கின்றீர்கள் என்னவள். உங்கள் பாடலோடு நாங்கள் முனைகின்றோம். இதோ அந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடலை வளமை போல தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருபவர் கனடா கா வை சீனா ஆசான் அவர்கள். அவர் இன்றும் நிறைவுக்கு கொண்டு வரும் பாடலாக தருகின்றார் தென்றலே தென்றலே என்று பாடும் பூச்சி என்ற திரைப்படுத்து பாடலை.

அன்பார்ந்த உறவுகளே, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் இன்றும் தித்திக்கும் தேனான பாடல்களாக ஒழித்து எங்களை மகிழ வைத்து செல்லும் வேளையில் மீண்டும் ஒரு தடவை சந்திக்கலாம் என்று எதிர்ப்பு கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடவேற்று செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

ஒலிக்க இருக்கும் நேயர் நேரத்துக்கான முதல் பாடல் வழங்கும் போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கின்றார். மழையே மழையே என்ற பல்லவியோடு அம்மா என்ற திரைப்படுத்த பாடலை அவர் கேட்கும். இந்த பாடலை வளமை போல என்றும் அவரோடு இணைந்து தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முக பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் செவிமடுக்கின்றார்கள்.

பழமை போல இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும், ரவி மாலதி கண்ணன் சங்கரி, உஷா சேகர், ரமேஷ் ஸ்ரீபதி, வெங்கடேஷ் சுதாகுமார் அருணா அவர்களோடு, ஆகாஷ் ஹரிஹரன், ஸ்ரீராம் சிவா மற்றும் ஆத்மநாபன், பாலகுமார் ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கும் ஒரு பாடல், பாச மலர் என்ற திரைப்படத்திலிருந்து, மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் என்ற அற்புதமான ஒரு பாடல். கேட்டு மகள் பூமி.

மனம் கொண்டவள் பால் மனம் கண்ட

0: அவள் படைத்தாள் அவன் கற்பனை தேரினில்.
1: அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றது இன்னும் ஒரு பாடல், நீண்ட கால உறவு. அன்பு மகள், திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, நீங்கள் தந்த பாடல். எந்தன் உள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ என்ற அற்புதமான ஒரு பாடல். கணவனே கண்பண்ட தெய்வம் திரைப்படத்தில் ஆண்டுகள் பலவற்றுக்கு முன்பு வந்த பாடல். என்று கேட்டாலும் கருத்தாளமுள்ள இனிமையான பாடல். சியாமலா பிரபா, நீங்கள் கேட்கும் வேளை உங்களோடு இணைந்து வளமை போல என்றும் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நட்பவி அவர்களோடு நறுமுகையால் தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள், நாங்களும் கேட்கின்றோம்.

அன்பு உறவுகளை வரும் அடுத்த பாடலை தருகின்றார். நீண்ட கால உறவு அன்பு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள், அவனுக்குத்தான் தெரியும் ஒரு ஆரம்பமும் அதன் முடிவும் என்ற பாடலை. இந்த பாடல் பாடி பறந்த குயில் என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பிய வேளை அவர் கேட்க இருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே அவரோடு இணைந்து வளமே போல இன்றும் அவரது உறவுகளாக முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபைத் முகமது அனஸ் மற்றும் கதீஜா ஷஹானா பர்வின் நசீகா ரிஃபாகா இம்ரான் ஷாஹில் உலகத் தமிழர்களும் இணைந்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிக்கின்றது நேயர் நேரத்திற்கான தித்திக்கும் தேனான பாடல்கள்.

இரவும் பகலும் என்ற திரைப்படுத்த பாடல் குங்கும கோலம் போடுவது என்ன கன்னத்திலே என்ற பல்லவி. அதோடு சரணங்களை இணைத்து தர விரும்புகிறார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து திருப்புவனம் கே அனுஷியா கிருஷ்ணன். திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள், அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் உறவுகளும் இணைந்து கேட்கின்றோம் என்று எழுதியவளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: இளமையாருக்கு.
1: அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல். அந்த பாடல் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கேத் சிலுவை சந்தனராஜ் அவர்கள் காதூரம் செல்லுகின்றது. இளைய மனம் சிறையாக என்ற வரி புதிசா படிக்கிறேன் பாட்டு என்ற திரைப்படத்து பாடலாகும்.

ஒலிக்கின்ற பாடல்கள் என்று கூறிய வகையில் அடுத்து வரும் பாடல் தெரியும் தெரியும் விஷயம் தெரியும் என்ற சவால் திரைப்படுத்தும் பாடல் தான். அந்த பாடலை பழமை போல இன்றும் வளைகுடா மண்ணிலிருந்து குவைத் நாடு அன்பு ஜோஜ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்

கேட்டு மகளும் இந்த வேளையிலே தான் அடுத்து ஒரு பாடல். அந்த பாடலை தருகின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அவர் தந்த பாடல் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து பூ முடிப்பாள் இந்த பூங்குழலி என்று பாடுகின்றது. உலகத் தமிழர்களோடு கேட்க விரும்பும் வேளை ஒலிக்கின்றது கிருஷ்ணன் உங்களுடைய பாடல்.

ஆவணி திங்கள் இருபதாம் நாள் திருவளச்செல்வன் சிவராமனுக்கும் திருவளச்செல்வி ராஜே

0: இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறார். புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மேல ஓடுதுறை எஸ் ஏ பு விஜயராகவன் அவர்கள். அவர் தந்த பாடல் வான்மதி என்ற திரைப்படத்திலிருந்து இன்றைய நாளுக்கு கேட்ட பாடலாக வருகின்றது. பிள்ளையார்பட்டி ஹீரோ நீதாப்பா கணேஷா என்று கூறும் வரி கொண்ட ஒரு பாடல். அனைவரும் கேட்போம், மகிழ்வோம் இனிமையான இந்த பாடல்களை.
1: சரண்ணா.

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

பாடினோர் நேயர் விருப்பம். வணக்கம் உறவுகளே, மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். கனடா கலையகத்திலிருந்து காற்றலையிலே கலந்து வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் உங்களோடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மொன்றியல் தமிழ் வானொலியில் சரியான நேரத்தில் தினந்தோறும் ஆரம்பிக்கும் கதம்பத்திலே இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி சிறப்பாக நிகழ்ந்து நிறைவுற்றது. அந்த நிகழ்ச்சியை அலங்கரித்து தங்கள் சொந்த குரலில் பாடி மகிழ்ந்த அன்பு உறவினர்கள், உலகளாவ இருக்கும் உறவுகளையும் மகிழ்வித்ததோடல்லாமல் எல்லோருடைய பாராட்டுகளையும் பெற்றுக்கொண்டு இன்று வந்து ஒவ்வொருவராக பாடிய வேளையிலே முதலில் வந்து இணைந்தவர் எங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஆர் தேவா அவர்கள். ஓம் நமசிவாய என்று இறையர்களோடு வந்து இணைந்து கொள்வார் எப்பொழுதும். இன்றும் அப்படி வந்த வேளையிலே வளமையை விட இன்று இரண்டு பாடல்களை பாடியிருக்கின்றார். அதிலே ஒரு பாடல் தனக்கு வேண்டும் என்று விரும்பி கேட்ட வகையில் அவருக்காக முதல் பாடலாக ஒலிக்கின்றது. மாட்டுக்கார வீலன் திரைப்படத்திலிருந்து பட்டிக்காளா பட்டணமா என்று கேட்கும் இனிமையான அந்த பாடல். தேவா, உங்கள் பாடல்.

இவரை தொடர்ந்து திருமயிலையூரில் இருந்து அன்பு யோகா ராஜி, நீங்கள் வந்து அழகாக பேசி மகிழ்ந்ததோடு அல்லாமல் இரண்டு திலகங்களின் பாடல்களை பாடப்போகின்றேன் என்று ஒன்றன்பின் ஒன்றாக வந்து வந்து பாடி அலங்கரித்து சென்றீர்கள். அந்த வேளையில் உங்கள் விருப்பமான பாடலை கேளுங்கள் என்று கேட்ட வேளையில் நீங்கள் தங்க பதக்கத்தின் மேலே என்ற வரி கொண்ட பாடல் எங்கள் தங்கம் திரைப்படுத்து பாடலை தாருங்கள் என்று கேட்டீர்கள். உங்கள் விருப்பமாக பாடினோர் பாடல்கள் நிகழ்வை அலங்கரித்து சென்றவர்கள் பாடினோர் நேயர் விருப்பத்தில் கேட்க விரும்பும் வேளை இதோ அந்த பாடல் யோகாராஜி தங்க பதக்கத்தின் மேலே.

முல்லைப்பூ பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு முல்லைப்பூ பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு ஒரு கோடி எண்ணம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு ஒரு கோடி எண்ணம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு.

அடுத்து வந்து அழைத்து இனிமையாக வணக்கங்கள் கூறி மகிழ்ச்சிகளை கூறிவிட்டு லண்டன் மாநகரம் இங்கிலாந்திலிருந்து கஸ்தூரி தனஞ்சயன் அவர்கள் இரண்டு பாடல்களை பாடிய வேளையிலே மிகவும் அற்புதமான பாடலை தந்து எங்களை மகிழ்வித்த வேளையில் நாளைய பிள்ளையார் பெருநாளையொட்டி எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் அவர் கருணைகளை வேண்டி கூறிவிட்டு தனக்கு விருப்பமாக ஒரு பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடல் வணக்கம் வணக்கம் வணக்கம் என்று எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி இணைவது போன்று சீனு என்ற திரைப்படுத்து பாடல் தானே நீங்கள் கேட்ட பாடல் கஸ்தூரி தனஞ்சயன் அவர்களே. இதோ அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் கூட தடைகள் பல வந்த போதும் இல்லை இல்லை நான் பாடுவேன் என்று விடாமுயற்சியுடன் இரண்டு பாடல்களை வந்து பாடி மகிழ்வித்தவர் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் மல்லியம் தமிழ்நாட்டில் இருந்து. மல்லியம் மகாலிங்கம் அவர்களே, நீங்கள் விடாமுயற்சியோடு வந்து பாடிவிட்டு ஒரு பாடல், அந்த பாடலை நான் கேட்க வேண்டும் போல் இருந்தது என்று கூறி அந்த பாடல் பெரிய இடத்து பெண் திரைப்படத்து பாடல் என்று தெரிந்து அன்று வந்ததும் அதே நிலா இன்று வந்ததும் இதே நிலா என்று பாடுகிறீர்கள் கேட்டீர்கள். இதோ பாடுகின்றது அந்த பாடல் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து மல்லியம் மகாலிங்கம் உங்களுக்காக.

கொண்டு வந்த பாடகர்களுக்கெல்லாம் இரண்டு பாடல்களை பாடும் சந்தர்ப்பம் அழகாக கிடைத்து அவர்கள் கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொள்ளும் வேளையும் சிறப்பாக இருந்தது. அந்த வகையிலே வளமை போல வரும் சிதம்பரம் தேவநாதன் அவர்களும் வந்து அற்புதமான பாடலை பாடி காட்டிவிட்டு இனிமையான பாடல்களை தந்த வேளையிலும் தனக்கு விருப்பமான பாடலாக எதுவென்று கேட்ட வேளையில் துள்ளாத மனமும் துள்ளும் என்று மகிழ்ச்சியோடு கேட்டிருந்தார். அந்த பாடல் கல்யாண பரிசு திரைப்படத்திலிருந்து ஜிக்கி அம்மா அவர்களின் குரலே ஒலிக்கின்றது. அவருக்காக தேவநாதன் உங்கள் பாடலை நாங்களும் கேட்கின்றோம், இணைவோம் சேர்ந்து.

0: அடுத்து வரும் இனிமையான பாடல் யாருக்காக? இந்த பாடலை கேட்பவர் பலமையாக இரண்டு பாடல்களை பாடி எங்களை மகிழ்வித்து விட்டு இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவையும் முடிவுரையையும் தந்து நிறைவேற்றி வைத்த கே கே நகர் சென்னையிலிருந்து அன்பு மகளே ரேவதி, நீங்கள் கேட்டு முடிந்து பாடி முடிந்து முகவரை தந்த பின்பு என்ன பாடல் உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்கள் கேட்ட அந்த பாடல் பாட்டு வரும் உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும் என்ற பாடல். இந்த பாடல் நான் ஆணையிட்டால் திரைப்படத்திலிருந்து இப்பொழுது முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் பாடினோர் நேயர் விருப்பத்திலே அலங்கரிக்கின்றது உங்களுக்காக.
1: பாட்டு வரும் பாட்டு வரும்

முழுமையாக நிகழ்வை ஆரம்பத்திலிருந்து கேட்டு மகிழ்ந்து விட்டு இன்று வந்து இணைந்து கொண்டார் தர்மபுரி தகடூர் சாந்தி. தமிழ் அறிஞர் பட்டிமன்றம் பிதாமகர் பாப்பையா அவர் சாலமன் பாப்பையா அவர்கள் என் மறவையொட்டி எல்லோரையும் நிகழ வைத்து அஞ்சலியையும் குறிப்பிட்டு அவர் விட்டு போன ஒரு மகாகவி பாரதியாரை பற்றியும் அவர் பாடலை பற்றியும் எழுதிய குறையிலே விட்ட வேளையிலே நான் தொட்டு செல்வதற்கு அது ஞாபகமாக இருக்கின்றது என்று ஒரு பாடலை பாடி காட்டின சாந்தி. உங்களுக்கு விருப்பமான பாடல் எதுவென்று கேட்ட வேளையிலே செம்பருத்தி திரைப்படத்தில் பாடிய பட்டுப்பூவே மெட்டுப்போடு என்ற பாடலை கேட்டீர்கள். இதோ பாடினோர் நேர் விருப்பத்தை அலங்கரித்து அந்த பாடல் உங்களுக்காக ஒலிக்கின்றது.

இன்றைய நிகழ்ச்சியை வரவேற்று பெருமகிழ்ச்சியோடு காத்து கொண்டிருந்து மகிழ்ச்சியோடு வந்து ஒரு பாடலை பாடியிருந்தார் அன்பு மகள் ஷியாமலா, திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து. ஷியாமலா பிரபா, நீங்கள் எப்பொழுதும் வந்து மற்றவர்கள் கேட்காத வகையில் சிறப்பான பாடலை கேட்பீர்கள். கருத்தோடு சுமந்த பாடல்களை வந்து வேளையிலே நீங்கள் பாடலை பாடியதோடு அல்லாமல் இன்னுமொரு பாடலையும் கேட்டிருக்கிறீர்கள். அந்த பாடல் ஒரு குடும்பத்தின் கதை என்று திரைப்படுத்து பாடல் தான் நீங்கள் கேட்ட பாடல் என்று கூறினீர்கள். அந்த பாடல் கற்பனையில் மிதந்தபடி என்று எங்களையும் கற்பனையில் மிதக்க வைக்கும் பாடலாக ஒலிக்கின்றது.

சிறப்பான நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலிக்கின்றன பாடினோர் நேயர் விருப்ப பாடல்கள்.

நிகழ்ச்சியை நடவுக்கு கொண்டு வரும் வேளையில் தமிழ்நாடு வேலூர் மாவட்டத்திலிருந்து அன்புடன் புதிதாக வடைந்து கொண்டார் சந்திரசேகர் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்று நாங்கள் இணைத்துக் கொண்டோம். இறுதி நேரமாக இருந்தாலும் வந்தவரை நாங்கள் இணைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு அவரை எங்களுடைய நீண்ட கால மூத்த உறவு வி எல் கணபதி அவர்கள் அறிமுகம் செய்து வைத்திருந்திருக்கின்றார். அவருக்கு அவர் உடனே அழைத்தவுடன் நாங்களும் இணைத்து அவரை ஏற்றுக்கொண்டோம். இனிமையாக மகிழ்வாக பேசி அவர் தன்னுடைய சொந்த குரலிலே பாடுவோர் பாடலான் நிகழ்வுக்கு வந்திருக்கின்றீர்கள், உங்களுக்கு சந்தர்ப்பம் தருகின்றோம் பாடுங்கள் என்றவுடன் அற்புதமாக ஒரு பாடலை பாடி காட்டியிருந்தார். அந்த பாடலை கேட்டு எல்லோரும் யாரு பேர் என்று கேட்கும் போதே அவர் எங்களோடு நன்றாக அறிமுகமாகி பரிச்சயமாகினவராக தெரிந்து கொண்டார். அவர் பாடிய பாடலையே நான் அவருக்கு விருப்பமான பாடல் எதுவென்று

கேட்காமல் அவர் பாடிய பாடலையே அவரது விருப்ப பாடலாக கொடுக்கின்றேன். அவர் விரும்பித்தானே இந்த பாடலை எங்களை பாடி எங்களை மகள வைத்த சந்திரசேகர், நீங்கள் பாடிய பாடல் வசூல் ராஜா MBBS திரைப்படத்து பாடல் 10 சொல்லு என்ற பாடல் தானே நீங்கள் பாடினீர்கள். மிகவும் சிறப்பாக பாடி எல்லோருடைய மனதையும் கவர்ந்து எல்லோருடைய பாராட்டுகளையும் முதல் நாளே பெற்றுவிட்டீர்கள். மீண்டும் தொடர்ந்து நீங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து பாடல்களை தருவீர்கள், உங்கள் கவர்ச்சியான பதில்களை தருவீர்கள், உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வீர்கள் என்று கேட்டு உங்களுக்கான இந்த பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவேன். திரு சந்திரசேகர் அவர்களே, நீங்கள் விரும்பி பாடிய பாடல் உங்களுக்கு விருப்ப பாடலாக முன்னியல் தமிழ் வானொலியின் பாடினோர் நேயர் நிறத்தில் ஒலிபரப்பி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

அன்பு உறவுகளே, நாங்கள் இதுவரையும் கேட்டு மகிழ்ந்தது ஒன்றியல் தமிழ் வானொலி காற்றாலையில் கலந்துவிட்ட பாடினோர் நேயர்கள் நேயர் விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்து பாடல் பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் வந்து பாடி மகிழ்வித்தவர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்தவர்களுக்கும் கருத்துக்களை பரிமாறியவர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கின்றேன் என்று விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

முதல் பாடல். வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் நீங்கள் தந்த பாடல். பூந்தளிர் ஆட என்ற வரி பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. ஞானசேகரன், நீங்கள் கேட்கும் பாடலை தினமும் உங்களோடு இணைந்து கேட்பது போன்ற என்றும் தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் கேட்கின்றார்கள்.

0: இன்றைய தின நல்வாழ்த்துக்களை கூறி தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தன்னுடைய உறவுகளாக கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவர்களையும் இணைத்து கேட்கும் ஒரு பாடல் கற்பகம் திரைப்படத்திலிருந்து அன்னை மடி என்று வரியெடுத்து இனிமையாக பாடுகின்றது. அந்த பாடலை இப்பொழுது கேட்போம்.
1: இன்னொரு தரம் சொல்லு
2: அம்மா.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான இன்னும் ஒரு பாடல் அன்புடன் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறை விஜயராகவன் நீங்கள் தந்த பாடல். அந்த பாடல் சிந்தாமல் சிதறாமல் பாடலை ஒளிபரப்பு செய்யுங்கள் ஐயா என்று அழகாக மகள்வோடு நகைச்சுவையாக கேட்டிருக்கும் பாடல் சற்று முன் கிடைத்த தகவலின் படி என்று சுட சுட தருகின்றோம், கேட்டு மகிழுங்கள்.

தங்கப்பதக்கம் திரைப்படத்து பாடல் அன்று பாடியது சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனைதான் வாழ்க்கை என்றால் தாங்காத பூமி என்ற ஒரு மனதை உறுத்தி பாரத்தை சுமந்து தாங்க முடியாமல் கேட்கும் பாடலாக இன்று நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர்கள் தந்திருக்கின்றார்கள் இந்த பாடலை. அந்த பாடல் பாட இருக்கும் வேளை வளமை போல அவரோடு என்றும் அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது தனுஷ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாஹில் மற்றும் உலகத் தமிழரும் கேட்கின்றார்கள்.

மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே க

மாப்பிள்ளை சார் என்ற ஒரு பாடல் மல்லிகையே மல்லிகையே என்று வரியெடுத்து பாட வைக்கின்றார் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் அவர்கள்.

விடுமுறை விருப்பத்திற்காக குங்குமச்சிமிழ் மாதுளை மொட்டுக்கள் என்ற ஒரு பாடல் எதிரொலி திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பி வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலே கே அனுசியா கிருஷ்ணன், தன்னுடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் இவர்களை இணைத்துக் கொண்டு கேட்க இருக்கும் பாடல் ஒலிக்கின்றது காட்டலையில்.

ஒலித்து வரும் பாடல்களோடு அடுத்து வரும் பாடல் ஈழமணி திருநாடு. யாழ்ப்பாணம் அருள் அவர்கள் தன்னுடைய நண்பர்களாக ரகு, சுதா, ஹரி இவர்களை இணைத்து கேட்கும் ஒரு இனிமையான பாடல். 2006 ஆண்டு திரைக்கு வந்த முன்பே வா என் அன்பே வா என்ற பாடல், சில்லுன்னு ஒரு காதல் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா, நீங்களும் ஜே வீரபாண்டியன் கௌதமன் லட்சசாரா மதுசூரி அவர்களோடு சிவசங்கரன் நட்பவி மேலும் நரமுகையால் தமிழ் இனியால் இவர்களும் இணைந்து கேட்க விரும்பும் ஒரு பாடல் நன்றி சொல்லவே உனக்கு என்ற வரி எடுத்து உடன் பிறப்பு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமின் சரவணன் நீங்களும் தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனியும் இணைந்து ஒரு பாடல் புது வண்ணங்கள் கொஞ்சிடும் சோலை என்ற பல்லவியோடு சரணங்களை ஒலிக்க வைக்கின்றார்கள் முரட்டு காளை திரைப்படத்தில் இருந்து.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே அடுத்து ஒலிக்க இருக்கும் இன்னும் ஒரு பாடல், புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படுத்து பாடல். பூந்தன்றலே நல்ல நேரம் காலம் சேரும் என்று கூறும் பாடல். நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக், ரிஸ்வான், நாசார், நஜீமா, ஜமான், தௌபிக் இவர்கள் கேட்கும் பாடலாக நாங்களும் இணைந்து கேட்டு மகிழ்வோம்.

மேலும் ஒரு பாடல். அந்த பாடலை தமிழ்நாடு வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள் காதோரம் செல்ல அனுப்புகின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. பூங்காற்றே என்று ஆரம்பிக்கும் சென்று வா நிலா திரைப்படுத்த பாடலை.

இவர்களோடு வரும் அடுத்த ஒரு பாடல் மிகவும் இனிமையான பாடல், முதல் முதல் பார்த்தேன் என்ற பாடல். முதல் கனவே திரைப்படத்திலிருந்து கேரள மாநிலம் பாலக்காடு. ரதீஷ், நீங்கள் அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள்.

கருகுமணி கருகுமணி என்ற ஒரு பாடல் மாப்பிள்ளை வந்தாச்சு திரைப்படத்தில் பாடியது அன்று இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் விடுமுறை விருப்பத்திலே கேட்க விரும்புகிறார் வடகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து ஜோச் அவர்கள்.

இறுதியாக ஒரு இனிமையான பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை இன்னும் நேரம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்து இறுதி பாடலாக கேட்டு மகளை விரும்பி அனுப்பி வைத்திருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே, நீங்கள் அனுப்பி வைத்த அந்த பாடல் இப்பொழுது கேட்டு நாங்களும் மகளை இருக்கின்றோம். உலக வாழ் மக்களோடு சொந்த சுமையை தூக்கி தூக்கி சோர்ந்து போனேன் என்ற பாடல் என் தங்கச்சி படித்தவ திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒலிக்கின்றது.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலைந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மூன்றாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று எண்ணி இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வோமா?

முதலில் எங்க ஊரு ராசாத்தி என்ற திரைப்படத்து பாடல் கேட்போம். இந்த திரைப்படத்து பாடலை கேட்டிருக்கின்றார் கனடாவில் இருந்து அல்பர்டா மாநிலம் சாந்தினி. ஆசைப்பட்டு பார்த்தா என்ற வரிதான் முதல் வரி, முழுவதையும் கேட்போமே.

அவரை தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிராம்ஜி நீங்கள் தந்த பாடல். காதல் ஓவியம் திரைப்படுத்து பாடல் நாதம் என் ஜீவனே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அந்த வழியில் மீண்டும் ஒரு பாடலை ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்திருக்கின்றீர்கள். முத்து ரதமோ இல்லை என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல், பொன் நகரம் திரைப்படுத்து பாடல்.

குறித்த வேளையில் அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடலை கனடா மொன்றியாலிலிருந்து தனுஷன் அனுப்பி வைத்திருக்கின்றார். ஹே புலியால் பேசும் என்று ஆரம்பிக்கும் வரி என்ன சத்தம் இந்த நேரம் என்ற திரைப்படுத்து பாடலாக கேட்க இருக்கின்றோம்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் என் காதல் நீதானா என்று கேட்டு பாடுகின்றது. எப்படி என் மனதுக்குள் வந்தாய் என்ற திரைப்படத்தில் இருந்து

ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள் கேட்போமா? பாஸ்கரன் மாலா இவர்கள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர். தினமும் வந்து ஜோடி குரலே பாடலை கேட்பார்கள். என்றும் இந்த ராகமும் இந்த பாடலும் என்ற ஒரு பாடல், இரத்தத்தின் இரத்தமே திரைப்படுத்து பாடலாக கேட்போம்.

அவரை தொடர்ந்து ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்திலிருந்து ரமணி தந்த பாடல் ஜூம்பலக்கா என்ற வரி எடுத்து என் சுவாச காற்றை திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

இவர்களோடுதான் தினமும் வந்து பாடலை கேட்டு எங்களோட இசை பயணம் கேதீஸ் தரும் ஒரு பாடல். தனிமையில் ஒரு ராகம் என்ற சட்டம் ஒரு இருட்டு அறை திரைப்படுத்த பாடலை பாட வைக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல், கேட்போம்.

வன்கூவரிலிருந்து வந்து இளவரசி ஒரு பாடலை தந்திருக்கின்றார் கனடாவிலிருந்து. ஓ உன்னாலே நான் பெண்ணானேன் என்ற பாடல், எனக்குள்ளே நீ இருந்தாய் என்ற பாடலை அவர் தந்திருக்கின்றார்.

இவர்களோடு இணைந்துதான் அடுத்து வரும் பாடலை மீண்டும் கனடா வன்குவர் மாநிலத்து வசந்தி தந்திருக்கின்றார். தேவி தேவி என் தேவி என்று ஒரு பாடல், தர்மம் வெல்லும் திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றார்.

ஒன்றிய தமிழ் வானொலியோடு தொடர்ந்து பயணிக்கும் அன்பு உறவு சிங்கப்பூர் மகாலிங்கம் சிங்காரபூமி. அங்கிருந்து கேட்கின்றார் கண்ணுபட போகுதையா என்ற ஒரு பாடலை சின்ன கவுண்டர் திரைப்படுத்து பாடலாக.

மீண்டும் ஒரு பாடல் சுவிட்சர்லாந்து நாடு சென்று கேட்போம். அங்கு நிவேஷன் அவர்கள் தந்திருக்கின்றார் ஜெனீவா நகரிலிருந்து இளம் பிறை என்ற ஒரு திரைப்படுத்து பாடல். புத்தம் புதிய தனியறை என்ற வரியை தாங்கிய பாடல். எங்கே கேட்போமா அந்த பாடலை?

ஐரோப்பிய மண் என்னவள், நீங்கள் இன்னும் விடுமுறை விட்டு செல்லவில்லை, இன்னும் இள மணித்திரு நாட்கள் இருக்கின்றீர்கள். உதயம் நீயே என்ற வரிதாங்கிய பாடல், என் அருகே நீ இருந்தால் திரைப்படுத்து பாடல், இது ஒலிக்கின்றது. அவரோடு நாங்களும் இணைந்து கேட்போம்.

இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் வளமை போல. கனடா கா வை சேனா ஆசான் அவர்கள் தெய்வீக ராகங்கள் திரைப்படுத்த பாடலாக அந்த பாடல் பாவை நீ மல்லிகை என்று வரியெடுத்து பாடி நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப விடுமுறை விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே தித்திக்கின் தேனான பாடல்களோடு வருகின்றேன் என்று கூறிக்கொண்டு உங்கள் பாடல்களை அனுப்பி வைக்கும் வழியை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் இந்த வேளையிலே வாழ்வோம் வளமாக என்றும் கூறி செல்கின்றேன்.

வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கதம்பத்தில் இணைய இருக்கின்றோம். இன்று 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 29வது நாள், 8வது மாதத்தின் இறுதி நிலைக்கு வந்துவிட்டோம். விரைவில் ஓடிக்கொண்டு செல்லும் இந்த வேளையிலே நாங்கள் வளமை போல இன்றும் இணைந்து இயங்க வந்திருக்கும் வேளையிலே வணக்கம் கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொள்கின்றேன். முதலில்

இங்கும் அங்கும் எங்கும் நலமாக எல்லோரும் இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கும் வேளையில் உலகளாக இருக்கும் அன்பு உறவுகள் கொண்டாடி கொண்டிருக்கும் நல்ல நல்ல நிகழ்வுகளுக்கெல்லாம் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு முதலில் அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இவர்களையெல்லாம் அறியக்கூடிய அன்பு தமிழும் பெற்று வர எனக்கு வழிவகைத்த எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இவர்கள் எல்லோருக்கும் என் தாழ்வணை அவர்கள் தாழ் வணங்கி நன்றி கூறி அன்பு கூறி வணக்கம் தெரிவித்து உலகளாக இருக்கின்ற என் அன்பு இதயங்களே, முகம் தெரிந்தவர்களே தெரியாதவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருகவென்று அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றேன் என்ற கதம்பத்திற்கு.

இனிமையான இந்த இசையோடு ஆரம்பிக்கும் கதம்பத்தை அலங்கரிக்க நாங்கள் இணைந்து கொள்ள வேண்டிய எண்ணை கூறட்டுமா? 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண் தான் இந்த எண். இன்று பல தடவை சுழற்ற இருக்கின்றீர்கள். ஆயத்தமாக இருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 29வது நாள் காரிக்கிழமை, சனிக்கிழமை. பழமையாக சனிதோறும் வழக்கமாக காரிக்கிழமைகளே எங்கள் ஜனரஞ்சகமான ஒரு நிகழ்வாக உலகெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சர்வதேச உறவுகள் அத்தனை பேரும் ஆவலோடு எதிர்பார்த்து நகைச்சுவையும் கேட்டு முய புறுபுறுப்பாக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கும்போது அவர்களும் ஓடிக்கொண்டிருக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு அல்லவா?

0: என்ன பதில்?
1: என் கேள்விக்கு என்ன பதில் என்று கேட்டு ஆரம்பிக்கும் வேளையில் ஒவ்வொருவர் மூடி வந்து தங்கள் பதில்களை குவித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த வகையில் இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வில் நாங்கள் இணைந்து கொள்வோம் என்னும் இந்த வேளையிலே முன்றியல் தமிழ் வானொலி முற்பகல் 11:35 காட்டிவிட்டது. உங்களுக்கு இரவு நேரம் 9:04 என்று காட்டிக்கொள்ளும் இந்த இங்கிதமான வேளையிலே உலகளாவ ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்ட அந்த பருவகால நேரங்களை கவனித்துக் கொண்டு முன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டில் இணைவதற்கு ஆயத்தமாக இருக்கும் வேளையிலே நாங்கள் 21 பாகையிலே வெப்பநிலையை கண்டு அது 24 பாக வரை சென்று மீண்டும் அது குறைந்து குறைந்து நேற்றைய தினம் 7 பாகைக்கு வந்திருந்தது. ஆனால் இன்று அப்படி வராது, 17 பாகையாக இருக்கும் என்று கூறுகின்றார்கள். இருப்பினும் வெப்பம் எங்களுக்கு தோற்றாத வகையில் குளிர் அணுக்கள் குளிர் தன்மைகள் இருக்கின்றன. வீசுகின்ற காற்று வெப்பமாக ஒரு சிறு மணி நேரத்துக்கு தான் இருக்கும், மீண்டும் வராது. குறைந்த பகலோடு நாங்கள் இருக்கின்றோம். குறைந்த பகல் என்றால் இன்னும் 12 மணித்தியாலத்துக்கு குறையவில்லை, 13 மணித்தியாலத்துக்கு மேல் தான் இருக்கின்றோம் என்ற செய்தியை நான் தரும் வேளையில் நீங்கள் அப்படி இருக்கின்றீர்கள், உங்களுடைய காலநிலை எப்படி என்பதை எல்லாம் அறிவிக்கும் வேளையிலே இன்றைய நேயர் நேரத்தை நேயர் கதம்பத்திலே வந்து நீங்கள் இணைந்து பாடல்களை குவிப்பதற்கு முன்பு வந்து வரவு வைத்திருக்கின்றார் எங்களுடைய அன்பு நாகப்பன் அவர்கள். அவரை தொடர்ந்து அழகான படம் வரைந்து பாட்டுக்கு பதில் பாட்டு என்று இணையத்தில் இணைந்து விடுவோம் உறவுகளே என்றும் அப்பா வந்தாச்சு என்று ஆனந்த கூத்தாடி கொண்டு மகள் சியாமலாவும் இவர்களெல்லாம் வணக்கம் வைத்தவர்களே, இவர்களுக்கும் நான் அன்போடு வரவேற்பு கூறி வணக்கம் கூறி இணைத்து கொள்ளுகின்றேன். அது மட்டுமல்லாமல் இங்கே பதில் தராமல் இணைந்து கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகளையும் நான் இணைக்க ஆயத்தமாகும் வேளையில் இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு எப்படி அமையப்போகின்றது என்று பார்ப்போம். ஒரே நியதி தான், வளமையான நியதியோடு என்று இணைவோம். இப்பொழுது பதில் பாட்டுக்கு பதில் பாட்டு ஆரம்ப இசை நான் தந்தேன். பதில் பாட்டுக்கு எந்த பாட்டுக்கப்பா பதில் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் உங்களுக்காக ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல், அந்த பாடலுக்குத்தான் நீங்கள் பதில் கொண்டு வர வேண்டும். அந்த பாடல் இப்பொழுது 1, 2, 3, 4, 5, 6 பதங்களை முதல் தாங்கி வரும் பாடலாக ஒலிக்கும் பாடல் இதுதான். இந்த பாடலுக்குத்தான் நீங்கள் எடுத்துக்கொண்டு வர வேண்டும், பதில் கொண்டு வர வேண்டும். மீண்டும் கூறுகின்றேன், 6, 4, 7, 8, 7, 4, 6, 4, 1, 5 என்ற எண்களோடு ஒரு தடவை அழைத்துவிட்டு நீங்கள் நிறுத்திவிட்டு மீண்டும் அழைத்துத்தான் எங்களோடு வர வேண்டும். அதை கவனித்து வைத்துக்கொண்டு எந்த பாடலுக்கு எந்த பாடலை தருகிறோம் என்ற பதத்தையும் கூறினால் மிகவும் சுலபமாக இருக்கும், நிகழ்ச்சி அலங்காரமாக இருக்கும். உங்களுக்கு விருப்பமான என்று இல்லை, உங்களுக்கு தெரிந்த உங்கள் ஞாபகத்தில் வருகின்ற வேகமாக விவேகமாக இயங்க வேண்டும். கிட்டத்தட்ட நாங்கள் எங்களுடைய 200 பாடல்களை எட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கின்றேன். இத்தனை உறவினர்கள் வருகின்றீர்கள், அத்தனை உறவினர்களுக்கும் ஒவ்வொரு பாடல்கள் இறுதியிலே கொடுக்கப்படும் என்பதை மறக்க வேண்டாம். வாருங்கள், இணையுங்கள். இப்பொழுது 1வது பாடலை தருகின்றேன். நான் இப்பொழுது ஒலிபரப்பும் இந்த பாடலுக்குத்தான் நீங்கள் பதில் கொண்டு வரணும். அதிலே முதல் வரியிலே வரும் 5 பதங்கள் 6 பதங்கள் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு பதத்துக்கு நீங்கள் தொட்டுவிட்டால் அதை தொடர்ந்து பின்னர் 200 பாடல்களும் தொடர்ந்து வரும். எங்கே இன்றைய தொடர்ந்து வரும் பாடலாக பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை ஆரம்பிப்போம். இதுவோ பாடல்.

0: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன். இந்த பதத்தில் எந்த பதத்துக்காக நீங்கள் ஒரு பாடலை முதலில் கொண்டு வரலாம் என்று வந்து இணைய வேண்டும் என்று அவளோடு இருந்த அன்பு மகள் சியாமலா, மழை வந்து விட்டதப்பா, மழை பொழிகிறதப்பா என்று எழுதியிருக்க, அவர் வலைத்தளம் எப்படி இருக்குமோ தெரியாது, இருக்கும் வரை அவர் இணைவார் என்பது எனக்கு தெரியும். வந்து விட்டார் முதலில் நாகப்பன் அவர்கள், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: எங்களுக்கு பகல் நேர வணக்கம் தந்த உங்களுக்கு அன்போடு உங்கள் இரவு வணக்கத்தை தெரிவித்து, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக வளமாக மகிழ்வாக
0: நல்லவனாக வல்லவனாக சகலகலா
1: வல்லவனாக
0: வல்லவனுக்கு வல்லவன் சகலகலா வல்லவன் தானே ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கே கோவை மாநகரம் சீதோஷ்ண நிலை சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன்.
1: இயல்பான
0: காலங்கள். இன்று நீங்கள் ஆயத்தமாக ஓடி வந்து விட்டீர்கள். முதல் நேராக பாட்டும் பாடத்தை
1: பாடல் முதல் பாடலே வந்து நான் ஓடோடி வந்தேன்னு பாட்டு பாடினோடனே ஓடோடி வந்தேன்.
0: ஓடோடி அதை கேட்ட பார்த்து அதுக்காக தான் இந்த நான் ஓடோடி வந்தேன். அது மலரோடு வந்தீர்களா? என்ன பாடலை கொண்டு
1: வந்தீர்கள்?
0: மயங்கவில்லை, நீங்கள் சொன்னதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தேன். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்க, நான் என்ன சொல்லிவிட்டேன் என்ற பாடலை தந்த வழியில் உங்கள் பாடலுக்கு பதில் பாடல கிருஷ்ணன் அவர்கள் கொண்டு வர போகின்றார். வணக்கம் கிருஷ்ணா.
2: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? கிருஷ்ணகிரியிலே தான் இருக்கின்றீர்களா?
2: ஆமாம் ஐயா, கிருஷ்ணகிரியில்.
0: அப்போ ஒதுங்க இடம் ஒன்று பார்த்து அழகாக போட்டியில இணைவதற்கு வந்து விட்டீர்கள். என்ன பாடலை தரப்போன்றீர்கள்?
2: மலரோடு விளையாடும் தென்றலை வாராய்.
0: வாழ்த்துக்கள். மலரோடு விளையாடும் என்ற பாடலை தந்திரு. மலரோடு விளையாடும் தென்றலே வாராய் என்ற பாடல் இனிமையான பாடலை தந்தபடி அடுத்த பாடலை நாகப்பன் தரப்போன்றார். கொண்டு பாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை.
1: மயங்குகிறாள் ஒரு மாது.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மயங்குகிறாள் ஒரு மாது, மயங்குகிறாள் ஒரு மாது என்ற பாடல் உங்களுக்காக பதியப்படுகிறது. அந்த பாடலை தொடர்ந்து சியாமலா மகளே வந்துவிடும். வணக்கம் மகளே. சியாமலா வணக்கம். வணக்கம்
3: அப்பா. வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். என்ன மழை வந்து விட்டது என்று ஒரு ஒரு அறிக்கை
3: தந்தீர்கள்.
0: அப்படியா? அதுக்குள்ளே இந்த இடமெல்லாம் டெய்லி வருகின்றது. வாழ்த்துக்கள். இந்த வேளையிலே நீங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டு தரும் வரைக்கும் அது மழை
3: வலைத்தளத்தில் தென்றலை வரைப்பா.
0: அந்த பாடலை இப்ப இவர் இவர் சந்து விட்டார்னா கிருஷ்ணன் நன்றி வணக்கங்களை நானும் தருகின்றேன். மலர்களில் ஆராதனை இனிமையான பாடல். அடுத்த பாடலை தருவது நாகப்பன். நாகப்பன் தாருங்கள் உங்கள் நீண்ட நாட்களுக்கு பின் நாகப்பன் விளையாடுகின்றார். எங்கே நாகப்பன் உங்கள் இணைப்பு வரவில்லை, தடைப்பட்டு விட்டது போல் தெரிகின்றது. எங்கே கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? நால்வர் ஒரே நேரத்தில் இணைகின்றார்கள், ஒருவர் தான் இணைய முடியும் என்று தெரியும் அவர்களுக்கு. எங்கே பார்ப்போம் இப்பொழுது யார் வருகின்றார்? எங்கே நாகப்பன் வந்து விட்டார் மீண்டும். வணக்கம் நாகப்பன், கொண்டு வாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. கிருஷ்ணன் ஐயா பாடினாரு, தென்றல்னு பாடினாரு, அதுக்கு பதில் பாடல். தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும்.
0: நாங்கள் உறங்க மாட்டோம், தென்றல் உறங்கிய போதும். வாழ்த்துக்கள். சிறப்பு மீண்டும் பாருங்கள். தென்றல் உறங்கிய போதும் என்ற பாடல் வாழ்த்துக்கள். இப்பொழுது கிருஷ்ணா உங்கள் பாடலை தர வேண்டும். கிருஷ்ணன் தாருங்கள் உங்கள் பாடலை.
2: என் காதல் கண்மணி.
0: ஓ, என் காதல் கண்மணி என்ற பாடல். என் காதல் கண்மணி. அடுத்த வரி என்ன? சரி சரி, மீண்டும் பாருங்கள் மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல் மகளே சியாமலா உங்கள் பாடலாக இருக்கின்றது. கொண்டு வாருங்கள் சியாமலா. வணக்கம்.
3: மலரோ நிலவோ மலைமகளோ அந்த பாட்டு.
0: வாழ்த்துக்கள் ஜெயச்சந்திரன் பாடல், நல்ல பாடல். மலரோ நிலவோ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது நாகப்பன். நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. வணக்கம்.
1: மீண்டும் வணக்கம். சியாமலா அம்மா பாடினாங்க, தனியே தன்னந்தனியே ஏதோ பாடினாங்க.
0: ஆமா,
1: பதில் பாடல்
0: தருங்கள்.
1: தன்னந்தனி காட்டுக்குள்ள
0: தன்னந்தனி காட்டுக்குள்ள வாட்டுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பான பாடலில் கிருஷ்ணனுடைய பாடல் எடுப்போம். கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
2: ஒரு சின்ன பறவை அன்னையை போல வானில் பறக்குது.
0: ஓ, இது எந்த பாடல வருது? ஒரு சின்ன பறவை. ஒரு சின்ன பறவை. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். சிறப்பு. அடுத்த பாடல் நாகப்பன் தரப்பு உண்டார். நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: வணக்கம் ஐயா. தென்றலுக்கு என்றும் வயது 16 என்றும்.
0: அது கொஞ்சம் கூடாத ஐயா, இப்பவும் 16 தானே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தென்றலுக்கு என்றும் வயது 16 தான். அப்படியாப்பா, என்றும் வயது 16 தான். சியாமலா தாருங்களே உங்கள் பாடலை மகளே.
3: தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு?
0: அதுதானே, தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு. தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு. வாழ்த்துக்கள். இனிமை இனிமை அடுத்த பாடலை தருவது யாரா இருக்கலாம்? அது ஞானசேகரனும் இருக்கின்றார், இணையராய் இணைய இருக்கின்றார். சங்கே நாகப்பன் தாருங்கள்.
1: ஐயா, ஒரு சின்ன பறவைன்னு பாடினாரு, அதற்கு பதில் பாடல்
0: தாருங்கள்.
1: சின்ன பையன் சின்ன பொண்ண காதலிச்சா.
0: அப்படி அவங்களுக்கு இப்பவே வந்துது ஐயா அந்த விளையாட்ட. சின்ன பையன் சின்ன பொண்ண காதலிச்சான் ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணா உங்கள் பாடல் தான் தாருங்கள் கிருஷ்ணன்.
2: 16 நிறையாத பருவம் அங்கே.
0: அப்படியா,
2: பாடலுக்கு
0: 16 நிறையாத நிறையாத பருவம் அங்கே. நல்லதொரு பாடல். வாழ்த்துக்கள். மீண்டும் பெற வேண்டும், நிக்க கூடாது, ஓடிவிட வேண்டும். இணைப்பை துண்டித்து இப்ப சியாமலா தருகின்றார். எங்கே சியாமலா தாருங்கள் உங்கள் பாடலை.
3: அப்பா, காதல் சிறகை காற்றில் இருந்துப்பா.
0: காதல் சிறகை காற்றில் இருந்து. நல்லதொரு பாடல். காதல் சிறகை வாழ்த்து. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான பாடல். இப்பொழுது நாகப்பன் தரப்பு ஒன்றார் தாருங்கள். நாகப்பன் உங்கள் பாடலை.
1: வணக்கம் ஐயா. ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள்.
0: அப்படி
1: உறவினில் ஆட.
0: போதுமா ஐயா ஒரு நாள்? பார்ப்போம், மீண்டும் பாருங்கள். ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள். நல்ல நல்ல பாடலை தருகின்றீர்கள் எல்லோரும். வாழ்த்துக்கள். இப்பொழுது சந்தன் ராஜா நினைக்கேன் வந்து விட்டார். வாருங்கள் சந்தன் ராஜா.
4: தீண்டியது யாரோ?
0: ஓ அப்படியா, ஓ தென்றலோ தீயோ என்று வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் பாருங்கள். தென்றலோ தீயோ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இணைந்து சிறப்பிக்கும் உறவுகளுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணா உங்கள் பாடல். கிருஷ்ணன்.
2: ஒரு நாள் போதுமா? ஒரு நாள் போதுமா?
0: ஒரு நாள் போதுமா. திருவிளையாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். ஒரு நாள் நீங்கள் இணைப்பை உடனே துண்டிக்க வேண்டும். நாகப்பன் வர வேண்டும். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் சந்தன் ராஜ் உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள். இப்பொழுது நாகப்பன் அதற்கு ஒரு பாடலை தரப்போகின்றார். கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
1: காற்றினிலே வரும் கீதம்.
0: ஆஹா, அற்புதமான பாடல். காற்றினிலே வரும் கீதம். காற்றினிலே வரும் கீதம். அங்கே அடுத்தது கிருஷ்ணா உங்கள் பாடல் தான். என்ன வேண்டும் சின்ன சின்ன கண்ணனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டுவிட்டார் எங்களுடைய கிருஷ்ணன். அதற்காக அடுத்த பாடலை நாகப்பன் தரப்போகின்றார். உடனே எங்கே நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்களேன்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. சத்தனராஜ் ஐயா உன்னோடு வாழாதன்னு பாடினாரு, அதுக்கு பதில் பாடல்.
0: அது உண்மை ஐயா. வாழ நினைக்க வேணும். வாழ நினைத்தால் வாழலாம். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்? சியாமலா தரப்போகின்றார். வணக்கம் சியாமலா, நினைத்து விட்டேன் அம்மா உங்களை. மகளே இணைத்து விட்டேன், நினைத்து விட்டேன், நினைக்கின்றது. ஆ, வந்து விட்டார். வணக்கம் சியாமலா தாருங்கள். நாகப்பன் உங்கள் பாடல். நாகப்பன் தாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. கிருஷ்ணன் ஐயா பாடினாரு, கண்ணனுக்கு என்ன வேண்டும்னு, அதற்கு பதில் பாடல்.
0: அவர் சின்ன சின்ன கண்ணனுக்கு என்ன பாடுவேன்னு கேட்டார். சும்மா கண்ணன், சின்ன சின்ன கண்ணன். குருங்கள் என்ன பாடல்? வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணன் அதற்கு தரப்போகின்றார். இப்பொழுது பாடல் கிருஷ்ணா தாருங்கள்.
2: நினைத்தாலே இருக்கும்
0: ஐயா, வேண்டாம், அவர் சொன்ன உடனே உங்களுக்கு நினைத்தாலே இணைக்கின்றது. வாழ்த்துக்கள். லாலலல போடுறாடா அப்படிங்க அப்பா, நினைத்தாலே இணைக்கும் அந்த பாடலை தந்தவர்கள் உடனே லாலலல. வாழ்த்துக்கள். எங்கே நாகப்பன், உங்கள் பாடலை தாருங்கள். கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா. வாழ நினைத்தால் வாழலான்னு பாடின பாடலுக்கு பதில் பாடல்.
0: ஆமா,
1: நினைப்பது நிறைவு, நீ இருந்தால் என்னோடு.
0: அப்படியா, நினைப்பது நிறைவு வரும். வாழ்த்துக்கள். அவங்களுடைய நிறைவு வரும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்க ஞானசேகரன் வந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம்.
5: வணக்கம் அப்பா. இனிய நண்பர்கள் வணக்கம்.
0: இனிய நண்பர்கள் வணக்கத்தோடு உங்கள் இரவு வணக்கத்தையும் நான் தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
5: நலமாக, வளமாக, மயில்வாகம்.
0: சிறப்பு.
5: ஆசையோடும், அம்மாவின் ஆசையோடும், அன்புகள் ஆசையோடும் உள்ளேனப்பா.
0: சிறப்பு, சிறப்பு. எல்லோருடைய அன்பும் ஆதரவும் என்றும் உங்களுக்கும், உங்கள் ஆதரவும் அன்பு உங்களுக்கும் என்றும் கிடைக்கும். இங்கே என்ன பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள்?
5: நான் யார், நான் யார், நாளும் தெரிந்தவன் யார் யார்.
0: அதுதானே, நான் யார், நான் யார், நாளும் தெரிந்தவன் யார் யாரோ. வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல். மீண்டும் கொண்டு வாருங்கள், மீண்டும் சந்திப்போம். அடுத்த பாடலை கொண்டு வருவது நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. என்னோடுன்னு பாடணும், அதற்கு பதில் பாடல். என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்க.
0: அதுதானே இங்க நடைபெறுது. இப்ப பாருங்க, நினைத்தால இன்னைக்கு கொண்டு வந்து விட்டார். என்னோடு பாட்டு பாடுங்கள். பாடுங்கள், வாருங்கள். எங்கே கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை.
0: இது என்ன அப்படி போட்டு விட்டீர்கள்? நினைந்தால் இனிக்கும், நினைப்பது நிறைவேறும் என்றால் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால். சிறப்பு மட்டும் பாருங்கள். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால். அடுத்த பாடல் சியாமலாவினுடைய பாடல். சியாமலா தாருங்கள் உங்கள் பாடலை.
3: வாழ்வே மாயம், வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம்.
0: வாழ்த்துக்கள்.
3: உன்னோட வாழாத வாழ்வின் அந்த பாட்டு.
0: சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. வாழ்வே மாயம், வாழ்வே மாயம், சிறப்பு. எங்கே நாகப்பன், உங்கள் பாடலை தாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. ஞானசேரன் ஐயா வந்து நான் யார், நான் யார்னு பாடினாங்க.
0: உடனே எங்க,
1: யாருக்கு மாப்பிள்ளை யாரோ,
0: அதுதான்
1: பிறந்திருக்கின்ற.
0: எங்க பிறந்திருக்காதீர்கள், யாருக்கு மாப்பிள்ளை யாரோ, அதெல்லாம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவார்கள் கூறுகிறார்கள். எங்கே சந்தன்ரா, சோடி வாருங்கள் சந்தன்ரா.
4: தென்றலுக்கு தாய் வீடு பொதிய இல்லோ.
0: அதுதானே, இவரெல்லாம் எப்படி இருந்து நீங்க தான் சரியா சொல்றீர்கள். தென்றலுக்கு தாய் வீடு பொதிய இல்லவா. தென்றலுக்கு தாய், தென்றலுக்கு தாய் வீடு பொதிய இல்லவா. எங்க நாகப்பன், நீங்கள் என்ன தர போறீங்க, கொண்டு வாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. இந்த சாமலாமா வாழ்வே மாயம் ஏதோ பாடிட்டு போனாங்க. பதில் பாடல். மாயம் செய்தாயோ, நெஞ்சு காயம் செய்தாய்.
0: என்ன மாயம் செய்தாயோ? அப்படியா?
1: ஆமா,
0: என்ன
1: செய்யலாம்,
0: மாயம் செய்தாயோ. இது என்ன என்ற பதத்துக்கு வருகிறது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை சியாமலா தான் திறப்புகின்றார் போல் தெரிகின்றது. சியாமலா கொண்டு வாருங்கள் மகளே, உங்கள் பாடலை.
3: அப்பா யாராவது சொல்லாமல் நெஞ்சொல்லி போறது அந்த பாட்டு.
0: அதானே, இது என்ன, இது யாரது சொல்லாமல் நெஞ்சொல்லி போறது சரியில்லாத வேலை. என்னம்மா வாழ்த்துக்கள், யாரது சொல்லாமல் நெஞ்சொல்லி போவது? அடையில சொல்லி போட்டு அள்ளி போட்டு போகலாமே. யாரது சொல்லாமல். இனியான சுவர்ணலதாவினுடைய பாடல். இப்பொழுது கிருஷ்ணன் தரப்போன்றார் தன்னுடைய பாடலை. கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
2: காயமே இது மெய்யடா.
0: அப்படியா, காற்றடித்த மையடாவா? சரி சரி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். காயமே இது காயம், காயம், காயம். அவர் மாயம் என்றுதான் சொன்னார் ஐயா. நீங்கள் காயம் என்று பாடல் தருகிறீர்கள்.

0: மாப்பிள்ளையே பாத்துக்கடி மைனா குட்டி.
1: இது எந்த பாடல் ஐயா? மாப்பிள்ளையன்னு வந்தது
0: நாகப்பன் ஒரு பாடல் கொடுத்த நான் மாப்பிள்ளைன்னு.
1: என்ன பாடல்
0: நாகப்பன் கொடுத்திருந்தாரு?
1: என்ன பாடம், என்ன பாடம் கொடுத்தார்? யாருக்கு மாப்பிள்ளையா, யாருக்கு மாப்பிள்ளையா நினைவில் வச்சிருக்க? கிருஷ்ணன் உள்வாங்குவது சரியாக உள்வாங்க வேண்டும். இப்பொழுது என்ன பாடல் பாருங்கள். என்ன பாடல்?
0: மாப்பிள்ளையை பார்த்துக்கடி மைனா குட்டி.
1: ஓ, மாப்பிள்ளையை பார்த்துக்கடி மைனா குட்டி, மாப்பிள்ளையை பார்த்துக்கடி மைனா குட்டி. கொஞ்சம் உள்வாங்குவதே கவனமாக உள்வாங்க. நன்றி கிருஷ்ணா, நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? அடுத்த பாடல் ஷியாமலா அவனுடைய பாடல். ஷியாமலா கொண்டு வாருங்க மகளே.
2: அப்பா, பொதிய மலை உச்சியிலே புறப்படும் தென்றல்.
1: ஓ, அவர் பொதுகையில பிறந்தா நீங்க பொதுகை மலை உச்சியிலே மாத்தாரு.
2: தாய் வீடு.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உதிகமலை உச்சியிலே சிறப்பான பாடல். நாகப்பன் வர்த்தாருங்கள் உங்கள் பாடலை.
3: மீண்டும் வணக்கம் ஐயா. சாமலாமாவின் அதே பாடலுக்கு பதில் பாடல்.
1: அதே பாடலு கொண்டு வாருங்கள்.
3: சொல்லாம தானே இந்த மனசு தவிக்குது.
1: அப்படியா, உடனே சொல்லிவிட வேண்டியதான். ஏன் வச்சிருப்பான்? சொல்லாமல் தானே இந்த மனசு தவிக்குது, இந்த மனசு. அதை சொல்லிவிட வேண்டும், வச்சிருக்க கூடாது. வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்த பாடலை தருவது ஞானசேகரன். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. அங்க வண்டிகள் வருது, கவனமா இருங்கள். அடுத்த பாடல யார் தரப்பறீங்கள்? அடுத்த பாடலை தருவது நாகப்பன். கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை.
3: மீண்டும் வணக்கம் ஐயா. இப்ப கிருஷ்ணன் ஐயா வந்து ஏதோ மாப்பிள்ளைன்னு பாடினாரா?
1: ஆமா, மாப்பிள்ளைய வச்சு கடி மைனா குட்டி என்ற ஒரு பாடல் பாடினார். கொண்டு வாருங்க.
3: அதுக்கு ஒரு பதில் பாடல்.
1: எங்க
3: மாப்பிள்ள, மாப்பிள்ள மண்ணாங்கட்டி தோப்புல.
1: ஐயா, மாப்பிள, மாப்பிள மண்ணாங்கட்டி தோப்புல. இனிமையான பாடல் இந்த பாடல். மாப்பிள, மாப்பிள மண்ணாங்கட்டி தோப்புல. ஒரு தடவை எங்களுடைய சந்தன்ராஜ் அவர்கள் சிரித்த பாடல் இந்த பாடல். எங்க சீமலா கொண்டு வாருங்க.
2: அள்ளி வச்ச மல்லிகை, அந்த பாட்டுப்பா.
1: அள்ளி வைத்த மல்லிகை, அள்ளி. இது எந்த பாடலுக்கு மாதிரி இருக்கின்றீர்கள்? அள்ளி வைத்த மல்லிகை, அங்கே இருக்கு. நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம் தாதாதா. அள்ளி வைத்த மாப்பிள்ளை, அள்ளி வைத்த மாப்பிள்ளையை, அள்ளி வைத்த மாப்பிள்ளையை, அள்ளி வைத்த மாப்பிள்ளையே. வாழ்த்துக்கள் நாகப்பன். தாருங்கள் உங்கள் பாடலை நாகப்பன்.
3: மீண்டும் வணக்கம் ஐயா. சாமலா அம்மா இப்ப ஏதோ பொதிகை மலை உச்சியில ஏதோ பாடினாங்க.
1: ஆமா,
3: இப்பதான் வருது என்னோட ரேடியோல அந்த பாட்டு.
1: அப்படியா? அது ஒரு அது ஒரு நன்மைதான். எல்லோருடைய பாடல் முடி மாறி மாறி வரும்பொழுது கேட்டுக்கொண்டே இருக்கலாம். எல்லோரும் கேட்கிறார்கள் தானே. ஒரு பாடல் மட்டும் வந்தால்தான் கொஞ்சம்
3: வச்சுக்கலையே.
1: அப்படியா, உச்சி வகுந்தெடுத்து விட்டீங்களா? உச்சி வகுந்தெடுத்து உச்சி இது ரோசாபூர் அவிக்கை காரை. கிருஷ்ணன் நின்ற நேரம். கொண்டு வாருங்க கிருஷ்ணா உங்கள் பாடலை.
0: தவிக்குது தயங்குது ஒரு மனசு.
1: தவிக்குது
0: நாகப்பன் பாடல் பதில்.
1: அப்படியா, தவிக்குது என்ற ஒரு பாடினார். சொல்லாமல் தானே என்ற பாட தவிக்குது. தவிக்குது தயங்குது. ஆமா ஆமா, தவிக்குது தயங்குது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் சிறப்பு ஒன்றீர்கள்? சந்தனராஜ் வருகின்றார். சந்தனராஜ் வாருங்க. மலைநாட்டு மச்சான். வாழ்த்துக்கள் மச்சான், மச்சான். அடுத்த பாடல் எங்களுடைய நாகப்பன் கொண்டு வருகின்றார். வணக்கம் நாகப்பன்.
3: மீண்டும் அதே பாடலுக்கு பதில் பாடல்
1: கொண்டு வாருங்கள்.
3: மலையோரம் வீசும் காத்து.
1: ஆஹா, மனசோடு
3: பாடு.
1: மலைக்கு மலை, மலையோரம் வீசும் காத்து. அது உங்களுக்கு கிடைக்கிறது இல்லதா? மலையோரம் வீசும் காத்து. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தது சியாமலாவின் பாடல். சியாமலா கொண்டு பாருங்கள்.
2: மாப்பிள்ளை ரகசியம் சொல்லவா, நான் சொல்லவா அந்த பாடல்.
1: அற்றம் அரங்கேற்றம் சிறவான பாடல். மாப்பிள்ளை ரகசியம் சொல்லவா. மாப்பிள்ளை ரகசியம் சொல்லவா. வல்லவர் வல்லவர். எங்கே நாகப்பன் உங்கள் பாடல்.
3: ஐயா ஞானசேகரன் ஐயா வந்து மச்சான்னு பாடினாரா?
1: ஆமா.

0: அந்த பாடலுக்கு பதில் பாடல் மச்சான வச்சிக்கடி முந்தான முடிச்சலதான்.
1: ஓ அப்படியா, மச்சான வச்சிக்கடி. அடுத்த பாடல், அடுத்த பாடல் யார் தர போகின்றீர்கள்? அடுத்த பாடலை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் கிருஷ்ணன். கிருஷ்ணா ஒன்று பாருங்கள்.
0: சொல்லவா சொல்லவா உந்தன் காதல் கதை.
1: ஓ சொல்லவா சொல்லவா உந்தன் காதல்
0: காதல்.
1: வாழ்த்துக்கள் மட்டும் பாருங்கள். சொல்லவா சொல்லவா உந்தன் காதல் கதை. எங்கே சந்தன்ராஜ், நீங்கள் தாருங்களேன் உங்கள் பாடலை. நினைத்து விட்டேன் சந்தன்ராஜ், உங்களை கொண்டு வாருங்கள்.
2: வச்சிக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்கலையா?
1: வாழ்த்துக்கள், நல்ல பாடல். எங்கே சந்தன் ராஜ் தந்த பாடலுக்கு அடுத்து கிருஷ்ணனுடைய பாடல் வர இருக்கின்றது. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
0: நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லையா?
1: ஓ நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை என்ற வகையில் நாகப்பன் வந்துவிட்டார் பாடலோடு. கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை.
0: மீண்டும் வணக்கம் ஐயா. நெஞ்சுக்குள்ளேன்னு சத்தனராஜ் ஐயா பாடினாரு, அதுக்கு பதில் பாடல் நெஞ்சில் மாமலை. நெஞ்சில் மாமலை
1: விடக்கூடாது, விடக்கூடாது, உடனே தந்து விட. நெஞ்சில் மாமலை, நெஞ்சில் மாமலை. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சியாமலாவின் பாடல். சியாமலா கொண்டு வாருங்கள். சொன்னால்
0: புரியுமா?
1: புரியாது ஐயா, அது புரியாது. சொல்லி தொட்டு காட்டணும் ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பொன்னுமணி பாடல் நெஞ்சுக்குள்ளே, நெஞ்சு வந்த பாடலோடு நெஞ்சுக்குள்ளே பாடலை தந்துவிட்டு செல்கின்றார். அடுத்த பாடலை தருவதற்காக வந்திருப்பது நாகப்பன் அவர்கள். இணைப்போம் முறை. நாகப்பன் பாருங்கள், உங்கள் பாடலை தாருங்கள்.
0: வணக்கம் ஐயா. சாமலா அம்மா என்னமோ உன்னைத்தானே என்னமோ பாடினாங்க.
1: ஆமா, அதற்கு
0: தானே தஞ்சமின்றி நம்பி வந்து
1: நானே அடைய அப்பா உன்னைத்தானே நம்ப வந்தீர் உன்னைத்தானே தஞ்சம் ஒன்று வந்தீர்கள். வாழ்த்துக்கள். தானாக வந்த சந்திரம் அல்லவா மன்றியல் வந்தீர்கள். எங்கே அடுத்தது கிருஷ்ணா உங்கள் பாடல்.
0: உன்னை கண்டு மயங்காத பெயர்கள் உண்டு.
1: செகண்டா. உன்னை கண்டு மயங்காத பெயர்கள் உண்டோ மயங்காத. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் இனிமையான பழைய பாடல், சிறப்பான பாடல். எங்கே நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்கள்.
0: மீண்டும் வணக்கம் ஐயா. அதே பாடலுக்கு பதில் பாடல்
1: கொண்டு வாருங்கள்.
0: தானே தனக்குள் ரசிக்கின்றாய்.
1: அடையப்பா தானே தனக்குள் ரசிக்கின்றாள். வாழ்த்துக்கள். தான் தானே தனக்குள் ரசிக்கின்றாள் என்ன தலை முழுகாமல் இருக்கின்றாளாம். அதுதான் எங்கே கிருஷ்ணன் உங்கள் பாடல்.
0: உன்னையும் என்னையும் கட்டி இழுக்குதடி.
1: அப்படியா, என்ன தலை கட்டினாங்க? வாழை நாரால கட்டினாங்களா அல்லது பெரிய நாரால கட்டினாங்களா? உன்னையும் என்னையும் என்னை. ஓ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கட்டி இழுக்குதடி. அடுத்த பாடலை தருவதற்காக நாகப்பன் தான் வருகின்றார். வணக்கம் நாகப்பன். நாகப்பன் இணைத்து விட்டேன் ஐயா, உங்களை இணைந்து விட்டீர்கள்.
0: மீண்டும் வணக்கம் ஐயா. அந்த மயங்காத பெயர்கள் உண்டோன்னு பாடினாங்க யாரு?
1: கிருஷ்ணன் பாடினார். கிருஷ்ணன்
0: கிருஷ்ணன் ஐயா பாடிய பாடலுக்கு பதில் பாடல்
1: கொண்டு வர.
0: மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் விரும்பினேன்.
1: ஆடு அவர் மயங்காத பேர்கள் உண்ட உடனே மயங்கி விட்டீர்கள். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன். வாழ்த்துக்கள். அங்கே சியாமலா கொண்டு வாருங்கள் மகளே.
3: தஞ்சம் என்று நம்பியது பாட்டு பாடவா?
1: ஆமா.
3: இன்று தனியும் இந்த சுந்தரதாகும்பா.
1: என்று தனியும் என்றாரு அப்பா. என்று தனி கப்பலோடைய தமிழன். என்று தனியும் இந்த வாழ்த்துக்கள். நேற்று பாட்டும் பதத்திலே வந்ததை அந்த பாடல் கேட்டீர்களோ தெரியாது. எங்கே நாகப்பன் கொண்டு பாருங்கள்.
0: இந்த வணக்கம் ஐயா. கிருஷ்ணன் ஐயாவின் அதே பாடலுக்கு பதில் பாட
1: சொல்லுங்கள்.
0: பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம்.
1: பேர் வச்சாலும் வைக்காமல் போனாலும் மல்லிவாசம். வச்சாலும் வைக்காமல் போனாலும். வாழ்த்துக்கள். எங்கே கிருஷ்ணா கொண்டு பாருங்கள். கிருஷ்ணனுடைய பாடலை கேட்போம். கிருஷ்ணன்,
4: மயக்கம் எனது தாயகம்.
1: அது உங்களுடைய தாயகம். ஓ, வாழ்த்துக்கள். மயக்கம் எனது தாயகம், வாழ்த்துக்கள். நல்லது, ஒரு பாடல், தத்துவமான பாடல். அந்த வேளையிலே தான் கிருஷ்ணன் உங்களை தொடர்ந்து நாகப்பன் தரப்போகின்றார். அடுத்த பாடலை வாருங்கள். நாகப்பன் பாருங்கள், உங்களை அணைத்து விட்டேன் ஐயா, கொண்டு வாருங்கள்.
0: மீண்டும் வணக்கம். மல்லி வாசத்துக்கு பதில் பாடல், மல்லி மல்லி ஆள் அசத்துதடி.
1: ஓ, மல்லி மல்லி ஆளை அசைச்சுதா, மல்லி மல்லி
0: செண்டுமல்லி.
1: ஓ, அத செண்டு மல்லியா, மல்லி மல்லி செண்டு மல்லியா. அதே மாதிரி சந்தன்ராஜ் விருப்பமான பாடல். சாமலா, உங்கள் பாடலை தாருங்கள்.
3: கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனசு, அந்த பாட்டு.
1: எல்லாரும் கட்டி வச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனசு, அன்பான பிள்ளை அல்லவா. வாழ்த்துக்கள், கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு. ஞானா, ஓடி வாருங்கள். ஞானசேகரன், உங்கள் பாடலோடு. ஞானசேகரன், கொண்டு வாருங்கள். ஞானசேகரன், ஓ ஓ, சுத்தி போட்டு நின்று விட்டது ஞானசேகரன். உங்களுடைய இணைப்பு என்ன காரணம்? ஞானசேகரன் இருக்கின்றீர்களா? ஞானசேகரன், உங்களை இணைத்து விட்டு இருக்கின்றீர்களா? உங்களுடைய இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது நாகப்பனுடைய இணைப்பு வந்திருக்கிறது, கொண்டு பாருங்கள். நாகப்பன், உங்களுடைய இணைப்பு.
0: சாமலம்மா வந்து சரியான பாட்டை பாடிட்டு போயிட்டாங்க.
1: எப்படி
0: கட்டி வச்சுக்கோ?
1: ஆமா, நீங்க
0: கட்டிப்பிடி கட்டிப்பிடி
1: உங்களுக்கு வந்து விட்டது, மாறி வந்து விடுது. கட்டிப்பிடி கட்டிப்பிடி, தலைவர் வந்திருந்தா சிறப்பாரு. கட்டிப்பிடி கட்டிப்பிடி, எல்லோரும் கட்டிப்பிடி பாடலோடு ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கிருஷ்ணன், கொண்டு வாருங்கள்.
4: கட்டி தங்கம் வெட்டி எடுத்து.
1: வெட்டிட்டீங்களா? உடனே வெட்டி விடுவார். கட்டி தங்கம் வெட்டி எடுத்து. நன்றி, நன்றி. மீண்டும் பாருங்கள். கட்டி தங்கம் வெட்டி எடுத்து. வாழ்த்துக்கள். இந்த வழியில் ஞானசேகரன் மீண்டும் மீண்டும் அழைக்கிறார். பாவம், அவருடைய இணைப்பு எனக்கு துண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கு. நாகப்பன் வந்து விட்டீர்கள், பாருங்கள்.
0: மீண்டும் வணக்கம் ஐயா. அந்த சாமலாமா இதுக்கு முன்னாடி பாடின பாடல் பதில் பாடல் கண்டுன்னு பாடினாங்க. பதில் பாடல், கண்டேன் கல்யாண பெண் போல உன்னை.
1: அப்படியா? கண்டேன் கல்யாண பெண் போல மேகம், கண்டேன் மேயர் மீனாட்சி திரைப்படத்தில். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவது சியாமலா, நீங்கள் தான், கொண்டு வாருங்கள். சியாமலா,
3: வெட்டி வேறு வாசம். அந்த பாட்டு,
1: ஓ, முதல் மரியாதை போய் விட்டீர்களா? வெட்டி வேறு வாசம், வெட்டி எடுத்து வேண்டாலும் உடனே வெட்டி எடுத்து விட்டா கட்டி காரை. வெட்டி வேறு வாசம், உடனே பாடல் வருகின்றது. கற்பூர முல்லைகள் தான் நீங்கள். நாகப்பன், உங்கள் பாடலை தாருங்கள்.
0: மீண்டும் வணக்கம் ஐயா. கட்டி தங்கம் வெட்டி எடுத்துன்னு பாடினாங்க, அதற்கு பதில் பாடல், தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும்
1: உண்டோ. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாக பிரிவினை, தங்கத்திலே. அற்புதமான ஒரு பாடல் அந்த பாடல், தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் என்ற பாடலை தந்தவுடனே கிருஷ்ணன் கொண்டு ஓடி வருகின்றார் தன்னுடைய பாடலை. கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள்.
4: வாசம்
0: தங்கத்தில்
1: முகம் எடுத்து, தங்கத்தில் முகம் எடுத்து. இனிமையான பாடல். அடுத்த பாடலை தேவா வந்து விட்டார். வணக்கம் தேவா. ஓம் நம சிவாய, வாருங்கள்.
5: ஓம் நம சிவாய,
1: ஓம் நம சிவாய.
5: கண்டுகொண்டேன் வந்தது யார் என்று, கண்டுகொண்டேன்
1: விட்டீர்களா? நலமா இருக்கின்றீர்களா? கண்டுகொண்டேன் வந்தது யார், நலமோடு வளமாக மகளோடு சிறப்பாக வல்லமையோடு இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் பெற வேண்டும் உங்கள் பாடல். நல்ல ஒரு பாடல். மீண்டும் கொண்டு ஓடி வாருங்கள் பாடல்களை. எங்கே நாகப்பன் தாருங்கள் உங்கள் பாடலை.
0: மீண்டும் வணக்கம் ஐயா. வாசம் இல்லாம மலருதுன்னு பாடினாரு.
1: ஆமாம்,
0: வாசகரு வேப்பிலையே.
1: வாசக்கரு வேப்பிலையே, பாத்தீங்களா? வாசம் இல்லாதன்னு இது இலையிலேயே வாசம் இருக்க ஐயா. அடே, வாசக்கரு வேப்பிலையே. வாழ்த்துக்கள் வேப்பிலையே, வாழ்த்துக்கள். நல்ல பாடல். தெரிவுகள் நல்ல தெரிவுகளா இருக்கு. எங்கே கிருஷ்ணன், உங்களுடைய தெரிவை பார்ப்போம். தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதிக்க, முத்து பதிக்கிறீர்கள். தங்க பதக்கத்தின் மேலே. எங்கே நாகப்பன், கொண்டு வாருங்கள்.
0: மீண்டும் வணக்கம் ஐயா. வாசம் இல்லாம மலரு, அதற்கே பதில் பாடல், மலரே மௌனமா.
1: ஆஹா, அதை கேட்டுத்தானேயா கைலாசத்துக்கு போயிருக்கிறார்கள். மலரே மௌனம், மௌனமா கைலாச வாசர்கள். எங்கே சியாமலா, நீங்கள் தாருங்கள் மகளே.
3: அப்பா கிருஷ்ணன் ஐயா பாட்டுக்குப்பா, ஏதோ வாசம் வந்துச்சு.
1: ஆமா,
3: வாசம் சிந்தும் வண்ணச்சோலை அந்த பாட்டு.
1: வாசம் சிந்தும் வண்ணச்சோலை, இனிமையான வரிகள். வாசம் சிந்தும் வண்ணச்சோலை, நல்ல வரிகள். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல யார் தர போகின்றீர்கள்? அடுத்த பாடல் தேவா கொண்டு வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் தேவா, உங்கள் பாடலை.
5: வசந்த ஊஞ்சலிலே.
1: ஓ அப்படியா, வசந்த ஊஞ்சலிலே. வசந்த ஊஞ்சலிலே ஊற்றெடுக்கிறது அப்ப இருக்கு. வாழ்த்துக்கள். மீண்டும் வாருங்கள். அடுத்தது நாகப்பன், உங்களுடைய பாடலாக இருக்கிறது. வாருங்கள் நாகப்பன், கொண்டு வாருங்கள்.
0: மீண்டும் வணக்கம் ஐயா. வாசம் சிந்து வண்ணச்சோலைன்னு வர்றாங்க பதில் பாட. வண்ண சிந்து வந்து விளையாடும்.
1: வண்ண சிந்து வந்து விளையாடுமா? வண்ணச்சிந்து வந்து விளையாடும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வண்ணச்சிந்து வந்து விளையாடும். அடுத்தது கிருஷ்ணனுடைய பாடலாக தான் இருக்கின்றது. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன், உங்கள் பாடலை.
4: சோலை புஷ்பங்களே.
1: ஓ, சோலை புஷ்பங்களே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சோலை புஷ்பங்களே, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை நீங்கள் தெரிந்து கொண்டு வர வேண்டும். சோலை புஷ்பங்களே என்ற பாடலை தந்திருக்கின்ற வேளையிலே நாகப்பன் தரப்போறார். அதற்கு பாடல் என்ன பாடலா இருக்கும் நாகப்பன், உங்கள் பாடல்?
0: அதே பாடலுக்கு பதில் பாடல். வாசம் சிந்து வண்ணச்சோலைன்னு
1: வந்து விட. அவர் சோலை புஷ்பங்களே, நீங்கள் சோலை இளங்குயிலேன்னு வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். எப்படி எப்படி, வாழ்த்துக்கள். வாழ்த்த சோலை இளங்குயிலே, வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வுலே நேரம் சரியாக 12 மணியை தாண்டி 10 நிமிடத்தை தொட்டுவிட்டது. நண்பகலாக எங்களுக்கு, உங்களுக்கு நேரம் 9:40 நிமிடம் விரைவாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. கிருஷ்ணன் வந்து விட்டார். வாருங்கள் கிருஷ்ணா, உங்கள் பாடலை கேட்போம்.
4: கல்யாண வளையோசை கொண்டு.
1: ஓ, அந்த பாடலுக்கு. ஓகே, கல்யாண வளையோசை கொண்டு. கல்யாண வளையோசை கொட்டு. கல்யாண வளையோசை கேட்டுவிட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது நாகப்பன் இணைந்திருக்கின்றார். கொண்டு வாருங்கள் நாகப்பன் அவர்களே.
0: மீண்டும் வணக்கம் ஐயா. தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலேன்னு ஒரு பாட்டு பாடினாரு.
1: ஆமாம்
0: ஐயா, நினைக்கிறேன்.
1: ஆமாம்,
0: அதற்கு பதில். முத்துக்கள் பதிக்காத கண்ணில் முத்தங்கள் பதிக்கட்டுமா?
1: அடே, இது ஒரு பாடல, நல்ல பாடல. முத்துக்கள் பதிக்காத அடையா, முத்துக்கள் வாழ்த்துக்கள். தெரிந்தெடுத்து கொண்டு வருவது படத்தையும் கூறுகின்றார் கெட்டிக்காரன். எங்கே சாம்பிளா, உங்கள் பாடலை பார்ப்போம்.
3: அப்பா, சோலை குயிலே காலை கதிரை பண்ணாலவா?
1: ஆமா,
3: கதிரவனை பார்த்து பூக்கள் விடும்.
1: அட்ரஸ்ஸை
3: பார்த்து காலை விடும் தூது.
1: ஓ, கதிரவனை பார்த்து காலை விடும் தூது. கதிரவனை பார்த்து காலை விடும் தூது. வாழ்த்துக்கள், நல்ல பாடல். எங்கே அடுத்த பாடலை தருவது யார்? நாகப்பனாக இருக்கின்றது. நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
0: மீண்டும் வணக்கம் ஐயா. மீண்டும் ஒரு முத்து பாடல். முத்துமணி மாலை என்ன தொட்டு தொட்டு
1: ஆடங்க அப்பா, சின்ன கவுண்டர் அங்கே கவுந்தடிச்சு போச்சு, குடைய ஒன்று தண்ணிக்கல. அந்த பாடல் தானா முத்துமணி மாலை? தண்ணி இருக்க கட்டில போட்டிருக்காங்களே. ஆ, முத்துமணி மாலை, என்ன காட்சி அமைப்புகள். அடுத்த பாடல் கிருஷ்ணன், உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள்.
4: வணக்கம் ஐயா. கண்கள் ஓதோ நெஞ்சம்,
1: சிறப்பான பாடல். முத்துக்களோ கண்கள், வாழ்த்துக்கள். முத்துக்களோ கண்கள், வாழ்த்துக்கள். அந்த பாடலை தந்த உடனே நாகப்பன் தருவார் அடுத்த பாடலை. எங்கே கொண்டு வருங்களா?
0: கதிரவனை பார்த்துன்னு ஏதோ பாடினாங்க, அதுக்கு பதில்.
1: கதிரவனை பார்த்து பூக்கள் விடுந்துது. நீங்கள் என்ன தர போறீர்கள்?
0: பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருக்கு.
1: அது என்ன ஒண்ணுதான் ஐயா, அதானே என்ன ஐயா, பார்த்து பார்த்து சும்மா பார்த்து பார்த்து கண்ணுக்கா மூடி திறக்க வேணும் ஐயா. காத்து பார்த்து கண்கள் மூடி திறக்க வேணும். கொண்டு வாருங்கள்.
3: அப்பா, முத்து முத்து பெண்ணே முத்தம் தரும் கண்ணே.
1: நல்ல பாடல் அந்த பாடல். முத்து முத்து பெண்ணே, முத்து முத்து முத்து முத்து பெண்ணே. சிறப்பு சிறப்பு சிறப்பான பாடல் மகளே, சிறப்பான பாடல். அடுத்த பாடல் எதுவாக இருக்கலாம் என்று பார்த்தால் நாகப்பன் தரப்புகின்றார். அதற்கு பாடல் கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
0: வணக்கம் ஐயா. கண்கள் இரண்டும் விடி விளக்காக.
1: ஆஹா, முடிச்சு கொண்டே இருந்திருக்காங்க. அப்படியே அப்படியே கண்கள் இரண்டும் விடி விளக்காக. வாழ்த்துக்கள். இப்படி கூறுகிறார் கவிஞர். எங்கே அடுத்த பாடல் தேவா, கொண்டு வாருங்கள் தேவா, உங்கள் பாடலை.
5: கல்யாணமா கல்யாணம், அருமையான கல்யாணம், 60 கல்யாணம்.
1: அது அருமையான கல்யாணம் தானே ஐயா, எல்லோருக்கும் கிடைக்காது. கல்யாணமாம் கல்யாணம் அறுபதாம் நல்ல பாடல் நல்ல பாடல் நல்ல நல்ல கல்யாணமாம் கல்யாணம் அறுபதாம் கல்யாணம். இப்பொழுது நாகப்பன் தந்து விட்டார் எங்களுக்கு ஒரு பாடலை, எங்க தரப்போகின்ற நாகப்பன் கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
0: நன்றி வணக்கம் ஐயா. முத்தம் தரும் கண்ணேன்னு பாடினாங்க, அதுக்கு பதில்
1: பாடமா
0: கண்ணே மணியே,
1: கண்ணே
0: கண்
1: மணியே
0: மணியே
1: முத்தே அருகில் வா, கண்ணே மணி எல்லாவற்றையும் சேர்த்து விட்டீர்கள் அந்த பாடலே. கெட்டிக்காரன் அருகில் வா, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய ஞானசேகரனா சியாமலாவா, யார் அழைக்கின்ற இருவர் அழைக்கின்றீர்கள், யாருடைய அழைப்பு முன்னுக்கு வரப்போகின்றது பார்ப்போம் பார்ப்போம். யார் என்று பார்ப்போம். கிருஷ்ணன் வந்து விட்டார், அதற்குள்ளே கிருஷ்ணன் புகுந்து விட்டார், வண்டியை கிருஷ்ணன் ஓட்டி விட்டார் உள்ளே. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
4: காலையும் நீயே மாலையும் நீயே,
1: அற்புதமான பாடல் ஐயா. காலையும் நீயே மாலையும் நீயே, இனிமையான பாடல் மீண்டும் பாருங்கள். எங்களை எதிரி அழைத்து விடாதீர்கள். அடுத்த பாடல் சியாமலா நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
3: கண்கள் இரண்டும் என்று உண்மை கண்டு பேசும் அந்த பாட்டுப்பா.
1: என்ன மாதிரியம்மா? கண்கள் இரண்டு முன்னையும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பான பாடல், அருமையான பாடல். எங்க ஞானசேகரன் நீண்ட நேரத்துக்கு பின் கொண்டு வர உங்கள் பாடலை. ஞானசேகரன் ஞானசேகரன் பாடலை தர வேண்டும். ஞானசேகரன் ஞானசேகரன் இணைத்து விட்டேன் மகனே.
6: வணக்கம் பாப்பா. கண்டேன் கல்யாண பெண் போன்ற கோலமும் யாரோ பாடினாங்க, கல்யாணமா கல்யாணம் அறுபதாம் கல்யாணம்.
1: அதைத்தான் இப்பொழுது தேவா பாடிக்கிட்டு போறாரு, கல்யாணமா கல்யாணமா. இன்னொரு பாடலை தருங்களேன்.
6: பெண் போனால் அவள் பின்னாலே என் கண் போகும்.
1: அப்படியா கூட வழக்கம் மகனே, பெண் கூடாத பழக்கம், அப்படி போக விடாதீங்க கண்ணை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? தேவா தரப்போகின்றார். தேவா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. தேவா நினைத்து விட்டேன், கொண்டு வாருங்கள் தேவா உங்கள் பாடலை.
5: ஐயா கண்ணன் ஒரு கை குழந்தை.
1: ஓ அப்படியா, கண்ணன் ஒரு கை குழந்தையா, கண்ணன் ஒரு கை குழந்தை. வாழ்த்துக்கள் சிறப்பு சிறப்பு, மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல் நாகப்பன் உங்கள் பாடல் கொண்டு பாருங்க.
0: மீண்டும் வணக்கம் ஐயா. உன்னை கண்டு பேசுமோ என்னமோ வாடினாங்க, அதற்கு பதில் பாடல். பேசக்கூடாது வெறும் பேச்சில் சுகம் இல்லை ஐயா.
1: பேசக்கூடாது வெறும் பேச்சில், பேசக்கூடாது எல்லாம் பேசக்கூடாது. வாழ்த்துக்கள். இப்பொழுது சந்தன் ராஜ் அவர்கள் தோன்றுகிறார்கள். வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களே. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. அவள் வருவாள் ஐயா?
1: வருவாள் வருவாள், அழைத்தாள் வருவாளே, வருவாள் வருவாள், அவள் வருவாளா? வருவாள் வருவாள், கவலைப்படாதீர்கள். அவள் வருவாளா? உடைந்து போன என் நெஞ்சை உடைத்து உடைச்சு கொண்டிருக்க. நாகப்பன் கொண்டு வாருங்கள் அதற்கு பதிலை.
0: வணக்கம் ஐயா. அதே பாடலுக்கு பதில் பாடல். பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா.
1: சிறப்பு சிறப்பு. பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா, நல்ல பாடல். வாழ்த்துக்கள் மீண்டும் பெற வேண்டும். அதற்காக அடுத்த பாடலை சந்தன் ராஜ் அவர்கள் தரப்போகின்றார்கள். கொண்டு வாருங்கள்.
2: ஒரு நாளில் மலர்ந்தேன் ஐயா.
1: ஓ ஒரு நாளில் மலர்ந்து விட்டீர்களாவா? ஒரு நாளில் மலர்ந்தேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் காண இருப்பது நூறாவது பாடல். எங்கே நாகப்பன் தருகின்றார் அந்த பாடலை. கொண்டு வாருங்கள் நாகப்பன். நூறாவது பாடலை தொட்டு விட்டோம்.
0: கிளியா என்பதற்கு பதில் பாடல்.
1: ஆஹா.
0: கிளியில் இளங்கிளியே இந்த சபையில் வந்தால் என்ன?
1: அது பக்கம் ஐயா, வரமாட்டது ஐயா. கிளியாதும் இளங்கிளியில் ஐயா, எப்படி ஐயா வரும் சபைக்கு? கிளியே இளங்கிளியே இந்த சபையில் வந்தால் என்ன? அடுத்த பாடல் சியாமலா நீங்கள் தருகிற நூற்றி ஓராவது. அப்படியா? ஓஹோ, பேசியது நீங்கள் இல்லையா, அது வேற யாரோவா? சரி சரி, கண்கள் பேசியதா? பேசியது நான் இல்லை கண்கள் தானே, நல்ல பாடல். அடுத்த பாடல் நாகப்பன் நீங்கள் அதற்கு என்ன பாடல் தரப்போகின்றீர்கள்? கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
0: வணக்கம் ஐயா. கண்கள் இரண்டும் என்று உன்னை என்று பேசுறேன், உன்னைன்னு பாடினாங்க, அதுக்கு பதில் பாடல். உன்னை தினந்தேடும் தலைவன்.
1: ஓ உன்னை கவி. அடே அப்பா, தலைவன் தவிக்கிறானோ உன்னை மகன் நின்று தனிமையில நின்று தினமும் தேடுகிறான். அப்படின்னா தரிசனம் கொடுக்க தன்மனும். அங்கே கிருஷ்ணா என்ன பாடலை தரப்போகிறீர்கள்?
4: நான் ஒரு ராசிலா ராஜா.
1: நான் ஒரு ராசிலா ராஜா. ஏன் ஐயா ராசி இல்லை நீங்கள்? எல்லோரும் ராசிக்காரர்கள், எல்லோரும் ராசி. ஒரு பக்கம் திரும்பி பாருங்கள், ராசி இருக்கும். வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது நாகப்பன். நாகப்பன் கொண்டு பாருங்கள் உங்கள் பாடல். இவர் நிற்பாடவில்லை, இவர் நிறுத்தவில்லை. எங்கே இப்படிதெல்லாம் உங்களை அமைய விட்டது. ராசி இல்ல ராசா அவன்ட்டு எல்லாத்தையும் உங்களை. ஓகே சியாமலா வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை.
3: தேடும் கண் பார்வை தவிக்க அந்த பாட்டு.
1: ஓ தேடும் கண் பார்வை,
3: தினம் தேடும் என்ன பண்ணாலும்.
1: ஆமா ஆமா தேடும் கண் பார்வை நல்ல பாடல், நல்ல பாடல், நல்ல பாடல். எங்கே அடுத்த பாடலை தருவது யாரா இருக்கலாம்? நாகப்பனாக இருக்கலாம். கொண்டு வாருங்க.
0: மீண்டும் வணக்கம் ஐயா. அந்த ஒரு நாளில் மலர்ந்தேனேன்னு பாருனாங்க, அதுக்கு பதில் பாடலாம். நாலாம் நாளாம் திருநாளாம், நங்கைக்கும் நம்பிக்கும் மனநாள்
1: சிறப்பு சிறப்பு. நாளாம் நாளாம் திருநாளாம், அருமையான பாடல், நீண்ட காலம் கேட்கவில்லை. அங்கே அடுத்த பாடல் கிருஷ்ணனுடைய பாடலாக தான் இருக்கின்றது, கேட்டு பார்ப்போம் கிருஷ்ணா உங்களுடைய பாடல் எப்படி இருக்கின்றது. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
4: பார்வை ஒன்றே போதும்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், பார்வை ஒன்றே போதுமா? இதுல ஒரு ரெண்டு பார்வை பாருங்கள், கேட்போம் அடுத்த பாடல். நாகப்பன் உங்கள் பாடல், கொண்டு வாருங்கள்.
0: அதே பாடலுக்கு பதில் பாடல். ஒரு நாளிற்கு ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி.
1: எல்லாம் தொழிலாளி, ஒருவன் ஒருவன் தான் முதலாளி, மற்றவெல்லாம் ஒருவன் ஒருவன் தொழிலாளி முதலாளி. ஓகே வாழ்த்துக்கள், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப சியாமலாவின் பாடலை கேட்போம். சியாமலா
3: பாருங்க. நானொரு முட்டாளுங்க அந்த
1: பாட்டு. நான் ஒரு ராசி இல்லையென்று கொள்றேன், நான் ஒரு முட்டாள் என்னமா, நான் ஒரு முட்டாளுங்க. சிறப்பு சிறப்பு, நான் ஒரு முட்டாளுங்க. நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்களேன்.
0: மீண்டும் வணக்கம் ஐயா. அவ பார்வை ஒன்றே போதுமே பாடினாரு, அதுக்கு பதில் பாடல். பார்வை யுவ கண்ணோவியம்.
1: ஓ பார்வை யுவராணி கண்ணோவியம், பார்வை யுவராணி கண்ணோவியம். சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். இப்பொழுது கிருஷ்ணன் தரப்பு ஒன்றார் ஒரு பாடலை. கிருஷ்ணா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
4: ஒருவன் மனது ஒன்பது ஐயா.
1: அப்படியா, அதில் ஒளிந்து கிடப்பது என்பதா? வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். ஒருவன் மனது ஒன்பதடா, வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? சந்தன் ராஜாக இருக்கின்றது, கொண்டு வாருங்க.
7: நான் ஒரு கோயில் நீ ஒரு தெய்வம்.
1: வாழ்த்துக்கள் நெல்லிக்கனி, நெல்லிக்கனி. நான் ஒரு கோவில் நீ ஒரு தெய்வம், நான் ஒரு கோவில். இனிமையான பாடல், நண்பர்களுக்குரிய பாடல் அந்த பாடல். எங்கே அடுத்த பாடலை தருவது எங்களுடைய சந்தன்
7: ராஜா? தேரில் போகும் பாவையா.
1: ஓ
7: நன்றி, வணக்கம்.
1: ஓ பார்வை தேரில் போகும், வாழ்த்துக்கள். பார்வை தேரில் போகும் பாவை, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? நாகப்பனாக இருக்கின்றது, கொண்டு வாருங்க நாகப்பன்.
0: தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு,
1: அதென்ன உண்மையா? ஆமா தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கிறது வீடு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்தது கிருஷ்ணன் உங்களுடைய பாடல் அல்லது ஆயத்தம்?
4: கோயில் மணி, கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ.
1: ஓ கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ. பஞ்சாலி பஞ்சாலியா, வாழ்த்துக்கள். கோவில் மணி ஓசை தன்னை, அது கிழக்கே போகின்றையில். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை. சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள்.
7: நன்றி, வணக்கம்.
1: தெய்வம் எல்லாம் தோற்றிய போகும், தெய்வங்கள் தோற்றிய போகும், தெய்வங்கள் எல்லாம் தோற்றிய போகும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது நாகப்பன், நீங்கள் தரப்போகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை.
0: மீண்டும் வணக்கம் ஐயா. பார்வை பார்வைன்னு நிறைய பாடிட்டாங்க
1: எல்லாம்.
0: நேத்து அந்த சாந்தி அம்மா கேட்ட பாட்டு தான. பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும்
1: பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்த்துட்டு போதும் பார்க்காம பார்த்துட்டு போனான பார்க்காம போனான பார்த்துட்டு போனான பார்க்காம போனான். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் எங்களுடைய சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் தாருங்கள். புரியவில்லை, புரியவில்லை சந்தன்ராஜ்.
7: மணி
1: புரியவில்லை சந்தன்ராஜ். புரியவில்லை சந்தன்ராஜ் பாடல்.
7: மணி ஓசை கேட்டு.
1: ஓ வாழ்த்துக்கள். மணி ஓசை கேட்டு, தொலைபேசி தொலைபேசியா இருக்கிறது. மணி ஓசை கேட்டு எழுந்து. நன்றி நன்றி நன்றி சந்தன்ராஜ், பொறுமைக்கு நன்றி. அடுத்த பாடலை யார் தரப்போகிறீர்கள்? அடுத்த பாடலை தருவது நாகப்பன் அவர்கள். கொண்டு வருங்க நாகப்பன் உங்கள் பாடலை.
0: மணி ஓசை கேட்டு எழுந்து, நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து.
1: அதற்கு பதில் பாடல்.
0: அதுதானே பாட்டையா, அது பாடிட்டாங்களா?
1: அதுதான் சந்தன்ராஜ் உங்களுக்கு வந்து விட்டார். வில்லங்க மாதிரி தான் இந்த மணி இடையூறுக்குள்ள இருந்தாங்க.
0: அப்ப நெஞ்சில் ஆசை கோடி சுமந்துன்னு வந்தது இல்லையா, அதுக்கு பதில் பாடல். நெஞ்சே உன் ஆசை என்ன, நினைத்தால் ஆகாதது.
1: உன் ஆசை என்ன, உன் ஆசை என்ன? வாழ்த்துக்கள், நன்றி, மீண்டும் பெற வேண்டும். அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன், உங்கள் பாடல்.
4: கேட்டவர் எல்லாம் பாடலாம்.
1: அப்படியா, வந்தவங்க போறவங்க எல்லாம் பாடலாம், எல்லோரும் பாடலாம், கேட்டவர் எல்லாம் பாடலாம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நீங்களும் பாடலாம், நாங்களும் பாடலாம், பாடலாம், கேட்டவர்களும் பாடலாம். சியாமலா, உங்கள் பாடலை தாருங்க மகளே.
3: தெய்வங்கள் எல்லாம் தூட்டே போகும், அதுக்கு எல்லாம் இன்பமயம் பாட்டு பாடலாம் சொல்லுது.
1: எல்லாம் இன்பமயம்,
3: இன்பமயம்,
1: வாழ்த்துக்கள், அருமையான பாடல். எல்லாம் இன்பமயம் நார்மன், கொண்டு வாருங்கள்.
0: மீண்டும் வணக்கம் ஐயா.
1: மீண்டும் வணக்கம்.
0: என்ன அதற்கு பதில் பாடல், என்னதான் ரகசியமோ இதயத்தில்.
1: என்னதான் ரகசியமோ இதயத்தில், என்னதான் ரகசியமோ. வாழ்த்துக்கள், இனிமை இனிமை இனிமை. இந்த பாட பாடலுக்கு கிருஷ்ணன் தெரிந்த பாடலை, கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
4: வணக்கம்,
1: வணக்கம்.
4: கேட்டுப்பார், கேட்டுப்பார், கேள்விகள் நூறு.
1: நூறு இல்லையா, அதுக்கு மேல கேட்டாலும் சொல்லுவீங்களா ஐயா, நீங்கள் கேட்டிக்காரன் ஐயா. வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். கேட்டுப்பார், கேட்டுப்பார், கேள்விகளாய், கேட்டுப்பார், கேட்டுப்பாரு, கேட்டுப்பாரு, கேள்விகள். நார்மன், தர வேண்டும்.
0: மீண்டும் வணக்கம் ஐயா. ரகசியமும் இதயத்திலேன்னு பாடினா அதற்கு பதில் பாடல், இதயத்தில் இருந்து இதழ்கள் வரை.
1: இதயத்தில் இருந்து இதயம் வரை. வாழ்த்துக்கள்,
0: இதழ்கள், இதழ்கள் வரை.
1: ஆமா, நன்றி ஐயா, இதழ்கள் வரை. வாழ்த்துக்கள். இப்பொழுது சியாமலா தன்னுடைய பாடலை திறந்தார். சியாமலா தாருங்கள். சியாமலா, சியாமலா, உங்களை இணைத்து விட்டேன் மகளே, இணைந்துள்ளீர்கள் சியாமலா நீங்கள். வணக்கம் சியாமலா, சியாமலா பாருங்கள். காற்றலைக்கு ஒழித்து விட்டது, ஒழித்து விட்டது. கிருஷ்ணன், உங்களுடைய இணைப்பு. கிருஷ்ணன், உங்களுடைய இணைப்பு. இது நாகப்பனுடைய இணைப்பு பாருங்க. நாகப்பன், கொண்டு வாருங்கள்.
0: வணக்கம் ஐயா. இதயம், இதயத்திட்டே பதில் பாடல். இதயம் போகுதே,
1: ஓஹோ,
0: அனையே மறந்து.
1: ஓஹோ, இதயம் போகுதா, அங்க ஐயா போகுது, கலைச்சு பிடிக்க வேண்டியதானே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்ப வருவார் சந்தன்ராஜா பாடலை கொண்டு. எங்கே சியாமலா, உங்களுடைய இணைப்பு வருங்கள். சியாமலா,
3: என்னதான் ரகசியம், என்னதான் ரகசியம் பாடணும் அல்லதா?
1: ஆமா,
3: ரகசியமானது காதல் அந்த பாட்டு.
1: ஓ, உண்மைதான், உண்மையான் ரகசியமானது காதல், அதுதான் உண்மையான காதல். இது என்னென்னா ஒரு ஆளு காதல் தான், ஒரு பத்து பேர் ஓடி ஆடி ஒளி காட்டுவாங்க. இல்லையா, நாகப்பன் தாருங்கள்.
0: அதே இதயம், இதயமே இதயமே, உன் மௌனம் என்ன கொள்ளுது.
1: ஓ, இதயமே இதயமே, உன் மௌனம் என்னை கொள்ளுது. கிருஷ்ணன், இதற்கு என்ன பதில் கூற போகிறீர்கள், கொள்ளுதாம்.
4: கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா.
1: அப்படி கொடுப்பீங்களா ஐயா, உங்களை கேட்டா? என்ன இழுத்து சொல்றீங்க, கொடுப்பாங்க. ஆமா, அன்றை உறுதியா சொல்லுங்க. வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை திரவணம் எங்களுடைய நாகப்பன் அவர்கள், கொண்டு வாருங்கள். நாகப்பன், நாகப்பன், கொண்டு வாருங்கள். நாகப்பன், உங்களை இணைத்து விட்டேன், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
0: வணக்கம் ஐயா. மௌனமான நேரம் மனதில் என்ன பாரம்.
1: ஓ, மௌனமான நேரம், சலங்கை ஒலி. அது சலங்கை ஒலி அல்லவா, மௌனமான நேரம். ஏன் அதுக்கு என் மனதில் பாரம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து காரை கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு ஒலிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. அன்பர்கள் ஓடி வந்து மிகவும் சுறுசுறுப்பாக இயங்குகிறார்கள். இப்பொழுது மீண்டும் நாகப்பன் வந்து விட்டார், கொண்டு வாருங்கள். நாகப்பன், உங்கள் பாடலை.
0: மௌனம் தான் பேசியதோ.
1: ஓ, அப்படி அதுக்கே வந்து அடிச்சு விட்டுட்டீர்கள். மௌனம் தான் பேசியதோ. வாழ்த்துக்கள், மௌனம் தான் பேசியதோ, சிறப்பு. அடுத்த பாடலை சொல்வதற்காக யார் வரப்போகிறீர்கள்? சியாமலா வரப்போகின்றார். சியாமலா வாருங்கள், கொண்டு வாருங்கள். சியாமலா, உங்கள் பாடலை.
3: அப்பா, கேட்டதும் கொடுப்பானே பாட்டுக்குப்பா. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் யாருக்கா?
1: அதான், கேட்டதும் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். ஐயோ, எல்லாம் பிரச்சனையா போய். கொடுத்ததெல்லாம் கொடுத்து, கேட்டதும் கொடுப்பவனே. சரி, கேட்டதெல்லாம் கொடுத்தான், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அடுத்த பாடல் கிருஷ்ணன் தான் தரப்போகின்றார். கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள்.
4: மௌனமே பார்வையால் ஒரு பார்வை பார்த்து.
1: அப்படியா? ஓஹோ,
4: மௌனமே
1: பார்வையால்
4: ஒரு பார்வை.
1: வாழ்த்துக்கள், மீண்டும் வர வேண்டும். நீங்கள் நீங்கள் உங்கள் இணைப்பை துண்டிப்பது தாமதமாக இருக்கின்றது. எங்கே நாகப்பனோடு வாருங்கள்.
0: மீண்டும் வணக்கம் ஐயா. கேட்டவரெல்லாம் பாடலாம், என் பாட்டுக்கு தாளம் போடலாம்.
1: அதே அவர் கிருஷ்ணன் போட்டு விட்டார் அப்படி ஒரு பாடு.
0: ஓகே சார், போடு தாளம் போடு
1: போடு தாளம் போடு வாழ்த்துக்கள் போடு தாளம் போடு வாழ்த்துக்கள் போடு தாளம் போடுன்னு பிரகாஷ் ஒரு நிகழ்ச்சி கொண்டு வருவார் ஐயா, அதை நினைவு கொண்டு வந்து விட்டீர்கள். நன்றி நன்றி நன்றி. எங்கே கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
4: மௌனமான நேரம் ஐயா,
1: அது
4: நேரம் அல்லவா?
1: அதைத்தானே கிருஷ்ணா முதல்ல மௌனமான நேரம். அது வந்து நாகப்பன் தந்து விட்டார் அந்த பாடம், நாகப்பன் தந்து விட்டார் அந்த பாடலை.
4: நேரம் இது நேரம் இது
1: ஓ
4: நெஞ்சிலூர்
1: நேரம் இது நேரம் இது நல்ல நல்ல பாடல்களை தருவதற்கு நேரம் இது நேரம் இது வாழ்த்துக்கள் மீண்டும் பெற வேண்டும். உங்கள் இணைப்பை உடனே துண்டியுங்கள். அங்கே சியாமலா தாருங்கள் உங்கள் பாடலை. சியாமலா விருப்பமான பாடல் மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே, மௌனத்தில் விளையாடும் எனக்கும் விருப்பமான பாடல். சிறப்பு மகளே சிறப்பு. இப்பொழுது நாகப்பன் வருகின்றார், வருங்க நாகப்பன்.
0: வணக்கம் ஐயா. நேரம் இது நேரம் இதுன்னு பாடுறாரு, அதற்கு நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு.
1: உடனே பதில் கொடுத்து விடுங்க. நேரம் வந்தாச்சு நல்ல நேரம் வந்தாச்சு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த வழியில் அடுத்த பாடலை தருவதற்காக நாகப்பன் மீண்டும் வருகின்றார். கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை. உங்களை இணைத்து விட்டேன் நாகப்பன். கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்கள் நாகப்பன்.
0: வந்தது வசந்த காலம் வந்தாச்சுங்கிறது பதில் பாடம்.
1: அப்படியா, வந்தது வசந்த காலம் வந்தாச்சா? வந்தது வசந்த காலம், அதைத்தான் எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள். எங்கே அடுத்த பாடல் சியாமலா உங்கள் பாடல் கொண்டு வாருங்கள் சியாமலா.
3: அப்பா நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்கு.
1: உங்களே என்ன அதுக்குள்ள சேர்த்திருக்காங்க நல்ல நல்ல பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்க. நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை நல்ல நல்ல பிள்ளை நம்பி வாழ்த்துக்கள் நாகப்பன். இந்த பாடலுக்கு பதிலை தாருங்களேன் உங்கள் பாடல் பதிலை.
0: பௌர்ணமி நிலவில் பனிவிலும் இரவில்.
1: பௌர்ணமி நிலவில் பனிவிலும் கடற்கரை மணலில் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன்.
4: காலம் நமக்கு தோழன் ஐயா.
1: அப்படியா,
4: காற்றும் மழை நண்பன்.
1: ஓ காலம் நமக்கு தோழன், அது எப்போ தெரிஞ்ச விஷயம் தானே ஐயா. காலம் நமக்கு தோழன் மீண்டும் வாருங்கள் ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்காக இப்ப நாகப்பன் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை.
0: அவங்க நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நாங்க அதே பாட்டு நல்ல நல்ல பிள்ளைகளை நீங்க
1: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய கிருஷ்ணன். கிருஷ்ணன் நீங்கள் என்ன பாடல் தர போகின்றீர்கள்?
4: காலம் இது காலம் இது கண்ணுறங்கு மகளே.
1: ஐயோ காலம் இது தவற விட்டால் தூக்கம் இல்லை மகளே. வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். காலம் இது காலம் இது சித்தி திரைப்படம். காலம் இது காலம் இது கண்ணுறங்கு மகளே சித்தி கூறுகின்றார். எங்கே இப்பொழுது நாகப்பன் கூற போகின்றார். நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
0: நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்க.
1: நல்ல நல்ல ஆளை உழுது விதைக்க வேணும் ஐயா. நல்ல நல்ல நிலம் பார்த்து வாழ்த்துக்கள். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். இங்கே அடுத்த பாடலை தருவது சியாமலா.
3: அப்பா காலம் இது காலம் இது கண்ணுறங்கு மகளே கிருஷ்ணனையா பாட்டுக்குதான்.
1: ஆம் கூறுங்கள். அவர்தான் காலம் இது காலம் இது கண்ணுறங்கு மகளே என்ன பாடலை தந்தாரே கிருஷ்ணா தந்து விட்டார் தானே மகளே. சரி நீங்கள் மீண்டும் பெற வேண்டும். இப்பொழுது கிருஷ்ணன் வாருங்கள். எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
4: நம்பினார் கெடுவதில்லை.
1: அது உண்மைதான், அது உண்மை ஐயா, அது உண்மை ஐயா. நம்பினார் கெடுவதில்லை ஐயா. வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். கெடுவதில்லை வாழ்த்துக்கள். எங்கே நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
0: மீண்டும் வணக்கம் ஐயா. நிலம் பார்த்துன்னு முடிச்சா அதுக்கு பதில் பாடல். பார்த்து போறதிலே மீதமாகுமா?
1: என்னையா என்னையா?
0: பார்த்து பார்த்து நின்றதிலே மீதமாகுமா?
1: பார்த்து பார்த்து நின்றதிலே பார்வை இழந்தேன் அப்படித்தானே வரும்.
0: பார்வை இழந்தேன் பார்த்து பார்த்து
1: அப்படி ஒரு பாடல். அதான் நான் தடுமாறி விட்டேன். பார்த்து பார்த்து நின்றதிலே பார்வை இழந்தேன் என்று வரும் ஐயா. சிலவிட புது பாடல் மாத்தி விடுவார்கள். பார்த்து பார்த்து நின்றதிலே பார்வை இழந்தேன். சந்தன்ராஜ் உங்கள் பாடல். சந்தன்ராஜ் உங்களை நினைத்து விட்டேன் ஐயா. வந்துவிட்டார் கஸ்தூரி. வணக்கம் கஸ்தூரி. வணக்கம்.
8: காலை வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: இப்பொழுது உங்களுக்கு எங்களுக்கு மதிய வணக்கம், நண்பகல் வணக்கம் ஆகிவிடுது. நீங்கள் எப்படி? நாங்கள் நலமா இருக்கின்றோம்.
8: அதுதான்
1: மழை. நாங்கள் இப்பொழுது பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியில புறப்புறுப்பாக பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த பாடல்கள் கேட்டிருப்பீர்கள். என்ன பாடல் நீங்கள் தரப்போகின்றீர்கள்? போட்டி பாடல். பாட்டுக்கு
8: இன்றைய பாடல் ஆரம்பித்தது
1: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என்ற பாடலோடு ஆரம்பித்து அந்த பாடல் முதல் வரியிலே பாடல்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து
8: மலருக்கு கொண்டு வாருங்க,
1: கொண்டு வாருங்கள்.
8: மலர், அந்த மலர் என்ற முகம் என்று சிரிக்கட்டும்.
1: சிறப்பு சிறப்பு. அடுத்த வாழ மீண்டும் ஓடி வரவிடும். மலர் என்ற முகம் என்று சிரிக்கட்டும். சரி, நன்றி நன்றி நன்றி. மீண்டும் பாருங்கள், ஓடி வாருங்கள். அடுத்த வாழலே கொண்டு வாழ்த்துக்கள் கஸ்தூரி. அடுத்த வாழ சியாமலா நீங்கள் தரப்போகின்ற, நீங்களும் என்ன பாடலுக்கு தரப்போகின்றீர்கள்?
3: ஆஹா,
1: வாழ்த்துக்கள். இல்லை வரவில்லை. வீணை கொடியுடைய வேந்தனே, சம்பூர்ண ராமாயணம். வீணை கொடியுடைய வேந்தனே, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது நாகப்பன் அவர்கள். ஒரு பாடலுக்கு தரப்போகின்ற நாகப்பன் நீங்கள் தாருங்கள். என்ன பாடலுக்கு தரப்போகிறீர்கள்?
0: வணக்கம் ஐயா. பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்ப நீ வருவாயன, அது அப்படின்னு பாடினா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி பாட்டு. அதற்கு பதில் பாடல், நீ வருவாய் நான் இருந்தேன்.
1: நீ ஏன் வருவாய் என நான். நல்ல பாடல், நல்ல பாடல். நீ வருவாய் என நான் இருந்தேன், சிறப்பான பாடல். நீ வருவாய் என நான் இருந்தேன், அற்புதம் அற்புதம். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய சந்தனராஜ் அவர்கள். சந்தன்ராஜ்
7: முகமுரு நிலாயா.
1: ஆகா, வந்து விடுதான் அக்பர் பாடல். அக்பர் ஜோடா அக்பர் பாடல். முகம் ஒரு நிலா, உங்களுக்கு விருப்பமான பாடல். முகம் ஒரு நிலா, நல்ல பாடல். முகம் ஒரு நிலா. இந்த பாடலே அந்த பாடலை கொண்டு வந்த பாடலில் நாகப்பன் தனது பாடலை கொண்டு வருகின்றது. நீங்கள் இந்த பாடலுக்கு தரப்போகின்ற நாகப்பன்,
0: நல்லதோர் வீணை செய்துன்னு பாடினார், அதுக்கு பதில் பாடல்.
1: ஆஹா,
0: வீணை பேசும் அதை மீட்டும் விரல்களை.
1: சூப்பர் சூப்பர், நல்லது நல்லது. மன்னிக்க வேணும், சூப்பர் சொன்னதுக்கு அதிசிறப்பு, அதி சிறந்தது. வீணை பேசும், வீணை பேசும் அது மீட்டும் கைகளை கண்டு, நல்ல பாடல். இந்த பாடலுக்கு பதில் பாடலை தருவது இந்த பாடலுக்கு. இந்த பாடலுக்கு தரப்போகிறார் கிருஷ்ணன் பார்ப்போம். கிருஷ்ணா நீங்கள் இந்த பாடலுக்கு தரப்போகிறீர்கள்?
4: வீணை மீட்டும் கைகளே மாலை சூட.
1: வாழ்த்துக்கள். வீணை மீட்டும் கைகளே இந்த பாடலை தருகிறீர்கள். வீணை மீட்டும் கைகளே, வாழ்த்துக்கள். எந்த பாடலுக்கும் தரலாம். இப்ப பல பாடல்கள் வந்து விட்டது. இங்கே நாகப்பன் தாருங்கள். நீங்கள் உங்கள் பாடல் எந்த பாடலுக்கு தரப்போகின்றீர்கள்? நாகப்பன் எந்த பாடலுக்கு நீங்கள் தரப்போகின்றீர்கள்?
0: மீண்டும் வணக்கம் ஐயா. மீண்டும் ஒரு வீணை பாடல்.
1: வீணை பாடல் கொண்டு பாருங்கள்.
0: வீணை மீட்டும் கைகளே மாலை சூட்டவா.
1: அதை இப்பொழுது கிருஷ்ணன் தந்து விட்டார் ஐயா.
0: சொல்லித்தரா. மாலை பொன்னான மாலை.
1: ஓ, மாலை பொன்மாலை. மாலை பொன்மாலை,
0: பொன்னான மாலை.
1: ஆமா,
0: பொன்னாலை.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மாலை பொன்னான மாலை, சிறப்பு. அடுத்த பாடல் சியாமலா நீங்கள் தரப்போகிறீர்கள். எந்த பாடலுக்கு
3: தருகிறீர்கள்?
1: அந்த பாடல் அவர் தந்திருந்தார் சந்தன்ராஜ். முகம் ஒரு நிலா அந்த பாடல்.
3: விழியில் விழுந்து இதயம் நுழைந்த அந்த பாடல்.
1: அலைகள் ஓய்வதில்லை. விழியில் விழுந்து, வாழ்த்துக்கள். விழியில் விழுந்து இனிமையான பாடல். மொழியில் விழுந்து என்ற பாடல் அலைகளும். அடுத்த பாடலை தருவதற்காக மீண்டும் நாகப்பன் அவர்கள் வருகின்றனர். எந்த பாடலுக்கு தரப்போகிறீர்கள் நாகப்பன் அவர்களே? உங்கள் பாடலை தாருங்கள்.
0: மீண்டும் வணக்கம் ஐயா. பொன்னான அதற்கு பதில் பாடல், பொன்னான மனசே பூவான மனசே.
1: அட்டைங்க அப்பா, பொன்னான மனசே பூவான மனசே.
0: பொண்ணு மேல ஆசை.
1: ஆமா ஆமா, சிறப்பு சிறப்பு சிறப்பு. இப்பொழுது கஸ்தூரி பேருந்தார். கஸ்தூரி, நீங்கள் என்ன தெரியப்படுத்து, எந்த பாடலும் சிறப்பு பண்ணுங்கள். கஸ்தூரி கொண்டு வாருங்கள்.
9: மாலைக்கு மாலை சூடும் மணநாள் ஒரு பாடல் இருக்கு.
1: சிறப்பு சிறப்பு சிறப்பு. மாலை சூடும் மணநாள், அற்புதமான பாடல். வாழ்த்துக்கள், மீண்டும் ஓடி வாருங்கள். மாலை சூடும் மணநாள், சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடலை கிருஷ்ணன் நீங்கள் திறப்பு ஒன்றீர்கள். எந்த பாடலுக்கு நீங்கள் தருகின்றீர்கள் கிருஷ்ணன்?
4: பொன் ஒன்று கண்டேன் பெண் அங்கு இல்லை.
1: பொன் பொன் பொன். எந்த பாடலுக்கு தருகின்றீர்கள்?
4: பொன்னான மனசே.
1: அது பொன்னான மனது, லோகம் பொன், பவன் பொன் போன்ற பொன்னான மனது. இது பொன் பொம்பளை நீங்கள் கூறுவது.
4: நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்.
1: வாழ்த்துக்கள். நான் என்ற பதத்தில் பாடல். நான் பேச நினைப்பதெல்லாம் கவனிக்க வேண்டும், உச்சரிப்போடு கவனிக்க வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் வாழ்த்துக்கள். இப்பொழுது ஷியாமலா நீங்கள் திறப்பு கொண்டீர்கள் பாடலை. ஷியாமலா தாருங்கள் உங்கள் பாடலை. ஷியாமலா இணைப்பில் இருக்கின்றீர்கள். ஷியாமலா இணைப்பில் இருப்பீர்கள் மகளே. ஷியாமலாவின் இணைப்பு இணைப்பில்தான் இருக்கின்றீர்கள் மகளே. எங்கே காணவில்லை, இல்லை இணையவில்லை, இன்னும் இணையவில்லை. உங்களை இணைத்து விட்டு நான் உங்கள் இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இப்போ நாகப்பனுடைய இணைப்பு கிடைக்கின்றது. நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
0: வணக்கம் ஐயா. அவரு நினைப்பதெல்லாம் பண்ணாரு.
1: ஆமா,
0: நான் பேச நினைப்போம்.
1: ஆமா,
0: நினைப்பதெல்லாம் தந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை.
1: அதை முதல் அங்கே தந்து விட்டார் கிருஷ்ணன், தந்து விட்டார் அந்த பாடலை.
0: முதல்ல பாடிட்டாங்களா?
1: ஆமா ஆமா,
0: நடந்து விட்டோம்.
1: ஆமா,
0: ஏதும் இல்லை. சரி ஐயா, திரும்ப வருகிறேன்.
1: உடனே தர முடியாதா? சரி, வாழ்த்துக்கள். அடுத்த வாழ்லை தருவது யாராக இருக்கலாம்? அடுத்த வாழ்லை தருவது கஸ்தூரி. கஸ்தூரி கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
9: வணக்கம் ஐயா. நான் அந்த பூவுக்கு பூவன பூவான வீட்டை தொட்டு பொன் பூவான கையாளே என்ற ஒரு பாட்டு ஒன்று இருக்கு.
1: சரி, பூவான வீட்டை தொட்டு. வாழ்த்துக்கள். மீண்டும் வாருங்கள். ஒரு ஒரு பாடலையும் இன்னொரு அடுத்த முறை கொண்டு ஓடி வாருங்கள். இன்னொரு பாடல் இருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? அடுத்த பாடலை தருவது மீண்டும் ஷியாமலா. உங்களை முதலில் நினைத்தேன். உங்களை இணைப்பு நடந்து கொண்டு வரணும் ஷியாமலா. என்ன பாட கொடுங்க?
3: மனசுக்குள் உட்கார்ந்து மணி அடித்தால் அந்த பாட்டு.
1: அப்படியா? அப்படி செய்திருக்காங்களா? மனசுக்குள் உட்கார்ந்து மணி அடிச்சிருக்காங்க. அடேங்க அப்பா, நல்ல வரியா இருக்கு. வாழ்த்துக்கள் மகளே. மீண்டும் வர உணவு நாகப்பன் தரப்பு கொண்டார். கொண்டு வாருங்க நாகப்பன்.
0: மீண்டும் வணக்கம் ஐயா. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நினைவா அந்தமான் காதலி, நினைவாலே சிலை செய்து. சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடலை அன்புடன் ஞானசேகரன் திறப்பு கொண்டார். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன். எந்த பாடலை திறப்பு கொண்டீர்கள்?
10: வணக்கம் அப்பா. தெய்வம் இருப்பது எங்கே?
1: ஓ, அந்த தெய்வம் தந்த வீடுனா தெய்வம் இருப்பது எங்கேன்னு தந்து விட்டீர்கள். தெய்வம் இருப்பது எங்கே, அது மனதிலே தானே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு. அடுத்த பாடலுக்கு ஆயத்தமாக நாகப்பன் வந்து விட்டார். நாகப்பன், உங்கள் பாடலை திறப்ப வேண்டும் ஐயா. கொண்டு வாருங்கள்.
0: உனக்காக எல்லாம் உனக்காக.
1: செவ்வாய்க்கிழமை நாளைய நிகழ்வு அல்ல, வியாழக்கிழமை நிகழ்வு என்ன? உனக்காக எல்லாம் உனக்காக. இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி தலைப்பையே கொண்டு வந்து விட்டார். இப்பொழுது கிருஷ்ணன், நீங்கள் என்ன பாடலை திறப்பு ஒன்றீர்கள்? எந்த பாடலுக்கு திறப்பு ஒன்றீர்கள் கிருஷ்ணா? இணைத்து விட்டேன் கிருஷ்ணன், உங்களை இணைத்து விட்டேன். என்ன நடந்தது, என்ன நடந்தது கிருஷ்ணனுக்கு, என்ன நடந்தது? போட்டியாக அழைக்கின்றார்கள். யாருன்னு தெரியல. கிருஷ்ணன் விட மாட்டார், பிடிச்சபடியிலே இருக்கின்றார். ஆனால் அழைக்க இணைப்பு இணைப்பு கிடைக்கவில்லை. ஆ, வந்துவிட்டார் கிருஷ்ணன். இல்லை, ஆ கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
4: மணியோசையும் கை வளையோசையும் ஆனந்த ராகம் சொல்ல நான் பாடுவேன் ஐயா.
1: வாழ்த்துக்கள். மணியோசையும் கை வளையோசையும். அந்த மணி என்று வந்தது கொள்ளன ஒரு பாடல் முதலிலே. மணியோசையும் கை வளையோசையும். அடுத்த பாடல் தருவது ஷியாமலா. உங்கள் பாடலாக இருக்கிறது கொண்டு
3: வாருங்க.
1: இன்று நீங்கள் தேடுகிறீர்கள். வழக்கமாக சந்தன் ராஜன் தேடுவார் இந்த பாடல். எங்கே தேடுவேன் பணத்தை, இன்று நீங்கள் தேடுகிறீர்கள். ஓசூரில் இந்த வாழ்த்துக்கள் கிடைக்கும், விரைவில் கிடைக்கும். எங்கே கிருஷ்ணன், மீண்டும் நீங்கள் தான்.
4: மணி அடிச்சா சோறு இது மாமனார் வீடு.
1: ஓ, மணி அடிச்சா சோறு அந்த இடத்துக்கு போக விருப்பமா? மணி அடிச்சா சோறுக்கு வாழ்த்துக்கள். சிறப்பு. மீண்டும் பெற வேண்டும். அடுத்த பாடலை தருவதற்காக சந்தன் ராஜ் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களே. உங்களை இணைத்து விட்டேன் சந்தன் ராஜ். சந்தன் ராஜ், உங்களை இணைத்து விட்டேன். உங்கள் இணைப்பு இடையூரில் இருக்கின்றது போல் தெரிகின்றது. வேறு இணைப்புகள் உங்கள் இணைப்பை தொலை தருகின்றதோ தெரியவில்லை. இணைந்து விட்டீர்கள் சந்தன் ராஜ் அவர்களே, இணைத்து விட்டேன். சந்தன் ராஜ் இல்லை, நாகப்பனுடைய இணைப்பு வருகின்றது. நாகப்பன் தாருங்கள் உங்கள் பாடலை. நாகப்பன் எங்கே ஒருத்தர் இணைப்பு கூட வருவதில்லை. எங்க ஞானசேகரன் உங்கள் இணைப்பு இருக்கின்றதா? ஞானசேகரன்
11: வணக்கம்.
1: வணக்கம் ஞானசேகரன், கொண்டு வாருங்க.
11: எல்லாம் இன்பமயம், எல்லாம் இன்பமயம்.
1: அந்த பாடல் வந்து அடுத்த பாடலை தருவதற்காக யார் வருகின்றார்கள்? கிருஷ்ணன் நீங்கள் தான் இருக்கின்றீர்கள், கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன்.
4: மணிக்குயில் இசைக்கு தேடி மனமது மயக்கு.
1: மணிக்குயில் இசைக்குதடி, வாழ்த்துக்கள். மணிக்குயில் இசைக்குதடி நிறைவு. மீண்டும் நீங்கள் இணைப்பை துண்டிக்க வேண்டும் கிருஷ்ணா. நான் சொல்ல மட்டும் காத்து கொண்டே இருக்கின்றீர்கள், அதனால் அடுத்தவருடைய இணைப்புக்கு இடையூறாக இருக்கிறது ஐயா. மணிக்குயில் நீங்கள் தந்துவிட்டு சரி, நான் எடுத்த உடனே நின்று விட அணைத்து அணைப்பை துண்டிக்க வேண்டும். எங்கே உங்களுடைய நாகப்பன் தாருங்கள். நாகப்பன்
0: இன்பம் எங்கே, இன்பம் எங்கே?
1: ஆமா,
0: இன்பம் பொங்கும்
1: வீரபாண்டிய கட்டபொம்மன். இன்பம் பொங்கும் மண்ணிலா வீசுதே, வாழ்த்துக்கள். சிறப்பு, இன்பம் பொங்கும் பண்ணிதா. அடுத்த பாடலை தருவதற்காக ஆயத்தமாக இருக்கின்றார் இங்கே கிருஷ்ணன். மீண்டும் கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
4: சோரன்னா சட்டி திம்பம், சொன்ன பேச்சு கேட்க மாட்டோம் ஐயா.
1: என்னையா சோரன்னா?
4: சட்டி திம்பம், சொன்ன பேச்சு கேட்க மாட்டோம்.
1: ஓ சோரன்னா, இனிமையான பாடல். நீங்கள் தயவு செய்து சொல்லிவிட்டு இணைப்பை துண்டிக்க வேண்டும். நான் பேச துவங்க இன்னும் துண்டிக்கவில்லை நீங்கள், அதனால் அடுத்தவர்கள் இடையூறுபடுகிறார்கள். வைத்துக் கொண்டே இருக்க கூடாது. சியாமல வாருங்கள்.
3: மணிக்குயில் இசை தெரியப்பா நாளப்பா?
1: ஆமா,
3: இசை பாடும் பறவை இதோ இந்த மேடி. அந்த பாட்டு
1: வாழ்த்துக்கள். இசை பாடும், வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் மீண்டும் நாகப்பனுடைய பாடலாக இருக்கிறது. நாகப்பன் உங்கள் பாடலை தர வேண்டும் ஐயா.
0: வணக்கம் ஐயா. வெண்ணிலா வீசுதேன்னு பாடினா அதுக்கு பதில் பாடல் வீசு தென்றலே வீசு.
1: வீசு தென்றலே வீசு, வீசு தென்றலே வீசு. நல்ல பாடல்.
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவதற்காக சந்தன் ராஜ் ஓடி வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ்.
7: எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்?
1: தந்துட்டா சியாமலா, என்று தந்துட்டா சியாமலா தேடி விட்டாதே. நீங்கள் வேறு என்ன தாருங்க?
7: எங்கே எனது கவிதை ஐயா?
1: அதுதான், அது அங்கேதான் இருக்கு. எங்கே எனது கவிதை, இந்த சிரமத்தோடு முடி வந்து இயங்குகிறீர்கள். நன்றி உங்களுக்கு. அடுத்த பாடல் கிருஷ்ணா நீங்கள் தரும் பாடலாக இருக்கிறது. கிருஷ்ணா தாருங்க உங்கள் பாடலை. கிருஷ்ணன்
4: இசை கேட்டால் புவி அசைந்தாடும்,
1: வாழ்த்துக்கள். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தருவது? நீங்கள் தொலைபேசியை இத்தனை தடம் குறிப்பிட்டு. எங்கே ஞானசேகரன் பாருங்கள்.
12: வணக்கம் அப்பா. வணக்கம். மேல்மாடி முற்றத்தை நீயும்.
1: சிறப்பு சிறப்பு, மேல்மாடி முற்றம் சிறப்பாகத்தான் இருக்கும். மண்ணிலா வானத்து வேணும், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வெண்ணிலா வானத்து வேணுகானம். நாகப்பன் தாருங்கள் உங்கள் பாடலை.
0: மீண்டும் வணக்கம் ஐயா. எங்கே தேடுவேன்னு பாடினாங்க, அதற்கு பதில் பாடல் எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், எங்கேயும் இல்லை.
1: ஓ அங்கே ஒரு இடம் இல்லை. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி தேடி பார்த்து, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி தேடி பார்த்தீர்கள், எங்கேயும் இல்லை. அதுக்கு என்ன செய்ய முடியும்? இப்பொழுது சியாமலா சொல்ல போகிறார். பற்பம் சியாமலா, கொண்டு வாருங்கள். சிறப்பான பாடல். அடுத்த பாடல யார் தரப்போகின்றார்? அடுத்த பாடல் கிருஷ்ணன் நீங்கள் தான் தரப்போகின்றீர்கள், கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன். தந்துவிட்டு உடனே சென்று விட வேண்டும் கிருஷ்ணன், கொண்டு வாருங்கள் பாடலை. கிருஷ்ணன் பாடலை தந்துவிட்டு உடனே நிறுத்த வேண்டும் கிருஷ்ணன். கூறுங்கள் என்ன பாடல், எந்த திரைப்பட பாடல்?
4: என் மனசை பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடித்தேன்.
1: வாழ்த்துக்கள், துண்டித்துக் கொள்ளுங்கள். என் மனசை பறி கொடுத்து, சரியான சாமதமாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன் ராஜ் உங்கள் பாடல், கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ்.
7: வணக்கம். எல்லாரும் தேடுறாங்க, தேடினேன் வந்தது.
1: வந்து விட்டதா? அங்கேயே படத்தை தேடுவேன். இங்க தேடினேன் வந்து விட்டதா? கல்லாப்பட்டிகள் இருந்து தேடினேன் வந்தது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமை இனிமை இனிமை. நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்களேன்.
0: வணக்கம் ஐயா. கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்த.
1: ஓ, கவிதைக்கு கொண்டு வந்து விட்டீர்கள் பாடல். கவிதை பாடு குயிலே குயிலே வாழ்த்துக்கள். கவிதை பாடு குயிலே குயிலே வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஷியாமலா, நீங்கள் தரும் பாடலாக இருக்கின்றது. ஷியாமலா
3: தாருங்கள்.
1: அசைந்தாடும் தென்றலே தூது சொல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமை இனிமை இனிமை. அடுத்து 12:48 தொட்டுக்கொண்டு விட்டது. நீங்கள் வர வேண்டும். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? நாகப்பனாக இருக்கின்றது. வணக்கம் நாகப்பன் அவர்களே, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
0: ராஜையா தேடினேன் வந்ததுன்னு போனாரு. பதில் பாடல். வந்தது வந்தது நெஞ்சினில் நின்றது யாரடிக்கு நீ.
1: அட்ரஸ் சக்கியன். வந்தது வந்தது வாசலில் நின்றது. வந்தது வந்தது வாசலில் நின்றது யாரடி கோயிலே. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பாடல் சந்தன்ராஜனுடைய பாடல். சந்தன்ராஜ் எந்த பாடலுக்கு?
13: வணக்கம் ஐயா. தலைவர் பாடம் தெரியா? மனச மடிச்சு நீதான் இதுல சொல்ற.
1: அட்ரஸ் சக்கியன்னு அவரு வராது விட்டாலும் பாடல் வந்துடும். மனச மடிச்சு எடுப்பது நீதான் எடுப்பில் தெரியும். மனச மடிச்சு வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல் இந்த பாடல். அடுத்த பாடலை கிருஷ்ணன் நீங்கள் தரப்போறீங்க. உறவு உறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை. தந்து விட்டு உடனே சென்று விடுவோம். ஐயா
4: தூது தூது சொல்ல ஒரு தோழி இல்லை என்று துயில் கொண்டாயோ.
1: தூது தூது எந்த பாடலை ஐயா தருகின்றீங்க? நாங்கள் தேடி பிடிக்க ஒண்ணு. அசைந்த ஆடும் தென்றலே தூது செல்வாய் அந்த பாடல். தூது சொல்ல பாடலை சொல்லும் போது இவ்வளவு நாள் இத்தனை நாளா வருங்க. முதலாவது இடத்தை கூட பிடிச்சிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். தூது சொல்ல அவசரம் உங்களுக்கு. ஒரு தேதி சொல்லு. இங்க அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? ஷியாமலா நீங்கள் தான் கொண்டு வாருங்கள். ஷியாமலா
3: அப்பா சந்தபாச்சு பாட்டுப்பா.
1: நீதானா நிஜந்தானா என்ற பாடு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய சந்தன்ராஜ் அவர்கள். மீண்டும் வருகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே உங்கள் பாடலை. தூது போ இந்த பாடலுக்கு. தூது என்ற பாடல் கொண்டு வருகிறீர்களா அல்லது தூது போ
4: செல்லக்கிளி?
1: அது வந்ததையா இந்த பாடல் எண்ணங்களை ஞாபகப்படுத்தும். நன்றி நன்றி. மீண்டும் பாருங்கள். உடனே நிப்பாட்டுறீங்கள்ல நீங்கள் துண்டிக்கிறீங்களே. இல்ல நீங்கள் என்ன போட்டிக்கு விரத்த
13: வேண்டியா இருக்கும். தென்றல் வந்து என்னை வந்து தொடரும்.
1: வாழ்த்துக்கள். தென்றல் வந்து என்னை தொடரும்.
13: நன்றி
1: நன்றி. உடனே சென்று விட்டார். தென்றல் வந்து என்னை தொடரும் சொல்லிவிட்டு சென்று விட்டார். நான் கூறியவுடன் வாழ்த்துக்கள். அடுத்தது ஷியாமலா உங்கள் பாடல் கொண்டு வாருங்கள். ஷியாமலா
3: அப்பா கிருஷ்ணப்பா தூது செல்ல ஒரு.
1: ஆமாம் ஆமாம் தூது சொல்ல வரும். அவர் வந்து தூது போ செல்ல கிளியன். தூது போ செல்ல கிளியன்னு வந்திருக்கின்றார். அதற்கு
3: முன்பு
1: அதற்கு முன்பு தூது சொல்ல ஒரு தோழி இல்லை என்ற பாடலும் பாடியிருந்தார்.
3: அப்பனா செல்ல கிளிகளாம் தொட்டிலே
1: சிறப்பு சிறப்பு செல்ல கிளிகளாம் பள்ளியிலே அந்த பாடல். வாழ்த்துக்கள். செல்ல கிளிகளாம் பள்ளியிலே என்ன பாடல். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? என்னுடைய நாகப்பனாக இருக்கின்றது. கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
0: தூது செல்வதாரடி சிங்கார வேலை.
1: ஆமா தூது செல்வதாரடி சொல்வதாரடி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். செல்வத நல்ல பாடல். அந்த பாடல் நீண்ட நாள் கேட்கவில்லை. அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? சந்தன ராஜ் வந்து விட்டார். பாருங்கள்
13: சந்தன மறந்து விடுதியா.
1: ஏன் ஐயா அப்படி நெஞ்சே மறக்க முடியாதாங்க. நெஞ்சே மறந்து நெஞ்சில வச்சிருக்கு நின்று சொல்றீங்க. மறந்து விடுறீர்கள். வாழ்த்துக்கள். கிருஷ்ணா இது என்ன ஜோலியா இருக்கு எல்லாரும் கூட. கிருஷ்ணா நீங்க தாருங்கள்.
4: பள்ளிக்கூடம் போகலாமா
1: இது எந்த பாடலுக்கு தாருங்கள்? முதல் சொல்லுக்கு கொண்டு வரவில்லை. 3-4 பதத்துக்கு பாடல் கொண்டு வரும் பொழுது தயவு செய்து சொல்லுங்கள். அடுத்து அடுத்தலாம். அடுத்த பாடல் தாருங்கள். யார் தரப்போறீர்கள்? விளையாட்டாக நாகப்பன் நீங்கள் தாருங்கள்.
0: மீண்டும் வணக்கம் ஐயா. சியாமலாமா வந்து என்னமோ பள்ளிகளேன்னு பாடிட்டு போனாங்க, பள்ளியிலேன்னு. அதுக்கு பதில் பாடல், பள்ளி கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாம்.
1: அதைத்தான் இப்பொழுது கிருஷ்ணன் பாடியிருந்தார்.
0: பாடிட்டாங்களா ஐயா?
1: அபர் பாடி விட்டார் ஐயா, அபர் பாடி விட்டார்.
0: போகலாமான்னு பண்ணாங்க இல்லையா, அதுக்கு பதில் பாடு. போனால் போகட்டும் போடா,
1: போனால் போகட்டும் போடா ஆலயமணி, போனால் போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. வாழ்த்துக்கள். எங்க சியாமலா? போனால் போகட்டும். சியாமலா கொண்டாருங்க.
3: அப்பா சங்கராஜ் பாட்டுக்கு பதில் பாட்டு. நெஞ்சே குருநாதரின் சேவடி,
1: அது இனிமையான பாடல். நெஞ்சே குருநாதரின் சேவடி, நெஞ்சே குருநாதரின் சேவடி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது சந்தன்ராஜ் அவர்கள். சந்தன்ராஜ் அவர்களே பாருங்கள்.
14: வணக்கம்யா.
1: வணக்கம்.
14: செவ்வந்தி பூக்களில் செய்த வேடியா?
1: அப்படியா,
14: நன்றி. வணக்கம்.
1: செவ்வந்தி பூக்களில் செய்த, செவ்வந்தி பூக்களில்

0: இருக்கின்றோம். உறுதி நேரத்தில் வந்திருக்கின்றீர்கள். பாட்டுக்கு பதில் பாடு நிகழ்ந்தேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக நலமாக இருக்கின்றய.
0: சிறப்பு. இன்று இந்த பாடல்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கா, அதுக்கு பதிலாக ஒரு பாடலை நீங்கள் தருவணும். எந்த பாடலுக்கு உங்கள் காதலே விழுந்தால் அந்த பாடலில் உள்ள ஒரு பதத்துக்கு ஒரு பாடலை தாருங்கள். ஏதாவது ஒரு பதத்திலே.
1: ஐயா, இது வந்தேன் வந்தேன் நான் மீண்டும் நானே வந்தேன்.
0: ஓ, வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: பஞ்சதந்திரம்.
0: பஞ்சதந்திரம். வந்தேன் வந்தேன் வந்தேன் வந்தேன் நானே வந்தேன். பஞ்சதந்திரத்து பாடல். சிறப்பு சிறப்பு. மீண்டும் வர வேண்டும். இதில் வந்த பாடல்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பாடலுக்கு நீங்கள் அந்த முதல் வரியில் உள்ள பதத்துக்கு பாடல் தர வேண்டும். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலாக கேட்பதற்கு சியாமலா வந்து விட்டா. சியாமலா, நீங்கள் எந்த பாடலுக்கு தரப்போகின்றீர்கள்?
2: யாரடி நீ மோகினி பாட்டுக்குப்பா?
0: ஆ,
2: நீ வருவாய் என நான் இருந்தேன். அந்த பாட்டு.
0: அந்த பாடல் வந்து விட்டது மகளே.
2: வந்துட்டாப்பா.
0: நீ எந்த பதத்துக்கு தருங்களேன்?
2: வருவாயா வேல் முருகா, நீ வருவாய்.
0: அந்த பாடல் வருவாயா வருவாயா என்ன அவள் வருவாயா வருவாயா தருகிற வருவாயா வேல் முருகா. நல்ல பாடல். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருகிறது என்னோட சந்தன்ராஜ் அவர்கள். சந்தன்ராஜ் அவர்களே வாருங்கள். சந்தன்ராஜ் அவர்களே வாருங்கள். அந்த பாடல் வந்து விட்டது. ஒரு ஒரு பாடல் தாருங்கள். நாங்கள் இறுதி நேரத்தை நெருங்கி விட்டோம். விரும்பாக தாருங்கள்.
3: ஆமா, யாரோ பின்பாட்டு பாடையா?
0: யாரோ பின்பாடு. நல்ல பாடல். யாரோ பின்பாட்டு பாடல். நீங்கள் முன்பாட்டு பாடுங்கள். யாரோ பின்பாட்டு பாட. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யார் யாருக்கலாம்? சியாமலா, நீங்கள் தான். பாருங்கள் சியாமலா. நானே நானா யாரோ
2: தானா.
0: இறுதி பாடலை தாருங்கள். நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இறுதியாக யாருடைய பாடல் வரப்போகின்றது? ஒருவரும் வரவில்லை. மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் எங்களுடைய எல்லையை தொட்டு விடுகிறோம். இன்னும் ஒரு பாடலுடன். யார் அந்த பாடலை தரப்போகின்றீர்கள்? ஒருவரும் பெறவில்லை. எங்கே காலத்தை தாமதிக்க வேண்டாம், ஓடி வர வேண்டும். வந்துவிட்டார் ராஜ். ராஜராஜன் வந்துவிட்டார். வணக்கம் ராஜராஜன். என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
1: ஐயா, யாரோ யாரோடி உன்னோட புருஷன் அழைப்பதே படம்.
0: அற்புதம் அற்புதம். யாரோ யாரோடி உன்னோட புருஷன். வாழ்த்துக்கள். இந்த பாடலோடு இது எங்களுடைய பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டி நிறைவுக்கு வந்துவிட்டது. ஆயத்தமாக இருங்கள். பாடல்களை தொடர்ந்து கேளுங்கள். விரைவில் எண்ணிக்கைகள் எண்ணப்பட்டு உங்களுக்கு முடிவுகள் அறிவிக்கப்படும். தொடர்கின்றது பாடல்கள்.

சிறப்பான இந்த பாடல்களை நாங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த இடைவேளை நேரத்திலே மொத்தம் 200 பாடல்களையும் நாங்கள் தொட்டுவிட்டோம். குறிப்பிட்ட நேரத்துக்கு 3 நிமிடங்களுக்கு முன்பு, ஒன்றில் நேரம் அல்லது தொகை, இதைத்தான் நாங்கள் முடிவாக வைத்து இயங்கிக் கொண்டிருந்த வேளையில் மொத்தம் 8 உறவினர்கள் இன்று கலந்து சிறப்பித்தார்கள் இன்றைய நிகழ்ச்சியை. வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. 8 பாடல்களையும் 8 உறவினரும் வந்து தங்களால் முயன்றவரை தாங்கள் நினைத்து கொண்டதை சேர்த்து கொண்டார்கள். அதிலே குறிப்பாக ராஜன் காயத்ரி இருவரும் நிகழ்ச்சிக்கு உதியில் வருகின்ற எந்த நிகழ்ச்சி என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இருப்பினும் இன்று முதலாக அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இயங்கி இந்த வெற்றியை நாங்கள் காண்பதற்கு, இந்த பாடல்களை சேர்ப்பதற்கு அவர்கள் வலுச்சேர்த்திருந்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய பிரத்யேகமான நன்றி. அதைத் தொடர்ந்து அன்பு ஞானசேகரன் அவர்களும் எத்தனையோ இணைப்புகள் அவருக்கு துண்டிக்கப்பட்டு விட்டது. வரை அவர் வாகனம் அவர் மிதிவண்டியிலே படிமுடிந்து வந்து கொண்டிருக்கும் வேளையிலே அவர் எங்களோடு இணைவார். இணைக்கும் பொழுது சில சமயத்தில் வலைத்தளம் பிழையாக இருக்கும். இருப்பினும் அவர் விடாமுயற்சியாக வந்த நேரத்திலிருந்து இறுதி வரையும் எங்களோட தொடர்ந்து பாடல்களை தந்திருந்தார். ஞானசேகரன், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேவா அவர்கள் வந்தால் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஓடி வந்து இணைந்து விட்டு தன்னால் முடிந்தவரை தருவர். அவருக்கு அநேகம் வாய்ப்பு கிடைப்பதில்லை என்றால் அவருடைய வலைத்தளம் கிடைப்பது அரிது. இருப்பினும் அவரும் இணைந்து எங்களோடு வலு சேர்த்ததுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கு இன்றைய நிகழ்ச்சி வளமையாக 4 பேர், 3 பேர், 5 பேரோட முடிவது. இன்று 8 பேருடன் எங்கள் நிகழ்ச்சி நிகழ்வுக்கு வந்தது. அதிலே நாகப்பன், கிருஷ்ணன், தேவா, கஸ்தூரி, ராஜன், சியாமலா, ஞானசேகரன், சந்தன்ராஜ் இவர்கள் இணைந்திருந்தீர்கள். யாராவது விடுபட்டிருக்கா வந்து இணைந்து உங்கள் பெயர் பதியப்படாது விட்டால் எனக்கு அழைத்து கூற வேண்டும். எல்லோரையும் நான் சரியாக கணக்கெடுத்து தான் இங்கே இருக்கின்றது போல் தெரிகின்றது. அப்போ நாங்கள் எங்களுடைய 200 பாடல்களையும் இந்த 8 பேரும் பகிர்ந்து தந்த வேளையில் எத்தனை பாடல்கள் யார் யார் தந்தவர்கள் என்ற எண்ணிக்கை வேண்டும் என்று அவரோடு எதிர்பார்த்திருக்கிறேன். யார் அதிக பாடலை தந்தது, யார் குறைந்த பாடலை தந்தென்று கேட்க ஆவலாக இருக்கின்றீர்கள். அடுத்த ஒரு குறிப்பு, பாடலை தரும் பொழுது பல தடவை சொல்லியிருக்கின்றேன், நீங்கள் முதல் வரியிலே வருகின்ற பாடல் பதத்துக்குத்தான் பாடலை கொடுக்க வேண்டும். கொடுக்கும் பொழுது எந்த பாடலுக்கு கொடுக்கின்றேன் என்று நீங்கள் தரும், ஏனென்றால் நீங்கள் ஒரு பாடலை தெரிவு செய்யும் பொழுது ஏதோ ஒரு பாடலுக்குத்தானே தெரிவு செய்திருப்பீர்கள். அந்த பாடல் ஞாபகத்தில் இருக்க வேண்டும். நன்றாக யோசித்து பாருங்கள். 8 பேருடைய பாடல் ஒன்றன் பின் ஒன்றாக சூட விடாமல் நான் பதிந்து கொண்டிருக்கோம். இங்கே பதிவிலே அப்படியே இருக்கின்றது பதிவு. எத்தனையாவது பாடல், யார் கேட்ட பாடல், யார் சொன்ன பாடல்னு பதிந்து பதிந்து பதிந்துதான் கொண்டு செல்ல வேணும். காதிலே ஒலி வாங்கி, வாயிலே முன்னாலே ஒலி பெருக்கி, கண்ணாலே இந்த கணினியை பார்க்க வேண்டும். எவ்வளவு கடினம், அடுத்து கையால் எழுதி கொடுங்க. அங்கு இங்கு திரும்பி பார்க்க நேரம் இல்லாமல் இருந்தும் நீங்கள் தரும்பொழுது நான் கூறுகிறேன், இந்த பாடல் வந்துவிட்டது, இந்த பாடல் வந்துவிட்டது என்று அடுத்து வந்தவுடன் வைத்து கொண்டு என்று நேரத்தை கடத்தி கொண்டு போகின்றீர்கள். உங்களுக்கு அந்த தெம்பு காணாது. நீங்கள் மனதிலே ஒரு ஒன்றை நினைக்கவில்லை போல் இருக்கின்றது. பாடலை உள்வாங்கி எந்த பாடலுக்கு நான் தரப்போகின்றேன்னு தாருங்கள். அதுதான் முக்கியமானது. இங்கே நாகப்பன், சியாமலா, சந்தன்ராஜ் போன்ற ஒரு பாடலை தரும் பொழுது எந்த பாடலுக்கு தருகின்றோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். உடனே எங்களால் பிடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது எந்த ஒரு பதம் வந்தாலும் இந்த பதத்தில் வந்ததா என்ற உடனே எங்கள் கூறிக்காடு, இந்த பாடலில் இப்படி பதம் வந்தது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அதுதான் அந்த சரி. எத்தனையோ தடவை கூறிவிட்டேன், நீங்கள் பல தடவை வந்து வெற்றி பெற்ற உறவுகள் எல்லாம் இங்கே இருக்கின்றீர்கள். நீங்கள் அந்த பிள்ளைகளை விடக்கூடாது. அடுத்தது நீங்கள் பாடலை கொண்டு வந்து விட்டீங்க, உங்களுக்கு தெரியும் இன்ன பாடலுக்கு இன்ன பதத்தை தெரிந்து விட்டால் அது சரி, அது கிடைக்கும். ஆனால் அந்த பாடல் வந்ததா வரவில்லையா என்று நான் இங்கே சரிபார்க்க வேண்டும். சரிபார்த்து கூறிவிடுவேன், வந்தது வரவில்லை என்று கூறுவேன். அதில் வந்து நீங்கள் என்னோட விவாதிக்கவும் கூடாது, நேரம் காணாது, விவாதிப்பதற்கு நேரம் இல்லை இங்கே. அப்படியா, அது அப்படி ஒன்று தந்தார்களே, இப்படி ஒன்று தந்தார்களே என்றெல்லாம் கூறக்கூடாது. ஏதோ ஒன்று தந்தார்கள் என்று கூறக்கூடாது. என்ன பாடலுக்கு இந்த பாடல், நீங்கள் தானே தெரிவு செய்து கொண்டு வருகிறீர்களே ஒரு பாடலை. அந்த பாடலை ஒரு பாடலுக்கு உள்ளே வந்த பதத்திலே தானே பதிவு செய்யப் போகின்றீர்கள். அப்போ அந்த பாடல் ஞாபகத்தில் இருக்க வேண்டும். அடுத்தது ஒரு சில உறவுகள் அற்புதமாக ஒரு பாடல் வந்துவிட்டது என்ற உடனே அந்த பதத்துக்கு போகிற பாடலை உடனே தருகின்றார்கள். அதுவும் ஒரு விவேகம் விவேகமாக உங்களுடைய ஞாபக சக்தியை ஊட்டும் திறந்து கொண்டு இருந்திருக்கிறீர்கள். அடுத்தது பாடலை தந்து நான் கூறி அதுக்கு பதில் கூறு மட்டும் என்னுடைய கதையை கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். அடுத்தவர்களை அழைத்து அழைத்து நெருங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இது வந்து விரைவாக போகணும். வேகம் விவேகம் என்ற அடிப்படையிலே போகின்றது. அதை சொல்லிவிட்டு ஆறுதலாக பாடி காட்ட வேண்டும். பாட்டின் பெரிய பாடி அதனுடைய படத்தின் பேரெல்லாம் சொல்லிக்கொண்டு அதெல்லாம் தேவையில்லை. பாடலுக்கு பாடல், எல்லோருக்கும் தெரியும் எல்லா பாடல்களையும். அடுத்தது
எழுத்து சொற்கள் மாற்றும்போது நான் மாற்றி கொடுக்கிறேன் உங்களுக்கு. ஒரு சில பதங்கள் வசனங்கள் மாறுது, அதை நான் மாற்றி கொடுக்கின்றேன். அதனால் தயவு செய்து ஒத்துழைக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் வந்து எங்களுடைய ஜெகபிரசாதிக்கு அவர்கள் வருவார் என்றால் எந்த பாடலுக்கு எந்த பாடல் என்று அழகாக சொல்லுவார். நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் எந்த பாடலுக்கு தருகின்றன, இங்கே நானும் நீங்களும் மட்டுமல்லாமல் உலகளாவில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இங்கே எனக்கு குறிப்புகள் வரும், இந்த இடத்துல இவர் விளைவிட்டிருக்கிறார், ஒரு பாடல் திருப்பி தந்து விட்டார், அந்த பாடல் இப்படி வந்தோன்னெல்லாம் கூறுவார்கள். எனக்கு வந்து தயவு செய்து ஒத்துழைக்க வேண்டும். அந்த வகையில் இன்று ஒத்துழைத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களுடைய புள்ளிகளை பார்ப்போம். புள்ளிகளை பார்த்த வகையில் புதிதாக எங்கிருந்தோ ஓடி வந்து ஏதோ ஒரு நிகழ்வுன்னு தொடுத்து இருந்தார் கஸ்தூரி. அவருக்கு என்ன நிகழ்ச்சின்னு தெரியாது. மகள் இதுக்கு முந்தி வரவில்லை, இந்த நிகழ்ச்சி கேட்டிருக்கவில்லை போல் இருக்கின்றது என்று தான் வந்தார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் இரண்டு பாடல்களை அழகாக தந்திருந்தார். மூன்று பாடல்களை அவர் தந்த வகையில் அவருடைய பாடல்களை நாங்கள் சிறப்பித்து கொண்டோம். அடுத்து வரும் பாடல்கள் தேவா அவர்கள் நான்கு பாடலை தந்திருந்தார். அடுத்து ராஜராஜன் அவர்கள் இரண்டு பாடல் தான். அவர் இறுதி நேரத்தில் தான் வந்து இணைந்தார். ராஜராஜன் 196வது பாடலே வந்திருக்கின்றார். அப்புறம் நான்கு பாடலை அடுத்தவர்கள் பங்கிடும் பொழுது அவருக்கு இரண்டு பாடல் தான் கிடைத்திருக்கின்றது. வாழ்த்துக்கள் ராஜராஜன். மறுமுறை நீங்கள் சிறப்பார் மாமாவின் இடத்துக்கு நீங்கள் வரவணும். அவர் வந்து வெற்றியாளராக வந்து செல்வார். அதைத் தொடர்ந்து ஞானசேகரனும் தன்னுடைய பணியை சரியாக செய்து 8 பாடலை தந்திருக்கின்றீர்கள். அதைத் தொடர்ந்து அடுத்து இன்று குறிப்பாக சொல்ல வேண்டும் எங்களுடைய சந்தன்ராஜ் அவர்கள். சந்தனராஜ் அவர்கள் ஒரு அட்ட அவதானி. பாடலை கேட்கின்றார், பாடலுக்கு பாடலை தருகின்றார், பதிவிலே சரியான பாடலை தருகின்றார். இன்னொருவர் பாடலை தந்துவிட்டார் என்று கூறினவுடன் வேறு பாடலை மாற்றி தருகின்றார். அந்த வேளை அங்கே அவர் பணிபுரிகின்ற அங்காடி அவருடைய நுகர்வோர்கள் பலர் அவரோடு இருந்தோண்டு வியாபாரத்தையும் கவனிக்க வேண்டும், அவர்கள் கேட்கின்ற பதில் கூற வேண்டும், அவர்கள் கொடுக்கின்ற பணத்தை சரிபார்த்து எடுக்க வேண்டும். சிறப்பாக அந்த அங்கும் இங்கும் இருந்தாலும் எங்களுடைய கவனம் வைத்து கொண்டு இன்று அவர் மொத்தம் 27 பாடல்களைத்தான் அவர் தர முடிந்திருக்கின்றார். ஆனால் அவர் வந்தால் 100 அவருடைய சாதனையை நீங்கள் யாரும் முறியடிக்கவில்லை மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஒரு தொகையை கொடுத்திருக்கின்றார், அவற்றை தொகையை இன்னும் ஒருவரும் எட்டி பிடிக்கவில்லை. அப்படி இருந்தவர் நாங்கள் வானொலி சிறக்க வேண்டும், நிகழ்ச்சி பரிணமிக்க வேண்டும் என்று எங்களோடு இணைந்து சிறப்பித்தங்க அவருக்கும் என்னுடைய விசேஷ நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவரும் 27 பாடல்களை தந்திருக்கின்றார். அதைத் தொடர்ந்து அடுத்து எங்களுடைய மகள் மஞ்சுளா சியாமலா மன்னிக்க வேண்டும். சியாமலா தூரதேசத்தில் இருந்தாலும் வலைத்தளம் அவருக்கு சரியாக தந்திருந்தது. அவர் முடிந்தவரை அவர் இயங்கி 38 பாடலை தந்து 3வது இடத்திலே இருக்கின்றார். 38 பாடலை கொடுத்திருக்கின்றார் இந்த 200 பாடல்களுக்கு. அடுத்து கிருஷ்ணன். கிருஷ்ணன் அழகாக சிறப்பாக விளையாடக்கூடியவர், நன்றாக பரீட்சை உள்ளவர், நல்ல பயிற்சி உள்ளவர். அவர் முதலிடங்களை எல்லாம் பெற்றிருக்கின்றார். அவரால் இன்று 43 பாடல்களைத்தான் அவர் தந்து 2வது இடத்தில் இருக்கின்றார். அதைத் தொடர்ந்து எங்களுடைய நாகப்பன் அவர்கள். நாகப்பன் அவர்கள் மொத்தம் 75 பாடலை தந்து 1வது இடத்தில் இருக்கின்றனர். வாழ்த்துக்கள் நாகப்பன். உங்களுக்கு எல்லோரும் சிறப்பாகத்தான் இயங்கியிருக்கின்றீர்கள். அதில் நீங்கள் அதிசிறப்பாக வழங்கியிருக்கின்றீர்கள். பாடலை தெளிவாக கொண்டு வந்தீர்கள். பாடல் என்ன, பாடலுக்கு என்ன பாடல் என்று கூறினீர்கள். நான் கூறிய நகைச்சுவைகளோடு இணையாக நீங்களும் பதில் கூறி சிறப்பாக விளையாடி இருக்கின்றீர்கள். மொத்தமாக நீங்கள் 8 பேரும் வந்து இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்து சிறப்புற அமைத்திருக்கின்றீர்கள். உங்கள் எல்லோருக்கும் ஒவ்வொரு பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடல்களை நான் நீங்கள் தந்த 200 பாடல்களையும் வளமை போல தெரிவு செய்து நேயர் நேரத்துக்கு முன்பு உங்களுக்கு ஒலிபரப்பி விடுவேன். இப்பொழுது நேரம் சென்று கொண்டு போகின்றது. தொடர்ந்து கேட்பதற்கு உங்களுடைய 8 பாடல்களும் தருவதற்கு எனக்கு நேரம் அதிகமாக தேவைப்படும். எல்லா நிகழ்ச்சிகளும் நான் நேரத்தை இழுக்க முடியாது. இன்றைய தினம் அப்படி தந்தால் எல்லோருக்கும் தர வேண்டும். ஆதலால் நான் தரிப்பட முறையில் நீங்கள் பகல் வேளையில் நேயர் நேரம் கேட்கும் நேரத்தில் இந்த பகல் வேளையில் இந்த பாடலை கேட்டுக்கொள்ளலாம். வளமை போல நீங்கள் சிறப்பாக பாடல் தர வேண்டும் என்று இல்லை. உங்களது 200 பாடல்களிலும் நீங்கள் தந்த பாடல்களை தெரிவு செய்து நல்ல பாடல்களை வளமை போல ஒலிபரப்புவேன். கடந்த முறைகளில் நான் அப்படி ஒலிபரப்பிய போது எல்லோரும் அதை விரும்பி இருந்திருக்கின்றீர்கள் என்பதும் எனக்கு தெரியும்.
மொத்தத்தில் நீங்கள் அனைவரும் சிறப்பாக இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்து பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வு என்பது சாதாரணமான நிகழ்வு அல்ல. நான் பல தடவை உடல் ரீதியாக நான் பாதிக்கப்பட்ட நேரத்தில் இதை செய்ய முடியாமல் தயங்கி இருக்கின்றேன். இதை தனியொருதர் இதை செய்வது கணனிகளின் உதவி இல்லாமல். இப்பொழுது நீங்கள் நான் எத்தனையாவது இந்த பாடலில் எத்தனையாவது பாடலேருந்து எத்தனை பாடல் தந்திரி அத்தனை பாடலும் பதிவில் எத்தனையாவது பாடலாக என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கணும். அதை உங்களுக்கு நான் எத்தனையோ தடவை படித்தும் காட்டியிருக்கின்றேன். அதனால் சரியான முறையில் நீங்கள் வந்து இயங்கி இந்த நிகழ்ச்சியை அழகாக சிறப்பாக முடிவு நிகழ்த்தி தந்து எல்லோரையும் மகளை வைத்திருக்க இங்கே குறிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்புகளிலே அவர்களுக்கு நான் பதிலாக பின்பு போடுவேன். இங்கே அதற்கிடையில் கிருஷ்ணன் அழுதியிருக்க தான் 284 அழைப்பை விட்டேன் என்று, ஷியாமலதந்தர் 335 அழைப்புகளை கொடுத்திருக்கின்றேன் என்று. ஒரு தடவை உங்களுக்கு நன்றாக தெரியும், 600 அழைப்புகளுக்கு கிட்ட சந்தன்ராஜ் அழைத்திருப்பார் இந்த நிகழ்ச்சியில். ஆனால் கிடைப்பது ஒரு தடவை ஒரு நிகழ்ச்சின்னா அழைப்புகளை தர வேண்டும், மற்றவர்களுக்கு இடையூறும் இருக்கக்கூடாது. நல்லது உறவுகளை நாங்கள் நீண்ட நேரம் பேசவில்லை, உங்களுக்கு விரும்பினால் நிகழ்ச்சி முடிவதற்கு முன்பு நீங்கள் ஒளிபரப்ப வேண்டும் என நினைக்கிற ஏதாவது நினைத்திருந்தால் அந்த பாடலை எனக்கு எழுதிவிடுங்கள். இந்த தளத்திலே எம்ஜிஆர் எஃப்எம் தளத்திலே அன்பு உறவுகள் தளத்திலே நீங்கள் இப்பொழுது குறைபாடுகள் வருவதாக போல நீங்கள் எழுதுங்கள், சேர்த்துக்கொள்ளுவேன் நான். 2 மணி 2 மணித்தியாலத்துக்கு முந்தையே அனுப்பி விட்டுருங்கள் விரும்பினால். இல்லை என்றால் இந்த பாடலிருந்து தெரிவு செய்து பழமை போல உங்களுக்கு பாடல்கள் தருவேன். நன்றி அன்பு உறவுகளை. இப்பொழுது நேரம் நீங்கள் வந்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் கருத்துக்களை என்ன கருத்து இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு ஒரு தடவை நான் தண்ணீர் குடிக்க போகிறேன்.

நாங்கள் இன்று இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு இங்கே நாகப்பன்னவர்கள் எனது விருப்ப படம் என்று எழுதியிருக்கின்றார், பாடலை எழுதவில்லை, எழுதுவார் என்று எண்ணுகிறேன். நாங்கள் இன்று இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போது ஒரு பாடலை கேட்டு அந்த பாடலுக்குத்தானே ஆரம்பித்தோம் பாடல்களை, அது எந்த பாடலாக இருக்கும் என்று நீங்கள் மறந்திருப்பீர்கள். அதை நினைவூட்டி அந்த பாடலை மீண்டும் ஒரு தடவை ஒலிபரப்பி நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். உங்கள் பாடல் விருப்ப பாடலை எழுதிவிடுங்கள். என்னுடைய நான் ஞானசேகரன் எழுதுகிறீர்கள் போல் தெரிகின்றது. எழுதுங்கள், குறிப்புகளை எழுதிவிடுங்கள். நாங்கள் இன்று கேட்டு ஆரம்பித்த பாடல்

நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் வந்தேன் என்ற வரிக்கு இந்த பதத்துக்கு பாடல்களை தாருங்கள் என்று ஆரம்பித்த வேளையில் முதலாவது பாடலை உடனடியாக தந்துவிட்டார் எங்களுடைய வந்து ஆரம்பித்து வைத்தார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். நாகப்பன் அவர்கள் இணைந்து முதல் பாடலாக தந்திருந்தாரே ஒரு பாடல், நான் என்ன சொல்லிவிட்டேன் என்ற பாடல். இறுதியாக 200வது பாடலை கொடுத்திருந்தார் யார் என்றால் ராஜராஜன். யாரோடி யார் யார் யாரோ யாரோடி யாரோடி உன்னுடைய புருஷன் அந்த பாடலை கொடுத்திருந்தார். அப்படியாக ஒரு பாடலை தொடர்ந்து அந்த பாடலில் வரும் வரிகள் முதல் வரிகளிலே ஒரு பதத்துக்கு பாடலை தந்து பாடலை தொடுத்து கொண்டு சென்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். இங்கே உங்களுக்கு விருப்பமான பாடலை எழுதி கொண்டிருக்கின்றீர்கள். நாகப்பன், கிருஷ்ணன், அடுத்து எங்களுடைய ஞானசேகரன் போன்றோர் எழுதுகிறீர்கள். உங்கள் பாடல்கள் கவனிக்கப்படும். இந்த பாடல் உங்களுக்காக நேயர் நேரத்துக்கு முன்பு பாட்டுக்கு பதில் பாட்டு நேயர் விருப்பம் என்ற தலைப்பிலே ஒலிபரப்பாகும். உங்களிலும் இருக்கும் நன்றி. என் அன்புறவுகளே, நேரம் சரியாக 1:30 நிமிடத்தை தொட்டுவிட்டோம். நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டோம். மீண்டும் சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல இறைவனிடம் இன்றைய நிகழ்ச்சிக்கு வல்லமை தந்து வலிச்சேர்த்ததற்காக அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இன்று உங்களோடு நான் இருக்கும் வகையிலே அன்பு தமிழ் தந்து வளர்ந்து கொள்வதற்கு ஆளாக இருந்த எல்லாவற்றுக்கும் மூலமான எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நமசிவாய என்ற மந்திரம் கூறி இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்களுடைய தாழ் பணிந்து வணங்கி மீண்டும் உங்களோடு இணைந்து நானும் அவர்களிடம் இறைஞ்சுகின்றேன். வல்லமை தர வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். இந்த அல்லல்கள் எங்களுக்கு வேண்டாம், அறம் தலைக்க வேண்டும். மனித நேயம் ஜீவகாருண்யம் காத்து நாங்கள் வாழ்வோம் என்று ஒருமித்த குரலில் இறைவனுடன் கேட்டு எங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் சமாதானமும் வேண்டும் என்று கேட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்று ரெண்டாயிரத்தி 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 29வது நாள் காரிக்கிழமை பாட்டுக்கு பதில் பாட்டு இனிது நிறைவுக்கு வரும் வேளையில் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் மீண்டும் சந்திப்போம். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்கள்

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

உளம்பி போல என்றும் நேயர் நேரத்துக்கான முதல் பாடலை கேட்போம். மறந்தே போச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இப்படியான ஒரு பாடல் அத்தையா மாமியா திரைப்படத்தில் பாடிய அந்த பாடல் இன்று பாட வருகின்றது. தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் உங்களுக்கான பாடலாக, நீங்கள் மட்டுமல்லாமல் உங்களோடு இணைந்து தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முகப்பிரியா இவர்களோடு, எடப்பாடி வில்லாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் இணைகின்றார்கள். கேட்போம் அனைவரும்.

உறவுகளோடு உறவுகளாக மீண்டும் ஒரு பாடல். ஒரு தாயின் வயிற்றில் என்ற முதல் வரியோடு உரிமை குரல் என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. வளமையாக வாழ்த்துக்கள் கூறி இணைந்து கொள்வார் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து. இன்றும் அவர் கேட்கும் இந்த பாடலை வளமை போல கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா இவர்களோடு குமார், அருணா, கர்ண, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்திருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஒன்றியல் தமிழ் வானொலி. 24 மணி நேர தமிழ் பணியிலே இன்று ஒழித்துக் கொண்டிருப்பது நேயர் நேரம் பாடல்கள். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து அன்புடன் எஸ் சேப்பு விஜயராகவன் ஒரு பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். ஆகாஷ்வாணி நீயே என் ராணி என்ற பாடல் பிரியமுடன் என்ற திரைப்படத்திலிருந்து. எங்கே கேட்போமா?

கோயில் மணி ஓசை என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்து பாடல் ஒன்றை இன்று கேட்டிருக்கின்றார் அன்புடன் நீண்ட கால உறவு நாகூர் நாகப்பட்டினம் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். அவர்கள் மட்டுமில்லாமல் அவரது உறவுகளாக இன்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹான பர்வின், நசீகா ரைபாக, இம்ரான் ஷாகில் உலகத் தமிழர்களோடு கேட்க அந்த பாடல் பாட இருக்கின்றது. ஆண்டவன் யாரையும் விட்டதில்லை வாழ்க்கையின் வட்டத்திலே என்ற பல்லவியோடு சரணங்களையும்

முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் இனிமையான பாடல்களை நாங்கள் காது கொடுக்கும் வேளையிலே இது முன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் நேரத்திற்கான பாடல் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம். அடுத்து வரும் பாடலை தர இருக்கின்றார் அன்புடனே

அடுத்து ஒலிக்க இருக்கின்ற ஒரு இனிமையான பாடல், அந்த பாடலை தருகின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள். சந்தனராஜ் அவர்களே, உங்கள் காதோரம் ஒலிக்க இருக்கும் அந்த பாடல் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் என்று கேட்கும் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படுத்தும் பாடலாக இருக்கின்றது.

அடுத்து வரும் இனிமையான பாடல் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா நீங்கள் தந்த பாடல். உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் என்ற மனப்பந்தல் திரைப்படத்து பாடல் நீங்கள் கேட்ட வேளையில் உங்களுக்காக ஒலிக்கின்றது. அந்த பாடலை உங்களோடு இணைந்து என்றும் போல் இன்றும் ஜெயபீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன் அவர்கள் மட்டுமல்ல நற்பவி நரமுகியாள், தமிழினியாள் இவர்களும் கேட்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்டு மகிழும் பாடல்கள். அடுத்து வரும் பாடல் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்த பாடல். ரதீஷ் நீங்கள் தந்த பாடல் ஒலிக்க நாங்களும் கேட்க இருக்கின்றோம். எழுதுகிறாள் ஒரு புது கவிதை என்ற சரணாலயம் திரைப்படுத்து பாடல்.

இந்த பாடல்களோடு இணைந்து இன்னும் ஒரு பாடல் கேட்போம். வளைகுடாமன் குவைத் நாடு ஜோர்ஜ் நீண்டகால உறவு கேட்கும் பாடலாக ரிதம் திரைப்படத்திலிருந்து காற்றே என் வாசல் வந்தாய் என்ற பாடல்தான் அந்த பாடல். ஜோர்ஜ், உங்களோடு நாங்களும்

0: இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியின் அளவுக்கு கொண்டு வருகின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் KS கிருஷ்ணன் தன் பாடலை உலக மக்களோடு கேட்க வேண்டும் என்று விரும்பிய வேளை அமைதியாக இறுதி பாடலாக தந்து இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை என்ற திரைப்படத்து பாடல். பாடும் பாடல் சுமை தாங்கி ஏன் என்று அழுகின்றது. இந்த பாடல் தான் அவரது இந்த பாடல். இதோ ஒலிக்கின்றது பாடல். அனைவரும் செவிமடுப்போம்.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இணைந்திருக்கும் இந்த வேளையில் அன்பு உறவுகளை, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற எண்ணத்துடன் இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் ஏ நெஞ்சே என்ற வரி கொண்ட பாடல். அந்த பாடல் ஏப்ரல் மாதத்தில் என்ற திரைப்படுத்த பாடலாகும். இந்த பாடலை அன்புடன் அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள் மோகன்.

அவரை தொடர்ந்து பாட இருக்கும் இனிமையான இன்னுமொரு பாடல் அன்பே ஆர்வயிரே என்று மனதுருகி பாடும் அந்த பாடல் செவ்வந்தி என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை இன்று கேட்டு கொள்ள காத்துக்கொண்டிருக்கின்றார் ஈழமணி திருநாட்டிலே மத்திய மாகாணத்திலே ஹட்டன் மாநகரத்திலே அன்பு டிரான்சி.

இவர்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இன்னுமோர் பாடல் நெஞ்சத்தில் போராடும் எண்ணங்கள் என்ற ஜானகி சபதம் திரைப்படுத்து பாடல். ஒலிக்க இருக்கும் இந்த பாடலுக்கு உரிமை கோருகின்றார் விஜய ராணி, ஈழமணி திருநாடு, மத்திய மாகாணம் ஹண்டியில் இருந்து.

இவர்கள் கேட்கும் இந்த வேளையிலேதான் கனடா மொன்றியலிலும் தனுஷன் ஒரு பாடலை அடரா சக்கை அடரா சக்கை என்ற திரைப்படத்திலிருந்து அடிதா அடிதா அடிதா என்று பாட வைக்கின்றார் விறுவிறுப்பாக.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். அந்த வேளையில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் அல்பர்டா மாநிலம் கனடாவிலிருந்து சாந்தினி தந்த பாடல். அடுக்குமல்லி திரைப்படுத்து பாடல் என்று கேட்க இருக்கின்றார். தென்னம் மரத்தின் என்று ஆரம்பிக்கின்றது முதல்வரி இந்த பாடலுக்கு.

மரம் தீ நின்று

தெரியுது

நாட்டியமும் போராதே, கோயில்

வாரத்தி பண்டி வாரத்தி பண்டி.

உறங்கும் தோழி மொன்றியல் தமிழ் வானொலியை நாடி ஒன்றாக கூடி மகிழ்ந்துடுவோம் என்ற வேளையில் உங்களை நாடி ஓடிவரும் பாடல்கள் அடுத்த பாடல் பாஸ்கரன் மாலா. இவர்கள் ஆஸ்திரேலிய கண்டம் மெல்பூர்ன் மாநகரத்திலிருந்து பாட வைக்கின்றார்கள். பாஸ்கரன் மாலா இவர்கள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர். அதர்மம் என்ற திரைப்படுத்து பாடல்தான் இன்று அவர்கள் பாட வைக்கின்றார்கள். முத்துமணி முத்துமணி என்று வரி எடுத்து பாடுகின்றது இருவர் குரலிலே அந்த பாடல்.

அவர்களைத் தொடர்ந்து அடுத்த பாடலையும் ஆஸ்திரேலிய கண்டத்தில் இருந்து சிட்னி மாநகரத்து ரமணி தந்திருக்கின்றார். அடடா அடடா இவ என்று கூறும் நாலு பொண்ணு நாலு பசங்க என்ற திரைப்படத்து பாடல்.

இந்த பாடலை கேட்டு எங்களுக்கு வரும் அடுத்த பாடல் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருந்துதான். நீண்ட கால உறவு, பனி விழும் மலர்வனம் என்ற நினைவெல்லாம் நித்யா திரைப்படுத்து பாடலை கேட்க வைக்கின்றார் தன்னோடு கேதீஸ் அவர்கள்.

மீண்டும் விடுமுறை முடிந்து வந்தவுடன் இணைந்து கொண்ட அன்பு உறவுகளாக, கனடா வான்கூவரிலிருந்து இளவரசி தருகின்றார் ஒரு பாடல். பஞ்சாங்கம் பார்க்காதே என்ற தவசி திருப்படுத்து பாடலை.

அவரை தொடர்ந்து இணைந்து விடுகின்றார் அன்புடன் வென்குவர் மாநிலம் கனடாவிலிருந்து வசந்தி அவர்களும். பழமுதிர் சோலையிலே என்ற ஒரு பாடல் தொடக்கம் என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். கேட்போமே அந்த பாடலையும்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் ஒலிக்க கேட்கின்றோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

ஒலிக்கின்ற பாடல்களோடு அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கேளாய் மகனே என்ற பாடல் உத்தமன் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் வளமை போல என்றும் தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா மாநகரம். நிரேஷன், நீங்கள் தந்த பாடல். நியூ என்ற திரைப்படத்திலிருந்து அற்புதமான ஒரு பாடல், காலையில் தினமும் கண்விழித்தாள் என்று கூறும் பாடலைத்தான் இன்று அவருக்கு விருப்பம் என்றபடியால் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல், ஐரோப்பிய மண்ணை விட்டு ஈழமணி திருநாடு சென்று ஓய்வில் இருந்தாலும் எங்களை மறவாமல் நீ வருவாய் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு தேவதை என்று ஆரம்பிக்கும் பாடலை என்னவள் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

இறுதியாக ஒரு பாடலை வளமை போல இன்றும் தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் சர்வதேச நேயர் விருப்ப நிகழ்ச்சியை. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய க வை சீனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து. திக்கு தெரியாத காட்டில் என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்தது அந்த பாடல் ஒலிக்கின்றது இறுதி பாடலாக. கேட்டதெல்லாம் நான் தருவேன் என்ற வரியெடுத்து இனிமையாக

அன்பு உறவுகளை நாங்கள் இதுவரை நிறமும் கேட்டு மகிழ்ந்தோம். தித்திக்கும் தீனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி இன்றைய சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரித்து எங்களை மகள வைத்தது என்றுதான் கூற வேண்டும். இந்த பாடல்களை தெரிவு செய்து அனுப்பி வைத்த உறவுகளுக்கும் கேட்டு மகிழ்ந்த உலகளாக இருக்கும் இனிய நேயர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி மீண்டும் சந்திக்கின்றேன் என்று இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிந்த அன்பு தமிழ், இவற்றுக்கெல்லாம் மூலம் எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நமசிவாய என்று மந்திரத்தை உச்சரித்து இன்றைய நாள் 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 3வது நாளில் வியாழக்கிழமையில் இணைய இருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலிபரப்பாகும் கதம்பத்திலே அன்பு உறவுகளை நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்கள் நலம் என்று கூறும் இந்த வேளையிலே முன் கூறிய அத்தனை பேருக்கும் நான் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி அவர்கள் தாழ்பணிந்து அவர்களுக்கு முதல்கண் வணக்கம் கூறி என் முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே, உலகளாக இருக்கும் அன்பு நேய நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைய இந்த நல்ல நாளிலே நாங்கள் கனடாவில் இருக்கும் வேளையில் இப்பொழுது 22 பாகை வெப்பநிலை, நாங்கள் 22 பாகை வெப்பநிலையை கண்ட வேளை, அதை உணரும் வேளையிலே எங்கள் காற்றலைகளிலே குளிர் அணுக்கள் இருப்பதனால் அது அதிகமாக வெப்பமாக எங்களுக்கு தோன்றாமல் இதமாக இருக்கின்றது. இருப்பினும் மதிய வேளைகளில் சற்று கூடுதலாக இருக்கும், அதன் பின்பு இது குறைந்து இன்று 12 பாகை வரை செல்ல இருக்கின்றது. நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே இன்று கதம்பத்தில் இணைந்திருக்கும் நாங்கள் இன்று நாங்கள் காணப்போவது என்ன? கதம்பத்தில் தினமும் வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். இன்றைய நிகழ்ச்சி எதுவாக இருக்கும்?

0: உனக்காக எல்லாம் உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக,
1: உனக்காக எல்லாம் உனக்காக என்ற பாடலின் இசையை கேட்டவுடன் இன்றைய நிகழ்ச்சி உனக்காக நான் என்றதை புரிந்து கொண்டோம். இதை புரிந்து கொள்வதற்கு முன்னமே நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றது என்றவுடன் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள் அழகான ஒரு படம் வரைந்து இன்று உனக்காக நான் நிகழ்வு எல்லோரும் இணைந்திடுவோம் என்று கூறியிருக்கின்றார். உங்களுக்கு தெரிய வைக்கும் இந்த வேளையிலே அன்பு மகள் ஷியாமலா அப்பா வந்தாச்சு என்று ஆனந்தத்தோடு அழகான படம் வரைந்து அனுப்பியிருக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தந்து இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். உனக்காக நான், இந்த உலகத்திலே நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் வாழ்வது திண்ணம். ஒருவர் ஒருவருக்காக இன்னொருவர் என்று இல்லாது விட்டாலும் தனக்காக என்றாலும் தான் வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் எங்களுக்காகத்தான் வாழுகின்றோம். ஆனால் அந்த வாழுகின்ற வாழ்க்கை பயணத்திலே பலரை சந்திக்கின்றோம், பல விடயங்களை பார்க்கின்றோம், எல்லாவற்றையும் படைத்த இறைவனை அறிகின்றோம். அவர்களுக்கெல்லாம் என்ன கணக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று அவர்களுக்காகவும் வாழ வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அதாவது என்னை சார்ந்தவர்கள், அயலவர்கள், எனக்கு முன்னால் இருப்பவர்கள், பின்னால் வருபவர்கள், எங்களுக்கு முன் சென்றவர்கள், அவர்களை கூட பின்தொடர்ந்து நாங்கள் செல்ல வேண்டிய எண்ணம் இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த உலகத்திலே பிரபஞ்சம் என்று ஒன்று இருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்திலே கிடைத்தற்கரிய பேறு இந்த பூகோளத்திலே இந்த பூமியிலே நாங்கள் வந்து பிறக்கின்றோம். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்ற ஐம்பூதங்களிலே நிலத்திலே நாங்கள் பிறந்திருக்கின்றோம். இந்த நிலத்தின் பெருமையெல்லாம் நாங்கள் அறிகின்றோம். இந்த நிலம் ஒரு சொர்க்க பூமி என்றுதான் கூற வேண்டும். இதுதான் சொர்க்கம். நிலத்தில் நாங்கள் வாழ்வதற்கு இறைவனங்களை இங்கே படைத்து வைத்திருக்கின்றார். அதனால் இதுதான் சுவர்க்கம். வாழும் போதே நாங்கள் அந்த சுவர்க்கத்தை காணும் வகையில் வாழ வேண்டும். ஆகவே சுவர்க்கத்துக்காக வாழ வேண்டும். இப்படியெல்லாம் நாங்கள் ஏதோ ஒன்றுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். முதற்கண் எதற்காக வாழுகின்றோம்? இந்த உயிர் நிலைக்க வேண்டும், ஆரோக்கியத்துக்காக வாழுகின்றோம். சத்துள்ள உணவுகளை கொண்டு ஆரோக்கியமாக நாங்கள் வாழ வேண்டும், நோய்களை விரட்ட வேண்டும் என்று நோய்களுக்காகவும் நாங்கள் அவர்களை அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தை எண்ணி நாங்கள் பிரபஞ்சத்தில் இருக்க நன்மைகளுக்காகவும் தீமைகளுக்காகவும் வாழ வேண்டியது இருக்க தீமைகளை தீண்டக்கூடாது என்று விலகி நாங்கள் அவர்களுக்காக விலத்தி போக வேண்டியதும் இருக்கின்றது. அதனால் பலவிதமான கருத்துக்களை நாங்கள் உனக்காக நான் நிகழ்விலே நாங்கள் கருதி கொள்ளலாம். அதனால் இன்று வரும் உறவுகள் நீங்கள் ஒவ்வொருவரும் யாருக்காக இன்று ஒரு பாடலை கேட்க வருவீர்கள், அது எனக்கு நன்றாக தெரியும். நேரத்திலே பாடல்களை கேட்கும் வேளையிலே உங்களுக்காக மட்டுமில்ல மற்றவர்களுக்காகவும் இணைந்து கேட்கின்றீர்கள். அதனால் தான் அங்கே பாடல்களே யார் யாருக்கெல்லாம் பாடலின் பெயர்களை எழுதுகிறீர்கள், எல்லோரும் கேட்டு மகள வேண்டும் என்று எழுதுகிறீர்கள். அதனால் இன்று நீங்கள் ஒரு பாடலை கேட்க வருவீர்கள். வளமையாக மொன்றியல் தமிழ் வானொலியில் வந்து இணையும் நேயர்களுக்கு ஒரு பாடல் வழங்கப்படும். அந்த வகையிலே நீங்கள் தான் அந்த பாடலை விரும்பி கேட்பீர்கள். இன்று நீங்கள் விரும்புகின்ற பாடல் எதற்காக, ஏன் என்பதை நாங்கள் சற்று அலசி பார்க்கலாம். அந்த யாருக்காகவோ ஒன்றை அல்லது உங்களுக்காகவோ ஒன்றை கேட்கப் போகின்ற ஒரு பாடலை அதற்குரிய காரணங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் தானே. அந்த அடிப்படையில் இன்று உனக்காக நான் நிகழ்வில் நீங்கள் வாருங்கள், இணையுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு வாருங்கள், இணையுங்கள், பேசுவோம், பாடல்களை கேட்டு மகிழ்வோம்.

1957 ஆண்டு திரைக்கு வந்த இந்த பாடல் புதையல் என்ற திரைப்படத்தில் பாடியது. 2026 ஆண்டு இன்று அந்த பாடல் இன்றும் இனி என்றும் ஒலிக்கும், கேட்க மகிழ்வாக இருக்கும் அற்புதமான கருத்தும் அங்கே இருக்கின்றது. அதனால் தான் இன்னமும் என்னை அறியாமல் இந்த பாடலின் முதல் வரியை கொண்ட இந்த பாடலை நாங்கள் இதிலே சேர்த்துக்கொண்டு இணைந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் நினைத்து வருவதற்கு ஒன்றுமில்லை, நாங்கள் யாருக்காகவும் வாழ தேவையில்லை, யாருக்காகவும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். அதற்காக கூட பாடல்களை நீங்கள் கேட்கலாம். சரி, இந்த உலகத்தை எல்லாம் படைத்து எங்களுக்கு இவ்வளவு சுதந்திரத்தை கொடுத்து மனித புறப்படுக்க வைத்த இறைவன் இருக்கின்றார். இறைவனுக்காக நீங்கள் ஒரு பாடல் கேட்க வேண்டால் இறைவனை வாழ்த்தி பாட வேண்டாம், இறைவன் எங்களுக்கு என்ன செய்தார் என்று பாட வேண்டாம். எப்படி இருக்கின்றோம், எப்படி இருக்க வைக்கின்றது, ஆனால் எல்லாவற்றுக்கும் அவருடைய கருணை உண்டு என்பதை உணர்கின்றோம் என்று பலவிதமான இறைவனை பற்றியும் கருத்துக்களை கூறக்கூடியதாகவும் இருக்க, நீங்கள் முடிந்தால் இறைவனை பற்றி கூட வந்து பாடலை கேட்கலாம். இறைவனுக்காக எங்களை படைத்த இந்த இறைவன் இப்படியெல்லாம் செய்திருக்கின்றார் என்று நன்மைக்காக கேட்கலாம். ஆகா, எங்களை படைத்து விட்டு பரமுகமாக இருக்கின்றார்கள், இந்த வாழும் உலகத்திலே நாங்கள் எவ்வளவு பஞ்ச பாதகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், இதைகளை கேட்டு பார்த்து கொள்ள மனம் பொறுக்கவில்லையே என்றதை எண்ணிக்கூட நீங்கள் பாடல்களை கேட்கலாம். இங்கே வாருங்கள், 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு.

0: இருந்து தாண்டிடுவேன்.
1: என்னுடைய ஒலி உங்களுக்கு கிடைக்கின்றதா என்பதை உறுதி செய்யும் முகமாக ஒரு தடவை யாராவது ஒரு அடையாளம் போடுங்கள், நான் பேசுவது கேட்கின்றது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக.

0: மோன்றியால் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் உனக்காக நான் நிகழ்வு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நான் பேசுவது உங்களுக்கு துல்லியமாக கேட்கின்றதா என்பதை நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதுவரை யாரும் அழைக்கவில்லை. கூறியிருந்தேன், நான் பேசுவது உங்களுக்கு தெளிவாக கேட்கின்றதா என்பதை தெரிய வையுங்கள் என்று. யாரும் இந்த அடையாளமும் பேசுவது உங்களுக்கு சரியாக கேட்கின்றதா என்பதை நான் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அன்பு உறவுகளே, முன்னியல் தமிழ் வானொலியில் நாங்கள் கேட்கும் பாடல்கள் எல்லாம் சிறப்பான பாடல்களாக ஒலித்து கொண்டிருக்கின்றது. அந்த வேளையிலே இன்னும் ஒரு பாடலை நான் ஒலிபரப்ப இருக்கின்றேன். இப்பொழுது உங்களுக்காக நான் ஒலிக்க வைக்கும் பாடலை கேட்டுவிட்டு நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடலை வந்து கேளுங்கள். இங்கே அன்புடன் ஒருவர் பதில் தந்திருக்கின்றார். கனடா சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கு அன்பான இரவு வணக்கம். உள்ளே ஐயா என்று பதிவிட்டிருக்கின்றார். நன்றாக கேட்கின்றது என்று அன்பு ஜெகபிரசாதிக் அவர்களும் எழுதியிருக்கின்றார். அந்த உள்ளே ஐயா என்று வணக்கம் வைத்து தன்னுடைய நிலையை உறுதிப்படுத்தி கொண்டவர் வேறு யாருமில்லை, தானாக வந்த சந்தனம் என்று நான் அழைத்துக் கொள்ளும் கோவை ஏஆர் நாகப்பன் அவர்கள். நன்றாக கேட்கின்றது என்று அழகாக அனுப்பியிருக்கின்றார் ஜெகபிரசாதிக் அவர்கள் செய்தியை. அதை ஆமோதித்து நாகப்பன் அவர்களும் ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறார். அதனால் நான் பேசுவது உங்களுக்கு துல்லியமாக கேட்கின்றது. இப்பொழுது நீங்கள் தான் காற்றலைக்கு வர வேண்டும். உங்களுடைய குரலை நாங்கள் கேட்டு மகிழ வேண்டும். இங்கே வாருங்கள், இப்பொழுது ஒரு பாடல் ஒன்றை கேட்போம். அந்த பாடல் எப்படி பாடுகின்றது கேட்போமா?
1: Babies don't ever stop.
0: ஆமா, அப்படி ஆங்கிலத்தில் பாடுகின்றது என்று எண்ண வேண்டாம். அது விளம்பரம். இந்த வலைத்தளங்களிலே நாங்கள் பாடலை சுட்டு கொண்டு வந்து உங்களுக்கு போட்டு காட்டும் அந்த விளம்பரம் தானே முன்னுக்கு வரும். விளம்பரம் இல்லாமல் இன்று உலகம் இல்லை என்ற அளவுக்கு விளம்பரங்கள் தலை தூக்கி எல்லா விதமான ஊடகங்களையும் எல்லா விதமான இடங்களையும் வெற்றிடங்களை கூட எழுத்துக்களால் நிரப்பி விளம்பரத்தை தந்து கொண்டிருக்கின்றது. விளம்பரங்கள் சிறப்பாகவும் இருக்கும், வெறுப்பாகவும் இருக்கும். இங்கே பாடலை கேட்போம்.

0: சல்லாபமான ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் அன்பு உறவுகளை. இது உனக்காக நான் நிகழ்விலே உங்களுக்காக நானும் ஒரு பாடலை தந்தேன், கேட்டு மகிழ்வோம் என்று எந்த விதமான எண்ணமின்றி, எதிர்காலத்தை பற்றி சிந்தனையின்றி, துன்பமின்றி இருக்கும் வேளையை மகிழ்ச்சியாக கடந்து விட வேண்டும் என்று அந்த நேரத்தில் மனதை தூய்மைப்படுத்தி தங்களுக்கு விரும்பிய வண்ணம் பாடி ஆடி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். இது நகர்ப்புறமல்ல, கிராமப்புறமான கதை என்று எண்ணுகின்றேன். இந்த காட்சியையும் இந்த பாடலையும் பாடலில் வந்த வரிகளையும் இதற்கு இசை கொடுத்தவர்களையும் குரல் கொடுத்தவர்களையும் இன்று காண முடியாது. அவர்களெல்லாம் இனிமேலும் வருவார்களோ என்று எண்ணும் வேளையிலே எங்கள் தென்னகத்து திரைப்பட துலகம் துறை கேள்விக்குறியாக இருக்கின்றது. எங்கோ கொண்டு செல்கின்றார்கள் திரையுலகை என்று எண்ணும் வேளையிலே மக்களின் வாழ்க்கையையும் உங்களுக்காக என்று தருகின்றார்கள். ஆனால் அவர்களோட வாழ்க்கை எங்கே போகின்றது, எதிர்காலம் எப்படியாக போகின்றது என்னவென்றும் நான் பேசும் பொழுது உங்களுக்கு இடையிலே ஒரு தொடர் வண்டியினுடைய ஒலி கேட்கின்றது அல்லவா. அது எங்கள் அருகிலே வழக்கமாக செல்வது கலையத்தை இறக்கி மூடிவிட்டுத்தான் நாங்கள் இருப்போம் என்று ஒரு சாளரம் திறக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சாளரத்தின் வழியாக இந்த ஒலி உங்களுக்கு கேட்கலாம் என்று எண்ணுகின்றேன். பொறுமைக்கு நன்றி. இந்த வேளையில் நாகப்பன் அவர்கள் இணைந்திருக்கும் இந்த வேளையிலே நேற்றைய தினம் அவர் வந்து ஒரு பாடலை கேட்டிருந்தார். அவர் கேட்ட வேளையிலே அந்த பாடல் மொழி மாற்று மொழி பாடல் எனக்கும் சரியாக புரியவில்லை. அவசரத்தில் தேடி எடுக்கும் பொழுது அந்த பாடல் கிடைக்கவில்லை. ஆனால் அவர் அனுப்பி வைத்து விட்டார். அது என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அனுப்பியதை நான் உடனே பார்க்கவும் இல்லை, நேரமும் சென்று விட்டது. அதனால் அதற்கு ஈடாக ஒரு பாடலை கொடுத்தேன். இப்பொழுது வந்துவிட்டார் எங்களுடைய அன்பு உறவு ஞானசேகரன் இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் ஞானசேகரன் வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது மகனே, திருப்பி அழைக்க வேண்டும், நீங்கள் மீண்டும் அழைக்க வேண்டும். அந்த பெருந்தன்மையோடு வேறு பாடல் தான் இருந்தாலும் பரவாயில்லை என்று என்னோடு பேசியிருந்தார். அந்த பாடல் இப்பொழுது கைவசம் இருக்கின்றது. அந்த பாடலை தந்து மகள விரும்புகிறேன் என்று அவர் ஜாலியாக பாடல்களை கேட்பதில் ஒரு மிகவும் விருப்பமானவர். இந்த சென்டிமெண்ட் பார்த்து சோகங்கள் துக்கங்கள் தத்துவங்கள் எல்லாம் கேட்பதை விட இருக்கும் வேளை சந்தோஷமாக இருந்துவிட்டு போவோம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு கேட்பார் பாடல்களை. அந்த வேளையில் ஞானசேகரன் உங்கள் அழைப்பு வந்துவிட்டது, இணைத்து விட்டேன். வணக்கம் வணக்கம் ஞானசேகரன் வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. இனிய நண்பகல் வணக்கம்.
0: இனிய நண்பகல் வணக்கத்தை எனக்கு கொடுத்த வேளையில் உங்களுக்கு நல்ல இரவு வணக்கத்தை தருகின்றேன் ஞானா. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் வளமாகவும் மயில்வாகவும் தங்கள் ஆசீர்வாதத்திலும் அம்மாவின் ஆசீர்வாதத்திலும் அன்பு உறவு ஆசீர்வாதத்திலும் உள்ளேனப்பா.
0: அதற்கு காரணம் எல்லோருடனும் நீங்கள் அன்பும் அனுசரணையோடும் இருப்பதால் தான். எல்லோருடைய அன்பையும் நீங்கள் சம்பாதித்திருக்கின்றீங்கன்னா நீங்கள் ஒரு நல்லவன் நல்லவன் இல்லையா? அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: காலநிலை வெப்பம் உயர்ந்தும் மழை வராமலும் உள்ளதப்பா.
0: ஆனால் மழை வரமாட்டாது என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா?
1: இல்ல இல்ல, மழை கொஞ்சம் தாமதமாக வரும் என்று கூறுகிறார் என்னுடைய வானிலை அறிவிப்பாளர் கூறியிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமைக்கு மேல் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு கூறுகிறார்.
0: காரணம் என்னவென்றால் பெருமழை ஒன்று வருவதற்கு அங்கே நீர் அணுக்கள் சேர வேண்டும். அதனால் தான் வெப்பத்தை அதிகமாக தந்து ஆவியாக மேலெழுந்து சென்று அவர் குளிர்ந்து மழையாக வர வேண்டும். அதற்கு காலம் வேண்டும் அல்லவா?
1: ஆமா,
0: அதுதான் காரணம். அதில் எவ்வளவு தூரம் வெப்பம் அதிகமாக உயர்கின்றதோ அதற்கேற்ற மழை ஒன்று உண்டு என்பதை நாங்கள் நம்பிக்கொள்ளலாம். இதுதான் இயற்கை தரும் கொடை எங்களுக்கு. சரி, இன்று உங்களுடைய ஆலயத்திலே பக்தர்கள் கூட்டம் எப்படி இருந்தார்கள்?
1: இன்று ரொம்ப குறைவுப்பா. இன்று வியாழக்கிழமை அந்த அளவுக்கு கூட்டம் இன்னைக்கு வரல. நாளைக்கு வெள்ளிக்கிழமை தான் இந்த யாகம் ஒன்னு இருக்கு, வாரம் வாரம் நடக்கிறது. அதுக்கு வந்து பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வரும். யாக சாலைகள் நடக்கும், அது காலையில ஒரு 7:30 இருந்து மதியம் 12:30 வரைக்கும் நடக்கும். அது கூடுதலாக கூட்டம் எல்லா மாநிலத்திலிருந்தே வந்து கலந்துக்குவாங்க.
0: அந்த யாகம் என்று ஒன்றை நம் முன்னோர்கள் நம் புராண காலத்திலிருந்து யாகத்தை செய்து பல சாதனைகளை புரிந்திருக்கின்றார்கள். அதில் ஒரு சாதனை மனத்தை பக்குவப்படுத்துவது, மனத்தை ஒருநிலைப்படுத்துவது, மனத்தை ஒருநிலைப்படுத்தி வாழ்க்கைக்காக வாழுவது, வாழ வேண்டும் என்று வாழ்வது ஒன்று, வாழ்க்கைக்காக வாழ்வது என்று இன்னும் ஒன்று இருக்கின்றது. இந்த உனக்காக நான் உட்கருத்துக்கள் அதுதான். அந்த யாகத்திலே வந்து நாங்கள் அபிஷேகங்கள் திருவிழாக்கள் குடமுழுக்கள் எல்லாம் பெரிய பெரிய திருவிழாக்களை பார்க்கின்றோம், பூஜைகளை பார்க்கின்றோம். அது கண்ணால் பார்த்து உள்ளூர அனுபவிப்பது தான். ஆனால் இந்த யாகம் என்று கூறும் பொழுது யாகத்திலே எத்தனையோ மூலிகள், எத்தனையோ விதமான மூலி வகைகளை இட்டு அக்கினிக்கு ஆகுதியாக்கி அங்கு எத்தனையோ திரவியங்களை, அதாவது வந்து அர்ச்சனைக்குரிய பூஜைக்குரிய திரவியங்களை உகந்து அழித்து அதை அக்னியில் எழுந்து செல்ல விடும் பொழுது பாவங்கள் தீமைகள் எல்லாம் அழிந்து நன்மைகள் எங்களுக்கு சேர வேண்டும் என்பதை அந்த அக்னியில் அந்த ஹோமத்திலே எழுந்து வருகின்ற அந்த யாகசாலையிலிருந்து வருகின்ற அந்த அந்த வெப்பம் எங்கள் உடல் மீது பட்டு வெளிச்சுத்தம் ஏற்படுகிற எத்தனையோ நோய்கள் கண்டிக்கப்படுகின்றன. அந்த வெளிச்சுத்தம் ஏனென்றால் ஐந்து புலன்களுக்கும் மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற அந்த ஐந்து புலன்களுக்கும் மெய் மிகவும் முக்கியமானது. அது உணர்வதனால்தான் பல விடயங்களை ஏனைய புலன்கள் தூண்டி கொண்டு போகின்றன. அதை பிரித்து சொல்வதற்கு நேரம் வேண்டும். இருப்பும் புரிந்து கொள்வீர்கள். அதனால் அந்த வெளிச்சுத்தம் மிக மிக முக்கியம். எப்படித்தான் ஆடைகளை நாங்கள் போட்டு மறந்தாலும் அந்த மேனியிலே அந்த புகையும் அந்த வெப்பமும் படும் பொழுது அது எங்கள்

0: அந்த உண்மை தன்மை அதுதான். இவ்வளவு தூரம் அவர்கள் செய்வதற்கு காரணம் அதுதான். வடநாடுகளிலே பாருங்கள், அநேகமான இந்து மக்கள் வீடுகளிலே ஓமம் வளர்ப்பார்கள், யாகம் செய்வார்கள். இங்கும் இருக்கின்ற மேல நாடுகளிலே அவர்கள் வீடுகளிலே அது நடைபெறும். எங்களை எல்லாம் அழைப்பார்கள், நாங்கள் சென்று பக்தியோடு அதை இருந்து பார்த்து மொழி புரியாத விட்டாலும் அந்த அதனுடைய மந்திரத்தினுடைய அந்த வய அந்த அதிர்ச்சி எங்கள் உள்ளூரை வந்து எங்களை மாற்றிக்கொள்ளுகிறது. அதனால் அது ஒரு பெரிய ஒரு சிறப்பான சேவையை உங்கள் ஆலயத்தில் நீங்கள் செய்கிறீர்கள். யாருக்காக செய்கிறீர்கள்? உங்களுக்காக இல்ல, உலகத்துக்காக, மக்களுக்காக.
1: மக்களுக்காக
0: செய்கிறீர்கள். அது மட்டுமில்லாமல் இவ்வளவு சுவர்க்கத்தை எங்களுக்கு கொடுத்த இறைவனுக்காக துதிப்பதற்காக செய்கிறீர்கள். எல்லோரும் கையெழுத்து துதிக்கிறார்கள். அதனால தான் இந்த ஆரம்பத்தில் சொன்ன எங்களை எல்லாம் இப்படி படைத்து இந்த சொர்க்க பூமியில தந்த இறைவனுக்காக நீங்கள் பாடல் கேட்கலாம், மக்களுக்காக கேட்கலாம், உங்களுக்காக கேட்கலாம். நான் சொன்ன கருத்துக்கள் பொருந்ததா மகனே? சரியா இருக்கின்றதா?
1: நிச்சயமாக சரியாக பொருந்துகிறதப்பா.
0: ஆன்மீகம் என்பது வந்து சாதாரணமான எல்லோரும் வெள்ளி நகை ஆடுகிறார்கள் ஒரு சிலர். ஏனென்றால் உண்டு என்ற ஒன்று இருப்பதால் தான் இல்லை என்று வாதாட முடியும். அதை நாங்கள் முதலில் கருத்தில் கொள்ள வேண்டும். இங்கே எல்லாம் ஆஸ்திகன் நாஸ்திகம் பேசுகிறார்கள் அல்லவா? அவர்கள் உண்டு என்றதை அவர்கள் எண்ணினபடியால் தான் இப்படி பேசுகிறார்கள். அதை இல்லை என்று விதண்டாவாதம் பிடிக்க வேண்டும். நாங்கள் மற்றவர்கள் மேல பிரபல்யமாக வேண்டும். நாங்கள்
1: கட்சியை சொல்லிதான் இல்லை என்று சொல்கிறார்கள்.
0: அது ஒன்று இருக்கின்றபடியால் தானே இல்லை. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மரங்களாக இருக்கிற எத்தனையோ மரங்கள்ல சாதியை பற்றி ஒன்றுமே எழுதவில்லை. இரண்டே இரண்டு தான், ஆண் இனம் பெண் இனம். இந்த இரண்டை உணர்வுகிற எந்த இனமும் இல்லை என்பதை இவர்களும் உணர்வார்கள். தங்களோட வாழ்க்கைக்கு ஒரு பந்தா வேணும் என்று, தங்களை உயர்த்தி காட்ட வேண்டும் என்று மமதை, வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் தான் மூன்று மலங்கள் என்று கூறப்பட்ட நாங்கள் இது நாளைய தினம் பேச வேண்டிய விடயம் என்று எடுத்துவிட்டோம். ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்றிலே மாயைகளே இருக்கின்றோம். நான் பெருசு, நீ பெருசு, பணம் பெருசு, பணம் இல்லாமல் வாழ முடியாது என்ற மாயைக்குள்ளே இருக்கின்றோம். அதற்காக எங்களுடைய கர்ம வினைகளை சுமந்து வந்து மீண்டும் வினைகளை செய்கின்றோம். இவையற்றா இவையற்றே எல்லாம் பெறுவதற்கு இந்த ஆணவம் என்ற அகம்பாவம் என்று இருக்கிறபடியால் தான் ஆணவம், கண்மம், மாயை என்றதிலே ஆணவம் என்ற நீங்கள் ஆலயத்திலே பஞ்ச ஆலாத்தி காட்டுவீர்கள் அல்லவா? அந்த பஞ்சம் வந்து எங்கள் ஐம்புலன்களை மடக்க வேண்டும், ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்று இறுதியாக ஒரு உலக்கை காட்டுவார்கள், அந்த ஆணவத்தை அடக்குவது. அதனால் தான் பெருமான் கூட தன்னுடைய காலன் கீழே முயலகன் என்ற ஒருவனை, அவன் அந்த முயலகன் தான் ஆணவம் என்பவன், அவனை அழுத்தி கொண்டே இருக்கின்றார். எங்கள் ஆணவத்தை அழுத்த வேண்டும் என்பதுதான் அதனுடைய அந்த கிருத்தியத்தின் கருத்து. சரி, நீண்ட நேரம் பேசிக்கிட்டேன் போல் இருக்கின்றது. ஆனால் நல்ல கருத்துக்களை உனக்காக நான் நிகழ்வே எங்கள் எல்லோருக்குமாக நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு ஏற்றதாக இருந்தது. இதில் குறை நிறை இருக்கலாம், அதை வந்து இவர்கள் வந்து நீங்கள் யாரும் சொல்லலாம், இல்லை அப்படி இல்லை இப்படித்தான் என்று முடிந்தால் சொல்லலாம். வீட்டுக்கு வந்து விட்டீர்களா மகனே?
1: இல்லையப்பா, நான் கடைவீதியில் இருக்க, அதனாலதான் இறைச்சல் அதிகமாக இருக்கிறது. எனக்கு வந்து அதை யாரும் வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, காரில் வாங்கிட்டே இருந்தேன், யாரும் வரல. சரி, முத ஆளா நம்ம போயிட்டு வந்துடும் அப்படின்னா உடனே நம்ம உங்களுக்கு அழைப்பு கொடுத்தேன்ப்பா.
0: பார்த்தீர்களா, இறைவன் அப்படித்தான் தருகின்றான் தன்னுடைய.
1: இன்னும் சொல்ல போனா அந்த பெருமாள் கோயில் வாசல நின்றுதாம பேசிட்டு இருக்காங்க. கோயில் வஞ்சிலவள்ளி தாயாருடைய அருமை சீனிவாச பெருமாள் கோயில் அந்த வாசல நின்றுதான் பேசுறேன். கோயில் நட சாத்திட்டாங்க
0: பாருங்க,
1: அங்க யாரும் போக்குவரத்து கொஞ்சம் குறைவா இருக்கு, அதனால அப்படியே ஓரமான நின்று உங்கள்ட்ட பேசிட்டு
0: இருக்கேன். ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் உங்களுக்காகவும்
1: எனக்கு. ஆமா,
0: அதுவும் முதல் முதலாக வந்து நல்ல விடயத்தையும் பேசியிருக்க.
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப மனசு நிறைவா இருக்குப்பா.
0: இன்னைக்கு சரி, இப்பொழுது நீங்கள் என்ன பாடலை கேட்க வேண்டும் என்று நினைத்து வந்தீர்கள், கேட்கலாம்.
1: நான் நினைத்து வந்த பாடல் வேறப்பா, நம்ம பேசுற பொருள்ல வந்து எனக்கு பாடலோட எப்படி சொல்றது, இதை மாறிவிட்டது எனக்கு. ஆதிபராசக்தி படத்துலப்பா, ஆதிபராசக்திங்கிற படத்துல ஆத்தாடி மாரியம்மா ஆக்கி வச்சிருக்கேன் சோறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சுருளி ராஜா பாடுவாரு. அதாவது ஒரு பக்கம் வந்து அந்த அந்த அந்த இவங்க எல்லாம் இருக்காங்களா குருக்கள் ஐயர்கள், அவங்க வந்து சாமியை வரவழைக்கிறதுக்கு அவங்க யாகம் பண்ணி சிறப்பாக செஞ்சிட்டு இருப்பாங்க. இவருக்கு அதெல்லாம் சரி, ஆத்தா மேல ஒரு அன்பு, ஆத்மாத்மான அன்பு,
0: நம்பிக்கை.
1: அவரு மீன் குழம்பு வாங்கி சமைச்சு வச்சுட்டு அவரை கூப்பிடுவாரு, ஆனா ஆத்தா இங்கதான் வந்து சாப்பிடுவா.
0: அதுலயே ஒரு குணம்
1: பக்திக்கு, ஆத்மாத்மான பக்தி தான் இங்க தேவை நமக்கு, ஆத்மாவை வணங்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல். நம்ம பேசிட்டு இருக்க சப்ஜெக்ட்

0: வச்சு நானே ஒரு யூகம் பண்ணி இந்த பாட்டு கேட்போம் அப்பாட்ட அப்படின்னு மாட்டிக்கிட்டப்பா.
1: நல்ல பொருத்தம் அந்த பாடல் என்னன்னா, ஏற்ற இறக்கம் ஆணவம் என்பதை இதுக்குள்ளே கொண்டு வருது. அங்கே அவர்கள் பெரிய படைய பெரிய பண செலவு அந்த திரும்ப படையல்களை போட்டு பெரிய பூஜைகள் பிரசாரங்கள் பெரிய குருக்கள் செய்கிறார்கள். அதுவும் ஒரு பக்தி.
0: இவர் ரொம்ப எளிமையா சமைச்சிருவாரு, எளிமையா சமைச்சு சாமியை கூப்பிடுவாரு.
1: இவர் வந்து மீனம்ப குடும்பத்திலே பிறந்தவர். அங்க வீட்டுல எது எடுத்தாலும் மீன் நாட்டம் தான் அடிக்கும்.
0: எது முடியுமோ அதை செய்யறாரு. ஆனால்
1: அவரும் இறை பக்தி உள்ளவர். அந்த வேளையில ஒரு பாடல் ஒரு பாடலில் ஒரு வரி சேர்த்திருக்கிறார் கவிஞர் பாதிரி. ஆளாக்கு அரிசியே பாளாக்க வேண்டாம் வந்து தின்னுட்டு போடி என்று
0: உனக்கு சேர்த்து வடிச்சிருக்கேன்.
1: இவர்கள் ஓரளவு வருவாயை கொண்டு வாழ்பவர்கள். இருவருக்கு ஏற்ற உணவு சவாரிப்பவர். இன்று ஒரு ஆளாக்கு அரிசியை கூட போட்டு சமைத்திருக்கார் அன்னை உனக்காக. அதை பாளாக்க வேண்டாம் நீ வந்து
0: சாப்பிட்டு போ.
1: அங்கேயும் வந்து இறைவனுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, இனவேற்றுமை இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலும் அந்த பாடல். அந்த நாங்கள் எல்லாம் பூசை புனஸ்காரங்கள் பூச்சுக்கள் எல்லாம் போட்டு பெரிய பட்டுக்கள் உடுத்தி உருத்ராட்ச மாலைகளை போட்டு பூசை செய்தால் தான் கும்பிட்டால் தான் ஆண்டவர் வருவார் என்றில்லை, கடவுள் வருவார் என்றில்லை, இறை சேர்த்து கிடைக்கும் என்ற அல்ல. சாதாரணமாக துண்டை உதறி போட்டு ஒரு மரத்தடியிலே படுத்திருக்கும் யாசகன் அழைத்தாலும் அவர் வருவார்
0: நிச்சயமாக.
1: எத்தனையோ புராணத்தில் எத்தனையோ கதைகள் இருக்கின்றது. அதனால் இறைவன் என்ற ஒரு சக்தி உண்டு, அது எங்கிருந்த போதும் எங்களுக்கு கிடைக்கும் உண்மை விசுவாசம் இருந்தால். கடைசியில் வந்து உண்ணுகிறார் தானே சக்தி அங்கே அந்த பாடலின்படி. அந்த அந்த எனக்கு அந்த பிடித்த வரியாதன் ஒரு ஆளாக்கு அரிசிய பாழாக்க வேண்டாம் வந்து துண்ணு புட்டு போடியம்மா வந்து துண்ணு புட்டு போடியம்மா அந்த தன்னுடைய வார்த்தையிலே சொல்லுகின்ற சிறப்பான ஒரு பாடலை தேடுங்கள். ஞானசேகரன் என்னுடைய நன்றியும் வணக்கமும் உங்களுக்கு. நிகழ்ச்சியை அலங்கரித்து முதல் நிகழ்வாக வந்த உங்களுக்கு எல்லாம் அல்ல இறைவன் அந்த சக்தியின் அருள் என்றும் உங்களுக்கு உண்டு. நீங்கள் செய்கிற ஆன்மீக தொண்டு வீண் போகாது மகனே, வீண் போகாது, ஒரு நாளும் வீண் போகாது.
0: நன்றியப்பா, நன்றியப்பா, மிக்க நன்றி. மிகவும் மன நிறைவாக இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டேன். அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் இணைவோம். நன்றி அப்பா.
1: நன்றி மகனே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி,
0: நன்றி.
1: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் பகுதியிலிருந்து அன்புடன் ஞானசேகரன் வந்து இணைந்து பேசும் பொழுது உனக்காக நான் நிகழ்விலே எங்களை அறியாமல் எல்லாவற்றுக்குமாக பேசிவிட்டோம். பல விடயங்களை அதற்குள்ளே பேசிவிட்டோம். இது உண்மையிலே இறைவனுடைய கருணை தான். இப்படி பேச வேண்டும், மற்றவர்களுக்கு நாங்கள் இதை எடுத்து காட்ட வேண்டும், நாங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை தானே வாழ்க்கை முறை. இப்பொழுது இருவர் வந்து தோன்றினார்கள், சென்று விட்டார்கள், மீண்டும் வருவார்கள் என்று எண்ணுகிறேன். எங்களுடைய நாச்சியார் கோயில் தேவா அவர்களும் நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணா நீங்களும் அழைக்கின்றீர்கள். பார்ப்போம் யாருடைய அழைப்பு என் கருத்துக்கு என் செவிக்கு என் கண்ணுக்கு புலன்படுகிறதோ. புலனத்தில் நீங்கள் அழைக்கும் வேளையில் என்னுடைய தொலைபேசியில் யாருடைய அழைப்பு வருகின்றது? சரவணனுடைய அழைப்பு கிடைத்துவிட்டது. வணக்கம் சரவணன், யாமிருக்க பயமேன் சரவணன், வணக்கம்.
2: வணக்கம்.
1: நான் கூறியது சரி, நான் அரசரி குப்பம் சரவணன் நான் குறிப்பிட்டேன், நீங்களும் கூறி அதை உறுதிப்படுத்தி விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக, நலமாக, மகிழ்வாக, சுகமாக இருக்கின்றோம்.
1: நல்லவனாக, வல்லவனாக, சிறப்பானவனாக இருக்கின்றீர்கள் இல்லையா? அப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ வேண்டும், எங்களுக்காக அப்படியான சொற்களை கேட்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது தானே சரவணன்.
2: இது எனக்கு முன்பாகவே ஒருவர் முயற்சி செய்து கொண்டிருந்தார். அவரு கிட்ட ஒரு மன்னிப்பு ஒன்று கேட்டுக்கிறோம்.
1: தேவையில்லை, இது வந்து பலைத்தளம் தானே. அலைகள்ல எந்த
2: இல்ல, அவரு அவரு அவர் யாருன்னு நீங்க சொன்னதா எங்களுக்கு தெரியும்.
1: அது வேற யாரும் நேரம் முயற்சி பண்ணி, அது வேற யாரும் இல்ல. ஓம் நம சிவாய தேவா அவர்கள் இப்பொழுது உங்களோட போட்டியா அழைத்தவர். அவர் வருவார் நாச்சியார் கோவில் இருந்து.
2: போட்டி போட்டி மிகவும் பலமாக இருந்தது. இல்ல நான் விடைபெறுகிறேன், அவரு இணைத்து பேசுங்களா கொஞ்சம்.
1: இல்ல இல்ல, அவர் இனி அழைப்பார், அழைப்பார். கீரை கடைக்கும் எதிர்கடை வேணும் சரவணா. நீங்கள் அழைக்கும் போது அவர் அழைத்தா தான் உங்களுக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும். அடடி இவ்வளவு விரைவாக எனக்கும் எனக்கும் ஒரு பார் அழைத்து கொண்டே இருக்கின்றார்கள் என்ற வேட்கை கூடும் இல்லையா? அங்கே உங்களுடைய காலத்தில்
2: எனக்கு முன்பாக அவர் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு.
1: இல்ல நீங்களும் தானே முயற்சி பண்றீர்கள், அவரும் தான். நீங்கள் அவரை தள்ளிவிட்டு வரவில்லையே. இருவரும் அழைக்கின்ற இடம் தூரம் எல்லை அலைவரிசையின் திசையை பொறுத்து தானே எங்களுக்கு கிடைக்கும் சரியா? இப்பொழுது அடுத்தவரும் வந்து அழைக்க இருக்கிறார்.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இணைந்ததோடு அல்லாமல் அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த அன்பு தமிழ், இவற்றுக்கெல்லாம் மேலான எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை கூறி அவரை நினைந்து இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவரோடு என் தாய் தந்தையர்கள் ஆசானையும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ்பணிந்து வணங்கி என் முகம் தெரிந்த தெரியாத உறவுகளாக இருக்கும் அன்பு உறவுகளே உங்களையும் வருக வருகவென்று ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை கதம்பத்துக்கு வருக வருகவென்று அழைக்கின்றேன். இன்றைய நாள் 2026 ஆண்டின் 9 மாதத்தின் 14 நாள் திங்கட்கிழமை. அன்பு உறவுகளே, திங்கட்கிழமை தோறும் எங்களுக்கு நிகழும் ஒரு நிகழ்ச்சி எதுவாக இருக்கலாம்?

சந்தோஷம் தரும் சவாரி புவம் செலோ செலோ என்ற பாடலை கேட்கும் வேளையில் இது பாட்டு சவாரி என்பதை தெரிந்து கொள்வோம். நான் கூறுவதற்கு முன்பே இங்கே நான் இன்றைய நிகழ்ச்சிக்கு வணக்கம் போட்டவுடன் அன்பு மகள் துள்ளி குதிச்சு அப்பா வந்தாச்சு என்ற வேளையிலே அன்பு ஜெகவர் சாதிக் அவர்கள் கடமை தரவாது தற்போது 161வது பாட்டு சவாரி அனைவரும் உணர்ந்து விடுவோம் என்ற ஒரு நல்ல செய்தியை தந்திருக்கின்றார். இவர்களுக்கு வணக்கம் கூறிக்கொண்டு எல்லோருக்கும் வணக்கம் கூறி இணையும் நான், நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொள்கின்றேன். 17 பாகை வெப்பநிலை இப்பொழுது 18 பாகையை தொட்டுவிட்டு மீண்டும் அது குறைந்து 6 பாகைக்கு செல்ல இருக்கின்றோம். முதல் தடவையாக 6 பாகையை காண இருக்கின்றோம் இரவு நேரத்தில். அதனால் அன்று கூறியது போன்று குளிர் நாள் உடைகளெல்லாம் வெளியே வந்துவிட்டன, கோடை காலத்து உடைகளெல்லாம் உள்ளே சென்று விட்டன என்று கூறிக்கொண்டு அனைவரும் பெற வேண்டும், இணைய வேண்டும் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். பழமையான தொலைபேசி இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு இங்கே இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று எண்ணும் வேளையிலே திருமண நாளை காணும் அன்பு மகாலிங்கம் தம்பதிகளின் அன்பு புதல்வன் 1வது ஆண்டு நிறைவு விழாவை திருமண விழாவை காண்கின்றார் என்று எல்லோரும் மகிழ்ச்சியோடு வாழ்த்தி கொண்டிருக்கும் வேளையிலே நானும் மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகளே உங்களோடு இணைந்து அதிபரும் இணைந்து அவருக்கு அவர்களுக்கு அந்த புதுமண தம்பதிகளுக்கு அன்பும் அறனும் கொண்டதுதான் இல்லற வாழ்க்கை என்பதை கூறி அன்பும் அறமும் உழைத்தாயின் இல்வாழ்வின் பண்பும் பயனும் அது என்ற வள்ளுவன் வாக்குப்படி வாழிய பல்லாண்டு என்று கூறி வாழ்த்தி கொள்ளுகின்றேன். இந்த வேளையிலே உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளின் அனைத்து நன்மை காரியங்களோடும் நாங்கள் இணைந்து கொள்வது போன்றும் துன்பங்களை சுமந்து சுமக்க முடியாமல் தவிக்கும் உறவுகள் பலர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மன ஆறுதலை நாங்கள் எல்லோரும் இணைந்து தெரிவித்துக் கொள்வோம். 1வது உறவாக ஒருவர் வருகின்றார், அவரை அழைத்து விடுவோம். அதற்கு முன்பு எங்களுக்கு பேசுவதற்கு அதிகம் உண்டு, அதனால் அவர் சென்று விட்டார் தெரியும். இன்று பாட்டு சவாரி 161 காண இருக்கின்றோம் என்பு உறவுகளே. பாட்டு சவாரி 161.

வளமை போல இன்றைய பாட்டு சவாரி எங்களுக்கு எப்படி வருகின்றது? பாட்டு சவாரி 161. கடந்த வாரங்களே நாங்கள் 160 பாட்டு சவாரியை கண்டு சிறந்த பாடல்களை தெரிவி செய்தோம். வளமை போல இன்றும் பாட்டு சவாரிக்கு 5 பாடல்கள் காற்றலைக்கு வந்து உங்கள் காதோரம் வர இருக்கின்றது. இந்த பாட்டு சவாரியிலே வளமை போல இல்லாமல் இன்று வித்தியாசமான வகையிலே ஒரு பாட்டு சவாரி எதுவாக இருக்கும்? வழக்கமாக நாங்கள் 5 பாடல்கள் ஒரு தலைப்பிலே வரும். அந்த 5 பாடல்லேயும் எங்களுக்கு தேவையானது எது ஒன்று பார்த்து நாங்கள் ஒரு பாடலுக்கு வாக்களிப்போம். ஆனால் இன்று அந்த 5 பாடல்களுக்கும் ஒவ்வொரு வாரத்திலும் முதலாவதாக வந்த பாடல்கள் இன்று போட்டியில் நிற்கின்றன. ஆதலால் நாங்கள் இன்று காண இருக்கின்றது முதலுக்குள் முதல், அதாவது 5 பாடல்களுக்குள் முதலாவதாக வந்த பாடல்கள், 5 வாரங்களாக வந்த 5 பாடல்களும் 5 முதல் பாடல்களும் இன்று போட்டியிடுகின்றன. இந்த 5 பாடல்களும் 25 பாடல்கள் தெரிவு செய்யப்பட்ட பாடல்கள், உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் தெரிவு செய்தனீர்கள். அந்த இந்த 5 பாடலும் இன்று ஒன்றன்பின் ஒன்றாக பாடும் வேளையிலே எல்லாம் முதல் பதம் வேறு வேறாகத்தானே வரும். அந்த வகையில் இன்று காணும் 5 பாடலையும் தெரிவு செய்யும் கடமை எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. நாங்கள் அந்த 5 பாடலையும் முதலாவது பாடல் எதுவாக இருக்கலாம் என்று தெரிவு செய்து பார்ப்போம். சற்று உங்கள் ரசனைக்கு போட்டியாக ஒரு சோதனையாக வருகின்றது. எல்லா பாடலும் சிறந்த பாடல் என்று தானே தெரிவு செய்தோம். அதற்குள்ளே முதல்வரை தெரிவதாக வந்துவிட்டது. அதனால் வளமை போன்ற விதிகள் தான், வளமை போல இரகசிய வாக்கெடுப்போடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இன்று இனிதாக நிறைவேற்றுவோம். இணைந்து சிறப்பிக்க எனக்கு அன்பு மகள் கஸ்தூரி அவர்களும் ஆயத்தமாக இருக்கின்றார். எல்லோரும் இணைந்திருக்கும் உங்களுக்கு வணக்கம் கூறி நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிப்போம் என்று கூறிக்கொண்டு 5 பாடல்களும் என்ன என்ன பாடலாக வர இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வோம்.

ஆம், நேரம் வந்துவிட்டது அந்த பாடல்களை நாங்கள் கேட்டுக்கொள்வதற்காக. இன்று வந்த பாடல்கள் முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் முதலுக்குள் முதல் என்ற வரிசையிலே தெரிவு செய்யப்பட்ட பாடல்களுள் ஒரு பாடல் குலமகள் ராதை திரைப்படத்திலிருந்து இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா அம்மாவும் பாடுவதற்காக திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் இசையமைத்து கொடுத்த பாடல். இப்படி பாடுகின்றது முதலாவது பாடல். நீங்கள் ஒரு தடவை இந்த தலைப்பிலே வந்த ஐந்து பாடலுக்கும் முதல் பாடலாக தந்தீர்கள்.

இனிமையான அந்த பாடலை முதலாவது வரிசையில் என்று பாடுவதை கேட்டு மகிழ்ந்தோம். முதல் பாடலாக எங்கள் காதோரம் ஒலித்த பாடல் குலமகள் ராதை திரைப்படத்தில் இசை அரசர் இசை அரசி இருவரும் இணைந்து பாட திரை இசை திலகம் இசையமைத்து கொடுத்த பாடல். இதில் ஒரு குறிப்பு ஒன்று கூற விரும்புகிறேன். புதிய நேயர்கள் எங்களுடன் இப்பொழுது இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நேரத்திலே இணைந்திருந்தால் கவனிக்க வேண்டியது, உங்கள் வாக்குகளை இந்த பதிவிலே தரக்கூடாது, நீங்கள் நேரிலே அழைத்துத்தான் இரகசியமாக தர வேண்டும் என்பதை கவனத்தில் எடுக்கவும். அடுத்து வரும் பாடல் இரண்டாவது வரிசையிலே நிற்கின்றது ஒரு பாடல். இந்த பாடல் டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு சின்னக்குயில் சித்ரா அம்மாவும் பாட வேண்டும் என்று இசைஞானி இசையமைத்து விட்ட பாடல். இந்த பாடல் மௌனம் சம்மதம் என்று கல்யாணம் என்ற பதங்களை தாங்கி வந்த ஐந்து பாடல்களே முதலாவதாக தெரிவு செய்தப்பட்ட பாடல். நீங்கள் தெரிவு செய்த அந்த பாடல் இப்பொழுது மீண்டும் இரண்டாவது வரியில் நின்று எங்கள் காதோரம் ஒலிக்க இருக்கின்றது இந்த பாடல்.

0: அஜாத பாணினா.
1: சிறப்பாக பாடி சென்றது இரண்டாவது பாடலும் கல்யாணம் என்ற பதங்களோடு ஐந்து பாடல்களாக குவிந்து அதிலே முதல் பாடலாக நீங்கள் தெரிவு செய்த பாடல். முதலில் பாடிய பாடல் சந்திரன் என்ற பதத்தோடு வந்த ஐந்து பாடல்களுக்குள் தெரிவு செய்து தந்தீர்கள் அல்லவா? அதே போன்று இந்த பாடலும் மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு சின்னக்குயில் சித்ரா அம்மாவும் இணைந்து பாடிய அந்த பாடலுக்கு இசைஞானி இசை கோர்த்திருந்தார். அப்படி என்றால் மூன்றாவதாக எந்த பாடல் பாடப்போகின்றது என்று பார்த்தால் பெண்மணி அவள் கண்மணி என்ற திரைப்படத்தில் அம்மா வாணி ஜெயராம் அவர்களினால் பாடப்படுவதற்கு சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்து கொடுத்திருந்தார்கள். அந்த பாடல் மூங்கில் என்ற பதம் கொண்டு ஐந்து பாடல்கள் வந்ததல்லவா? அதிலே ஒரு பாடலை நீங்கள் தெரிவு செய்து தந்தீர்கள். அந்த பாடல் இந்த பாடல்.

பெண்மணி அவள் கண்மணி திரைப்படத்து பாடல் வாணி ஜெயராம் அம்மா அவர்களால் பாடப்பட சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்து கொடுத்து மூங்கில் இலை காடுகளே என்ற மூங்கில் என்ற ஐந்து பதங்களுக்குள்ளே இந்த பதத்தை கொண்ட பாடல் முதலாவதாக தெரிவு செய்து இன்று மூன்றாவது வரிசையில் நின்று எங்கள் காதோரம் ஒலித்தது அன்பு உறவுகளே. அப்படி என்றால் நான்காவதாக எந்த பாடல் வரப்போகின்றது என்பதுதானே உங்கள் கேள்வி. சட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து உலகநாயகன் கமல் அவர்களோடு எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா பாடும் நிலாவும் இணைந்து பாட கங்கை அமரன் இசை அமைத்து கொடுத்த நண்பன் என்ற பதத்திலே வந்த பாடலாகும். இங்கே கேட்போமா நான்காவது வரிசையில் நிற்கும் பாடலை?

கங்கை அமரன் அவர்களுடைய இசையிலே உலகநாயகன் கமல் அவர்களோடு இணைந்து பாடும் நிலா டாக்டர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களும் பாடிய சட்டம் திரைப்படத்து பாடல். நண்பன் என்ற பதங்களிலே வந்த பாடல்களுக்கு நண்பனே, எனது நண்பனே, உயிர் நண்பனே என்று பாடி சென்றதல்லவா நான்காவது பாடலும் கேட்டுவிட்டோம். இன்னும் ஒரு பாடல் இருக்கின்றது, ஐந்தாவது வரியில் நிற்கின்றது, ஐந்தாவது வரிசையில் நின்று ஓட இருக்கின்றது எங்கள் காதோரம் இசையோடு. அந்த பாடல் தேன் நிலவு என்ற திரைப்படத்தில் பிரபல பின்னணி பாடகி ஜிக்கி அம்மா அவர்களுக்காக இசையமைப்பாளரும் பாடகருமான ஏ எம் ராஜா ஐயா அவர்கள் இசையமைத்து கொடுக்க பாடுகின்றது ஐந்தாவது வரிசையில் நின்று இப்படி.

0: எளிமையான ஐந்து பாடல்கள். அழகாக ஓடி சென்றது கற்றலையிலே. தேன் நிலவு திரைப்படுத்து பாடல் ஜிக்கி அம்மாவின் குரலே, எம் ராஜா ஐயாவின் இசையோடு ஒலித்ததோடு ஐந்து பாடலும் கேட்டு மகிழ்ந்தோம். சிறந்த இந்த ஐந்து பாடல்களும் ஐந்து வாரங்களும் சிறந்த பாடலாக தெரிவு செய்து முதல் பாடலாக இருந்த வேளையிலே இந்த ஐந்து முதல் பாடல்களும் இன்று ஒன்று சேர்ந்து வந்து முதலுக்கு முதல் யாரென்று காண வந்திருக்கின்றீர்கள். பாடல்களின் விவரங்களை எல்லாம் அன்பு மகள் ஷியாமலா, அடுத்து மகள் கஸ்தூரி இருவரும் உள்வாங்கி உடனே இங்கே தளத்திலே தந்திருக்கின்றார்கள். அந்த வரிகளையும் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் பல்லவி சரணம் என்று இரு அந்த பாடல்களின் வரிகளும் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கும். நியமம் வளமையான விதிகள் தான். எங்கே ஓடி வந்து உங்கள் வாக்குகளை தர வேண்டும் என்று கேட்கும் உள்ள வேளையிலே மகள் காயத்ரி வந்துவிட்டார். முதலில் இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் காயத்ரி. வணக்கம் வணக்கம் காயத்ரி.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. காலை வணக்கம். உங்களுக்கு எப்படி இருக்கிறீங்க?
0: காலை வணக்கத்தை அதிகாலையிலே வந்து தருவதற்கு ஓடி வந்து இணைந்து ஓடி சென்று பாடல்களை உள்வாங்கி அழகாக இங்கே பதிவிலே தந்ததுக்கு என் நன்றிகள். நாங்கள் நலமாக இருக்கின்றோம் மகளே. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நானும் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு. அந்த தொண்டருக்கு உண்டகலை என்று சொல்லுவாங்கல்ல ஐயா?
0: ஆமா, அதுனா விநாயகர் சதுர்த்தியில நன்றாக உண்டு விட்டீர்களோ?
1: அதேதான்.
0: நேற்று நீங்கள் கூறியதோ எல்லோரும் அந்த ஸ்ரீ விநாயகருடைய இந்த விழாவினை எல்லோரும் மகிழ்வாக இணைந்து வணங்கி அந்த அருள் பெற்றிருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு உண்ட கலையோடு இருக்கும் நீங்கள். வாக்களிப்பது கடினம்தான், வாக்களிக்க வருவது. இருப்பினும் ஓடி வந்து வாக்கினை தந்து ரெண்டு முறை சிதப்பின இந்த முறை விநாயகர் அருளால நீங்கள் வெல்ல வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன்.
1: அது இன்னைக்கு ஐயா ரொம்ப விசேஷமா, என்னைக்குமே இல்லாத மாதிரி நான் எல்லா பலகாரமும் செய்தேனா, அது எல்லாத்தையும் ஒட்டுக்கா சாப்பிட்டதே வயிறு நிறைஞ்சு
0: விட்டது. நீங்கள் வயிறு நிறைந்தது போல எல்லோரும் நிறைவாக இருக்கின்றார்கள். எல்லாம் அல்ல அந்த ஓம்
1: பாலாலயத்துல இருக்குது அந்த கோயில். இப்ப கும்பாபிஷேகம் நவம்பர் 1st
0: சிறப்பாக இருந்தம்மா, நான் பார்த்திருந்தேன். நீங்கள் அதை நீங்கள் எனக்கு மட்டும்தானே அனுப்பி இருக்கிறீர்கள்? தளத்திலேயே நீங்கள் அனுப்பினா மற்றவர்களும் பார்ப்பார்கள் தான். எங்கள் உறவுகள் உங்கள் உறவுகள்.
1: நன்றி.
0: உங்களுடைய சேவைகள், ஆன்மீக சேவை மிகவும் சிறப்பாக இருந்தது. அது எல்லோருக்கும் தேவை. அது
1: 24 வாக காலனில காலையில நல்ல கொஞ்ச நேரம் மழை. நான் கிளம்ப 9 பிள்ளையார் பூசை கும்பிட்டு மணியில வரையிலேயே மழை.
0: ஓ, எங்களுக்கு 17 பாகை தான் காட்டுகிறது. இது இன்னும் ஒரு பாகை கூட 18 ஆகி மீண்டும் இரவு நேரம் 6 பாகைக்கு வரப்போகின்ற முதல் தடவையாக நாங்கள் குளிரை கண்டுபிட்டோம் என்றுதான் கூற வேண்டும். குளிரை கண்டுபிட்டோம். இனி அப்படித்தான் இருக்கும்.
1: அப்ப உங்களுக்கு 4 உடுப்பு கவனமா போட்டுக்கோங்க.
0: வெளியில போகும் பொழுது என்ன, நான் அதிகம் வெளியே செல்வது குறைவுதானே. இருப்பினும் வீட்டிலே இருப்போம். சரி, இப்பொழுது நாங்கள் இந்த நன்மை இந்த மகிழ்வான நேரத்திலே நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு போவோமா?
1: போவோம் போவோம். வாக்கு போட்டுலாம்.
0: வாருங்கள் வாங்க வாருங்கள்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு காயத்ரி, நீங்கள் தெரிவு செய்த பாடல் முதலாவதாக வர என்னுடைய வாழ்த்துக்கள் அமையட்டும். சரி, இப்பொழுது உங்களுக்கு
1: விருப்பமான
0: பார்ப்போம். இன்று கஸ்தூரிக்கு என்ன பாடல் நான் ஒளிபரப்ப வேண்டும்?
1: எனக்கு ஐயா
0: விருப்பமான பாடல்
1: அமர்கலம் திரைப்படத்துல காலம் கடிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா.
0: அடே அப்பா, காலம் சரியாக மாறி போச்சுடாவா?
1: காலம் கடிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா. ஆம்பளையே தெரியாம புள்ள பிறக்குது.
0: அடே அப்பாடா, அப்படியான பாடலோ? அமர்கலம் திரைப்படமா?
1: ஓ நல்லா இருக்கும்,
0: நல்லா இருக்கும். கருத்துக்களை கேட்க நல்லா இருக்கும்.
1: தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்ப லண்டன்ல நிக்கிறார்.
0: ஆஹா, அப்படியா? சரி, பார்ப்போம்.
1: இது இது வந்து விஜயின் அஜித்தின் அமர்கலம் படம்.
0: நன்றி, பார்ப்போம் உங்கள் பாடல் வெற்றி பெறுகிறதா என்று. உங்கள் பாடலும்
1: எல்லா உறவுகளுக்கும் சிறப்பான விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எல்லா சுண்டல் பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு நிறைவா இருப்பாங்கன்னு நம்புறேன்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி உங்களுக்கும்.
1: நன்றி ஐயா.
0: நன்றி அம்மா. அடுத்த உறவுடன் செல்கின்றேன். அடுத்த உறவாக இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார். அவர் சென்று விட்டார் போல் தெரிகின்றது. மீண்டும் அழைப்பார், வர வேண்டும். நாச்சியார் கோயில் தேவா, நீங்கள் அழைத்தீர்கள் போல் தெரிகின்றது. எங்கே பார்ப்போம் உங்களுடைய இணைப்பை. வந்துவிட்டார் தன்னுடைய வாக்குடன். அழைக்கின்றார், அழைக்கின்றார், அழைக்கின்றார். இணைப்பு எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை. அவருடைய இணைப்பு மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடாவில் ஒலித்து கொண்டிருப்பது. இப்பொழுது பாட்டு சவாரி 161. முதலுக்குள் முதலாக 5 வாரங்களாக ஓடிச் சென்ற பாடல்களை தெரிவு செய்த பாடல்கள் இன்று போட்டியில் நிற்கின்றன. அழைக்க வேண்டும் என்று அழைத்து கொண்டிருக்கிற வெளியே வரவில்லை. இன்னும் அவருடைய அழைப்பு என்னவென்று தெரியவில்லை. இது ஓ தேவா, நீங்கள் சென்று விட்டீர்கள். மீண்டும் அழைக்க வேண்டும் தேவா. அழைக்கிறீர், அங்கே ஒலி வருகின்றது, வந்துவிட்டது. வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம் தேவா, வணக்கம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய. சிவாய நம. திருச்சிற்றம்பலம் ஐயா
0: வணக்கம்.
2: வணக்கம்,
0: வணக்கம்.
2: நாச்சியார் கோயில் இருந்து ஆர் தேவா.
0: வாழ்த்துக்கள் தேவா. மந்திரத்தோடு வந்து இணைவீர்கள். எங்களை எல்லாம் மந்திரத்தால் கட்டி போடுவீர்கள். அப்படி உங்களுடைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் நீங்கள் கேட்ட பாடல் கேட்டு மகிழ்ந்தீர்களா?
2: மகிழ்ந்தோமையா? மகிழ்ந்தோ,
0: மகிழ்ந்தோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, இன்று அங்கே உங்களுடைய காலநிலை நாச்சியார் கோவிலில் அப்படி இருக்கின்றது. தஞ்சாவூர் மாவட்டத்திலே
2: அதாவது ஓங்கி அடிப்பாங்கிறாங்களா, அதே மாதிரி ஓங்கி அடிச்சுட்டு விட்டு மேல
0: ஒரு அடி நான் அடிச்சா தாங்க மாட்டேன், நாலு மாசம் தூங்க மாட்டேன்.
2: அடிச்சுட்டு சொல்லு, அதாவது அடிச்சு விட்டு சொல்லு போயிட்டு சரியான அட்டி மூலதெல்லாம். ஆமா,
0: தந்திருக்கேன், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தாராளமாக தந்து விட்டு சென்று. சரி, இந்த நல்ல வேளையில நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு போய் வருவோமா?
2: சொல்லுவோம், சொல்லுவோம், சொல்லுவோம். எல்லா நேயர்களுக்கும் ஒளி விடணும்.
0: ஆமா.

0: நீங்கள் பதிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை இப்பொழுது தருகின்றேன்.
1: நன்றியா, நன்றியா, நன்றியா. உங்க ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்கும் உண்டு.
0: உண்டு, நன்றி. உங்களுக்காக என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும் என்று நீங்கள் கேட்கின்றீர்கள் தேவா? என்ன பாடல் வேண்டும்?
1: ஐயா, மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்னு ஆடுது, அந்த பாடலையா?
0: எங்க அப்பா பாடியே காட்டுகிறீர்கள். வாழ்த்துக்கள். மனம் என்னும் மேடை மேலே, வாழ்த்துக்கள். இனிமையான பாடல். அந்த பாடல் உங்களுக்காக பாட்டு சவாரி நேயர் விருப்பத்திலே தருவேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி தேவா. வாழ்த்துக்கள்.
1: அங்க தாமரைக்கு நன்றி.
0: நன்றி, நன்றி. இரண்டு வாக்குகளை இருவர் வந்து பதிந்துவிட்டு சென்று விட்டார்கள். வாக்குச்சாவடி திறந்துதான் இருக்கின்றது. குறிப்பிட்ட நேரத்தில் வாக்குச்சாவடி அடைப்பார்கள். அதற்கு முன்பு ஓடி வந்து உங்கள் வாக்குகளை தந்துவிட்டு செல்லுங்கள்.

கோவை மாவட்டம் அன்பு நாகப்பன் அவர்கள் சென்னையிலிருந்து இறைவதை நீங்களும் வாக்களிப்பதற்கு ஆயத்தமாக வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியை வரவேற்றிருக்கின்றீர்கள். உங்களையும் நான் வரவேற்றுக் கொள்கிறேன். வாருங்கள், வாக்கினை தாருங்கள், பேசுங்கள்.

இனிமையான பாடல்கள் ஒலிக்கின்ற இந்த வேளையிலே இந்த பாடலை தெரிவு செய்தவர்கள் நீங்கள். 5 வாரங்களாக 5 பாடல்கள் ஒரு பதத்திலே காணப்பட்ட வேளையிலே அதில் சிறந்த பாடலை தெரிவு செய்து தந்து அவை ஒன்றாக சேர்ந்து இன்று 5 பாடலும் போட்டியில் நிற்கின்றன. இந்த 5 பாடல்களும் கடந்த 5 வாரங்களிலே வந்த 25 பாடல்களுக்குள் முதல் பாடலாக தெரிவு செய்யப்பட்டு அந்த முதல் 5 பாடல்களும் இன்று போட்டியிலே நின்று எந்த பாடல் முதலாவதாக வரப்போகின்றது என்பது உங்கள் கரத்தில் இருக்கின்றது. நீங்கள் தரும் வாக்குகளை கொண்டு இன்று தெரிவு செய்ய இருக்கின்றோம். இன்று 161வது பாட்டு சவாரியில் பாடும் இந்த 5 பாடல்களுக்குள் எந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது என்று வரிகள் மறக்காமல் இருப்பதற்காக தளத்திலே வரிகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இடையிடையே ஞாபகத்துக்காக ஒவ்வொரு பாடல்களின் பல்லவி சரணங்கள் ஒலிக்கின்றன. கேட்டு மகிழுங்கள். இந்த 5 பாடல்களுக்கும் உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல், எல்லோருக்கும் ஒரு பாடல் தான் பிடிக்கும் என்று இல்லை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடல்கள். இன்றைய சூழ்நிலை இப்பொழுது இருக்கும் மனோநிலையை பொறுத்து தான் அந்த பாடல்கள் தங்கள் புள்ளியை பெற இருக்கின்றன. சில பாடல்கள் காலம் முழுவதும் நாங்கள் உச்சரித்து கொண்டிருப்போம். சில பாடல்கள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு எங்களுக்கு அந்தந்த நிலைக்கேற்ற மாதிரி உச்சரித்துக் கொள்வோம். சில பாடல்களின் ராகங்கள் எங்களை மீட்டிக்கொண்டே இருக்கும். சில பாடல்களை பாடியவர்கள் குரல்களை மறக்க முடியாமல் இருக்கும். சில பாடல்கள் வந்த திரைப்படத்தின் அந்த காட்சிகள் மறக்க முடியாமல், இப்படி பலவிதமான காரணங்கள் இருக்கின்றது. அதேபோல் எங்கள் வாழ்க்கை பயணத்திலே இது சம்பந்தப்பட்டிருக்கின்றதான்னு ஒரு சிலர் பார்ப்பார்கள். பலவிதமான கோணங்களிலே இந்த பாடல்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள். உங்களுக்கு எந்த கோணத்தில் இந்த பாடல், எந்த பாடல் முதலாவதாக தெரிகின்றதோ அந்த பாடலுக்கு இரகசியமாக நீங்கள் வந்து வாக்களிப்பீர்கள். அது மற்றவர்களுக்கு கூறப்பட மாட்டாது. எங்கே 6 4 7 8 7 4 6 4 1 5 காத்து கொண்டிருக்கின்றது. வாருங்கள், இணையுங்கள்.

0: வாக்களிப்பது உரிமை என்று ஓடி வந்துவிட்டார் அன்பு ஜோர்ஜ் வளைகுடா மண் குவைத்தில் இருந்து. வணக்கம் ஜோர்ஜ், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பேரரசர் ஐயா
0: ஜோர்ஜ் மன்னர் அவர்களை மகள்வோடு வரவேற்றுக் கொண்டோம் இன்றைய பாட்டு சவாரி வாக்குச்சாவடிக்கு. நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக மகிழ்மாக மகிழ்ச்சியும் லாஸ்டாக்கில் இருக்கேன் ஐயா. நீங்கள் எப்படி ஐயா இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கிறோம். நீங்கள் மிகவும் விரைவாக செல்ல வேண்டும் என்றது எனக்கு தெரியும். பணியில் இருக்கின்றீர்கள். நலமாக இருந்த செய்தியை கேட்டோம். வாருங்கள், வாக்குச்சாவடிக்கு போவோம் காற்றலையை விட்டு.

0: வந்துவிட்டோம் வாக்குச்சாவடிக்கு. சரி, இப்பொழுது நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன பாடலை உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும் ஜோர்ஜ்?
1: அனைவருக்கும் பிள்ளையார் சங்கத்தின் நல்வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றி நன்றி ஜோர்ஜ்.
1: உங்களுக்கு அனைவருக்கும் ஐயா, உங்களுக்கும் அம்மா அவர்களுக்கும்
0: உங்களுக்கு
1: உறவர்களுக்கும்
0: நன்றி நன்றி. நீங்கள் எங்கள் பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து தந்துவிட்டு பெருமைப்படுகிறோம். நீங்களும் அவருடைய அருளால் எல்லாம் வல்ல இறைவனால் சிறப்பாக இருக்க வேண்டும். என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும், ஒலிபரப்ப வேண்டும் நான்?
1: இந்த அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே.
0: ஓ, அந்த பாடல் அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே, நல்ல பாடல் தான். அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே, இனிமையான பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பு உங்களை கேட்டு மகிழுங்கள். இணைந்தமைக்கு நன்றி. வாக்களிப்பது உரிமை கடமை என்று ஓடி வந்த அந்த உணர்வுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஜோர்ஜ், நலம் பெற்று வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலில் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே ஜோர்ஜ் அவர்கள் எங்கிருந்தாலும் ஓடி வந்து விடுவார். வளைகுடா மண்ணில் குவைத் நாட்டில் அவர் பணியோ தலையின்

உறவு ஆடுவது போன்ற ஒரு உணர்வு அவருக்கு. அங்கு தனிமையில் தானே இருக்கின்ற தனியொரு இந்தியனாக தமிழனாக பணிபுரியும் இடத்திலே நாங்கள் எல்லோரும் வானொலியிலே நீண்ட கால உறவு, பல உறவுகளை அறிமுகப்படுத்தியவர். வாழ்த்துக்கள் ஜோஜ், உங்களுக்கு நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். பார்ப்ப முடிவில்லை எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கும், வாருங்கள், ஓடி வாருங்கள்.

0: வணக்கம் வணக்கம் தேவா.
1: ஒரே ஒரு வீடுக்குள்ள ரேவதி அம்மன் தான். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லுங்க. அவங்க வாழை தாய் பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அருணாசலம்.
0: பாட்டு சவாரி பாட்டு சவாரி நேரத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம் வணக்கம். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் மகாலிங்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: வந்துட்டோம். ரேடியோ ஆஃப் பண்ணலையா?
0: அந்த கண்ணாடியை போட்டுட்டு ஆஃப் பண்ணுங்கள் ஐயா. கண்ணாடி போட்டிருக்கீங்களா? வணக்கம். கண்ணாடி அணிந்திருக்கின்றீர்களா?
2: கண்ணாடி எல்லாம் அணிந்திருக்கேன். இந்த ரேடியோ ஆஃப் பண்றதுல
0: என்ன ரேடியோ அப்படி வல்லமை வாய்ந்தது ஆஃப் பண்றது கடினமை. நலமா இருக்கின்றீர்கள் தானே?
2: நலமா இருக்கேன்.
0: அங்கே காலநிலை எப்படி இருக்குன்னு? அங்க தஞ்சாவூர்ல மழை ஒன்று பெரிதாக பெய்தது தேவா கூறினார். உங்களுக்கு எப்படி? லேசான தூத்தலோட கணபதி சதுர்த்தி நாள் அப்படி சென்றது உங்களுடைய ஆன்மீகம்.
2: இன்று பிள்ளையார் தரிசனத்தை பார்த்தது அது ஒரு மகிழ்வா இருந்தது. வருடத்துக்கு ஒரு முறை கண்டு கழித்தது ஒரு நன்றாக இருந்தது.
0: சரி, சிறப்பு வாழ்த்துக்கள். நாங்கள் இப்பொழுது ஒரு தடவை வாக்குச்சாவடி செல்வோம். பாருங்கள், ஓடுவோம் வாக்குச்சாவடிக்கு.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம் மகாலிங்கமும் நானும். இப்பொழுது காற்றலையில் வந்திருக்கும் பொழுது நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருவதோடு உங்களுக்கு என்ன பாடல் விருப்பமான பாடல் நான் ஒளிபரப்ப வேண்டும் மகாலிங்கம்?
1: பொட்டள மிட்டாயேன்னு ஒரு பாட்டு இருக்கு.
0: ஆமா,
1: பாடி என் பொட்டள மிட்டாயே அந்த பாடல்.
0: எதுக்காக அந்த பாடல் என்று கேட்கின்றீர்கள்? பாடி
1: என்று கேட்க ஒரு ரசனையோட அந்த பாடல் கணவன் மனைவிக்குள்ள உடலை காட்டுறது மட்டும் இல்லாம ஒரு இணக்கமான பாடலும் இருக்கும். அதுல வந்து இந்த பொட்டள மிட்டாயிங்கிறது ஆதி காலத்திலாம் முன்காலத்திலாம் பூந்திய மடைச்சு தருவாங்க, அதுதான் பொட்டள மிட்டாய்.
0: இப்பொழுது நீங்கள் வாடி என் பொட்டள மிட்டாய் என்று அழைக்கிறீர்கள், கையில இருக்கின்றதா பொட்டள மிட்டாய்? கேளுங்கள் உறவுகளை, அவர் கூறுவதை வாடியே பொட்டள மிட்டாயே எனக்குன்னு அவன் வந்து விட்டால் இப்ப நீங்கள் இந்த மிட்டாயை கொடுப்பீர்கள். ஓ, மனத்தாலே கொடுக்க போறோம். அடேங்க அப்பா, உளவு சூட்சமாக பதில் சொல்றீர்கள். கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். வாழ்த்துகள் மாலிங்கம், நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். முடிவிலே தான் தெரியும், போட்டி பலமாகத்தான் இருக்கிறது, இருப்பினும் பார்ப்போம் இல்லையா. வாழ்த்துக்கள். எதுக்கும் பொட்டள முட்டாய், பொட்டள முட்டாயை ஆயத்தமா வைத்திருங்கள், வந்துவிட்டா உடனே கொடுக்க வேண்டும்.

0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: ஆமாய்யா,
0: அதை
1: ஆமாய்யா,
0: மிட்டாய் கொடுத்து
1: நன்றி
0: இப்படி எல்லாம்
1: நன்றி.
0: விளையாடுகிறீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: ஆமா
0: நன்றி
1: ஆமா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ரேவதி எட்டி பார்த்திருக்கின்றீர்கள். உங்கள் அழைப்பை எதிர்பார்க்கும் மோடி வாருங்கள். உங்கள் வாக்கினை தாருங்கள்.
2: சந்திரனை காணாமல் அல்லி முகம் மலருமா, சந்திரனை காணாமல் அல்லி முகம்.
0: பாட்டு சவாரி 161 கலந்து கொள்ளுகிறோம் ஐயா என்று உடனே எழுதிவிட்டு ஓடி வந்து விட்டார் மகாலிங்கம். சொன்னபடி இங்கே எழுதி அனுப்பியிருந்தார், அதற்கிடையே ஓடி வந்து அழைத்து விட்டார். மகளே ரேவதி வணக்கம், உங்களுக்கு வாருங்கள் வாருங்கள்.
3: வணக்கம் அப்போ. வணக்கம.
0: வணக்கம் மகளே, வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நான் நலமாக இருக்கிறேன் அப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமோடு மகள்வாக இருக்கின்றேன். கணபதி சதுர்த்தி எப்படி சென்றது என்று? விநாயகர் சதுர்த்தி
3: நன்றாக முடிந்தது அப்பா.
0: நேற்று தினம் எங்களுக்கு எங்களுக்குள்ளே ஒரு கணபதி இருக்கிறாரோ, அவர் மூத்தவர், அவர் எங்களுக்கு வாழ்த்துக்களை அனுப்பிவிட்டார். விஎல் கணபதி அவர்கள் எங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை அனுப்பியிருந்தார். அவர் கணபதி, எங்களுக்கு கணபதி இல்லவா, அவர் மூத்தவர், அவர் அனுப்பிவிட்டார். சிறப்பாக இருந்தது. அது மட்டுமல்ல, நேற்று ஒரு ஒரு பாடகரையும் அனுப்பியிருந்தார். உங்களுக்கு தெரியுமா அவரை? சந்திரசேகரை. ஆஹா, அவருக்கு நான் அவரிடம் பாடலை கேட்க மறந்து.
3: தெரியும் என்றால் வானொலியில் பாடுவார் அப்பா, அவ்வளவுதான், நேரில் பேசியது கிடையாது.
0: ஆனா அவர் கூறியிருந்தார் பலரையும் தனக்கு தெரியும் என்று. எனக்கும் தெரியும், அது எனக்கும் தெரியும். சிறப்பு. அப்ப ரேவதி, நீங்கள் இன்று எந்த ஆலயம் அருகிலே விநாயகர் சதுர்த்தி சென்று பார்வையிட அந்த பூஜையிலே கலந்து கொண்டீர்களா, வீட்டிலே செய்தீர்களா?
3: வீட்டிலே பார்த்து கொண்டு, எப்பொழுதும் கைபேசி எடுத்துக்கொண்டு, அதில் வரும் பிள்ளையார்கள் எல்லாம் பார்த்து
0: கொண்டு. ஓ, லேட்டஸ்ட் பிள்ளையார் எல்லாம் வருகிறார்கள் இப்பொழுது இல்லையாமா? ஆன்மீகத்தை எவ்வளவு தூரம் விளையாட்டு பொருளாக்கி விட்டார்கள், கவலையாக இருக்கின்றது. உண்மை அம்மா, அது உண்மை. அது ஒரு கைபேசியிலே டிக்டாக்லேயும் அதிலேயே அப்படி இப்படி சிருஷ்டித்து போட்டால் பார்வையாளர்கள் வருவார்களே, எங்களுக்கு பார்வையாளர்கள் கூட வந்தால் வலைத்தளத்திலிருந்து காசு கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு போருகிறார்களே தவிர பக்தியை நிலைநாட்ட வேண்டும் என்று பக்தி சிரத்தையோடு போடவில்லை அம்மா. பலரை பார்த்தேன், கவலையாக இருந்தது, கவலையாக இருந்தது. ஆன்மீகம் இப்படி நுண்ணறிவுகள் வர வேண்டும், ஆனால் நுண்ணறிவுகள் வந்து எங்கள் கலாச்சார பண்பாடுகளை அழிக்கக்கூடாது, பாலைகளை மாற்றக்கூடாது. இவை வந்து கடத்தப்படுது. இவ்வளவு காலமும் எத்தனையோ காலங்காலமாக நாங்கள் கடத்தி கொண்டு வந்த ஒவ்வொரு அம்சங்களும் இப்பொழுது நுண்ணறிவு வந்தோடனே எதிர்காலத்துக்கு அதை எல்லாம் ஒரு விளையாட்டு வேடிக்கையாக மாறிவிட்டது. அப்போ அவர்கள் என்னத்தை சாதிக்கப் போகிறார்கள்னு தெரியவில்லை. சரி, நாங்கள் இதை விட்டு இப்பொழுது நாங்கள் எங்கோ செல்லாமல் வாக்குச்சாவடிக்கு செல்வோம். பாருங்கள்,
3: போலாமா,
0: போவோம்.

0: வந்து விட்டோம் காற்றழகு. நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். பார்ப்ப முடியவில்லை. இப்பொழுது உங்களுக்கு விருப்பமாக என்ன பாடல் தர வேண்டும்?
1: எனக்கு குடியிருந்த கோயில் இருந்து குங்கும புட்டின் மங்களம் அந்த பாடல் தாங்கப்பா.
0: இனிமையான பாடல் குங்கும புட்டின் மங்களம். நல்ல பாடல் உங்களுக்காக தருகிறேன். இது வந்து குடியிருந்த கோயில் திரைப்படம் இல்லையாம்மா? குடியிருந்த கோயில். வாழ்த்துக்கள். உங்களுக்கான அந்த பாடல் தருகிறேன். விரைவிலே வந்து வாக்களித்தமைக்கும் கலந்து கொண்டமைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முடிவிலே பார்ப்போம் எந்த பாடல் இன்று முதல் பாடலாக வருகின்றது என்று. வாழ்த்துக்கள் மகளே, சிறப்படன்றுங்கள். கஸ்தூரி அவர்களும் மற்றவர்களும் கூறியது போல், கணபதி ஐயா தந்தது போல், முருகங்களுடைய பிள்ளையாரின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கும் என்று கூறிக்கொள்வோம். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம்.
0: நேரம் நண்பகல் 12:31 எங்களுக்கு காட்டும் வேளையில் உங்களுக்கு 10:01 என்று காட்டுகின்றது இரவு வேளை. விரைவில் வாருங்கள், இணையுங்கள். வந்துவிட்டால் அன்பு மகள் ஷியாமலா இணைப்பை தந்து விட்டீர்கள். வணக்கம் மகளே. ஷியாமலா வணக்கம்.
2: வணக்கம்
0: அப்பா. வந்து விட்டாருன்னு துள்ளி குதித்து கொண்டு இருந்த நீங்கள் காற்றாலை வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: அப்பதான்ப்பா வந்துட்டு இருந்தேன், வெளிய போயிருந்தேன். வர வழியிலேயே ரேடியோ ஆன் பண்ணிட்டு கேட்டுட்டே வந்துட்டு
0: இருந்தேன். நெருங்குறது
2: எப்போதும் வந்த உடனே நேரம் அப்ப குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ளே வருவேன். நீங்க உட்காந்து பாட்டு கேட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் போய் குளிச்சுட்டு
0: வந்தேன். காலையில நான் வணக்கம் போட்ட உடனே நீங்கள் அதை கண்டுவிட்டு உடனடியாக வணக்கம் போட்டிருந்தீர்கள். அதன் பின்பு வந்து விட்டார் வந்து விட்டார்னு துள்ளி கொண்டு வந்ததை பார்த்தேன். அந்த மழை பொழிந்ததா மகளே?
2: நிறைய
0: நான் நினைத்து இருந்த ஆனந்தத்துக்கு காரணம் ஒரு பக்கம் மழையாக இருக்க அவர் நினையவில்லையா நீங்கள் மழையிலே?
2: இல்லப்பா, அப்பதான் கோலக்கட்டை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்ன
0: காலம் தாமதித்தா கோலக்கட்டை செய்தி? காலம் தாமதித்து தான் கோலக்கட்டை செய்தீர்களோ?
2: இல்லப்பா, நான் மதியமே பெஞ்சிச்சுப்பா, ஒரு 11 மணிக்கெல்லாம் பெஞ்சிச்சு. நான் காலையிலே பண்ணிட்டேன், வெளியில போயிருந்தேன். அன்னைக்கு அண்ணி வீட்லயும் பண்ணணும், என் வீட்லயும் பண்ணணும், சாமிக்கு கோயிலுக்கு வச்சிருச்சு, அமலா தேவி கோயிலுக்கு எடுத்துட்டு போறது பண்ணணும்.
0: சரி,
2: அது நான் மட்டும் தான் பண்ண முடியும், வேற யாரும் இல்லல்ல. அண்ணி முடியாது அவங்களால.
0: ஓ, அப்ப எல்லாருக்கும் சேர்த்து நீங்கள் அந்த அருளை எல்லோருக்கும் வாங்கி கொடுக்க உங்கள் கைவண்ணத்தினால் ஏற்பட்ட பட்சணங்களை உண்டு பிள்ளையார் எங்களுக்கும் மறந்துடுவார் என்று எண்ணிக்கொண்டு
2: இப்பொழுது
0: ஓட்டு போக வேண்டும். என்னம்மா வாழ்த்துக்கள்?

0: va.
1: மறந்து விட்டோம் காற்றலைக்கு. நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன்.
0: வாழ்த்துக்கிறேன்.
1: இப்ப சியாமலாவுக்கு என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும்?
0: பாத காணிக்கை படத்துலப்பா, உனது மலர் கொடியிலே எனது மலர் மடியிலே, அந்த பாட்டு.
1: இருவரும் விடாமல் பாடுகிறார்கள். நல்ல பாடல் அந்த பாடல்.
0: ஆமாப்பா,
1: நேரடியாக பாடுவது நல்லா. அது நேரடியாக இருவரும் பாடுவது நேர ஏதோ அவர்களுக்குள்ளே உள்ள விவாதம் போன்று இருக்கு அந்த பாடலை கேட்கும்
0: போது.
1: நல்ல பாடல் அந்த பாடல். எனது மலர் ஆரம்பம் உனது மலரா எனது மலரா?
0: உனது மலர் கொடி. உனது மலர் கொடியிலே எனது மலர் மடியிலே, உனது நிலாவானிலே எனது நிலா அருகிலே.
1: என்ன கவிஞருடைய கவிதை? மடியிலே இருக்கிறதா அருகில் இருக்கிறதா, வானில இருக்கிறதா மண்ணில இருக்கிறதா, எது என்று நாங்கள் பார்க்க விடுவோம். மடியிலே எனது
0: அஞ்சு வாரத்துக்கு ஒரு தடவை ரொம்ப கஷ்டப்படுறேன்.
1: ஆமா, ஏன்னா ஐந்து வாரங்களும் முதல் பாடலே தருகிறீர்கள். முதலுக்குள்ள முதல் தவறுகளை சிந்திக்க வைக்கிறது இல்ல. அப்படி இருந்தாலும் பார்த்து ஒரு பாடலுக்கு நீங்கள் வாக்களிப்பது பெருந்தன்மையான விடயம். வாழ்த்துக்கள் மகளே.
0: நன்றி.
1: ஆர்வம் என்று எந்த பாடல்கள் இருந்தது? நன்றி நன்றி
0: நன்றி.
1: அது மட்டுமல்ல, பாடல்கள் எல்லாம் எழுதி இந்த உலகத்திலும் இந்த நேரத்திலும் எனக்கு உடனடியாக எழுதி அனுப்பி நான் வைத்திருந்தேன். இருப்பினும் நீங்களும் கஸ்தூரியும் டக் டக்குன்னு போட்டு விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஐந்து பாடலையும் உள்வாங்கி நேரம் 12:36 நிமிடம். எங்களுக்கு மதிய நேரம் மப்பு போட்டு விட்டது. மழை வரும் போல் தெரிகின்றது. ஆனால் மழை வருவதற்கான சான்று இல்லை, குளிர் நிலை வருவதற்கு சான்று. இன்று இரவு வேளை 6 பாகைக்கு செல்ல இருக்கின்றோம். முதல் தடவையாக 6 பாகை வந்து விட்டிருந்தால் அப்படி குளிர் இருக்கும். வெளியே தான் நாங்கள் வெளியே போக மாட்டோம். உள்ளே தூங்குகிற நேரம் தானே, தூங்கும் போது தான் அது எங்களுக்கு புரியும். ஆனால் எங்களுக்கு உதவியாக இங்கே குளிர்போக்கி இருக்கின்றார் தானே, வெப்பக்கருவி, அதை முடுக்கி விடுவோம். அவருக்கு பணி கொடுக்க வேண்டும் தானே. இனி தொடர்ந்து அவருக்குத்தான் வேலை அதிகமாக இருக்கும்.

0: அடுத்த வாக்காளர் வந்துவிட்டார். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். வணக்கம் மகனே. ஞானா வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. இனிய நண்பர்கள் வணக்கம் அப்பா.
0: இனிய நண்பர்கள் வணக்கத்தை தந்த உங்களுக்கு இரவு வணக்கத்தை தருகிறேன். கொஞ்சம் சோர்வோடு பேசுவது போல் தெரிகின்றது. என்ன சலிப்படைந்து விட்டது? பணி அதிகமோ?
1: ஆமாப்பா, இன்னைக்கு திங்கக்கிழமை இல்லப்பா,
0: அதனால் பணி. அதோட விநாயகர் சதுர்த்தி
1: வாரத்துக்கு ஒரு நாள் பணி அதிகம். இன்னைக்கு திங்கக்கிழமை, ஜனங்க அதிகமாக வர்றது இன்னைக்குதான்.
0: ஓ ஓ ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இறைவன் நல்லருள் புரிய வேண்டும். நான் உங்களை தாமதிக்க வைக்கவில்லை. காற்றலைக்கு போவோம், பாருங்கள்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. இந்த உடல்நிலை குன்றிய நேரத்தில் கூட பணி சுமை அதிகமான வேளையிலும் வாக்களிப்பது கடமை என்று ஓடி வந்து வாக்களித்த உங்களுக்கு என் நன்றிகள். உங்களுக்காக என்ன பாடல் நான் ஒளிபரப்ப வேண்டும்?
1: படம் வந்து திக்கு தெரியாத காட்டில்பா.
0: ஆமாம்,
1: கேட்டதெல்லாம் நான் தருவேன் அந்த பாடல்பா.
0: இனிமையான பாடல், இனிமையான பாடல். கேட்டதெல்லாம் நான் தருவேன், என்னை நீ மறக்காதே. நல்ல பாடல், நல்ல பாடல் தருகின்றேன் கேட்டு மகளை தான். இப்பொழுது நீங்கள் நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், பார்ப்போம் முடிவிலே எந்த பாடல் வெற்றி பெறுகின்றது என்று. நல்லதுமானே,
1: நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி அப்பா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மீண்டும் மணிக்கு.

வாக்குச்சாவடியில் வந்து கண்ணியமாக நடந்து வாக்கினை அழைத்துவிட்டு செல்லும் அன்பு உறவுகளுக்கு நன்றி கூறி வாக்குச்சாவடியில் இருந்த அதிகாரிகள் கூறுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் சிறப்பாக வாக்குகள் பெட்டிகளுக்குள் விழுந்து கொண்டிருக்கின்றன என்று கூறும் பொழுது அது மேலும் மகிழ்வாக இருக்கின்றது. ஏனென்றால் 5 வாரங்களாக தெரிவு செய்த சிறந்த பாடல்கள் அல்லவா இன்று போட்டியில் நிற்கின்றன. ஒன்றுக்கொன்று விட்டு கொடுக்காது. அங்கே மகள் ஷியாமலாவும் கொடுத்து விட்டால் தெரிவு செய்த கடினத்தை கொடுத்து விட்டீர்கள். இருப்பினும் உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் நிச்சயமாக இருக்கும். அந்த பாடலுக்கு வாக்களித்து சென்றிருக்கின்றீர்கள். முடிவிலே பார்ப்போம் எந்த பாடல் வெற்றிக்கு வருகின்றது என்று தொடர்வோம் நிகழ்ச்சியை. நேரம் 12:42 உங்களுக்கும் 10:12. இங்கிலாந்தில் இப்பொழுது என்ன நேரமாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். 5:42 காட்டுகின்றது. சவுதி அதாவது குவைத் நாட்டில் கூட 8 மணியை தொட்டுவிட்டது போல் தெரிகின்றது. வருகின்றது பாடல்கள்.

சிறப்பான இந்த பாடல்கள் ஐந்து வாரங்களாக ஐந்து ஐந்து பாடல்களாக ஒரு பதத்தை முதல் பதமாக கொண்டு ஒலிக்கும் வேளையிலே அதில் வந்த பாடலை நீங்கள் தெரிவு செய்தது வாழ்த்துக்கள். அந்த ஐந்து என்று போட்டி போட்டுக்கொண்டு எங்களுக்குள் யார் முதல்வர் என்று ஓடி வந்து நிற்கும் பொழுது ஐந்தும் சிறந்த பாடல்கள் தானே, சிறந்ததுக்குள் சிறந்ததை தெரிவு செய்ய வேண்டும் என கடினமான ஒரு பரீட்சை உங்களுக்கு கொடுத்து விட்டுவதோ ஒன்றியல் தமிழ் வானொலியில் எண்ணும் வேளையில் இல்லை இல்லை சரியாகத்தான் கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் கோடிக்கணக்கான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அதற்குள்ளே சில பாடல்களை நீங்கள் ஆகா சிறந்த பாடல் என்று நாங்கள் தெரிவு செய்கின்றோம் தானே. அதேபோன்று இது ஆக குறைந்த ஐந்து பாடல்களை தானே தெரிவு செய்யப்போகின்றது. ஆதலால் நீங்கள் சலிக்காமல் ஓடி வந்து வாக்களிப்பது எங்கள் உரிமை. வாக்கு எங்கள் உரிமையான ஒரு ஆயுதம். வாக்களிக்க வேண்டும், அது கடமை உணர்வை கொண்டது என்று ஓடி வந்து எங்கிருந்தாலும் எவ்வளோ பணி உடல்நல குறைவு இருந்தாலும் ஓடி வந்து பயணத்துக்கு சென்றாலும் ஓடி வந்தவுடன் மற்ற வேலைகளை விட்டுவிட்டு வாக்குக்கு வந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தொடர்வோம் பாட்டு சவாரியை, பார்ப்போம். இன்னும் சிலர் வர இருக்கின்றார்கள், அவர்களும் வருவார்கள் என்று எண்ணிக்கொண்டு அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். இன்னும் வாக்குச்சாவடியிலிருந்து ஒளி வரவில்லை தானே, வரவிட்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். இதுவரையில் ஏழு உறவினர்கள் வந்து வாக்களித்திருக்கிறார், இன்னும் வர இருக்கின்றார்கள் என்பது தெரியும். புதிதாக வந்தவருக்கும் நான் எங்களுடைய தளத்தினுடைய நிலைமை அறிவித்திருக்கின்றேன், அவர்களும் வருவார்கள் என்று எண்ணுகின்றேன்.

இன்னும் சில நிமிடங்களில் வாக்குச்சாவடியின் ஒளி வரும் போல் ஒரு சாடை தெரிகின்றது. சரியாக தெரியவில்லை. சில சமயம் தருவார்கள் போல் தெரிகின்றது. வாக்களிக்க வருபவர்கள் விரைவில் வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு.

0: இங்கு ஏழு உறவினர்கள் வாக்களிக்க வந்தார்கள். கஸ்தூரி, தேவா, ஜோர்ஜ், மகாலிங்கம், ரேவதி, சியாமலா, ஞானசேகரன் இவர்கள் வந்து வாக்களித்த வழியிலே அடுத்த உறவாக ஓடி வருகின்றார் எங்களுடைய நீண்ட கால உறவு சந்தனராஜ். வணக்கம் சந்தனராஜ். வணக்கம்.
1: இனி இரவு நேரம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேரம் வணக்கத்தோடு சிறு வயசு சந்தனராஜ்.
0: இரண்டு நேரம் வணக்கத்தையும் கலந்து கொள்ளும். இப்பொழுது ஊரில் இருக்கின்றீர்களா அல்லது வெளியே இருக்கின்றீர்களா?
1: எங்க ஊருக்கு வந்து என் கடையில தான் இருக்கு.
0: வந்து விட்டீர்களா? கெட்டு காரன் ஒரே நாள் பயணத்தை முடித்து வந்து விட்டீர்கள். பயணங்கள் சிறப்பா இருந்திருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, வாழ்த்துக்கள். சுகமா இருக்கும் போது அங்க மழை பொழிஞ்சதா உங்களுக்கு?
1: நாங்கள்
0: ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு போவோமா?
1: போடுங்க.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். சந்தன் ராஜ்யம் நானும் நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். உங்களுக்காக நீங்க முருங்கையோடு போகக்கூடாது. என்ன பாடல் ஒளிபெறப் போவோம் உங்களுக்காக சந்தன் ராஜ்?
1: ஜாதி பூக்கள் அப்படிங்கிற திரைப்படம் ஒரு பாடல் அழகிய பாடல்.
0: அப்படியா? ஜாதி பூக்கள், அது என்ன பாடல இருக்கு?
1: பூக்கள், ஆமா, பூ மாலைகள் இது தோல் சேருமே.
0: அடே அப்பா, பூ மாலைகள் இது இரு தோல் சேருமே,
1: அப்படிதானே? இரு தோல்கள்,
0: ரெண்டு தோல்,
1: இரண்டு தோல்கள்,
0: பூ மாலைகள்.
1: இன்னைக்கு வந்து நம்முடைய நண்பருக்கு வேற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம்.
0: அப்படியா?
1: ஆமா,
0: எந்த நண்பர் கூட போகிறீர்கள்?
1: நண்பர் இன்னைக்கு நம்ம மகளிங்க ஏதாச்சும் போட்டிருந்தார் போல் இருக்கு.
0: அவருடைய மகனுக்கு, மகனுடைய திருமண நாளுக்கு
1: வாழ்த்துக்கள்.

உறவினர்கள் வந்து வாக்களித்திருக்கின்றார்கள். நேரம் 12:55 காட்டுகின்றது. உங்களுக்கு 10:25 என்று காட்டுகின்ற வேளையிலே விரைவாக வர வேண்டும். இன்னும் வருவதற்கு இருக்கின்றீர்கள். வாக்குச்சாவடி இன்னும் அடைக்கப்படவில்லை. ஒளி வருவதற்கு ஆயத்தம் போல் தெரிகின்றது. வரும் என்று எண்ணிக்கொள்கிறேன். வாருங்கள், இணையுங்கள், உங்கள் வாக்கினை பதிவு செய்து செல்லுங்கள். அது மட்டுமல்லாமல் வெறும் கையோடு போகாமல் உங்களுக்காக ஒரு பாடலும் பதிவு செய்யப்பட்டு அந்த பாடல் நேயர் விருப்பத்திலே ஒளிபரப்பாகும்.

எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் இசை எங்களை விட்டு போவதில்லை. ஏனென்றால் எங்கள் தமிழிலே முத்தமிழில் ஒன்று இசை தமிழ். அந்த இசை பல வழிகளிலும் சென்று எங்களை ஊடறுத்து சென்று எங்கள் இதயத்திலே பதிந்து எங்கள் வாழ்க்கை பயணத்துக்கு பல உதவிகளை செய்கின்றன. எங்கள் வாழ்க்கை பயணம் சிறக்க வேண்டுமென்றால் இந்த திரைப்பட பாடல்கள் பல வழியை காட்டியிருக்கின்றன. அதில் அன்று வந்த பாடல்கள், இடைக்கால பாடல்கள், இன்றைய பாடல்கள் என்று தெரிவு செய்யும் வேளையிலே எல்லா பாடல்களும் சிறப்பாக இருக்கின்றது. ஆனால் எந்த பாடல்கள், எந்த காலத்து பாடல்கள் சமுதாயத்தில் இருக்கின்ற சீர்கேடுகளை சுட்டி காட்டி சீர்திருத்தங்களை தரக்கூடிய வகையும் மனோபாவங்களையும் மனதில் உள்ள உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையிலும் வருகின்ற பாடல்களாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் எங்கள் பாரம்பரியங்களை எதிர்காலத்துக்கு கடத்தி செல்லும் வேளையிலே இன்று வந்த பாடல்களா அன்று வந்த பாடல்களா எதிர்கால சந்ததிகளுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. எங்கள் பாரம்பரியங்கள், பண்பாடுகள், சரித்திரங்கள், புராணங்கள் இவை குலைந்து போகாமல் நிலைத்து நிற்பதற்கு வழிகாட்டுவதென்றெல்லாம் பல விடயங்கள் உண்டு. அந்த வகையிலே இது ஒரு சிறிய தொண்டு. எங்களுக்கு தினமும் வந்து பாடலை கேட்கின்றோம். நீங்கள் பாடல்களை கேட்டவுடன் உடனடியாக அந்த பாடலை ஒலிபரப்பப்படுகின்றது. கேட்டு மகிழ்கின்றோம். நாளாந்தம் கேட்கும். எங்கு பார்த்தாலும் பாடல்கள். பாடல்கள் இல்லாமல் உலகத்தில் யாருமே இல்லை. இசை இல்லாமல் இல்லை. அந்த இசையிலே வரும் பாடல்களுக்கு வந்த வரிகளை எப்படி வந்திருக்கின்றது, அது எங்களை எப்படி தொடுகின்றது என்பதைத்தான் பார்க்கணும். எங்களுக்கு விருப்பமான, சரியான விருப்பமான பாடல்கள் வராது விட்டாலும் வந்த பாடல்களை எந்த பாடல் நல்ல பாடலாக இருக்கின்றதுன்னு ஒரு தெரிவு செய்து கொள்ளலாம். நீங்கள் தெரிவு செய்து செல்லும்போது சாதாரணமாக நீங்கள் வெறும் கையோடு போகாமல் உங்களுக்காக ஒரு பாடலும் ஒலிபரப்பப்படுகின்றதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது ஒளி கிடைத்து விட்டது அன்பு உறவுகளே. இதோ காட்டி கொண்டிருக்கின்றார்கள். முதலாவது ஒளி வந்தவுடன் இன்னும் இரண்டு ஒளிகள் வரும். அந்த ஒளிகள் வந்தால் பாடல் எங்களுடைய போட்டி நிறைவுக்கு வரும்.

இரண்டாவது ஒளி பாய்ச்சி விட்டார்கள். வாக்குச்சாவடியிலிருந்து இரண்டு ஒளிகள் வந்துவிட்டன. இன்னும் ஒரு ஒளி வர இருக்கின்றதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. காலம் தாமதித்து வருபவர்கள் ஓடி வாருங்கள், உங்கள் வாக்கினை தாருங்கள்.

மாறி மாறி பாடல்கள் பல்லவி சரணங்கள் என்று ஒலித்து கொண்டிருக்கின்றன. கடந்த வாரங்களிலே சிறப்பாக தெரிவு செய்யப்பட்ட முதல் பாடல்கள் ஐந்தும் இன்று போட்டியிலே நின்ற வேளையிலே

நேரத்தை தவறப்படாது ஓடி வாருங்கள். உங்கள் வாக்கினை அழைத்துச் செல்லுங்கள். உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் மூன்றாவது ஒளி எங்களுக்கு கிடைக்கவில்லை.

மூன்றாவது ஒளி கிடைத்துவிட்டது அன்பு உறவுகளே. வாக்குச்சாவடி அடைக்கப்படுகின்றது. வாக்கெடுப்புகள் நிறைவுக்கு வந்துவிட்டன. தேர்தலின் பெறுபவர்கள் இப்பொழுது பாடலை கேட்டுக்கொண்டிருங்கள். எனது கருத்து கிடைத்தவுடன் உங்களுக்கு உடனடியாக அறிவிக்கப்படும் இன்று எந்த பாடல் வெற்றிக்கு வந்தது என்று.

இன்று பாட்டு சவாரி 161 இனிதாக நிறைவுக்கு வர இருக்கின்றது. தேர்தலிலே வந்து வாக்கினை அளித்த உறவுகள், 8 உறவினர்கள் வந்து வாக்களித்திருக்கின்றீர்கள். அவர்களுடைய எண்ணிக்கைகள் சரிவர பார்த்து யார் எந்தெந்த பாடலுக்கு என்று தெரிவு செய்யப்பட்டு இப்பொழுது சிறிது நேரத்தில் எனது கரத்தில் கிடைக்கும். கிடைத்தவுடன் உங்களுக்கு நான் அறிய தருவேன் என்று கூறும் வேளையிலே, இன்று ஒலித்து சென்ற 5 பாடல்களும் கடந்த வாரங்கள் 5 வாரங்களில் நடைபெற்ற தேர்தலிலே முதலாவது பாடலையாக தெரிவு செய்யப்பட்டவை. அவை இன்று முதலுக்குள் முதலாக நாங்கள் கருத்தில் கொண்டு இந்த பாடல் இந்த முதல் பாடல்களுக்குள்ளே ஒரு முதல் பாடலாக வருகின்றது என்று பாட்டு சவாரி 161 தீர்மானித்து தேர்தலை நிகழ்த்திய வேளையிலே மொத்தம் 8 உறவினர்கள் தான் இன்று வந்து வாக்களித்திருக்கின்றீர்கள். அவர்கள் வாக்களித்த பாடல்கள் சந்திரனை காணாமல் என்ற குலமகள் ராதை திரைப்படம், கல்யாண தேனிலா என்ற மௌனம் சம்மதம் என்ற திரைப்படம், மூங்கிலிலை காடுகளே என்று பெண்மணி அவள் கண்மணி என்ற திரைப்படத்திலும், நண்பனே எனது உயிர் நண்பனே என்ற பாடல் சட்டம் திரைப்படத்திலும், ஊரெங்கும் தேடினேன் என்ற தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து சிறந்த பாடகர்களினால் பாடப்பட்டு சிறந்த இசையமைப்பாளர்களாக திரை இசை திலகம், இசைஞானி இளையராஜா, சங்கர் கணேஷ், கங்கை அமரன், ஏஎம் ராஜா போன்ற இசையமைப்பாளர்களால் இசையமைக்கப்பட்டு, இசையரசர் டி எம் சவுந்தரராஜன், இசையரசி பி சுசீலா, டாக்டர் கே ஜே ஜெயசுதா, சின்னக்குயில் சித்ரா, இசைவாணி வாணி ஜெயராம் அவர்களோடு மீண்டும் அன்பு உறவுகளாக பாடகர்களாக பாடும் நிலா, எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களோடு உலக நாயன் கமல் அவரும் குரல் கொடுத்த வேளையிலே ஒரு பாடலுக்கு பிரபல பின்னணி பாடகை ஜிக்கி அம்மாவும் குரல் கொடுத்து, இப்படி பல குரல்களிலேயும் நாங்கள் இந்த பலவிதமான பாடலை கேட்டு உங்கள் மனதிலே போட்டு அவர் தீர்மானித்து வந்த வேளையிலே நீங்கள் வாக்குகளை தந்து பதிந்தவை இப்பொழுது கரத்தில் கிடைக்க இருக்கின்றன. அது வரைக்கும் இந்த பாடலை கேளுங்கள், நான் வந்தவுடன் உங்களுக்கு தருகின்றேன்.

வாக்குச்சாவடியிலிருந்து விடை கிடைத்துவிட்டது. தேர்தல் முடிவுகள் எனது கரத்தில் கிடைத்திருக்கும் வேளையிலே அதை கேட்பதற்கு ஆர்வத்தோடு ஆவலோடு இருக்கின்றீர்கள். வாழ்க்கையிலே வாக்குரிமை என்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு அரும் பெரும் சிறந்த ஆயுதம். அந்த வாக்குரிமையிலே எங்களுடைய வாக்கினை நாங்கள் தீர்மானித்து செலுத்த வேண்டியது எங்கள் கடமை. அது நிச்சயமாக அந்த வாக்கினை நாங்கள் வாக்களிக்க வேண்டும். வாக்களிக்காமல் விட்டால் அதில் அர்த்தமே இல்லை. அவர்கள் நாட்டில் வாழ்ந்து பலனில்லை என்பது போன்று எங்கள் வானொலியிலும் வந்து 24 மணி நேர தமிழ் சேவையிலே 24 மணி நேரமும் நிகழ்ச்சிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதிலே மிகவும் பிரபல்யமாக நீரொலை கதம்பத்திலே தினமும் மாறி மாறி நாங்கள் பல நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி கொண்டு வருகின்றோம். பல உறவினர்கள் பாடல்களை இங்கே வந்து கலைஞர்களாகவும் அறிவிப்பாளர்களாகவும் தொகுப்பாளர்களாகவும் வந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் நீங்கள் பாடிய பாடல்கள், நீங்கள் பேசிய பேச்சுக்கள், நீங்கள் கூறிய பதில்கள் எல்லாம் மீண்டும் நீங்களே கேட்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியிலே உண்டு என்பது எல்லோருக்கும் தெரியும். தினமும் நாங்கள் பாடலோடு இணைந்திருக்கின்றோம். இசையோடு தான் எங்கள் உலகம் செல்கின்றது. நாங்கள் எங்கு சென்றாலும் இசையில்லாமல் நாங்கள் செல்ல முடியாது. அந்த இசை எங்களை விடாது, எங்களுக்கு உள்ளே பூந்து விட்டது. அந்த வகையில் நாங்களும் அந்த இசை உலகத்துக்கு செய்யும் ஒரு சிறு தொண்டாகத்தான் இந்த தேர்தலை நடத்துகிறோம். நீங்கள் எப்படி இந்த பாடல்களை சுவைக்கின்றீர்கள், என்ன விதத்தில் ரசித்து உங்களுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளுகின்றீர்கள் என்று எங்களை அறியாமலே எங்கள் வாய் முணுமுணுத்து கொண்டிருக்கும். சில சமயங்களில் சில பாடல்களை எங்களை அறியாமலே அது பாடிக்கொண்டிருக்கும். கனவில் கூட கல காட்சிகளை நாங்கள் பாடல்களை பார்க்கின்றோம். திரையரங்குகளை பார்க்கின்றோம். உணவு நிலையம் எங்கே சென்றாலும் இந்த பாடலை கேட்கின்றோம். அந்த வகையிலே ரசிகை இசை என்பது எங்களோடு இணைந்துள்ள ஒன்று. நான் முன்பும் கூறுவேன், பிறந்த சிசுவாக வந்த காலத்திலிருந்து சிதைக்கு போகும் வரையும் இசை எங்களோடு இணைந்திருக்கின்றது என்ப உறுப்புகளை. அந்த வகையிலே நாங்கள் கேட்ட பாடல்கள் 1 நிமிடமோ 2 நிமிடமோ உங்களுக்கு இதுக்கு வந்து செல்வதற்கு செல்லாது. இந்த எவ்வளவு பழவு எவ்வளவு சிரமத்தின் மத்தியிலும் ஓடி வந்து வாக்களிப்பது உரிமை என்று வந்து இணைந்தார்கள் கஸ்தூரி, தேவா, ஜோர்ஜ், மகாலிங்கம், ரேவதி, ஷியாமலா, ஞானசேகரன், சந்தனராஜ். அவர்களுக்கு இந்த வாக்களிப்பினுடைய பெருமதி நன்றாக தெரிந்தவர்கள் என்றுதான் நான் எண்ணுகிறேன். எங்கு சென்றாலும் ஓடோடி வந்து ஒரு தடவை வானொலியை இப்பொழுதுதானே சென்ற இடமெல்லாம் இருந்து எங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் வேறு நிகழ்வுகளோடு கலந்து கொண்டிருந்தால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இதை விட அது மிக முக்கியம். ஆனால் நீங்கள் வந்து போவதற்கு உங்களை முருங்கையோடும் விடவில்லை மொன்றியல் தமிழ் வானொலி. உடனே உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் என்று அதை ஒரு நிகழ்ச்சியாகவே எடுத்து வந்து உங்களுக்கு பாட விடுகின்றது. பாடல்களை கேட்கின்றோம். அந்த பாடல்களை கேட்டு ரசிப்பது எதற்காக? இந்த பாடல்கள்லாம் வருவது எங்கள் வாழ்க்கைக்கு எத்தனை வழித்துணையாக இருக்கின்றன, எத்தனையோ துணை செய்கின்றன. அந்த வகையிலே இந்த இதிலே வந்து நீங்கள் தேர்தலில் வந்து வாக்கெடுத்தவுடன் உங்களை யாரும் தள்ளி வைக்கப் போவதில்லை, உங்கள் குற்றம் கண்டுபிடிக்கப் போவதில்லை. உங்கள் ரசனையே தேடுவது, அவ்வளவுதான். எப்படி இருக்கின்றது, இவ்வளவு தூரம் நாங்களும் பாடுபட்டு நீங்கள் கேட்கும் பாடலை தேடி எடுத்து கொண்டு வந்து ஒலிபரப்பு எல்லாம் செய்கின்றோம். இல்லை என்னாமல் அந்த ஒலிபரப்பு பாடலை கேட்டுக்கொண்டு வருவதற்கு எத்தனை பேருக்கு வழி இருந்து ஒரு சிலருக்கு மனம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு இது என்ன பாடல் என்று. அப்புறம் வந்து கேட்கும் பாடல்கள் கொடுக்கின்றோம். உங்களுக்கு வந்த பாடல்களுக்குள் தெரிவு செய்வது உங்கள் கடமை. அதுதான் நீங்கள் உங்கள் நாட்டில் என்ன செய்கிறீர்கள், வாக்களிக்கின்றீர்கள் தானே. அந்த வாக்கு என்பது தான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிப்பது. இங்கேயும் வந்து நீங்கள் பாடல் தெரிவுகளை தரும் பொழுது பாடலை தெரிவு செய்து வாக்களிக்கும் பொழுது உங்களை நாங்களும் கணித்துக் கொள்கிறோம். எப்படிப்பட்ட பாடல்களை இவர்கள் விரும்புகிறார்கள், எந்தெந்த பாடல்களுக்கு இவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள், அப்படியான குணாம்சம் உள்ளவர்கள் என்று நாங்கள் கணித்துக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் என்பவர்களே. அது மட்டுமில்லாமல் உலகளாவை இருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ உலகளாவை இருந்து தந்த வாக்குகளை நான் இதுக்களை கொண்டு வருவதென்றால் எண்ணிக்கை அடங்காது. எத்தனையோ வந்து உங்கள் எல்லோரையும் மிஞ்சி விடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் கூட நேரலையில் வந்து இரகசியமான வாக்கெடுப்பை தந்துவிட்டு செல்ல வேண்டும் என்றுதான் இது நடத்தப்படுகின்றது. நீண்ட நேரம் பேசவில்லை. இப்பொழுது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்க என்னுடைய பாடல் சரியா, என்னுடைய பாடல் சரியா, நான் நேத்து கடன் வைத்து வந்து என்ன எந்த பாடல் நான் சிறவென்று எண்ணிக்கொண்டிருக்கேன். எல்லா பாடலும் சிறந்த பாடல், ஒரு பாடலும் பிழை என்று எங்களால் கூற முடியாது. ஏனென்றால் இசை என்பது பெரிய சமுத்திரம். அந்த இசையாலே எங்கள் வாழ்க்கையை பின்னி பிணைத்து விட்டிருக்கின்றார்கள். அந்த இசை வந்து எங்கள் வாழ்க்கை பாதையை சீர் செய்து கொண்டு செல்கின்றது. இசையை ரசித்து இசைக்கு ஒரு புள்ளி போட முடியாதவர்கள் எப்படித்தான் நீங்கள் வாக்களிக்கின்றீர்களோ அங்கு தெரியவில்லை. சரி, இப்பொழுது வாக்குகள் வந்து மொத்தம் 8 உறவினர்கள் வந்திருக்கின்றீர்கள். 8 வாக்குகளும்
5 பாடல்களுக்கும் பகிரப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் எந்த பாடல் கூடுதலான பகிர்வை பெற்றிருக்கின்றதுன்னு பார்க்கும்போது, வழமை போல ஒரு பாடல் தேர்தலுக்கு கட்டுப்பணத்தை இழந்தது போல் புள்ளிகள் பெறாமல் போகின்றது. தேர்வு புள்ளிகை அது வந்து 4வது வரிசையில் நின்று பாடிய சட்டம் திரைப்படத்திலிருந்து நண்பனே எனது உயிர் நண்பனே என்ற பாடல். ஏனைய 4 பாடல்களும் தெரிவில் இருக்கின்றன. பங்கு பிரித்திருக்கு, எல்லா பாடலும் சிறந்த பாடல் தானே. சிறப்பாக நீங்கள் வாக்களித்திருக்கீங்க, நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்கின்றது. வந்தவர்களை இங்கே ஏனைய 4 பாடல்களும், 3வது இடத்தை ஒரு பாடல் பெறுகின்றது. 1 புள்ளியை பெற்று அந்த பாடல் தேன் நிலவு திரைப்படத்தில் வந்த ஊரெங்கும் தேடினேன் என்ற இனிமையான பாடல். ஆண்டுகள் எத்தனை ஆகிவிட்டது, இன்றும் போட்டிக்கு நிற்கின்றனவே அந்த பாடலோட இசையின் வலிமையை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த பாடல் 3வது இடத்தை பெற்று 3வது வெற்றியாளராக அந்த பாடல் வருகின்றது.

என்ற பாடல்கள் இரண்டு புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தையும் பெற்றிருக்கின்றன. இந்த பாடலுக்கு வாக்களித்தவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சந்திரனை காணாமல் குலமகள் ராதை திரைப்படம், மூங்கிலிலை காடுகளே பெண்மணி அவள் கண்மணி என்ற இரண்டு பாடல்களும் இரண்டு இரண்டு புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கின்றன. அப்படியென்றால் முதலாவது பாடல் எதுவாக இருக்கும் என்று எண்ணினால் அது இரண்டாவது இடத்திலிருந்து பாடிய கல்யாண தேனிலா என்ற மௌனம் சம்மதத்து பாடல். மூன்று புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தில் இருக்கின்றன. அந்த பாடலை தந்தவர்கள் கஸ்தூரி, ஜோர்ஜ், சந்தன்ராஜ் ஆகிய மூவரும். அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி, ஏனைய பாடல்களையும் தெரிவு செய்த உங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை கூறி இந்த தேர்தல் முடிவுகளை தெரிவித்து விட்டேன். சிறப்பான ஒரு முடிவை தந்திருக்கின்றீர்கள். ஆனால் இந்த மூன்று பாடல்கள் தெரிவு செய்த நான்கு பாடல்களும் தான் சிறந்த பாடல்கள். இன்று வந்த ஐந்து பாடல்களுக்கும் இது நன்றாக இருக்கின்றது என்றுதான் போட்டி. அந்த வகையிலே கடந்த வாரங்களில் நீங்கள் தெரிவு செய்த பாடல்களும் சிறந்த பாடல்கள் தான். ஆதலால் முதலாவது இடத்தை கல்யாண தேனிலா என்ற பாடலும், இரண்டாவது இடத்தை சந்திரனை காணாமல் என்ற பாடலும், மூங்கிலிலை காடுகளே என்ற பாடலும் பெற்று, மூன்றாவது இடத்தை ஊரங்கும் தேடினருக்கும் கொடுத்து வெற்றி பெற்றவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்து கூறி தேர்தலை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். இந்த பாடல்கள், இந்த பெறுபவர்கள் எங்களுடைய கலை உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படும். நன்றி என் அன்பு உறவுகளே. இப்பொழுது உங்களுக்கான நேரம். நீங்கள் யார் வேண்டுமென்றாலும் இப்பொழுது அழைக்கலாம். அழைத்து உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு கூறலாம். ஓடி வாருங்கள். உங்கள் கருத்துக்களை கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கின்றோம். இன்று முதலாவது இடத்தை பெற்ற பாடல் கல்யாண தேனிலாவை கேட்போமா? பாடலை கேட்டு நீங்கள் வந்து அழைத்து உங்கள் கருத்துக்களை அழகாக தரலாம்.

0: வணக்கம் வணக்கம் ஞானசேகரன், வணக்கம், வாருங்கள். ஒலி உங்களுடைய ஒலி வலைதளம் சரியாக இல்லை போல் தெரிகின்றது. பேசுகிற சத்தம் சரியாக வரவில்லை. கொஞ்சம் இடத்தை மாற்றி அல்லது திரும்பி நின்று பேசினால் கேட்கும் என்று எண்ணுகிறேன். கூறுங்க.
1: நான் முதலாவது தேர்வு செய்த பாடல் எனது பெயர் விடுபட்டிருக்கிறதப்பா.
0: அப்படியா?
1: ஆமாப்பா.
0: இருங்கள், அப்படி இருங்கள், காற்றிலே விட்டு நான் உங்களை பாக்கு சாவடி அருகிலே கொண்டு போறேன். அப்படி இருங்கள்.

0: நன்றி நன்றி.
1: இடையே நிறுத்தம் ஒரு திருத்தம் தேர்தலே தேர்தல் களத்திலிருந்து உடனடியாக தொடர்பு கொண்டு விட்டோம். திரு ஞானசேகரன் அவர்களும் கல்யாண தேனிலா பாடலைத்தான் தந்திருக்கு. அவர் உடல்நிலை கொண்டு வந்து பேச

தேசிய வேளையில் முதல் பாடல் என்றவுடன் நான் முதலாவது பாடலுக்கு அவருடைய வாக்கினை கொடுத்து விட்டேன். ஆதலால் இப்பொழுது மீண்டும் ஒரு திருத்தம் மன்னிக்க வேண்டும் என்பவர்களே, கல்யாணத்தை நிலா என்ற பாடல் 4 புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தையும், 2வது இடத்தை மூங்கிலிலை காடுகளை என்ற பாடலும், 3வது இடத்துக்கு 2 பாடல்கள் வருகின்றது. தேனிலா என்ற அந்த தேனிலவு பாடலோடு சந்தன குலமகள் ராதை பாடலும் வருகின்றது. குலமகள் ராதை பாடலை ஒருவர் விரும்பி இருக்கின்றார். அதனால் அங்கும் 1வது பாடல் சந்திரனை காணாமலும், 5வது பாடல் ஊரங்கம் தேடினேனும் 3வது இடத்தையும், மூங்கில் இலை காடுகளே 2வது இடத்தையும், கல்யாண தேனிலா 1வது இடத்தையும் பெறுகின்றது. இப்பொழுது திருத்தத்தின் நிமித்தம் கல்யாண தேனிலாவுக்கு 1 பாடல் கூடி, கஸ்தூரி, ஜோர்ஜ், ஞானசேகரன், சந்தன்ராஜ் 4 பேரும் விரும்பியிருக்கின்றார்கள் அந்த பாடலை. திருத்தத்துக்கு உடனடியாக வந்து முறைப்பாடு செய்து மீள் பரிசீலனை செய்ய வைத்ததுக்கு ஞானசேகரன் உங்களுக்கு என் நன்றிகள், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்காகத்தான் பேசுவதற்கு ஒரு நேரம் தந்திருந்தேன், வந்து அவர் அதை உண்மையை கூறிவிட்டு செல்கின்றார். இருப்பினும் முதலாவது பாடல் தானே தெரிவுக்கு வருகின்றது. கல்யாண தேனிலாதான் ஒரு உறவினர் கூடி 4 அவர் வந்து 1வது பாடல் என்று தந்த வேளை, அவர் நோயோடு கொஞ்சம் உடல்நல குறைவோடு வந்து பேசிய வேளையில் நான் 1வது பாடல் என்றவுடன் 1வது பாடல் சந்திரனை காணாமலுக்கு போட்டு விட்டுட்டேன் வாக்கினை. அது என்னுடைய தவறு. அவருக்கு அதை கேட்டுக்கொண்டு அவரை பிரபல்யப்படுத்த வேண்டாம் என்று தான் கூறினார். இல்லை இல்லை, அவருடைய வாக்கு அது 1வது இடத்திலே தான் அவருடைய பாடல் இருந்தது. அதனால் அவரை குறிப்பிட்டேன். மீள் பரிசீலனைக்கு சந்தர்ப்பம் கொடுத்தவங்க நன்றி. என் அன்பு உறவுகளே, நல்லது. இது முன்னேற தமிழ் வானொலி. வேறு யாராவது வந்து கூற வேண்டுமென்றால் இன்னும் நேரம் இருக்கின்றது. 2 நிமிடங்கள் வாருங்கள், வந்து கூறுங்கள்.

நேரம் சரியாக 1:29 எங்களுக்கு காட்டுகின்றது. உங்களுக்கு 10:59 காட்டி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நேரம் எங்களை வலியுறுத்திய வேளையிலே நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்து இணைந்து சிறப்பித்து சிறந்த பாடலையும் தெரிவு செய்து சிறந்த பாடலை கேட்க வைத்து வைக்கும் அன்பு உறவுகளாக கஸ்தூரி, தேவா, ஜோஜ், மகாலிங்கம், ரேவதி, ஷியாமலா, ஞானசேகரன், சந்தனராஜ் இவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை செய்ய வடிவமைத்து கொண்டு வந்து நான் செய்ய ஒத்துழைப்பு கொடுத்தது ஆரம்பத்திலே முதலில் சந்தனராஜ் அவர்களும் ஏனைய உறவுகளும் அதற்கு சரியான அனுமதியை தந்த ஒன்றியல் தமிழ் வானொலிக்கும் மீண்டும் நன்றி கூறி கொள்கின்றேன். 160 வாரங்களை கடந்து 161 வாரமாக இன்றைய இந்த நிகழ்வை கொண்டு வந்திருக்கணும் என்றால் பெருமைக்குரியதுதான். ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து இப்படி வாரக்கணக்காக வருவது நிலைப்பது கடினம். இருப்பினும் எங்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து ஒலித்து கொண்டிருக்கின்றன. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புத்தான் காரணம். இன்று வந்து இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிக்கும் வேளையிலும் வர விரும்பியும் இங்கே எனக்கு வாழ்த்துறைகளை தந்து வர விரும்பியும் வர முடியாத நிலையில் இருப்பவர்களுக்கு வருத்தத்தோடு இருக்கின்றார்கள் என்பதை எனக்கு தெரியும். அவர்கள் மனவருத்தப்படுத்தவில்லை. ஏனைய நிகழ்வுகளில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இது உங்கள் வானொலி தானே, எப்பொழுதும் வரலாம் என்று கூறிக்கொண்டு வர நினைத்தும் வர முடியாமல் இன்று இருப்பவர்கள் இல்லை என்று தான் எண்ணுகிறேன் என்று அழைத்த அழைப்புகள் அத்தனையும் நான் நினைத்து விட்டேன். அழைக்காதவர்களை நான் நினைக்க முடியாது. கேட்டுக்கொண்டிருந்து கருத்துக்களை தந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த வானொலிக்கு உறவுகளாக இல்லாமல் நேயர்களாக இல்லாமல் உலகளாவே இருந்து கேட்கின்ற ரசிகர்கள் சுவையர்கள் நல்ல கருத்துக்களை தருகின்றார்கள். அவர்கள் தந்த வாக்குகளையும் நான் சேர்த்து பார்த்தால் கல்யாணத்தை நிலாதான் முதலாவது இடத்தை பெறும் போல் இருக்கின்றது. அவர்களும் தந்திருக்கின்றார்கள். ஒரு சிலர்கள் புலகத்தில் என்னுடைய தளங்களிலே தங்களுடைய கருத்தை தருவார்கள், பதில்களை தருவார்கள். அந்த வகையில் அவர்கள் தந்தது அந்த பாடலுக்கு தான் கிடைக்கின்றது. ஆனால் அதொன்றும் நான் சேர்க்கவில்லை. எங்கள் நேரொலியில் வந்து இணைந்தவர்களைத்தான் நாங்கள் சேர்த்து கொண்டோம். நன்றி என் அன்பு உறவுகளே. மீண்டும் நாங்கள் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 14வது நாள் திங்கட்கிழமை தோறும் கதம்பத்திலே நிகழும் பாட்டு சவாரி 161வது இன்று வெற்றிகரமாக நிகழ்ந்து உலகெல்லாம் பறந்து வாழும் உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றியை கூற வைத்து விடைபெற வைக்கின்றது. இந்த வேளையிலே இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து அன்னை தந்தை ஆசான் அவர்களோடு எல்லாம் வல்ல இறைவன் அன்பு தமிழ் இவர்களுக்கு தாழ் பணிந்து வணங்கி உங்களோடு இணைந்து நானும் இறைஞ்சும் வேளையிலே இறைவனிடம் எங்களுக்கு அல்லல்கள் துன்பங்கள் அவதிகள் வேண்டாம், நிம்மதியாக வாழ வேண்டும். நாங்கள் மனித நேயம் ஜீவகாருண்யம் அறம் காத்து வாழ்வோம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெறுகின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி 161 முதலுக்குள் முதல் இன்றைய வெற்றி பாடலாக தெரிவு செய்யப்பட்ட கல்யாண தேனிலா என்ற பாடல் கலை உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படும். மீண்டும் சந்திக்கும் வரை காற்றலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: நான் கூறியது சரி,
1: வணக்கம்.
0: நான் கூறி அரசு அளிப்பதும் சரவணன் நான் கூறிவிட்டேன், நீங்களும் கூறி அதை உறுதிப்படுத்தி விட்டீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக நலமாக மகிழ்வாக சுகமாக இருக்கின்றோம்.
0: நல்லவனாக வல்லவனாக சிறப்பானவனாக இருக்கின்றீர்கள் இல்லையா? அப்படி வாழ வேண்டும் என்று, அப்படி வாழ வேண்டும், எங்களுக்காக அப்படியான சொற்களை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது தானே சரவணன். அதுக்காக தானே
1: இல்லை, இது எனக்கு முன்பாகவே ஒருவர் முயற்சி செய்து கொண்டிருந்தார். அவரு கிட்ட ஒரு மன்னிப்பு ஒன்று கேட்டுக்கிறேன்.
0: இல்லை, தேவையில்லை. இது வந்து வலைத்தளம் தானே, வலைகள்ல எந்த
1: இல்லை. அவரு அவர் அவர் யாருன்னு நீங்க சொன்னதான் எங்களுக்கு தெரியும்.
0: அது வேற யாரும்
1: ரொம்ப நேரம் முயற்சி பண்ணி,
0: அது வேற யாரும் இல்லை. ஓம் நம சிவாய தேவா அவர் இப்பொழுது உங்களோட போட்டியா அழைத்தவர். அவர் வருவார் நாச்சியார் கோவில் இருந்து.
1: போட்டி போட்டி மிகவும் பலமாக இருந்தது. இல்ல, நான் விடைபெறுகிறேன். அவரு இணைத்து பேசுங்களா கொஞ்சம்?
0: இல்லை இல்லை, அவர் இனி அழைப்பார். அழைப்பார். கீரை கடைக்கும் எதிர்கடை வேணும் சரவணா. நீங்கள் அழைக்கும் போது அவர் அழைத்தா தான் உங்களுக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும். அடடி, இவ்வளவு விரைவாக எனக்கும் ஒரு பார் அழைத்து கொண்டே இருக்கின்றார்கள் என்ற வேட்கை கூடும் இல்லையா? அங்கே உங்களுடைய காலத்தில்
1: எனக்கு முன்பாக அவர் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு.
0: இல்லை, நீங்களும் தானே முயற்சி பண்றீர்கள். அவரும் தான். நீங்கள் அவரை தள்ளிவிட்டு வரவில்லையே. இருவரும் அழைக்கின்ற இடம், தூரம், எல்லை, அலைவரிசையின் திசையை பொறுத்து தானே எங்களுக்கு கிடைக்கும். சரியா? இப்பொழுது அடுத்தவரும் வந்து அழைக்க இருக்கிறார். வருவார்கள், இவர்கள்லாம் வருவார்கள். சரி, அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது என்று?
1: காலநிலை சொல்ல முடியாத காலநிலை எப்படி? இந்த மாதிரிலாம் நான் பார்க்கவே இல்லை.
0: 35 இருக்குமா?
1: 35-36 இந்த மாதிரி காலநிலை இருந்தது. ஒரு வாரத்துக்கு முன்பு அந்த முந்திரி கன்றுகள் கொஞ்சம் நல்லா தெளிவா இருந்தது.
0: நீங்கள் கொண்டு தண்ணீர் ஊற்றி அதை உற்சாகப்படுத்துகிறீர்கள்.
1: ஒரு ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரு மழை பெஞ்சதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலட்சியம் வந்த நீ போய் பார்க்கும்போது எல்லாம் வாடி
0: சோர்ந்து வாடின பயிரை கண்டு வருந்தியவர் எங்களுடைய
1: கஷ்டமாயிடுது. அப்புறம் ரெண்டு முறை கொண்டு தண்ணி கொண்டு போய் அவரை ஊற்றிட்டு வந்தோம்.
0: வாடிய பயிரை கண்டு வருத்தம் அடைந்தவர்.
1: அவ்வளவு வெயில்.
0: அவர் தெளிந்து நிமிந்து விட்டால் அதன் பின்பு கவனித்துக் கொள்வார். வீரோடி கீழே நீங்களே எடுத்துக் கொள்வார். ஆனால் மழை வெகு விரைவில் மழை, உங்களுக்கு பெருமழை உண்டு. இப்படி வெயில் அதிகமாக வெப்பம் அதிகரித்தால் நிலத்திலிருந்து மரங்களிலிருந்து பச்சையங்கள் எல்லாம் அதிலிருந்து நீர் அணுக்கள் மேலே சென்று ஆவியாகி குளிரடைந்து மீண்டும் மழையாக பொழியும். துப்பார்க்கு துப்பாய துப்பாகி துப்பார்க்கு துப்பாயதும் மழை. கவலைப்பட வேண்டாம், மழை வரும். அது சரி. காகம் பறக்கிறதா நாகப்பன்? நாகப்பன் முனைகிறார். சரவணன், காகம் பறக்கின்றதா உங்கள் வீட்டிலே?
1: இன்றைக்கு இன்றைக்கு கூட ஒரு வீடியோ எடுத்தாங்க.
0: அம்மா அம்மா சாப்பாடு கொடுத்தார்களா? அவரிடம் வாங்கி உண்டதா? நான் பார்த்தேன் உங்களுடைய படத்தை, எனக்கு அனுப்பி இருந்தீர்கள். அப்படி கையை நீட்டி கொடுக்க அதை வந்து கொத்தி எடுத்துக்கொண்டு போகுது. நீங்களே தான் சொல்லுகிறீர்கள். ஆனால் நீங்கள் கொடுத்தால் அதை எடுக்காது. என்ன ஐயா,
1: நான் கேட்கிட்ட வரல.
0: பயம், அப்பாவுக்கு பயம், அம்மாவோட தான் விருப்பம். இல்லை, அது
1: அப்படின்னு கேட்டால் நான் அந்த வெளியில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் கிட்ட பக்கத்துல வந்தது, பக்கத்துல வந்து உட்காந்து. அப்பதான் நான் தான் குடுக்க சொன்னேன், சாப்பாடு கொடுத்தது கொஞ்சம் குடு, கையில குடுன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் எட்ட 2-3 முறை தாய
0: பார்த்து
1: போயிட்டு அவரு போய் காலையில ஒரு முறை வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டு போயிட்டு, இப்ப மதியம் ஒரு நான் சாப்பிடும் போது ஒரு முறை
0: அந்த
1: முறை வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டு.
0: இந்த வேளையில ஒரு திருப்தியை நீங்கள் பார்த்தீர்களா? அந்த உணவை கொடுக்கும் பொழுதும் இருக்கின்ற திருப்தி. அந்த பறவை காலை மாலை மதியம் வந்து உணவு வாங்குமே, இது வரவில்லை. ஒரு நாள் வரவில்லை, அது விட்டால் உங்களுடைய மனைவியாருக்கு எப்படி துன்பம் இருக்கும்? கவனித்து பார்த்தீர்களா? என்ன காணலையே?
1: இல்லை, அது வந்து
0: என்ன காணலையே?
1: கேட்டே வாங்கி வாங்கும்.
0: அது வரவில்லை என்றால் அங்கு காணவில்லை, அதையும் வர வேண்டும், என்ன ஆச்சோ ஏதாச்சோ என்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது அல்லவா ஐயா? இதுதான்
1: அது வந்து மற்ற பறவைகள் அருகிலே வரும், ஆனா காகம் வருவது மிகவும்
0: அரிது. அரிதுன்னு அரிது, அரிதுன்னு
1: அரிது. ஆமா,
0: சிறப்பு. அந்த காட்சியை படமாக்கி நீங்கள் சொன்ன விடயத்தை உண்மையாக்கி இருக்கின்றீர்கள். நன்றிகள், வாழ்த்துக்கள். கட்டி காரண ஐயா, நீங்கள் படம் பிடித்து படம் பிடிப்பதற்கு அந்த காக்கா விட்டு தந்திருக்கேன் உங்களை, அதை பாருங்களேன்.
1: ஆமா,
0: அது மட்டும் இல்லை, அது எவ்வளவு தூரம் பல கவனமாக அங்கே இங்கே பார்த்து தனக்கு சோறு கொடுப்பவர் இவர் தான். நம்பிக்கை எனக்கு நஞ்சு கொடுக்க மாட்டார், உணவு தானே தருகின்றார், தாய் அல்லவா.
1: இந்த ஒரு படம் அன்னைக்கு இன்னைக்கு எடுத்த படம் வந்து கொஞ்சம் ரொம்ப மிகவும் தெளிவா இருக்கு, அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, என்று உனக்காக நான் நிகழ்வு அவர் வந்து நீங்கள் இப்போது ஜீவகாருண்யம் பற்றி, அதாவது வந்து ஏனைய உயிர்களுக்காகவும் நாங்கள் வாழத்தான் வேணும், அதை அந்த பயிர்களை பற்றி கூறினீர்கள், வாடிவிட்டது என்று கவலைப்படுகின்றீர்கள், இது ஒரு ஜீவகாருண்யம் என்று கூறலாம். ஜீவகாருண்யத்துக்கு இன்னொருவருடைய துன்பத்தை பார்த்து வருந்துவது, இன்னொருவருடைய பசியை பார்த்து அவர்களுக்கு உணவு கொடுப்பது. இந்த காக்காய் நினைத்திருந்தால் எங்கெல்லாம் ஓடி சென்று தனக்கு உணவை தேடிக் கொள்ளும், ஆனால் அந்த உங்களோட வீட்டு உணவை அது சாப்பிட வேண்டும் என்று அது ருசி கண்டுவிட்டது, அதுக்கு தேவைப்படுகிறது, தேடி ஓடி வருகின்றது. அநேகமாக காக்கா வந்தால் நாங்கள் என்ன ஹா ஹா ஹா என கலைத்து விடுவோம், ஆனால் நீங்கள் அனைத்து உணவு கொடுக்கின்றீர்கள், இது சாதாரணமான முடியவே இல்லை. அப்போ எங்களுக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும், நாங்கள் எங்களோட வாழ்க்கையிலே பங்கு கொடுக்க வேண்டும்.
1: அது தமிழர்களின் தமிழர்களின் பண்பாடு. நம்ம வீட்டுக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களை நம்ம அவங்க சாப்பிட விட்டா நான் சாப்பிடுன்னு சொல்லுவோம்.
0: ஆமா ஆமா ஆமா. இங்கும் நான்
1: அப்படி சொல்லும் போது இப்போ நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எப்பயுமே அந்த காக்கா வந்து ரெண்டு மூணு காக்கா வந்து வந்து பக்கத்துல பக்கத்துல அப்படியே உட்காந்துருக்கோம். அது என்ன என்ன எண்ணத்துல வருது, நமக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நமக்கு எது கொடுப்பாங்கன்னு அந்த அந்த எண்ணத்துலதான் வருது வராங்க. அப்புறம் அவங்களுக்கு நம்ம கொடுக்கலன்னா அது மனித தன்மையே மனித தன்மையற்ற தன்மையாக இருக்கும்.
0: பசித்தோருக்கு உணவு கொடுக்க வேண்டும் தானே ஐயா, புசிப்பா. அந்த வகையில் நாங்கள் எங்களுக்காக மட்டும் வாழாமல் மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும். மற்றவர்களாக வாழும் பொழுது மரம், பறவை, மிருகம் எதுவானால் இங்கே பார்க்கின்றேன், எங்கள் வீட்டிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்காங்கால் கிராமங்கள் இருக்கின்றன. அந்த கிராம வாழ்க்கை அவர்கள் விவசாயங்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆக்களாக இருந்தாலும் அவர்கள் வீடுகளிலே அந்த பகுதியில் மான்கள் வாழ்வது அதிகம். அந்த மான்கள் வீடு தேடி வந்து நிற்கும் வாசல், எங்களோட ஊர்லேயே ஆடு வந்து நிற்பது போல அந்த மான் வந்து நிற்கும். அவர்கள் அந்த வீட்டுக்காரர் மானுக்கு விருப்பமான உணவுகளை அங்கே எடுத்து படைத்து விடுவார், வைத்து விடுவார்கள், அவர்கள் அந்த உண்டு விட்டு போவார்கள். அங்கே இல்லை என்றால் சுற்றி சுற்றி சுற்றி சுற்றி அங்கே தலையை அந்த சுவர்களில் போட்டு ராணி ஆடி ஆடிக்கொண்டு நான் கண்டிருக்கிறேன் ஐயா. என்னுடைய பெயர்த்தி ஒருதி இப்பொழுது வந்து ஒருவரிடம் கூட ஆகவில்லை, அவர் மொன்றியாலே குடியிருக்கும் வேளையிலே அவர் வீட்டு கட்டிடத்துக்கு வெளியாலே அணில்கள் எல்லாம் ஆகுவது உண்டு. இங்கே உள்ளது பெரிய அணில், மர அணில், எங்கள் நாட்டை போல அந்த சிக்குமங்கு 3 கோடு போட்ட அணில் அந்த சின்ன அணில் அல்ல, இங்கே இருக்கிறது மர அணில்ன்னு எங்களை ஊர்லேயே கூறுவோம், பெரிய பெரிய அணில் அது வந்து இருக்கும். அது வந்து இவர்கள் வீட்டு எண்ணலுக்கு அருகிலே வந்து மரத்தில் இருக்கும்போது வெளியே இருந்து அதோடைய ஏதோ பேசி கேசி அது வீட்டுக்கு வந்து உள்ளே வந்து அமர்ந்து அவருக்கு கட்டில் எல்லாம் வைத்து படுக்கை போட்டு வைத்திருக்கிறாள் என்பேர்த்தி. அதுக்கு உணவு வைத்தவுடன் அதிலே வந்து அது உறங்கிக் கொண்டெல்லாம் செல்லுகின்றது ஐயா. இவ்வளவு தூரம் மிருகங்களோடு பழகும் போதுதான் தெய்வ செயல் திரைப்படத்திலே பழகும் வகையில் பழகி பார்த்தால் மிருகம் கூட மனித தெய்வம் என்று ஒரு பாடல் இருக்கின்றது இல்லையா, தெய்வ செயல் என்ற ஒரு திரைப்படத்தில். அப்பொழுது பார்த்தா அப்படி அணிலோடு அவ குறவாள், அப்படி பல நான் கூட பல பிராணிகளை வளர்த்திருக்கின்றேன். இங்கேயும் நாங்கள் கோடை காலத்தில் வெளியே அவர்களுக்குரிய தானியங்கள் தண்ணீர்கள் வைத்து விடுவோம். அழகாக அவை வந்து ஒன்று ஒன்று கொத்தி கலைத்து விளையாடி பறந்து எல்லாம் செய்த என்னோட மகள் மீரா பார்த்து சந்தோஷப்படுவார். அதிகாலை எழுந்தினுடன் அதைத்தான் ஓடிவை பார்ப்பார், எத்தனை பறவைகள் வந்திருக்கின்ற வந்தோடனே என்ன தட்டியில் பாப்பா மணிப்புறா வந்திருக்கின்றது, அந்த கருத்தக்குருவி வந்திருக்கின்றது, முயல் கூட வந்திருந்து உணவு அறந்து விட்டு போகும் ஐயா, பயம் இல்லை இங்கு. அது என்னவென்றால் ஜீவகாருண்யம் நிறைய உண்டு. அதே நேரத்தில் ஜீவன்களை அழிக்கின்ற நாசகாரர்களும் இருக்கின்றார்கள் உலகம் பூராவும், ஆனால் அவர்கள் குறைவு, ஜீவகாருண்யம் உள்ளவர்கள் அநேகம். அதனால் தான் ஓரளவு இந்த நாட்டிலே மக்கள் நாங்கள் வாழ காலம் இருக்கின்றது, இந்த நாடு பிழைக்கின்றது. நல்லது.
1: அதே போல ஒரு எங்க வீட்டுல ஒரு சேவல் ரொம்ப ரொம்ப பழகக்கூடிய ஒரு சேவல் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு சேவல் இருந்து அது இறந்து போச்சு, இப்போ ஒரு சேவல் இருக்கு. அது ஏன்னா அது லைஃப் உள்ள அது ஒரு 5 ஆண்டுகள் இருக்கும், அது வரைக்கும் அது இருக்கலாம், அது என் கூட இருக்கும்னு சொல்லிட்டு அதை நாங்கள் விட்டுட்டோம்.
0: அதே போன்று எங்களோட வருவார் கேரளா பாலக்காட்டிலிருந்து மயில்சாமி அவர்கள். அவர்கள் நீண்ட காலமாக கணவனும் மனைவியும் பிள்ளை போல ஒரு சேவலை வளர்த்திருக்கின்றார்கள். குடும்பத்துக்கே பெரிய சோகம் ஆகினார்கள், காரணம் பாசம்.
1: ஆமா, அதே போலதான் நாங்க இதுக்கு முன்னாடி இருந்த சேவல போட்டோ வச்சிருக்கோம், அதை போய் பெருசா பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வந்து வீட்டுல வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே அதே குணாதிசயத்தோடு இப்போ ஒரு சேவல் இருக்கு எங்க வீட்டுல.
0: அதே போன்று பாருங்கள், இந்த என்ன இந்த சவாரி செய்கிற மாடுகள், காளை மாடு என்ன என்ன சொல்றது, நாங்கள் அந்த சவாரியை காளை அடக்குவது ஜல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டுக்காக வளர்க்கப்படுகிற காளைகள் ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அதிகமாக அடக்கமாகவும் பணிவாகவும் இருக்கின்றன. காரணம் தாய்மை, தாய்மை தான் அதுக்கு காரணம்.
1: உண்மையிலே அனைத்து அனைத்து விலங்குகளும் அவங்க அவங்க கிட்டதான்.
0: ஆமாம், தாய்மை, தாய்மைக்கு கிடாக எதுவுமே இல்லை. சிறப்பு சரி என்று நல்ல நீங்கள் இந்த பாடலை கேட்பீர்கள். நாங்கள் இப்படி பேசிக்கொண்டோம், இதிலே நீங்கள் யாருக்காக எதுக்காக அப்படியாது என்ன பாடல் கேட்டாலும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்ய போன்றது. என்ன பாடலை
1: பார்த்தீங்கன்னா, பறவைகள், பறவைகளை பற்றி பாடல் கேட்கலாம். இப்போ கால்நடை சொன்னீங்க, அதை அவங்கள பற்றியும் பாடல்களை கேட்கலாம்.
0: ஜீவகாருண்யம்
1: அப்படி. ஆமாம், அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுக்கார வேளன் திரைப்படத்தில் சத்தியம் நீயே தர்மத்தாய் அந்த படல நிகழ்ச்சி பொருத்தமாக இருக்கும்.
0: சத்தியம் நீயே தர்மத்தாயே, அருமையான பாடல அந்த பாடல தர்மத்தாயே. இதெல்லாம் இனிமேல் எங்கே கிடைக்க போகின்றது, வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. ஒவ்வொரு பாடலிலும் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு பாடங்களாகத்தான் அந்த பாடல்கள் இருக்கின்றன. சிறப்பு சிரவணன் இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். வாழ்த்துக்கள், நல்ல நல்ல பாடல்கள் நேய நேரத்தில் எல்லாம் பதிகிறீர்கள். சிறப்பு உங்களுக்கு, தொடர்வோம், மீண்டும் சந்திப்போம். நன்றி,
1: நன்றி,
0: நன்றி சிரவணா. நல்ல சந்தர்ப்பம், நல்ல விவரங்களை தந்தீர்கள். இப்பொழுது அடுத்த உறவாக யார் வரப்போகின்ற, 4-5 பேர் ஒரே நேரத்தில் அழைச்சிருக்கின்றீர்கள், யாருடைய அழைப்பு வரப்போகின்றது என்று பார்ப்போம். எங்கே பார்ப்போம் அழைக்க வேண்டும். இப்பொழுது கஸ்தூரி முனை முயற்சிக்கின்றார். மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே உனக்காக நான் நிகழ்வில் இணைந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையில் இப்பொழுது தேவா, நாகப்பன், கஸ்தூரி மூவரும் ஒரே நேரத்தில் இணைய முயற்சிக்கின்றீர்கள். எந்த அலைவரிசை சரியாக இருந்து எங்களோட தொடர்கின்றது என்று பார்ப்போம். எங்கே பார்ப்போம், யார் வருவார் இந்த அழைப்பினிலே? வந்துவிட்டார் நாகப்பன் அவர்கள் தான் கிடைச்சிருக்கு. வணக்கம், வணக்கம் நாகப்பன், வணக்கம். தானாக வந்த சந்தனம் அல்லவா, எப்படி இருக்கின்றீர்கள்?
2: வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: நன்றி, நன்றி. உங்களுக்கு இரவு நேர வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். இணைந்திடுவோம், வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக, வளமாக, மகிழ்வாக, நல்லவனுக்கு நல்லவனாக,
0: நல்லவனுக்கு நல்லவனாக, வல்லவனுக்கு வல்லவனாக இருக்கின்றீர்கள், அப்படித்தானே? ஆம்,
2: வைத்துக் கொள்ளலாம்.
0: இந்த உலகில் ஒருவருக்கு இன்னொருவர் சளைத்தவர்கள், ஒவ்வொருத்தரிலையும் தனித்துவம் திறமை உண்டு, அதை கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வருவது அவர்கள் கடமை. சரி, இந்த வழியில நீங்கள் கோவை மாநகரம் காலநிலை சிறப்பாக இருக்கும் என்றுதான் நின்றுகிறேன். எப்படி இருக்கின்றது வெப்பம் பகல் இருந்தது?
2: வெயில் தான் ஐயா, ஆனாலும் பரவாயில்ல.
0: மாலை நேரம் என்றவுடன் குளிர்ந்துவிடும் இல்லையா? பேசிக்கொண்டு செய்கின்றார்கள். செல்வதிலே பார்த்தா ஏதோ ஒன்றுக்காக ஒன்று, வாழ்க்கையிலே ஒன்றுக்காக ஒன்று இருக்கின்றது என்பது தெரிகின்றது போல் தெரிகின்றது.
2: சொல்லும் போது கூட சொன்னார் அவங்க கிராமத்துல எல்லாம். எங்க பகுதியிலே பாத்தீங்கன்னா, நகரப்பகுதியில இப்ப நாங்கெல்லாம் காலையில நேரம் நடைபயிற்சிக்கு செல்வோம் பூங்காக்கு. போயிட்டு போய் தேநீர் அருந்துறதுக்காக போய் உட்கார்ந்துருப்போம். ஆவின் பால் பூத்து, அதாவது ஆவின்
0: கடையிலையா, வியாபார நிலையத்தில்
2: உட்கார்ந்துருக்கும் போது பாத்தீங்கன்னா, தினசரி காலையில அந்த நேரத்துல அந்த ஆவின் வியாபாரம் பண்றாருங்களா டீ மாஸ்டர், அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பால் வந்து மேல ஆடைப்பட்டு கிடக்கும், இந்த ஆடையை எடுத்து எடுத்து ஒரு டம்ளர்ல கரெக்டா சேர்த்து வச்சிருப்பாரு. நாங்க போற நேரம் பாத்தீங்கன்னா, அந்த சரியா அந்த நேரத்துக்கு ஒரு 2-3 காக்கா வருது, ஒரு 4-5 காக்கா கரெக்டா வச்சுறாங்க, அவர்கிட்ட வந்து கரெக்டா வாங்கிட்டு போகுது. பார்க்க ரொம்ப அசிங்கமா இருக்கு.
0: ஆடைதானே முக்கிய மோர் தயிராக்குவதற்கு, அவர் எடுத்து விடுவார் அதை.
2: அவரு எடுத்து காக்காவுக்கு போடுறாரு, அவரு சொல்லுவாங்க. ஆனா இந்த இதுல பாக்கும் போது கையில வந்து வாங்கிட்டு போற கண்டிஷன்ல இருக்குது, அந்த அளவுக்கு அவர்கிட்ட பழகி இருக்குது. அந்த
0: அது பாரதியார் அந்த எத்தி திருவிடி காக்க அதற்கு இறக்கப்பட வேண்டும் கூறுன்னா அது வந்து அது வந்து கை நீட்டி பணிவாக வாங்க தெரியாது, பயத்தோட சந்திரமாக பறிச்சு கொண்டு ஓடிவிடும், அதுதான் கொத்தி கொண்டு ஓடிவிடும்.
2: எடுக்கும் போதே பார்த்தா பயத்தோட எடுக்கும்,
0: அது தனக்கு பயந்து எங்கே சரவணனுடைய மனைவியார் அதுக்கு உணவு கொடுக்கின்றார், உடனே அதை கொத்தி எடுக்கிறது, அங்கும் இங்கும் பார்த்து சிந்திச்சு தான் எடுக்கின்றது. துரோகம் அது பறவைகள் பேச முடியாது, அவர்கள் வருவார்கள் இவருக்கும் தெரியும், அதற்காக இவர் எடுத்து வைத்திருக்கின்றாரே அந்த மனப்பான்மை.
2: அதே நேரத்துக்கு வருது தினசரி நேரத்துக்கு
0: நடைபயிற்சி செய்ய அவன் பறவை பயிற்சி பறந்து பயிற்சி செய்கின்றது. அதற்கு இடம் தெரியுது தானே, எந்த தூரம் போனாலும் இங்கே வர வேண்டும் என்று அதற்கு தெரிகின்றது. அதுல எத்தனையோ கடைகள் உண்டு, அதுல இந்த கடையில அசரி ஆவின் பால் என்று கூறுகிறது, அது பசுப்பால், உண்மையான பசுப்பால் தானே எங்க தருகின்றார்கள் என்ன?
2: அது செயற்கை பால், அதாவது பசும்பால் ஒரு 40% இருக்கும்.
0: ஓ,
2: வெண்ணி எடுத்த பாலெல்லாம் அதெல்லாம் சேர்ந்து கொழுப்பு அதுக்கான ஃபேட் 10% எல்லாம் போட்டு கொடுப்பாங்க, அதுதான் டவுன்ல கிடைக்கும்.
0: நேற்று ஒரு தொழிற்சாலையை காட்டி இருந்தார்கள் யூ வலைத்தளத்திலே, இந்த குழந்தை பிள்ளைகளுக்கான பால் மா தயாரிக்கும் கொம்பனியிலே அந்த தொழிற்சாலையிலே அந்த மாவு அந்த கூறுங்கள்
2: வெளிநாட்டுல தானே அதெல்லாம் இருக்கும்.
0: ஏன் நம்ம நாட்டில வெளிநாட்டுக்காரன் தானே உள்நாட்டிலயும் அந்த கம்பெனி அமைக்கிறான், தொழிற்சாலை அமைக்கிறான். எத்தனை வெளிநாட்டு தொழிற்சாலைகள் எங்கள் உள்நாடுகளிலே அமைந்திருக்கின்றன. அன்று இல்லை, அன்று இருந்த அரசாங்கம் வெளிநாட்டு இறக்குமதியை நிறுத்தி வைத்தது, தங்கள் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கியது, பணங்கள் அங்கே நின்றது. இப்பொழுது வெளிநாட்டுக்காரர் என்ன புதுமையை காண்றானோ அதை கொண்டு வந்து போடணும், கான்ட்ராக்டில் சைன் பண்ணேக்க பணத்தை வாங்கினு விட்டு விடுறானே. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த எலும்பு, மிருகங்களின் எலும்பு இருக்கின்றது அல்லவா, குறிப்பிட்ட எலும்பு, அதிலே கால்சியம் நிறைய இருக்கு என்று அதை அரைத்து அதை தூளாக்கி அதை பாலாக்கி வைக்கின்றார்கள் ஐயா குழந்தைகள். அதிலிருந்து அவ்வளவு என்று பாருங்கள், அது ஆவின் பால் என்று கூறுகிறார்கள், ஆவின் பால் என்று கூறுகிறார்கள். அதுக்குள்ள என்னென்ன கலப்புகள் இருக்கோ தெரியல. ஏனென்றால் இந்தியாவிலே தானே இந்தியாவிலே தானே கண்டுபிடித்தார்கள் பாலுக்குள்ளே சபர்காரத்துக்கு மூலப்பொருளை போட்டு
2: செய்து
0: மாற்றான் என்ற திரைப்படம் அதுதானே, அப்படியே அத்தன் இருக்க மாற்றான் இல்லையா கலப்படம். சிறப்பு உங்களுடைய பாடல், நீங்கள் அனுப்பிய பாடல் நான் எடுத்து சோயா, அது 20ஆம் நூற்றாண்டின் அதிசய பயிர் என்று சோவா சோயா என்ற பயிரை கண்டுபிடித்த அந்த சோயாவிலிருந்து பால் மட்டுமில்ல பலவிதமான பொருட்களை கண்டுபிடிச்சிருக்கேன். சிங்கப்பூர்ல நான் 1980 அங்க வாழ்ந்த காலத்திலே அங்கே கடைகளில் சோயா பாலுக்கு சரியான மதிப்பு, ஒரு ஒரு பிளாஸ்டிக் பையில நூல் போட்டிருப்பார்கள், அதுக்குள்ள ஊற்றி தருவார்கள், கையில பிடிச்சு கொண்டு குடிச்சு குடிச்சு போகலாம் ஐயா சோயா பால். அதப்போ வந்து அது வந்து அந்த தானியத்தில் அந்த தாவரத்திலிருந்து இப்போ சோயா மீட் என்று ஒரு விதமான இது செய்தி இருக்கின்ற இந்தியாவிலும் இருக்கின்றது. அது வந்து இறைச்சி இறைச்சி போன்று இருக்கும் சாப்பிடும் பொழுது, அதுக்குரிய இறைச்சி போடக்கூடிய சரக்கு தூள்கள் எல்லாம் போட்டு செய்து விட்டால் இறைச்சி கறி மாதிரி இருக்கும். எத்தனையோ சைவ உணவாளர்கள் அந்த சோயா மீட்டை சமைக்கின்றார்கள். அது சோயா தான், அது மீட் அல்ல, ஆனால் பெயர் சோயா மீட். சோயா ஒரு சோயா வந்து 20ஆம் நூற்றாண்டில் வந்த ஒரு அதிசயமான பயிர், சீனர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. சிறப்பு
2: முதல்ல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன அந்த பால் மாவு பாக்கெட் எல்லாம் வெளிநாட்டுலதான் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க.
0: ஆமா,
2: இப்ப வந்து இந்தியாவில
0: ஐயா
2: கதை பாத்தீங்கன்னா இப்ப நிறைய தொழில் வந்து வெளிநாட்டுல இருக்கிறத புறம் கொண்டு வந்து நம்ம உள்நாட்டிலே கொண்டு வந்துட்டாங்க. அதை வந்து மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டத்துல கொண்டு வர்றாங்க.
0: இந்தியா தானே, இந்தியாவிலே தானே
2: தயாரிக்கப்படுது, அதுல வாசகத்துல போடுவாங்க. ஆனா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய திட்டம் வந்து மேக் இன் இந்தியா,
0: இந்தியாவிலே மேக் பண்ணுங்கள், மூலப்பொருள் இங்கே ஊக்கப்படுத்துறாங்க, மூலப்பொருள் இங்க இருக்கிறது இங்கே மேக் பண்ணுங்கன்னா அவர்கள் தங்களோட இன்கிரீடியன்ஸை போட்டு தங்களோட உள்ளடக்கங்களை போட்டு செய்து கொண்டு
2: தயாரிக்கக்கூடியதுன்னு சொல்றதுக்காக.
0: ஆனா தயாரிப்பு அதை கொடுத்த அந்த அரசாங்கங்கள் தயாரிப்பினால் மக்களுக்கு நன்மை உண்டா தீமை உண்டா ஆரோக்கியம் உண்டா என்பதை கவனிக்கவில்லை. அதற்காகத்தான் அவர்கள் பணங்களை மேலதிகமாக கொடுத்து இவர்கள் வாயை அடைத்து விடுகிறார்கள். அதிலும் வந்து மத்திய நாடுகள் அதாவது வந்து எங்களுடைய ஆசிய நாடுகளில் தான் கலப்படம் தலை தூக்கி ஆடுகின்றது, எல்லாம் கலப்படம்.
2: இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேங்க, எனக்கு முக்கியமா கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க வந்து இங்க இருக்கக்கூடியது வந்து இந்த ராஜ்ய சர்க்கார் கேந்திரிய சர்க்கார் எல்லாம் இங்க இருக்குது, அது மாதிரி உங்களுடைய நாட்டிலையும் இருக்குதா?
0: ஆமா, இங்கே மாநில அரசு இருக்கின்றது, மத்திய அரசு இருக்கின்றது.
2: ஓ, இரண்டு வகையான அரசு அங்கேயும் செயல்படுது.
0: ரெண்டு வகையும் மக்களுக்காக செயல்படுது. மாநில அரசு பிளவுவிட்டால் உடனே மத்திய அரசு தலையிடும், மக்களுக்கு துன்பம். இங்கே உள்ள அரசியல் வந்து தங்களுக்காக இல்லை, அங்கே தங்களுக்காகத்தான் இந்த மாநிலம் ஜாட்சியம் மாவட்டம் பட்டம் சீட்டம் இல்லை, இங்கே அப்படி இல்லை. மாநில அரசோ மத்திய அரசோ மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், சமதர்மமாக செய்ய வேண்டும். பிளவுவிட்டால் உடனே கண்டிக்குங்கள், உடனே
2: கண்டிக்கும்.
0: மாநில அரசு மக்களுக்கு பிழையான வழியில போனா உடனே.
2: அப்ப இரண்டு ஒரே கட்சி தான் ஆட்சி நடத்த?
0: இல்லை இல்லை, மாற்று கட்சிகள் இருக்கின்றது, மாற்று கட்சிகள் இருக்கின்றது. இப்பொழுது ஆளுங்கட்சி
2: அந்த மாதிரி இருக்கும்போது, அந்த மாதிரி இருக்கும்போது திட்டங்கள் வந்து எந்த மாதிரி செயல்படும்
0: என்னென்றால் கூறுகிறேன். இப்பொழுது இருக்கிற ஆளுங்கட்சி, நாங்கள் இருக்கிற மாநிலத்தில் மாநில கட்சி போரு, ஆளுங்கட்சி அதாவது அரசியல் மத்திய அரசு கட்சி போர் அரசாங்கம் போரு. ஆனால் அந்த இரண்டு அரசாங்கம் மக்களின் நன்மை கருதித்தான் செய்கின்றது. அந்த எங்களுடைய மாநில அரசு எங்களுக்கு பாதகம் செய்யுமாகண்டா உடனே மத்திய அரசு உடனே தலையிடும், ஏனைய அரசுகளும் சேர்ந்து வேற தட்டி வச்சுடும், இவர் உடனே தானாக விலகி போயிடுவார். அங்கே மத்திய அரசு பிழைவிட்டால் கூட மத்திய அரசை கண்டிக்கும் உரிமை மாநில அரசுக்கு இருக்கின்றது, எடுத்துக்காட்டி உடனே எடுத்துக்காட்டி சொல்லிவிடும். இங்கே அந்த போராட்டம் கொடிபிடிப்பு உண்ணாவிரதம் சத்தியாகிரகங்கள் இல்லை, அது தேவையில்லை. மக்களுக்கு அந்த தொல்லை இல்லை, கேளுங்க நான் பேசின அப்புறம் பேசுங்க. இங்கே மக்களுக்கு அந்த தொழில் அங்கே அப்படி இல்லை, மக்கள் அடக்கப்பட்டு வாய்க்கு பூட்டு போடப்பட்டு வச்சிருக்காரு. ஏன்னா மக்கள் கையை நீட்டி மானியத்தை பெற்று விட்டார்கள், டிவி என்றும் டெலிபோன் என்றும் காசு என்றும் உத்தியோகம் என்றும் வாங்கிவிட்டார்கள். அதனால் இவர்கள் பேச முடியாது. இங்கே அப்படி இல்லை. இந்த மாநிலத்தில் இது வேறு ஒரு கட்சியினுடைய தலைவர் மாநில தலைவராக இருக்கின்றார். எங்கள் அருகிலே உள்ள மாநிலத்தில் இன்னொரு கட்சி தலைவர் மாநிலமாக இருக்கின்றார். இங்கே உள்ள சட்டம் அங்கே உள்ள சட்டம் பொதுவான சட்டமாக இருக்கும். மக்களுக்கு இலவசம் என்று ஒன்று வந்து அது இல்லை, இங்கே இலவசம் என்பதில்லை, எல்லோருக்கும் மானியம் இருக்கின்றது, அந்தந்த நேரத்தில் அது வழங்கப்படும். அடுத்தது எங்களுக்கு எங்களுடைய வயது வந்து நாங்கள் ஓய்வு பெற்றால் என்ன இல்லை, எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, எனக்கு வேலை வேண்டும் என்றாலும் எங்களுடைய அரசாங்கம் செய்த விட மத்திய அரசாங்கம் உடனடியாக தலையிடும், உடனே அதுக்கு நியாயம் வழங்கப்படும். இங்கே அப்படி இல்லை. எங்களுடைய நாட்டு அரசாங்கம் மாநில அரசாங்கம் பேரு மத்திய அரசாங்கம் பேர் பண்ணால் இரண்டு அரசாங்கம் எதிரெதிர் கட்சியாக இருந்தாலும் மக்கள் நன்மை கருதித்தான் செய்வார்கள், இல்லைன்னா மக்களே தூக்கிவிடுவார். எங்கள் நாட்டில் அந்த தைரியம் இல்லை, அப்படி நாங்கள் ஒப்பிடுவதே தவறு. இந்திய நாடு, இலங்கை நாடு, பாகிஸ்தான், பங்களாதேஷில் இருக்கிற அரசியல் சட்டம் இதே போன்று இல்லவே இல்லை. ஏனென்றால் அது வெளியே இருந்து பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரிகின்றது ஐயா. தனி மனித சுதந்திரம் என்றது இங்கே தான் பேணப்படுகின்றது. மிகவும் திடகாத்திரமான தனி மனித சுதந்திரம் மிகவும் திடகாத்திரமானது. சட்டத்தின் கண்ணே யாவரும் சமமே என்றது இங்கே தான் அது இருக்கின்றது. இந்த ஊழல்கள் லஞ்சங்கள் எல்லாம் இங்கே இல்லை, இங்கே இல்லை, அவ்வளவு கட்டுப்பாடான. அதே போன்று சிங்கப்பூர்
2: ஒரு தெரியாம இருக்கு,
0: இங்கயா இல்லை அப்படி இல்லை ஐயா.
2: மேல்மட்டத்திலும்
0: இல்லை, கீழ்மட்டத்திலும் தப்பாக நினைத்துக் கொண்டு விட்டீர்கள். மேல்மட்டத்திலும் இல்லை, கீழ்மட்டத்திலும் இல்லை, இருக்கவே இருக்க முடியாது. இந்த அரசியல் அமைப்பு அப்படியானது ஐயா. 130 நாட்டு மக்கள் வாழுகின்ற நாடு, சகோதரமாக தான் வாழுகிறார். எங்கள் நாட்டை போல கொஞ்சம் பேர் இருந்தோன்னு எத்தனை அட்டகாசம் பண்ணுகிறார்கள். அந்த நாடு அங்க அந்த நாட்டை அரசியல், அந்த அரசியல் அது சாக்கடை கிடையாது. அரசியலை
2: ஜனத்தொகை 10 கோடி
0: இருந்தாலும் சட்டம் சட்டம் தான், நியாயம் நியாயம் தான். இல்ல எங்கள் நாடுகளே அது இல்லை. நான் பிறந்த நாடும் நீங்கள் பிறந்த நாடுகளும் அது இல்லை ஐயா. ஏனென்றால் நான் வாங்காது விட்டால் நம் முன்னோர் பக்கத்தில் உள்ளவர்கள் வாங்கி அவர்களிடம் பிழைக்கிறார்கள், அவர்களை நம்பி வாழ்கிறார்கள். அதனால் அவர் ஒன்னு சும்மாவா வாக்கு போட்டார், நான் தந்ததானே வந்து ரெண்டு திமிர் பேசுகிறார்கள். சட்டத்துக்கு அடங்கி போகிறார், சட்டத்தின் சரியான சட்டம் வரைக்கும் அதை ஏற்று அதன்படி நடக்கின்றார். பொய் களவு செய்ய முடியாது. இந்தியாவில ஒரு சட்டம் வந்தால் அதுக்கு எங்கே ஓட்டை இருக்குன்னு அதுக்குள்ளாரே சென்று தில்லுமில்லு பண்ண, அதை இங்கேயும் இப்ப தில்லுமில்லு பண்ண மட்டும் ஆயிரக்கணக்கான இந்திய மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், இருங்கள் இருங்கள், அமைதியா இருங்க. இங்கே வந்து இப்பொழுது தார்மீக ரீதியாக பாவம் பார்த்து இரக்கம் பார்த்து இந்திய மக்களும் பெற வேண்டும், இங்கே படிக்கட்டும் என்று அனுபவம் விசாவை கொடுத்த உடனே வாருங்கள் என்ற உடனே அவர்கள் தில்லுமில்லு வந்து பொய் சான்றிதழை காட்டி இங்கே வந்து இனி இல்லை என்ற அநாகரிகமான முறையிலே வளர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் விலங்கு போட்டு இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு அது தெரியாது. ஏனென்றால் உங்கள் அரசாங்கம், உங்கள் அரசாங்க ஊடகங்கள் அதை மூடி மறைக்கும் திட்ட தெளிவாக. நான் உதாரணத்தோட எத்தனை பேர் அதாவது வந்து விலங்கிட்டு ஒரு ஒரு விமானத்திலே இந்த வீரர்களை அனுப்புகிற விமானம், பொதுமக்கள் அனுப்புகிற விமானம் இல்லை, இந்த படை வீரர்களை அனுப்புகிற விமானத்தில் சீட்டு கூட இல்லாத விமானத்தில் அடைஞ்சு அனுப்பி விட்டார்கள் ஒரு தடவை. அதே மாதிரி தான் ட்ரம்ப்பும் அனுப்பினார் கொஞ்சம் பேர். ஏன்னா இவர்கள் வந்து செய்கிற தில்லுமில்லு, இவர்கள் சென்ற இடமெல்லாம் ஒரு ஒரு புற்றுநோயை ஏற்படுத்துகின்றார்கள். இந்த ஊழல், லஞ்சம், கொடிய செயல்களை செய்து இங்கே அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள். நான் வெக்கம் இல்லாமல் கூறுகிறேன். எங்களை பார்த்து கூட அவர்கள் எங்களை முந்தி ஸ்ரீலங்கன் பாகிஸ்தான் என்றெல்லாம் ஒரு பிரிவே பார்க்க மாட்டார்கள். இப்பொழுது எல்லோரும் எல்லா ஆசிய நாட்டு மக்களுக்கான யூ ஆர் இந்தியன் கோ பேக்னு தான் சொல்லுகிறார்கள். காரணம் இவர்கள் செய்கிற அசிங்கங்கள், அருவறுப்புகள் அங்கு நடப்பதை இங்கேயும் கொண்டு வந்து செய்ய பார்க்கின்றார்கள். அதுக்குள்ள நியாயம் வேற, பாதாட்டம் வேற. நம்ம பாவத்துக்கு அங்கின பண்டிகையை பல்லுக்கு பதம் பார்த்ததோட இந்த அரசாங்கங்களுக்கு அனுசாபம் பார்த்து செய்ததை அவர்கள் தங்களுக்கு கையுக்கை வச்சுக்கொண்டு இப்படியான அட்டகாசத்தை செய்கின்றார்கள். அட்டகாசத்தை செய்கிறார்கள். நாளாந்தம் நாளாந்தம் எத்தனை இந்திய பெண்மணிகள் படிக்க வந்த பிள்ளைகள் எல்லாம் தற்கொலை செய்து கொண்டு போகின்றார்கள். வடநாட்டை சேர்ந்தவர்கள், இங்கே உள்ள வடநாட்டு இந்தியர்கள் அவர்களை வரவழைத்த போது அவர்களுக்கு இதெல்லாம் கொடுத்து விட்டு சலுகைகளை கொடுத்து அவர்களை பாழாக்கி விடுகிறார்கள். கடைசியில் ஒன்றும் செய்ய முடியாமல் தற்கொலை செய்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத உண்மைகள், நாங்கள் இதில் சொல்லக்கூடாது. இருப்பினும் நான் சொல்லுகிறேன், என்ன இது வெளிவந்த உண்மைகள். இதை கேட்கும் பொழுது வெட்கம் தான், வெட்கி தலை குனிக்க வேண்டும். அதனால் இந்திய நாடோ, இலங்கை நாடோ, பாகிஸ்தானோடோ, பங்களாதேஷ் நாடோ உள்ள எங்களோட மத்திய அந்த நாடு ஆசிய நாடுகளில் உள்ள அரசியல் நிறையும் வாழ்க்கை முறையும் அரசியல்வாதிகளும் பொதுமக்களுடைய பண்புகளையும் இங்கே ஒப்பிட முடியாது.
2: இப்ப திரும்புது, இப்ப இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்
0: எப்படி திரும்பினாலும் ஐயா, உளுத்தனையும் தாசியையும் ஒரு தடவையும் மாற்ற முடியாது. ஒரு பக்கம் உளுத்தத்தை ஒழிக்க விட இன்னொரு உளுத்தத்தனம் பெருசாக ஒழிக்கணும் ஐயா. அங்கே மரணம் கொலைக்கு கொள்ளைக்கு பஞ்சமா பாதகத்துக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் அதையெல்லாம் செய்வார்கள் துணிந்து. அது பழக்கப்பட்டு விட்டது,
2: தெரியும்,
0: அது புரியோடி விட்டது. ஆனால் அதுக்கு காலம் எடுக்கும். அப்படி ஒன்று வந்தால் வரவேற்கத்தக்கது, காலம். அதை தான் இன்று இலங்கையில் செய்கிறார்கள். முதலில் அவர்களுடைய ஒழித்து கொண்டு வருவதெல்லாம் அப்படி போகுது. ஆனால் இது காலம், இது காலம் காணாது அவர்களுக்கு. அரசியல் காலம் போதாது. அவர்கள் 5 வருடத்துக்குள் செய்து முடியாது. ஒரு 10-15 வருடம் அவர்கள் ஆண்டால்தான் இப்படியான சட்டத்தை நிலைநிறுத்த முடியும். அதற்கு அவனுக்கு இலங்கையனே இலங்கையனை எதிர்க்கிற வகையில் தான் எதிர்கட்சி அமைந்திருக்கிறது. அவனுக்கு நல்ல திட்டத்தை கொடுத்தால் எதிர்கட்சி என்ன செய்கிறது? மக்களுக்கு நன்மை பயக்கிறது என்று தெரிந்தாலும் தான் வாதாட வேண்டும் என்று வாதாடி பொய்யானவர்களை கொடுக்குற அதுதான் நடக்குது அங்கே. யோசிச்சு பாருங்கள், தார்மீகத்தோடு யாரும் வாழவில்லை அங்கே. இது நாங்கள் எங்கோ போகின்றோம். அதனால் நீங்கள் இப்போ உங்களுக்காக நான், உனக்காக நான் நிகழ்வு இதை பொறுத்து மற்றொரு விடயத்தில் காலை வைத்து விட்டேன். நீங்கள் வினாவை தந்து விட்டீர்கள், நானும் விடைகளை தந்து விட்டேன். புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். இப்பொழுது பாருங்கள், இதையெல்லாம் யாருக்காக நாங்கள் பேசுகிறோம்? மக்களுக்காகத்தான் பேசுகிறோம். புரிகிறதா? வாதாடுவதற்காக நாங்கள் பேசவில்லை. ஆனால் நீ தயவு செய்து ஒப்பீடு செய்யும் பொழுது, சரியாக ஒப்பீடு செய்யணும். ஊடகங்கள் சொல்வது எல்லாவற்றையும் எண்ணாதீர்கள், நம்பாதீர்கள். ஊடகங்கள் இன்று ஊடக தர்மத்தை மீறி வெள்ளை பேப்பரும் பேனாம் இருந்தால் அதுவும் தேவையில்லை. இப்போ ஒரு விரலால் தொட்டுவிட்டால் எந்த செய்தியும் அனுப்பலாம். அறிய கிடக்கின்றது, தெரிய கிடக்கின்றது, இப்படி கூறுகின்றார்கள் என்று இடையிலே ஒரு வரியை போட்டு விடுவார்கள். அவர்கள் கூறுவதை இப்படியெல்லாம் கூட உங்களுக்கு மூளைச்சலவை செய்கின்றார்கள்.
2: தப்பித்துக் கொள்வதற்காக.
0: ஆமாம், அது இப்போ எல்லா செய்தியும் உண்மையான செய்தி அல்ல. இப்போ நான் கூறிய செய்திகளை உங்களுக்கு எட்டியதா? இல்லவே இல்லை. இதை அங்கே தரமாட்டார்கள், அங்கே தரமாட்டார்கள். கேள்விப்படல. உலக செய்தி, அதனால் தமிழ்நாட்டு செய்தியை மட்டுமல்ல உலக செய்திகளையும் கேட்டு பாருங்கள். இப்பொழுதுதான் எல்லா இதுலையும் கேட்கலாமே, கேளுங்கள். நன்றி. ஆனால் இவை எப்படி போனாலும் இயற்கை என்று ஒன்று இருக்கின்றது, இறைவன் ஒரு வந்திருக்கின்றான். இதுதான் கலியுகம் என்று கூறப்படுகின்றது. கலியுகம் பிறந்து விட்டது ஐயா. அன்று மகள் மஞ்சுளா ஒரு பாடலை கேட்டு, இந்த பாடல் நான் வசதி என்றால் உங்களுக்கு மீண்டும் போடுறேன். அதிலே அப்படியே இருக்கின்றது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முந்தி வந்த தச அவதாரம் என்ற திரைப்படம், இது முந்தைய நாள் கமலஹாசன் நடித்த தச அவதாரம் இல்லை. அது சொச்சுபி அது சும்மா ஏதோ எல்லாம் கதைகளை போட்டு எடுப்பார்கள். உண்மை தசாவதாரம் என்ற ஒரு படம் இருக்கின்றது. அதிலே அந்த பாடல், அன்று எழுதிய பாடகர்களும் அப்படியான ஆக்கள் சிறப்பு. இன்று நாங்கள் என்ன பாடலை கேட்போம் என்று நீங்கள் எண்ணுவீர்கள்? உங்களுக்கான பாடல் இங்கே இருக்கின்றது.
2: எதிர்பார்த்து வந்த படம் வந்து அது நீங்க கொடுத்துருங்க. நேத்து கேட்ட உடனே உங்கள்கிட்ட சிரிப்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டீங்க.
0: இல்ல, உங்கள் பாடல் நீங்கள் அனுப்பி வச்சிருக்க, அதை எடுத்து வைத்திருக்கேன். நீங்க
2: அது கேட்டீங்களா? ஏன் கேட்டீங்களா? அந்த பாட்டு நல்லா
0: உங்களுக்கு நல்லா இருக்கிறது, எல்லோருக்கும் நல்லா இருக்கும் என்று கேள்வியில் அதானே. இப்பொழுது எங்க சென்று விட்டது ஐயா, திரை உலகமும் இசை உலகமும். ஏதோ டப்படா டப்படா வந்து அடிக்கட்டும் சொல்ற வார்த்தையும் புரியாது, ஒன்றும் புரியாது. கேட்டுப்பட்டு நீங்க சொன்ன மாதிரி தூங்கும் போது இப்படி ஒரு தூங்குவோம்ன்ற மாதிரி வருகின்றது. சமுதாயத்துக்குள்ளே புரியோடக்கூடிய வகையிலும் சமுதாயத்தை சீர், ஏன்னா சமுதாய சீரோட்ட கண்ணோடு எழுதிய கவிஞர்கள் எல்லாம் காலமாகிவிட்டார்கள். இப்பொழுது இருப்பவர்கள் தங்களுக்கு தாங்கள் பணம் சேகரித்தது எப்படி எப்படி குறை சொல்லி எழுத வேண்டு, இப்போ இருக்கிற சமுதாயத்துக்கு எது விரும்புதோ அந்த அது அந்த அந்த வகையிலே ஒரு உபாதகத்துக்களைத்தான் கூறுகிறார்கள். ஜோடி போட்டு ஆடுவது, ஆடை குறைத்து ஆடுவது, துள்ளி துள்ளி ஆடுவதைத்தான் பாடலாக எழுதுகிறார்.
2: தூங்கும் போது ஒரு உற்சாகத்தோட தூங்க போலாமே.
0: எங்களுக்கு தூங்கும் போது கொஞ்சம் உற்சாகம் குறைந்து அமைதி இருந்தா தூக்கம் பெறும். உங்களுக்கு உற்சாகம் இருந்தா தான் தூக்கம் பெறும். இது உங்கள் விருப்பம், இது உங்கள் விருப்பம். அதான் தனிமை எனக்கு
2: என்னுடைய பாடலையா குமுதம் திரைப்படத்திலிருந்து என்னை விட்டு ஓடி போக முடியுமா?
0: அற்புதமான வரிகள் அல்லவா அந்த வரி. இது என்ன தகவலாக தருகின்றீர்களா, செய்தியாக தருகிறீர்களா, இல்லை பாடலை பிடித்ததா, ஒலி வரியை பிடித்ததா, இசையை பிடித்ததா, என்ன காரணம்? யாருக்காக இந்த பாடலை கேட்கறீங்க?
2: ஒரு நாளைக்கு வந்து முந்தா நாள் ரிலீஸ் ஆன பாட்டை கேட்கணும், இன்னொரு நாளைக்கு வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முந்தின பாட்டை
0: கேட்கணும். உனக்காக நான் என்ற வகையில இந்த பாடலை யாருக்காக கேட்கணும்? உங்களுக்காக கேட்கின்றீர்களா அல்லது வேறு யாருக்காக?
2: எனக்காக.
0: நீங்கள் ஒருவர் அன்பு வைத்து பழகிவிட்டால் உங்களை விட்டு அவர் ஓடி போக முடியாது என்றால் நீங்களும் அவர் ஓடி போக முடியாத வகையில் உங்கள் அன்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற உட்கருத்து அதுக்கு இருக்கின்றது. சிறப்பான பாடல், நல்ல பாடல் ஐயா அந்த பாடல். என்னை விட்டு ஓடி போக முடியும், பாடல், வரிகள், இசை, பாடியவர்கள், குரல்கள், என்ன ஐயா? திரைப்படத்தோடு பார்த்தாத்தான் இந்த பாடலினுடைய அருமை நன்றாக தெரியும். ஒரு தடவை பாருங்கள், பொறுமையோடு இந்த படம் பார்க்கறதுக்கு பொறுமை வேண்டும். பழைய பாடல் பழைய திரைப்படம் பார். சிறப்பான விடயத்தை அலங்க செலாவி தின்றோம். வாழ்த்துக்கள். இதை யாரையும் புண்படுத்துவதற்காக அல்ல, உண்மைகளை நாங்கள் எடுத்து உரைத்தோம். இது உலகத்துக்காக.
2: நீண்ட நேரம் ஆயிடுச்சு, மீண்டும் அடுத்த ஒரு
0: மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி நன்றி. தேவா வந்துவிட்டார். வணக்கம் தேவா. ஓம் நமசிவாய. வாருங்கள் தேவா.
3: ஓம் நமசிவாயா. நாச்சியார் கோயிலிருந்து ஆறு தேவா.
0: ஓம் நமசிவாய. நாச்சியார் கோயிலிருந்து ஓம் நமசிவாய என்று வந்து இணைந்து கொண்ட உங்களை நாங்களும் ஓம் நமசிவாய என்று கூறி வரவேற்றுக் கொண்டோம். நலமாக இருக்கின்றீர்களா? நன்றி நன்றி.
3: நலமோடும் வளமோடும் மகிழ்ச்சியோடும் ஐயா ஆசீர்வாதத்துடன் மீரம்மா குரல் ஒளியோடும் நல்லா இருக்கையா.
0: வாழ்த்துக்கள், சிறப்புகள், நன்மை நன்மை நன்மை. சரி, அங்க உங்களுடைய காலநிலை என்று உங்களுக்காக அந்த காலநிலை
3: கடுமையாக அமுக்கு அமுக்கு பெய்யுமாங்கல்ல அமுக்கு வெயில். ஆமா அமுக்கு வெயில்.
0: அது என்னன்னா வெயிலும் பெரிதாக
3: அதேதான் அதே மாதிரியா.
0: அதை இதை சொல்றது வெதுப்பகத்துக்குள்ளே ஒரு ரொட்டியை வெதுப்பு வைக்கும் பொழுது அமுக்கமாக உடம்பெல்லாம் எங்களுக்கும் அந்த நிலை இருக்கின்றதுதான். ஆனால் தோற்றவில்லை, இனிமேல் தோற்றாது, குறைந்து கொண்டு போகும்.
3: நல்லது
0: நல்லது. சரி, இன்று நீங்கள் என்ன பாடலை கேட்கலாம் என்று வந்தீர்கள்? எதற்காக கேட்க போகிறீர்கள் அந்த பாடலை?
3: பாடல் வந்தியா, சுராங்கனி சுராங்கனி சுராங்கனிக்க மாலுக்கு நவ்வா. அந்த பாடல் ஐயா கொஞ்சம் இவ்வளவு நாள் பேசிக்கிட்டதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த லஞ்சங்கிறது வந்து நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு 15 வருஷம் அவங்க இப்போ உள்ள ஆச்சு தமிழ்நாட்டுல.
0: ஆமா,
3: அதை சரி பண்றதுக்கு 15 வருஷம் ஆயிடும். நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா மக்களும் பொறுமையா 15 வருஷம் இருப்போம்னு இருக்காங்க. மக்கள் வந்து பொறுமையா இருக்காங்க. ஆனா ஆளுங்க எதிர்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்துக்கிட்டு படுத்துற பாடு பாவம். அந்த முதல்வர் பாவம், ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். நொந்து போறாங்க. ஆனா எல்லாம் சுரண்டி, மக்கள் காசு சுரண்டி சைக்கிள்ல போனவங்க பெரிய பெரிய காலேஜ் கட்டுறாங்க, பெரிய பெரிய பெரிய இதெல்லாம் கண்ணு கொஞ்சம் விட்டோம்னா கடலே வாங்கிடுவானுவோம். அந்த மாதிரி இருக்க நிலைமை நாட்டோட நிலைமை. ஆனா இப்ப புதிய வந்திருக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. அமுக்கு அமுக்கு அமுக்கு வெயில் மாதிரிதான் இருக்கு.
0: என்னவென்றால் ஐயா, மக்கள் புரிந்து கொள்வார்கள் அன்றும் இன்றும். என்றும் மக்கள் புரிந்து கொள்வார். அன்று ஒற்றை ஆட்சி அரசியல் காலத்தில் கூட அரசியல் சட்டங்களை மதித்து சட்டங்களை திருத்தி கொண்டு வந்த மக்களுக்காகத்தான் அவை ஏற்படப்பட்ட. அதை மக்கள்
3: மதித்தார்கள்,
0: மக்கள் மதித்தார்கள். இருங்கள், இன்று சட்டங்கள் நல்ல சட்டங்கள் வருகின்றது, மக்கள் மதிக்க முயல்கின்றார்கள். ஆனால் மக்களுடைய மதியை மூளை செலவை மற்றவர்கள் செய்கிறார்கள். மூளை செலவு எதிர்கட்சியில் இருப்ப ஒரு கட்சி ஒரு ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் மக்களுக்கு நன்மை செய்யத்தான் அது பாடுபடுகின்றது. அதே நேரம் அதை எதிர்கட்சியாக இருப்பவரும் நாங்களும் மக்களுக்கும் நன்மை செய்யத்தான் பாதாடுகிறோம் என்றார். அவர்கள் இருந்தபோது செய்தார்களா என்று இப்பொழுது மக்கள் கேட்க வெளிக்கிட்டார்கள். அப்படி வெளிக்கிட்டவரை கூட மூளை செலவை செய்கின்றார்கள். அந்த மூளை செலவைக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டியது மக்கள். அப்படி இருந்தார்கள் என்றால் நல்லாட்சியை பெற்றுக் கொள்ளலாம். அதை விட இவர்கள் தேவலோகத்திலிருந்து ஒருவர் வந்து குதித்து யமதேவன் வந்து ஆட்சி அமர்ந்தாலும் 5 வருஷம் காலம், யமன் வந்து ஆட்சி செய்தால் 5 வருஷம் போதாது ஐயா. 5 வருஷம் போதும்.
3: எல்லாரும் இந்த 5 வருஷம் இந்த பணத்தை சேர்த்தவனு அந்த பணத்தை அள்ளிட்டு போயிருந்தியா?
0: ஆட்டுக்காரன் அளவில்லை. அதே ஒன்று மக்களுக்கு துன்பம் வருகிறது, மாற்றான் அழுகின்றான். அவன் அதுக்காக தனக்கு அதுக்குள்ளே இருக்கின்றது என்பதை எண்ணித்தான் அழுகுகிறான். இப்பொழுது அவனால் சுரண்ட முடியவில்லை, அமுக்க முடியவில்லை. கொண்டு வந்து வைத்ததை எல்லாம் வெளியே கொண்டு போய் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கும். இலங்கை அரசாங்கத்திலே அப்படித்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எத்தனை கோடீஸ்வரர்கள்
3: போராட்டமே நடந்தது,
0: எத்தனை கோடீஸ்வரர்கள், எத்தனை அமைச்சர்கள் எல்லாரும் உள்ளே உள்ளே உள்ளே உள்ளே. காரணம் எல்லாருக்கும் சமம் சட்டம் என்று. இங்கும் வருவதற்கு அங்கே குறைந்த மக்கள் தொகை உள்ள ஒரு சின்ன நாடு இது. இந்த பெரிய நாடு ஐயா, ஒரு மாநிலத்தில் இல்லாட்டி அடுத்த மாநிலத்தில் சட்டத்தை கொண்டு காட்டி எதிர்கட்சியினர் இதை முறியடிக்க பார்ப்பார்கள். மக்கள் இது எல்லாவற்றுக்கும் மக்கள் கையில் தான் அதிகாரம் உண்டு. அதை துஷ்பிரயோகம் செய்யாமல் சரியாக உபயோகித்தால் நல்லாட்சி பெறலாம்.
3: ஆமாயா, நேத்தியே விவசாயத்துறை அமைச்சர் பெருமாள் எங்க பெருமாள்களுக்கு வந்திருந்தாரு.
0: ஆஹா,
3: சும்மா சர்வசாதாரணமா வேட்டையை கட்டிட்டு மந்திரிங்க எல்லாம் வந்தாங்கன்னு வச்சுங்க. இவரு வந்து பாக்குறான் என் பக்கத்து சாமி கும்பிட்டு இருக்காரு.
0: என்ன
3: அது அப்படின்ட்டு பாக்குறான், ஒரே ஒரு போலீஸ் தான் யா.
0: அவர் வந்து
3: போலீஸ் வண்டியில தான்.
0: இப்ப ஒரு பெரிய படித்து நீதிபதியாக பெரிய வைத்தியர்களாக வருபவர்களுக்கு நாங்கள் பக்கத்திலே மரியாதை கொடுத்து தான் செய்யணும். அவர்கள் படிப்பால் வந்தவர்கள், இவர்கள் மக்களுக்கு அந்த புள்ளடியால் வந்தவர்கள், புரியுறதா? அந்த புள்ளடி நல்ல புள்ளடியாக வந்தவர்கள், நல்லவர்கள் போட்ட புள்ளடியா, அவர் தாமாக மனமிறங்கி போட்ட புள்ளடியும் இல்ல, பணத்துக்காக போட்ட புள்ளடிகள். ஆனா இப்பொழுது அப்படி கொஞ்சம் மாறி வருகின்றது. நாகபரம் அதை சுட்டி காட்டினார். நானும் பார்க்கின்றேன் உலக செய்திகளை பார்க்கும் பொழுதெல்லாம். அதனால் தான் நான் கூறினேன், என்னுடைய அனுபவத்திலே 5 வருடம்
3: போதும். ஒரு 15 வருஷம் நீங்க சொன்ன வாக்கு பலிக்கையா, 15 வருஷம் பொறுமையா மக்கள் இருந்துட்டாங்க. இங்க வந்து நீங்க சொன்னீங்களா கனடா, அதை தாண்டி இங்க மக்கள் உண்மையா இருப்பாங்கயா.
0: நிச்சயமாக இங்க வந்து நாங்கள் எல்லாரும் இங்கே வந்து நாங்கள் வாழ்ந்த நாடுகளே பஞ்சம், பட்டினி, பசி, அதை விட பஞ்சமா பாதகங்கள் நிறைந்த ஊர்ல இருந்தா இங்கு வந்தோம். இங்கு வந்து பார்த்தா எவ்வளவு வித்தியாசமாக இருக்கு. அப்ப அதற்கேற்ற வகையில எங்களை மாற்றி கொண்டோம். நான் எங்களை மாற்ற முடியாது என்று விட்டால் விலங்கு போட்டு எங்களை திருப்பி அனுப்பி விடுவார்கள், புரிகிறதா? இப்பொழுது அங்கே ஒரு புது சட்டம் வந்ததாகவும், அதற்கு அந்த இந்த கைபேசிகளை ஆலயத்துக்குள்ளே கொண்டு செல்ல வேண்டாம், வெளியே ஆலயத்துக்கு வெளியே நிர்வாகத்திலும் ஒப்படைத்து விட்டு 5 ரூபாய் 10 ரூபாய் கட்டுங்கள். அது ஒரு நல்ல திட்டம். ஏனென்றால் ஆலயத்துக்குள்ளே கைபேசி என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. உங்க கைபேசியை பாதுகாக்கிறதுக்கு ஆலயம் சம்பளம் கொடுத்த ஆளை வைத்திருக்கும் போது அதுக்கு வேண்டும் அந்த காசை கொண்டு நிர்வாகம் திருப்பணியை செய்யலாம் தானே?
3: தாராளமையா அங்க உள்ள பணத்துல மக்கள் போடுற பணத்துலயா, அதுவே அந்த பணமே போதுமானது. அது ஒரு ஒரு கோயிலுக்கும் 100 பெருமா கோயிலுக்கு 100 வேலி நிலம் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னு வச்சுங்க, பெருமாளுக்கு சாதம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, கொஞ்சம் ஒரு அரைப்படிக்குள்ள இருக்கிறது அப்படி உள்ளதான் செய்யறாங்க. நல்லது,
0: நல்லது தேவா, வாழ்த்துக்கள். நம்ம நாங்கள் வாழும்பொழுது எங்களுக்காக மட்டுமல்ல, மற்றவர்களுக்காகவும், மற்ற உயிரினங்களுக்காகவும் தாற்பரியத்தோடு வாழ வேண்டும். நன்றி.
3: உங்கள் சுராங்கனே
0: இது இலங்கை பாடல் ஒன்று, பின்பு திரைப்படத்தில் வந்தது. இது சிங்கள மொழியிலே அங்கே பாடின பாடல். அந்த பாடலை சரி கேட்டு மகிழ்வோம். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த பாடல் தருவதற்கு முன்பு இங்கே நீண்ட நேரம் காத்துக் கொண்டிருக்க திருபுவனத்திலிருந்து கிருஷ்ணன் அவர்கள் தனி மனிதனாக வருவார். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா, நல்லமா இருக்கீங்களா ஐயா?
0: ஓ, நாங்கள் நல்ல சிறப்பாக மகிழ்வாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
4: நான் நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
0: என்றாலும் தனிமையாகத்தானே இருக்கின்றீர்கள், தனிமையிலே மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
4: ஆமாம் ஐயா, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றது.
0: வேற ஒரு குரல் வந்து கொண்டிருக்கின்றது.
4: அங்கே மக்கள் பேசிட்டு இருக்காங்க, பக்கத்து
0: மக்களோடு மக்களாக இருக்கின்றீர்கள். சிறப்பு மக்களோடு மக்களாக இருந்தாலும் ஓடி வந்து நிகழ்ச்சிக்கு வந்து விட்டீர்கள். அப்படி அங்க உங்களோட காலநிலை எப்படி இருக்கு? வெளி இடத்துல இருக்கிறீங்களா, மண்டபத்துக்குள்ள இருக்கின்றீர்களா?
4: வெளியிலதான்
0: இருக்கேன்.
4: வெயில் தாக்கம் அதிகம் தான்.
0: வெயில் அதிகம் இருக்கும் வேளையிலே வெயிலின் தாக்கம் இருக்கின்றதா? அங்கே குறைந்தவுடன் மழை பொழியும், கவலைப்படாது. பணி எப்படி செல்கின்றது? சரி, இப்பொழுது நாங்கள் பேசியதெல்லாம் கேட்டிருப்பீர்கள், அல்லது அங்கே மக்களோட இருக்கின்றபடியே சில விட கேட்க முடியாமலும் இருக்கலாம். உங்களை பொறுத்தவரை நீங்கள் நாங்கள் இப்ப பேசிய விடயங்களை கேட்டிருப்பீங்க. இதுக்குள்ளே உங்கள் மனதிலே என்ன கருத்து எழும்புகிறது? பாடல் கேட்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள்? என்ன பாடலை கேட்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள்?
4: படம் வந்து சொர்க்கம் நரகம்.
0: சொர்க்கம் நரகம், அது ரெண்டும் இந்த பூமியிலே தான் இருக்கின்றது. சரி, அது என்ன பாடல்?
4: சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு.
0: ஓ, சந்தேக கோடு என்ற பாடல். எதற்காக இந்த பாடலை யாருக்காக
4: கேட்கிறீர்கள்?
0: நான் கேட்கிற எல்லா பாடலும் எல்லாரும் கேட்கிறார்கள். இந்த பாடலை இப்பொழுது இந்த உனக்காக நான் கேட்கிறீர்கள், யாருக்காக கேட்கிறீர்கள்? உங்களுக்காகவா, அல்லது வேற உங்களை உங்கள் மீது சந்தேகப்பட்டவர்களா, அல்லது சந்தேகத்தினால?
4: கிருஷ்ணனுக்காக கேட்கிறேன் ஐயா.
0: அப்ப கிருஷ்ணன் கிருஷ்ணன் சந்தேகப்படுவது உண்டா?
4: இல்ல ஐயா.
0: அப்ப
4: பாடல் கேட்பது
0: பாடு இல்ல. கிருஷ்ணனுக்காக சந்தோஷக்கேடு என்று கேட்டால், சந்தேகக்கேடு அது சந்தோஷக்கேடு என்றால், அப்ப நீங்கள் சந்தேகப்பட்டு சந்தோஷத்தை இழந்தீர்களா, அல்லது யாராவது உங்கள் மீது சந்தேகப்பட்டு அவர்களுடைய சந்தோஷத்தை இழந்தார்களா? அப்படின்னு என்ன கிருஷ்ணன் நல்லவன் என்ன? நல்ல பையன், நல்ல பையன். சரி சரி, வாழ்த்துக்கள். அங்கே மக்களோடு இருக்கின்றீர்கள். நாங்கள் சுவாரஸ்யமாக பேசுவதற்காக தான் சில கருத்துக்களை இப்படி மாறிக்கொள்வோம். இதற்கு முன்பு காரசாரமாகவும் நாங்கள் பல விடயங்களை பேசினோம். ஏன்னா உனக்காக, நான் இந்த மக்களுக்காக, இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் என்னை தவிர்ந்த ஏனையவற்றுக்காக நான் வாழ வேண்டும். இந்த ஏனையவற்றுக்காக நான் வாழும் பொழுது நான் வாழ்ந்ததன் அர்த்தம் புரியும். சிறப்பு அந்த சந்தேகம் என்பது மக்களுக்கு ஒரு கூடாத பழக்கம். ஒரு அந்நியோன்யமாக அன்பாக ஈடு இணையற்ற நண்பர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய சந்தேகக்குறி ஒன்று விழுந்து விட்டால் அது அந்த சந்தோஷத்தை கெடுத்துவிடும். அது கணவன் மனைவி இடையும் உண்டு, காதலர்களுக்கு உள்ளு, நண்பர்களுக்கு உள்ளு, அன்னை தந்தை எல்லோருக்கும் உண்டு ஐயா. இப்போ இந்த சந்தோஷம் என்பது வருவதற்கு சந்தேகம் என்பது இருக்கக்கூடாது. சந்தேகம் என்று ஒன்று இருந்தால் அந்த சந்திப்புகளையே, இந்த தொடர்புகளையே நாங்கள் வைக்கக்கூடாது, சந்தோஷத்தை கெடுத்துவிடும். அதெல்லாம் நல்லது ஒரு பாடல். இதில் சந்தோஷம் வந்து சொர்க்கமாகவும் சந்தேகம் நரகத்திலும் போடப்படுகின்றது. அதுதான் சொர்க்கம் நரகம் திரைப்படத்து பாடலை கேட்டிருக்கீர்கள். உங்களுக்காக தருகின்றேன். மீண்டும் சந்திக்கலாம். நீங்கள் மக்களோடு மக்களாக மகள்வாக இருந்து
4: செல்லுங்கய்யா. நீண்ட நேர பாடல் இன்று ஒளிபரப்பானது மீண்டும் கேட்டு மகிழ்ந்தோம் ஐயா.
0: ஓ, மறுவலருக்கும் கேட்டு நன்றி, நன்றி. மகிழ்ச்சி அடையுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி கிருஷ்ணா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மொழியல் தமிழ் வானொலியை அலங்கரிக்க வரும் அடுத்த உறவு நீண்ட நேரத்தின் பின் இப்பொழுது கிருஷ்ணா இணைப்பை துண்டித்தவுடன் வருகின்றார் அன்பு மகள் கஸ்தூரி லண்டனில் இருந்து. வணக்கம், வணக்கம் மகளே கஸ்தூரி.
5: வணக்கம் ஐயா, மதிய வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: மதிய வணக்கம் தந்து மகிழ்ச்சிக்குரிய மகளே கஸ்தூரி, நாங்கள் நலமாக இருக்கணும். உங்களுக்கு இப்பொழுது மாலை வணக்கமா? எங்களை விட 5 மணி முந்தி சென்று கொண்டிருக்கின்றீர்கள் லண்டன்ல. அங்கே பகல் வேளை உங்களுடைய லண்டன் கோவிந்தி நகரத்தில் வெயில் அப்படி இருந்தது.
5: இன்னைக்கு
0: கொஞ்சம் பரவாயில்லையா? நீங்களும் 24 தொட்டு விட்டோம் இப்பொழுது. இன்னும் ஓரிரு எங்களுக்கு இன்னும் ஓரிரு மனுஷியாளர்கள் இப்படி இருந்து பின்பு குறைந்து கொண்டு செல்லும். அதே போல உங்களுக்கும் இரவு வந்தவுடன் குறைந்து கொண்டு செல்லும். நள்ளிரவிலே குளிர்நிலைக்கு வந்துவிடும். மேலை நாடுகள் அப்படித்தான் வரும். இப்போ இந்த அதிகாலையிலே சூரியன் வரும் பொழுது இன்னும் வெப்பம் வந்து, ஆனால் இது அவ்வளோ பரதூரமான வெப்பம் இல்லை என்ன?
5: காலையில மிட் நைட் ஒரு நாலு சாமத்துல எங்களுக்கு

0: போகுது உங்களுக்கு.
1: இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா போச்சுயா, கொஞ்சம் பலகார வேலையெல்லாம் செய்தேன், கொஞ்சம் போயிருக்கு பார்சல் அனுப்பி விட்டுருக்கேன். அவருக்கு பலகாரம் செய்து ஜெர்மனுக்கு.
0: தம்பி எந்த ஊர்ல இருக்கிறார்?
1: ஜெர்மன்.
0: ஓ, ஜெர்மனியில இருக்கின்றார். சிறப்பு சிறப்பு சிறப்பு. பலகாரங்களை நீங்கள் சிற்றுண்டியாக செய்யும் பொழுது எந்த காரம் அதிகமான காரம் உள்ள உணவை செய்தீர்கள்?
1: முறுக்கு.
0: முறுக்கு காரம் உள்ளது. பகோடா அப்படி அதுவும் காரமா இருக்குமா?
1: நம்ம விருப்பம் ஐயா. பகோடாவில நிறைய வகைகள் இருக்குது. அதாவது இப்ப கடலை மா போட்டு தனியா செய்யறது உண்டு, மற்றது வெங்காயம், மற்றது மரக்கறிகள் போட்டு மற்ற தனிய கோதை மாவுல செய்யறது, அப்படி வாழைப்பழம், அது நிறைய வகைகள் இருக்குது.
0: சுவைகள் மாறி இருக்குமா அதுல?
1: சுவையல் மாறுபடும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுவை மாறுபடும். இப்ப நாங்க கடலமா போட்டு செய்து வெங்காயம் போட்டு செய்து அது கொஞ்சம் கொஞ்சம் உரைப்பிருக்கு. மற்றது தனியா வெங்காயத்துல செய்ய அதுல இனிப்பும் உரைப்பும் கலந்து இருக்கும்.
0: இவற்றையெல்லாம் நீங்கள் செய்து இவற்றையெல்லாம் செய்து பொதியிலே அனுப்புவீர்களா, இல்ல யாரும் செல்பவரிடம் கொடுத்து அனுப்புவீர்களா?
1: இன்னைக்கு பொதி தானே அனுப்பி விட்டு இருக்கிறேன்.
0: அப்ப உங்க செய்கூலியை விட பொதி கூலி அதிகமா இருக்கு இல்லையா?
1: அது கூட பிறந்தவர் இல்ல, நம்ம அதுல பார்க்க முடியாது.
0: அது காரணம் அன்பு, உடன்பிறப்பு அன்பு. அப்ப ஒருவருக்காக, ஒருவர் அன்புக்காக நீங்கள் உங்கள் நேரத்தை, உங்கள் பணத்தை, உங்கள் சக்தியை செலவழித்து அதை பொதி செய்து அனுப்பும் பொழுது ஒவ்வொரு செயலும் இந்த அன்பு கூடி கொண்டு போகும். அங்கே அவர் அந்த பொதியை திறக்கும் பொழுது, அதை சுவைக்கும் பொழுது அன்பு அக்காவிடம் இருந்து அன்பு மேலதிகமாக வரும். அன்பு மேலெழுந்து கொண்டிருக்கும். அன்பு நீங்கள் இதை செய்கிறீர்கள். அப்ப நாங்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொள்ள வேண்டும், அன்புடன் இருக்க வேண்டும். இந்த அன்பு என்ற ஒரு மூன்று எழுத்து சொல்லி எத்தனையோ விடயங்களை கொண்டு வந்து எங்களுக்கு பண்படுத்துகிறது. நான் ஆரம்பத்திலே ஞானசேகரன் அவர்கள் வந்தபோது ஆன்மீகத்தை பற்றி தொட்டுவிட்டோம். அதிலே நான் கூறிய கேட்டுக்கொண்டிருந்தீர்களா? சிறப்பு சிறப்பு சிறப்பு,
1: நல்லா இருந்தது எனக்கு. அதோட இந்த சரவணன் அண்ணாவோட நீங்க பேசிக்கல, சரவணன் அண்ணா சொன்னாங்கல்ல பயிர் எல்லாம் வாடி போச்சது அப்படியே. அப்ப எனக்கு இந்த ஒரு திருமந்திரமா இந்த ஞாபகம் இல்ல, ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, அழுந்துரும் அணைக்கும் என்னை, அந்த மாதிரி ஒரு அதுல வேற ஒரு பாடல் உண்டு. அதுல வாடிய பயிருக்கு பெய்யும் மழையை போலே

0: சத்குரு நின்னருள் பெறவே என்ன புண்ணியம் செய்வேனோ. இப்படி ஒரு பாடல் இருக்கு.
1: அந்த பாடலே கூறப்படுவது என்னென்றால், வாடிய பயிருக்கு எப்படி நாங்கள் நீர் ஊற்றி அதை உயிர்ப்படச் செய்கின்றோம் என்ற அந்த கருணை ஜீவகாருணியம் தான் அதற்குள்ளே இருக்கின்றது. இதைத்தான் வள்ளலார் அவர்களும் கூறியிருந்தார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று. அப்போ அடுத்தவர்களும் துன்பத்தை பார்த்து பொறுமை பொறுக்காமல் ஏதாவது செய்ய வேண்டும் நன்மை. அதைத்தான் எங்களுடைய ஆன்மீகமும் கூறுகின்றது. ஆன்மீக வழியில் சென்றவர்களும் கூறி சென்றார்கள். அதைத்தான் நாங்கள் சரவணன் அவரும் கூறினார், எங்கள் நாட்டில் யாராவது வந்தால் உடனே அவரை சாப்பிட்டீர்களா என்று கேட்போம். வந்தவுடன் தண்ணீர் எடுத்து கொடுப்பார்கள். வந்தவுடன் வீட்டுக்கு வந்தவர்கள் தண்ணீர் கொடுப்பார்கள். இதெல்லாம் எங்கள் பண்பாடுகளிலே இருக்கின்றது. அடுத்தவரை ஓம்புதல் என்றது, சிறப்பு சிறப்பு என்று. நீங்கள் பாடலை கேட்க வேண்டும் என்றால் ஏதோ யாருக்காக எதற்காக பாடலை கேட்பீர்கள்?
0: நான் இன்னைக்கு முக்கியமான பாடல் கேட்கறது கூட மீரா அம்மாவுக்காக.
1: மீரா அம்மாவுக்காக என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள் மீரா அம்மாவுக்காக?
0: கண்ணா வருவாயா மீரா கேட்கிறாள்.
1: அப்படியா மீராவே?
0: ஏனண்டா அது ஏன் அப்படின்னா, நாளைக்கு ஐயா கிருஷ்ண ஜெயந்தி.
1: கிருஷ்ண ஜெயந்தி மிக முக்கியமான ஒரு திதி அல்லவா? சிறப்பு சிறப்பு கிருஷ்ண ஜெயந்தி என்ற எல்லோரும்
0: ஒரே ஒரு தடவை பேசி இருக்கிறேன். நீங்கள் மருத்துவமனைக்கு சேர்ந்தப்போ அவங்க எனக்கு சொல்லி இருந்தாங்க தகவல். அப்புறம் இன்னொரு நாள் வந்து நான் எனக்கு

0: அழைச்சிருந்தாங்கோ, அழைப்படுத்த சொன்னாங்க. நீங்க மறு ஒளிபரப்பு நினைச்சிட்டு இருந்துடாதீங்க, இன்னைக்கு நேரடி ஒளிபரப்பு போகுது, அப்பா பேசுறாங்க, அப்படி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க.
1: ஓ, அப்படி ஒரு நாள் கேட்ட உடனே இந்த பாடல் மிகவும் பொருத்தமான ஒரு பாடல், அவவுக்காக நீங்கள் கேட்பதை விட்டு நன்றியை கூறிக்கொள்கிறேன் மகளே. அவவும் இப்பொழுது நலம் குறைந்திருக்கின்ற இந்த வேளையிலே நீங்கள் அறிந்துதான் இந்த பாடலை கண்ணனிடம் வேண்டுகிறீர்கள் என்று நான் எண்ணினேன். உண்மைதான், கொஞ்சம் நலக்குறைவாக இருக்கின்றார் வைத்திய உதவிகள். நீங்கள் நலமாக மகிழ்வாக வளமாக இருங்கள். நன்றி மகளே, உங்கள் பொறுமைக்கு முதல் நன்றி. ஆரம்பத்திலிருந்து மகள் கசூரி அழைத்துக் கொண்டே இருந்தீர்கள். நன்றி, நன்றி.
0: எனக்கு நேற்று ரொம்ப கவலையா இருந்தது. நேற்று பொங்கிதம் பொட்டியை திறக்க
1: விடாம
0: எனக்கு பிடிச்சு அதுக்கும் அந்த அத்தி வாரம் மற்றது இன்னும் நாலஞ்சு சொல்லி வளையலாம் நிறைய எனக்கு ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ
1: அலைவரிசையினுடைய கடாட்சம் வேண்டும் உங்களுக்கு. அது ஒவ்வொருத்தரும் நான்கு ஐந்து பேர் ஒரே நேரத்தில் வந்து இணைந்து கொண்டே இருந்தார்கள் தானே. நான் இறுதி வரை பார்த்து மற்றவர்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டும் என்னும் சொல்லுவார் இல்லையா?
0: சொல்லி போட்டு இவர் முதலம் வந்து ரெண்டு பட்டி திறந்து வருவார். எப்படியும்
1: அதிகமாக கொண்டு வருவோம் இல்லையா? பொக்கிஷத்துல எல்லாரும்
0: இல்ல,
1: முன்பு 30 பெட்டி இருந்தது மகளே, 25 குறைத்து 20 வச்சிருந்தேன். ஏனென்னா அந்த பாடல்களுக்கெல்லாம் இப்பொழுது நீங்கள் வருகைகள் கூட வரும்பொழுது பாடலை தனியே தரும் ஒரு சந்தர்ப்பம் இருப்பதனால் முழுமையான நேரத்தை பொக்கிஷத்திலே ஒதுக்குவோம். இன்னும் ஒரு 5-6 பெட்டிகளை கூட்டி கொண்டு வருவதில் எந்த சங்கடமும் இல்லை. சரியா?
0: அதுக்கும் அந்த ஒட்டு வார்த்தை சொல்லலாம் அழகா கண்டுபிடிச்சாங்க குரு சேத்ரா.
1: கூறும்போது நேரடியாக கூறாமல் சுற்றி வளைத்து தகவல்களை தந்து நகைச்சுவையாக எல்லாம் கொண்டு போகின்றோம். வாழ்த்துக்கள்.
0: முந்தையவே கிருஷ்ணர்த்தி ஆசீர்வாதம் கிடைக்கணும் வந்து எல்லாருக்காகவும் இப்பொழுதே நானும் வேண்டிக் கொள்றேன். முக்கியமா நீங்களும் சுகமா இருக்கணும், அதே மாதிரி மீரா அம்மாவும் சுகமா இருக்கணும். ரெண்டு பேருக்கும் அந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த ஆசீர்வாதம் கிடைக்கட்டு. நாளைக்கு சந்திப்போம்.
1: அது மட்டும் இல்லாமல் முன்னேறி வானொலி அன்பு உறவுகள் அத்தனை பேருக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்க. நாங்கள் எல்லோரும் நலமாக இருப்போம். உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறட்டும். வாழ்த்துக்கள் மகளே, மீண்டும் சந்திப்போம். நன்றி அம்மா. கஸ்தூரி வந்து அழகாக மகிழ்ந்து பேசிய வேளையில வந்து விட்டார் எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் என்று எண்ணுகிறேன். ஆம், அவர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே, மல்லியம் எப்படி இருக்கின்றது? மல்லியத்திலே காலநிலை எப்படி இருக்கின்றது? நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? எல்லாவற்றையும் கூறுங்கள்.
2: நானும் நலமா இருக்கேன் ஐயா, மற்றவர்களும் நலமா இருக்கிறாங்க. இன்று அதிகமான வெயில், கிட்டத்தட்ட 38 பாகை விட அதிகம், 40 வந்திருக்கும் ஐயா, அந்த மாதிரி ஒரு வெயில். இன்று வெளியில போகக்கூடிய சூழ்நிலை இருந்து உடலே வெப்பம் தாங்க முடியாமல் தாங்க முடியவில்லை என்று உணரக்கூடிய நிலையில இன்னைக்கு மட்டும் இருந்ததுயா, அந்த அளவுக்கு எனக்கு அனலாவே எரிய ஆரம்பிச்சிட்டு உடம்பு, அந்த அளவுக்கு எனக்கு இருந்தது.
1: சூரிய பகவானுடைய கருணையினால் வெப்பம் அதிகமாகி உணர்வையும் தந்து விட்டார். இதெல்லாம் நன்மைக்குத்தான். உடலில் உள்ளே இருக்கின்ற கிருமிகள் இதெல்லாம் அழிந்து போவதற்கு, அதனால் தானே வியர்வையாக வந்து வெளியேறுகிறது.
2: இத்தனை வருடங்கள் வந்து இந்த உணர்வு எனக்கு இன்று கிடைத்தது. அந்த சில பேர் சொல்லுவாங்க அது மாதிரி வெயில்ல சுருண்டுட்டாங்கன்னு, அது இன்று வந்து அனுபவிச்சது. ரொம்ப தவறு இந்த மாதிரி, நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் இருக்க கூடாது. நம்ம எத்தனையோ வாட்டி வயவெளியில இருந்திருக்கேன், மொட்டை வெயில்ல இருந்திருக்கேன், அப்ப எல்லாம் தெரியல, ஆனா இன்று வந்து அந்த மாதிரி இருக்கு. என்னுடைய உடல்நிலையும் அப்படி
1: இருந்தது. நான் முன்பே கூறியிருக்கின்றேன், வெயில் அதிகம் படக்கூடாது உங்களுக்கு எனக்கு எல்லாம் வேண்டாம். அந்த சத்திர சிகிச்சைகளிலே முக்கியமான சத்திர சிகிச்சையிலே இருந்திருக்கின்றோம். இதய அறுவை சிகிச்சை கண்ட நாங்கள் வெயில் கொதிப்புகளுக்கு போகக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். அதற்காக வீட்டின் உள்ளே உணர்ந்து விட்டீர்கள் பார்த்தீர்களா. பகல் வேலையை தவிர்த்து கொஞ்சம் வெயில் தணிந்த பின்பு வெளியே செல்லலாம், கவனமாக இருக்க வேண்டும். ஆனா இப்படி உயர் அழுத்த வெயில் வருவது காரணம் நல்லது, ஒரு உயர்ந்த மழை இருக்கின்றது உங்களுக்கு, எதிர்பாருங்கள்.
2: அடுத்தது
1: இவ்வளவு காலமும் இல்லாத வைக்கு என்று கூறியவிடால் அனுபவத்திலே கூறுகின்றீர்கள். இந்த அனுபவத்திலே நாங்கள் காணுகிற உண்மை என்னவென்றால், காலம் மாறிவிட்டது, பண்பாடு பழக்க வழக்கங்கள் அத்தனையும் மாறிவிட்டது, கலியுகம் பிறந்து விட்டது. அதுக்கு இதெல்லாம் அத்தாட்சி. இன்னும் ஒரு அறிக்கையிலே நான் பார்த்தேன், இன்னும் 2 வருடங்களில் இலங்கை இந்தியா போன்ற மத்திய அந்த நாடுகள் வெப்பத்தினால் தவிக்கப் போகின்றது, அது இங்கே மேல நாடுகளுக்கும் அந்த வெப்பம் பரவும் என்று கூறியிருக்கின்றார்கள். வெப்பம்
2: அதிகரிக்கும். நீங்கள் கூறிய வைத்து ஒரு இது ஏன் என்று அந்த இது நேபாளத்தில் நடந்த விபத்துக்கு வந்து அமெரிக்கன் இலங்கை இந்தியா சீனா இந்த 4 நாடுகள்தான் காரணம், அதனால நீங்க நஷ்டஈடு கொடுக்கணும்னு நேபாளம் வந்து கேக்குதியா? அந்த அளவுக்கு உஷ்ணத்தை உண்டாக்கி
1: இவர்கள் உண்டாக்கி இருக்கிறார்களோ,
2: இந்த நாடுகள்லாம் உண்டாக்கி விட்டது, அதனால அவங்க நஷ்டஈடு தரணும். இந்தியா சீனா அமெரிக்கா 3 பேருமே தரணும். வெப்பங்களை உருவாக்குனதுல முக்கிய நாடுகள் 3 நாடுகள் அப்படின்னு சொல்லி நஷ்டஈடு கேக்குறாங்க. அதாவது உதவி வந்து மனிதாபமான முறையில இந்தியாவும் சீனாவும் அமெரிக்காவும் நிறைய உதவிகள் செய்ய அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க, ஆனா நஷ்டஈடா தரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க சொன்னதை வச்சு கரெக்டா சொல்றீங்க.
1: எப்படி அப்படி அந்த வெப்பத்தை அதிகரிக்க இவர்கள் வைத்தார்கள் என்பதற்கு காரணம் கூறியிருக்கிறார்களா?
2: கூறியிருக்காரு. அவங்க வெப்பநிலை வந்து தாக்கம், அவங்க வந்து வெப்பநிலை இல்லாத நாடு. சீனாவும் வந்து குளிர் ஒரு பகுதியில் இருக்கு, அமெரிக்காவும் அதே மாதிரி தான். ஆனால் இந்தியா அதிக வெப்பநிலை உள்ள நாடு, காஷ்மீரை தவிர பாக்கி எல்லா நாடும். அப்படி இருந்தும் உஷ்ணங்களை வந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த எரிபொருள் போக்குவரத்து தொழிற்சாலை இதெல்லாம் உண்டு பண்ணி அதிக வெப்பத்தை கொடுத்ததுல 3 நாடும் வந்து முக்கியமான நாடு. அவங்க 3 நாடும் எனக்கு வந்து நஷ்டஈடு தரணும்னு சொல்லிட்டேன்.
1: இயந்திரமயமாக்கப்பட்டு எரிபொருள்களை வைத்து வெப்பத்தை அதிகரித்து தொழிற்சாலைகள் போன்றவற்றை எல்லாம் கொண்டு வருவதாலும், விமானங்கள் மேலே அணுக்களை அனுப்பி செய்வதாலும் வெப்பம் ஏற்பட்டு தன்னுடைய நாட்டுக்கு மழை கூடுதலாக வந்து அளித்து
2: விட்டு என்னுடைய பனிவெடிப்பு ஆனதே வந்து சீனா இந்தியா அமெரிக்கனாலதான் வந்து ஆனதுன்னு சொல்றாங்க.
1: இருக்கலாம், யாரோ அவரும் ஏதோ உண்மை என்று இருந்து
2: இருக்கலாம்
1: அதை உறுதிப்படுத்தக்கூடிய காரணம் இருக்கிறதாலே கூறுகிறார்கள். இவர்களும் அதற்கு தர்க்கம் சொல்லுவார்கள், என்னவென்று எங்களால் அப்படி ஏற்பட்டது என்று கூறுவார். அப்படின்னு அருகிலே கனடா இருக்கின்றோம் நாங்கள், அமெரிக்காவுக்கு பக்கத்திலே, இந்தியாவுக்கு பக்கத்தில் வேறு நாடுகள் ராபு நாடுகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் குறிப்பாக இந்த 3 நாட்டையும் அவர்கள் கூறுவதற்கு இது ஒரு மூலமாக ஒரு முக்கியமான காரணத்தை அவர்கள் கண்டுபிடித்து கூறுகிறார்கள் போல் தெரிகின்றது.
2: ஆமாய் சில உண்மைகள் இல்லாம அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நாட்டை வந்து ஒரு ஏழ்மையான நாடு, ஒரு சின்ன மாநிலம் போன்ற நாடு வந்து இந்த 3 நாடுகளுக்கு நஷ்டஈடு தரணும், அதை உதவிகள் செஞ்சதை மறந்து நஷ்டஈடு தரணும்ங்கிற கோரிக்கை வச்சிருக்காங்க.
1: எந்த செய்தியிலே பார்த்தீர்கள்? பொது செய்தியிலேயா, இந்திய செய்தியிலேயா?
2: இந்திய உலக செய்திலையும் பார்த்தீங்க, இது தொலைக்காட்சியில் வந்து நேரடியாக அவங்க நேபாள போட்டு நேபாளத்திலே இருந்து அந்த பிரதமர் வந்து அதிபர் வந்து பேசுறத அப்படியே இந்தியா டிவியில் போட்டிருந்தாங்க.
1: அவற்ற மொழியிலே பேசுறாங்க.
2: பாலிமர் நியூஸ்ல பார்த்தீங்க.
1: ஆமாம், நியூஸ் செய்திகளை தருகின்ற ஊடகங்கள் எல்லாம் அப்படித்தான் அந்த சார்பாக எழுதி கொண்டிருக்கும். அந்த அந்த செய்தியிலே வந்து அந்த நேபாள பிரதமர் தன்னுடைய சொந்த மொழியிலே பேசுகிறார், இவர்கள் மொழிபெயர்ப்பிலே கூறுகிறார்கள் என்ன.
2: ஆமா ஆமா,
1: அதை திரும்பி ஊடகங்களும் எழுதி கொண்டிருக்கும், பார்ப்போம் எப்படி வருகின்றது. நியாயங்கள் வெளிப்படுத்தானே வேண்டும் உலகளாவது. இப்படி கூறும் பொழுது
2: நாளைக்கு உங்களுக்கு வரும், நாளைக்கு உங்களுடைய நாட்டுக்கு வந்தாலும் அந்த இது செய்தி வரும்.
1: இல்லை பாலிமரன்னா நாங்கள் இங்கே பார்க்கலாம், உலக செய்தியில தெரிய வரும். நாங்கள் உலக செய்தி கேட்கும் பொழுது நாங்கள் என்ன செய்திகளை நாங்கள் அறிய வேண்டும் தானே. அவர் சொல்றது உண்மையாக இருக்கலாம் தானே, சில சமயம் இவர்களுடைய உண்மை வந்து என்னென்றால் இவர்களோட வளர்ச்சிக்கு இயந்திரங்கள் எரிபொருள்கள் முக்கிய காரணமாக இருக்கின்றார். நிலத்திலும் வானத்திலும் இவருடைய தொழில்பாடுகள் அதிகமாக இருந்திருக்கலாம், அதனால் வந்திருக்கலாம் என்று அவர்கள் கூறியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். பார்ப்போம் பார்ப்போம். அதனால் இதிலிருந்து நீங்கள் என்ன கூற வருகின்றீர்கள்? நாங்கள் வாழும் பொழுது
2: இல்லையா அந்த அந்த வெப்பத்தை தணிக்கக்கூடிய சூழ்நிலையான அந்த அப்துல் கலாம் ஐயா தான் சொன்னார் விவேக் கிட்ட 1 கோடி மரக்கன்றுகளை நீங்கள் நடணும்னு சொல்லியிருந்தார். அதேமாரி மரக்கன்றுகள் இப்போ வந்து எங்கள் நாடு ஃபுல்லாகவே இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரியா இந்த சாலை வசதி வந்து செய்கிறாங்க. ஏன்னா போர் பயிற்சிக்காக வேண்டி உதவும், பின்னாளில் உதவுங்கிறதுக்காக வேண்டி பரந்த சாலையை இப்போ செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பரந்த சாலை செய்யறதுக்கு இடவசதியில் இருந்த அந்த மரங்கள் அனைத்துமே வெட்டி விட்டார்களையா நாங்கள் அந்த. ஆனால் வந்து கிட்டத்தட்ட சென்னைக்கு வந்து எங்கள் ஊர்ல இருந்து போறதுக்கு 7 மணி நேரம் ஆச்சியா, இப்போ சாலை வசதியாக போனால் 4 மணி நேரத்திலே போகலாம். அதுவும் மகிழுந்தில் போனோம்னா 3 மணி நேரத்தில் கூட போகக்கூடிய அளவுக்கு சாலை வசதி இருக்கு. ஆனா வெப்பம் தாங்க முடியலையா, ஏசி போட்டு போனா கூட.
1: இருங்கள் இருங்கள், சாலைகளை அமைப்பதற்காக பசுமரங்களை பசிய மரங்களை எல்லாம் வெட்டி எறிந்து கொண்டு போற அரசாங்கத்துக்கு குடியரசின் தலைவராக இருந்த அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள், கோடிக்கணக்கான மரங்களை நாட்டுக்கள் என்று. யாருக்கு? மக்களுக்கு சொன்னாரா அரசாங்கத்துக்கு சொன்னாரா?
2: மக்களுக்கு, மக்களிடம் வந்து. அதுவும் நடிகர் விவேக்
1: ஐயா, நடிகர் விவேக்க விடுங்க ஐயா. மரங்களை மக்களுக்கு நடுங்கள் என்று சொல்லி போட்டு மக்கள் நாட்டிய மரங்களை தானே அரசாங்கம் வெட்டி அறிந்திருக்கிறது.
2: சில பணிகள் செய்யும் போது
1: இவர் அதை அரசியலுக்கு சொல்லியிருக்கலாம் தானே. அதை 7 மணித்தியாலத்தின் பாதையை 3 மணித்தியாலத்தில் நீங்கள் செய்யக்கூடியதாக அமைத்தால், அதுக்காக மரங்களை அழித்தால், அந்த 3 மணித்தியாலத்தில் செல்லும் நீங்கள் மக்களுக்கு என்ன நன்மை செய்கிறீர்கள்? உங்களால் மக்களுக்கு என்ன நன்மை ஏற்படுகிறது? அதை யாரும் சிந்தித்து
2: பார்க்கவில்லை.
1: உங்களுடைய நேரம் சுகப்படட்டும், உங்களுடைய நேரம் குறைக்கட்டும் என்று நீங்க நினைச்சிருக்கீங்க. அவர்கள் செய்ய முற்படும் போது இதையே மக்கள் கூறவில்லை. அப்துல் கலாம் ஐயா சொல்லிக்க மரங்களை வெட்டக்கூடாது என்று, நாங்கள் வெட்ட மாட்டோம், நீங்கள் வெட்டுவது பிழை என்று ஏன் மக்கள்
2: அவரு பொதுவா வெப்பநிலை அவர் வந்து ஆராய்ச்சி நிலையத்தில இருந்து அறிஞ்ச
1: பொருங்கள் பேச விடுங்கள். இது எல்லாம் தெரிந்து கொண்டு அவர் கூறியதை ஏன் இந்த அரசு செவி சாய்க்கவில்லை? அதுதான் கேள்வி. அவர் சொன்னது சரி, அவர் சரி, நாட்டுக்கு பசுமை தேவை இதெல்லாம் உங்களுக்கு புரியும். அவர் சொல்லியிருக்க ஒரு குடியரசு தலைவர், அவர் வந்து மக்களுக்கு சொல்லுகிறாருன்னா மக்கள் அதை கடைபிடிக்கிறார்கள். இதை செய்தது மக்கள் இல்லையே, எந்த அரசாங்கம் செய்தது?
2: அரசு.
1: அப்ப இதுக்கு இப்படியான காரணத்தை தான் அந்த நேபாள நாட்டு மன்னர் சொல்வார், இப்படியான அழிவுகளை செய்திருக்கின்றீர்கள், அதனால் தான் வெப்பம் அதிகரிக்கிறது என்று. இது மக்களின் அவர்கள் 7 மணித்தியாலத்த பயணத்தை 3 மணித்தியாலமாக்கி மக்களுக்கு எண்ணத்தை கிழித்தார்கள். அந்த மரங்களை வெட்டி நடுவதற்கு சாரியலை போடுறது, பணங்களை சுருட்டி தங்களுடைய பையிலே போட்டார்கள். அப்துல் கலாம் சொல்லவில்லை, மக்களிடம் மட்டும் சொல்லவில்லை. இதை அரசாங்கமும் கடைபிடிக்க வேண்டும். அரசாங்கம் செய்ய முற்படும் போது மக்கள் ஏன் அதை செய்யவில்லை? அடுத்து மக்கள் செய்கிற அடுத்தது, எத்தனை கடற்கரை எத்தனை மலைகளை இடித்து மண்களை கொண்டு செல்கின்றார்கள். இதெல்லாம் சரியா? அரசாங்கம் அரசாங்கம் என்று சொல்லி யாரு அரசாங்கம்? மக்கள் தானே அரசாங்கம். மக்கள் பணத்துக்காகவும் இலவச பொருட்களுக்காகவும் 2 புள்ளடியை கீறிவிட்டு கேட்க வழி இல்லாமல் இருக்கிறார்கள். புரிகிறதா? இதெல்லாம் மக்களோட கையிலே தான் இருக்கின்றது, மக்கள் கையிலே தான் இருக்கின்றது. சரி, நல்லது.
2: மக்களுடைய எழுச்சி நல்லது, ரைட்டியா? அது அது அதான் வெப்பம் அடையிறது உண்மைதாங்கிறதுக்கு அவண்டி இந்த வார்த்தைகள் வந்ததுயா.
1: அது வந்து கலியுகம் பிறக்க போகின்றது என்று எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பே பாடல்கள் படிப்புகள் எல்லாம் கூறிவிட்டார்கள். நம்ம பிராணத்திலேயும் கூறப்பட்டிருக்கின்றது, அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள், சோதிடர்கள் கூறியிருக்கின்றார். அதைத்தான் இப்பொழுது இன்னும் 2 வருடத்தில் இலங்கை இந்திய நாடுகள் போன்ற அந்த நாடுகள் எல்லாம் வெப்பத்தினால் தவிக்கப் போகின்றன, வெப்பத்தினால் அழிவுகள் ஏற்பட போகின்றன. அது இங்கே மேல நாடுகளுக்கும் ஏற்படுகின்றது. அதுக்கு காரணம் என்னன்னு புரிகின்றது. மரங்களை அழிக்கின்றோம், மலைகளை இடிக்கின்றோம், ஆறுகளை மறைக்கின்றோம், மூடுகின்றோம். அதை விட வந்து இயந்திர தொழிற்சாலை இந்தியாவிலே எத்தனை, வெளிநாட்டு தொழிற்சாலை இந்திய நாட்டு தொழிற்சாலை எத்தனை இருக்கின்றது, வெளிநாட்டு தொழிற்சாலை எத்தனை வந்து புகுந்தது, இதனாலே ஆரோக்கியம் எல்லாம் கெட்டு போகுது. எல்லாம் முன்னிடம் மறை, இது அரசியலே தான், அரசியல் தான் இருக்கின்றது. அரசியலை சரியாக கொண்டு போவதற்கு மக்கள் கைதான் ஓங்க வேண்டும். மக்கள் குரல் இது, மக்கள் குரல் அப்படி இல்லை. எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கத்துக்கு நியாயம் பேசி கொண்டு போற மக்கள் தானே ஐயா. அரசாங்கம் அவன் சொல்லிவிட்டார், அவன் சொல்லிவிட்டார் என்று குற்றம் கண்டுபிடிப்பதில் சிறப்பானவர்கள் தான் நாங்கள். நன்றி. என்ன பாடலை கேட்போம் ஐயா?
2: ஐயா, கஸ்தூரி அம்மா சொன்ன மாதிரி நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, அதை முன்னிட்டு ஒரு பாடல் வந்து கண்ணன் பாடல் வந்து, ஆயர் பாடி மாளிகையில் தூங்குகிறான் ஆறா தாள. ஏன் இப்போ அந்த பாடல் கேட்கணுன்னா, என்னுடைய பேரன் நினைவா, என்னோட போன வருடம் சத்திர சிகிச்சை செய்து நான் இருக்கும் பொழுது, அங்கே சென்னையில் இருக்கும் பொழுது அவன் எங்களை பார்க்க, அந்த சிகிச்சை முடிந்து வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் கழித்து அவன் அந்த வந்தான். வரும்பொழுது கிருஷ்ண உடையிலேயே வந்தான். அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியா என்னை பார்க்க வரும்போது, முதல் முதலில் பார்க்க வரும்போது எனக்கு கிருஷ்ணனே வந்து பார்த்தது மாதிரி எனக்கு ஒரு இது வந்து மிக தாழ முடியாத ஆனந்த கண்ணீர் வடித்தது. ஏன்னா அந்த அளவுக்கு கிருஷ்ண மாதிரி ஒரு அழகு அவங்ககிட்ட இருந்ததுயா, அந்த ஸ்டைலு, அந்த இது நடந்தது வந்தது, அந்த இதை வந்து அந்த அளவுக்கு வந்தது கண்ணுல இன்னும் நினைக்கிறியா, போன வர சென்ற வருடம்
1: அந்த கிருஷ்ணனுடைய பாடல் அந்த நினைவிலே கேட்கின்றீர்கள் உங்களுக்கு.
2: ஆமா,
1: நன்றி. அந்த பாடலை தருகின்றேன், கேட்டு மகிழ்வோம். நேரத்தையும் மனதில் கொண்டு அடுத்த உறவுடன் செல்கின்றேன். வாழ்த்துக்கள்.
2: நன்றி. நன்றியா?
1: நன்றி.
2: அதிக நேரம் எடுத்துக்கிட்டது
1: இல்லை இல்லை இல்லை, போதிய அளவு பேசி இருக்கின்றோம். நன்றி அன்பு மாலும், இதுதான் உனக்காக நான் நிகழ்வு. வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக காத்துக்கொண்டிருக்கிறார் இங்கே தர்மபுரியிலிருந்து ராஜராஜன். வணக்கம் ராஜராஜன். வணக்கம்.
3: வணக்கம்
1: ராஜராஜன். நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கிறோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்று கூறியது எட்டு மகிழ்ச்சி கூறுங்கள். அங்கு காலநிலை உங்களுக்கு எப்படி இருக்கிறது தர்மபுரியிலே? மழை பொழிந்ததா?
3: நேற்று போல் இன்று ஐயா.
1: சிறப்பா, இன்று போல் நாளை இருக்குமா?
3: இயற்கை மாறுதலுக்கு உட்பட்டது ஐயா.
1: ஆமா, இயற்கை என்பது மாறி மாறி வருவது வாழ்க்கை என்பது. இன்று உனக்காக நான் நிகழ்வு, பலரும் வந்து பலவிதமான விடயங்களை பேசி சொல்கின்றார்கள். நீங்கள் இந்த விடயத்தை எதற்காக என்று பேசப் போகின்றீர்கள்?
3: கோகுலஷ்டமி கண்ணன்
1: அதை பேசுங்களா.
3: ஆயர்பாடியில் கண்ணனல்லையோ, ஆசை வைப்பதை அன்பு தொல்லையோ, மாய கண்ணன் ஐயா அவன்.
1: என்ன காரணம் மாய கண்ணன் என்பதற்கு?
3: நம்ம விரும்பி போனா விலகி போவாரு, விலகி போனா விரும்பி வருவாருங்க ஐயா.
1: ஏன் அப்படி செய்கிறார்?
3: அதுதான் விளையாட்டு கண்ணன். கண்ணன் வேறு கிருஷ்ணன் வேறு,
1: விளையாட்டு தன்மை. அவர் 10 அவதாரங்கள், 9 அவதாரங்களை எடுத்தவர், எடுக்க வேண்டிய அவதாரம் ஒன்று இருக்கின்றது. அதிலே கண்ணன் அவதாரத்தை பற்றி பேச போகிறோம்.
3: ரெண்டு அவதாரம் ஐயா, கண்ணன் அவதாரம் உண்டு, கிருஷ்ணன் அவதாரம் உண்டு.
1: ஆமா.
3: கிருஷ்ணன் வந்து புத்திர் நிலையில் வந்து அர்ஜுனனுக்கு வந்து கீதையை உபதேசித்தவர்.
1: கிருஷ்ண அவதாரம் பாரத போருக்காக தர்மத்தை நிலைநாட்ட கண்ணாவதாரம்,
3: அனைவருக்கும் பிடிப்பதற்காக,
1: எல்லோருக்கும் பிடிப்பதற்காக கண்ணாவதாரம் எடுத்திருந்தார். அதில் மாயக்கண்ணன் எங்களுடைய மாயையிலே நாங்கள் உலர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாயையை போக்குவதற்காக அவர் மாயங்கள் பல செய்து அந்த மாயையை தீர்த்து வைப்பவர் இல்லவா?
3: கண்டிப்பாங்க ஐயா.
1: அதனால் நீங்கள் மாய கண்ணனுக்காக பாடலை கேட்பேன். என்ன பாடலை கேட்பீர்கள் கேட்பதென்றால்?
3: ஆமாங்க ஐயா.
1: என்ன பாடலை கண்ணனுக்காக கேட்பீர்கள் நீங்கள்
3: ஐயா? இப்போது நான் பாடிய பாடலே ஐயா.
1: எப்படி?
3: தளபதி படத்தில் ஐயா.
1: ஆ, தளபதி படத்தில் என்னென்ன இந்த பாடல் வருகின்றது?
3: ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ.
1: ஓ, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ என்று ஒரு வரி வருகின்றதா, அல்லது முதல் வரியா?
3: வைப்பதே அன்பு தொல்லையோ. இல்லைங்க, முதல் வரி வந்து வேற வரும் ஐயா.
1: அதான் அதான் கேட்கிறேன், முதல் வரி என்றால் தான் பாடல் கிடைக்கும் எங்களுக்கு.
3: சொல்லிவிடலாம் ஐயா.
1: சரி, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ. தளபதி திரைப்படமா? எந்த திரைப்படம்?
3: தளபதி.
1: தளபதி, தளபதியை வந்து ரஜினிகாந்த திரைப்படமா?
3: ஆமாங்க ஐயா.
1: ஆ சரி, அந்த படத்தில் ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோன்ற வரி வரக்கூடிய ஒரு பாடல். சரி, தேடி பார்ப்பேன், தருகின்றேன். அடுத்து இந்த பாடலை நீங்கள் கேட்பது யாருக்காக?
3: ஐயா, அனைத்து கிருஷ்ண பக்தர்களுக்காக. இஸ்கான், இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்.
1: ஓகே, இப்போ நீங்கள் முதல் கூறிய போது கண்ணனுக்காக கேட்கிறீர்கள் என்றுதான் நான் நினைத்தேன். இப்பொழுதுதான் புரிகிறது. கண்ணனை நம்பி வாழும், கண்ணனை மதிக்கும், கண்ணனை போற்றும், கண்ணனுடைய அருள் பெற விரும்புகிற அத்தனை பக்தர்களுக்காகவும் நீங்களும் ஒரு பக்தனாக இருந்து கேட்கின்றீர்கள். நல்ல பதில், நல்ல பதில், சிறப்பு. சரி, அப்படி செய்யும் பொழுது அது இந்த ஆசை வைப்பது அன்பு தொல்லை என்றுதான் அங்கே கூறப்படுகின்றது. சில பேர் ஆசை வைப்பதாலே அது எத்தனை விபரீதமான முடிவுகளை கொண்டு, இது அன்பு தானே, அன்புக்காகத்தான் ஆசை வைப்பீர்கள். அன்பு தொல்லைக்கும் மற்ற தொல்லைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அன்பு தொல்லை பாம்பு தொல்லை, இது அன்பு தொல்லை. ஆகவே கிருஷ்ணனுடன் நாங்கள் அவ்வளோ தூரம் நெருங்கி நெருங்கி அவரோடு போகும்போது அது மறைந்து மறைந்து நீங்கள் சொன்ன விளையாட்டுத்தனமாக செய்து கொண்டு எங்கள் மமதைகளை எங்கள் மறை அறியாமைகளை போக்கத்தான் அவர் அப்படி செய்கின்றார் இல்லையா? வாழ்த்துக்கள், சிறப்பு. நல்லதொரு பாடலை தந்திருக்கின்றீர்கள், நல்ல கருத்தையும் தந்திருக்கின்றீர்கள். எல்லோரும்
3: யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு நான் பாட,
1: அந்த பாடல, அந்த பாடல் என்ன? யமுனை ஆற்றிலே கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், யமுனை ஆற்றிலே என்ற பாடல், தளபதி திரைப்படம். சிறப்பு பாடலை தந்து
3: விட்டு. ஹலோ,
1: நன்றி. கேட்கவில்லையா
3: ஐயா?
1: நான் பேசுகிறேன் மகனே.
3: ஆமாங்க,
1: விட்டு
3: வருதுங்க.
1: சரி, நல்லது, நல்ல விடயத்தை வந்து தந்தீர்கள். பக்தர்கள் எல்லோருக்காக முனைந்து இந்த யமுனை ஆற்றிலே என்ற பாடலை தளபதியிலிருந்து உங்களுக்காக ஒளிபரப்பப்படும். கேட்டு மகளை தான் நேர் நேரத்திலேயே.
3: நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அனைவருக்கும், அனைத்து நம் உறவுகளுக்கும் இனிய கோகுலாஷ்டமி திருநாள் வாழ்த்துக்கள் ஐயா.
1: சிறப்பு, நன்றி.
3: மீரா அம்மாவுக்கும் ஐயா,
1: மீரா அம்மாவுக்கும் அந்த இதை செல்லட்டும் எல்லோருக்கும் என்று கூறிவிட்டீர்கள். எல்லோருக்கும்
3: ஏன்னா கண்ணன் மீரா எல்லாமே வந்து ஒரு
1: ஒரு அவதாரத்தில் வந்தவர்,
3: இது
1: அவதாரத்தில் வந்தவர்கள்.
3: நன்றி அம்மாவுக்கும் அந்த பேர் சிறப்பு ஐயா.
1: நன்றி, நன்றி ராஜராஜ்.
3: நன்றி
1: உங்களுக்கும், உங்களுக்கும் கண்ணன் அனுக்கிரகம் கிடைக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி மகனே,
3: நன்றி.
1: அடுத்த உறவாக யார் வருகின்றார்? எங்களுடைய ரேவதி வருகின்றார் போல் தெரிகின்றது. வணக்கம் ரேவதி. வணக்கம், வணக்கம்,
4: வணக்கம்,
1: வணக்கம, வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
4: நன்றாக
1: இருக்கிறேன். முயற்சி செய்தீர்களோ? இப்பொழுது உங்களுக்கு வர வாய்ப்பு கிடைத்து எப்படியும் கிடைத்து விடும் இல்லையா? சரி, இங்கே ராஜராஜன் பாடலை கூறின உடனே கஸ்தூரியும் சியாமலாவும் உடனே அனுப்பிவிட்டார்கள். யமுனை ஆற்றிலே என்ற பாடலை அவர்களும் ஞாபகப்படுத்தி விட்டார்கள். சிறப்பு, வாழ்த்துக்கள் விட்டு கேட்டுக்கொண்டிருந்தமைக்கு நன்றி, நன்றி, நன்றி. ராஜராஜனுடைய பாடல், அவர் சொன்ன பாடல் தான் இவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். யமுனை ஆற்றிலே என்ற பாடல், சிறப்பு. கஸ்தூரி சியாமலா உங்களுக்கு நன்றி. இப்பொழுது இருப்பது ரேவதி. நீங்கள் நீங்களும் எழுதியிருக்கிறீர்களா? பாப்போம். ஆமா, நீங்களும் தான், நீங்களும் தான் எழுதியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி மகளே. சரி, இப்பொழுது நீங்கள் கலந்து விட்டீர்கள். உங்களுக்கு என்ன கருத்து தெரிவிக்க வேண்டும்? உனக்காக நான் நீ எவ்வளவு என்ன பாடலை கேட்க வேண்டும்?
4: எனக்கு நாளைக்கு எல்லோருக்கும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஜெயந்தியை முன்னிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு
1: ஜெயந்தி என்பது
4: பிறந்த நாள் தான்.
1: கண்ணன் பிறந்த நாள், சரியா?
4: தமிழில்
1: நாங்கள் தமிழ் வானொலியிலே அதிகமாக தமிழ் பதங்களை தானே உபயோகித்துக் கொண்டோம், தெரிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். அப்போ ஜென்மாஷ்டமி என்பது அட்டமி தினமாகிய நாளே, நாளே அட்டமி, நாளே அட்டமி வந்து அஷ்டமி திதி, அது கிருஷ்ணன் பிறந்த திதி. அட்டமி நேரத்தில் பிறந்தவனே, அந்த என்னோ பாம்பை கொண்டவனே என்றெல்லாம் அவருக்கு ஒரு பாடு இருக்கு அல்லவா? அவரை இகழ்ந்து பாடுவதாக பாடுகிறார்கள். அதுவும் ஒரு புகழ்ச்சி பாடல் தான். அட்டமி நேரத்தில் பிறந்தவனே, அப்பாவி பாம்பை கொன்றவனே என்ற பாடல் அவருக்கு இருக்கின்றது. அவர் நாங்கள் அட்டமியிலே இதை நன்மைகள் செய்ய மாட்டோம், அட்டமி நாளில் தொட்டது நஷ்டம் என்றுதான் கூறப்படுகின்றது பழமொழியன். இவர் வந்து அஷ்டமியிலே பிறந்தவர், அதனால்தான் அவர், அதனால்தான் அவர் தர்மத்தை அழிப்பது, தர்மத்தை அழிப்பதற்கு பலவிதமான விடயங்களை செய்தார். கூறுங்கள் அம்மா.
4: இந்த இரண்டு நாட்கள் அஷ்டமி நவமி இந்த இரண்டு நாட்களும் எங்களை மட்டும் மக்கள் வந்து எங்களை மட்டும் என்னோட நாட்கள்ல எதுவுமே செய்ய மாட்டேறாங்க அப்படின்னு கடவுள்கிட்ட போய் வேண்டிட்டாம்பா. எங்களை புறக்கணிக்கிறார்கள்.
1: யாரு வேண்டியது?
4: அஷ்டமி, அஷ்டமி திதியும் நவமி திதியும்.
1: ஆமாம்,
4: இப்பொழுது கடவுள் சொன்னாரா எல்லாரும் அந்த நாள்ல கொண்டாடுற மாதிரி நான் நவமி ஸ்ரீராம நவமி ராமராகவும் அஷ்டமியில் கிருஷ்ணராகவும் பிறந்து மக்கள் எல்லோரும் உங்களை அந்த நாட்களில் உங்களை கொண்டாடுவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னார்.
1: யாருக்கு? யார் சொன்னார்?
4: அந்த அஷ்டமி நவமி ரெண்டு திதிகளும் எங்களை மட்டும் ஒதுக்கி விடுகிறார்கள் மக்கள் ஜனங்கள். அதனால அப்படின்னு சாமி கிட்ட மத்த திதிகள்லாம் நல்ல நேரம் நல்ல நாளுன்னு உபயோகப்படுத்துறாங்க. ஆனா அஷ்டமியிலயோ நவமியிலயோ நல்லது செய்வது இல்லை அப்படின்னு போய் கடவுளை
1: வேண்டி
4: அவர் சொன்னாரா நீங்க கவலைப்படாதீங்க, உங்களோட நாட்களும் மக்களின் மனதில் நீங்காத இடத்தை பெறுமாறு நான் நவமியில் ராமனாகவும் அஷ்டமியில் கிருஷ்ணனாகவும் பிறந்து உங்களை பெருமைப்படுத்துகிறேன் அப்படின்னு
1: என்று இறைவன் கூறியிருக்கார். சிவபெருமான்
4: கூறியிருக்கின்றார்.
1: சிவபெருமான் கூறியிருக்கின்றார். சிவபெருமான் தான் அதை இப்பொழுது எங்களுக்கு புரிகிறது. சிவபெருமான் தான் கண்ணனாக வந்த கிருஷ்ணனாக வந்தவர் என்று புரிகின்றது. அதனால் தான் ஹரிகர சிவ சம்போ என்று கூறுகிறார்கள் இல்லையா? எல்லாம் ஒன்றுதான். ஒன்று ஏகன் அநேகனாக இருக்கின்றார். நாளைய தினம் நாங்கள் இதை பற்றி நாளைய தினம் அழகாக பேசுவதற்கு நல்ல ஒரு நாள் கிடைச்சிருக்கிறது. வெள்ளிக்கிழமை பக்தி வேளை அழகாக வந்து கூறுங்கள். நல்ல நல்ல கருத்துக்களாக இருக்கின்றது. சரி, என்று என்ன பாடலை கேட்க விரும்புகிறேன் இந்த நாளையிலே?
4: நானே நான் சொல்வதற்குள் கஸ்தூரி முன்பு சொன்னார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள். நான் மீராமுக்காக ஒரு பாடல் கேட்க போகிறேன்.
1: என்ன பாடல்? என்ன பாடல்?
4: வெண்ணீர் ஆடை படத்தில் இருந்து
1: கண்ணன்
4: பேரை சொல்ல சொல்ல கல்லும் புட்டும் பூவாய் மாறும் அந்த பாடல்.
1: மீராமாவுக்கு இந்த பாடலை கேட்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் ஒருவருக்காக ஒருவர் வாழ வேண்டும். மீராமாவோடு சேர்ந்து நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று கண்ணபெருமாத்மாவை வாழ வேண்டிக் கொள்வோம். இந்த அட்டமி நவமி என்பதை இதை நான் குட்டு கேட்டது அதற்காகத்தான். இந்த கதை வெளியே வர வேண்டும் என்பதற்காக ஜென்மாஷ்டமி என்று கொள்வது பிறந்த தினமான அஷ்டமி தினம். அஷ்டமி என்று அவர்களுடைய மொழியில் எங்களில் அட்டமி என்று கூறுவார்கள். எட்டாவது நாள் பௌர்ணமி அமாவாசை வந்து பூர்வபக்கம் அமரபக்கம் என்று இருக்கின்றது. அதிலே வருகின்ற அட்டமி எட்டாவது நாள் அட்டமியாகவும் ஒன்பதாவது நாள் நவமி நவம் ஒன்பது அட்டம் என்பது எட்டு அட்டமி நவமி என்ற திதி. இந்த திதி நீங்கள் கூறியது போல் அநேகமாக விரும்பப்படாத ஒரு திதியாக இருக்கின்றதே என்று எண்ணும் வேளையில் அவர்கள் சென்று இறைவனை கேட்டு வந்த இந்த நவக்கிரகங்களே இறைவனை கேட்டு இறைவன்தான் படித்திருக்கின்றார் இப்படி என்று தெரியக்கூடிய ஒரு உண்மையை தெரிந்து கொண்டோம். வாழ்த்துக்கள் என்று எல்லோருக்குமாக இந்த பாடலை கேட்ட உங்களுக்கு என் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்பதை மீண்டும் சந்திப்போம்.
4: அடுத்து
1: நன்றி என்ன ஷியாமலா அழைப்பில் இருக்கின்றார். அவர் வருவதற்கு எச்சரிக்கின்றார். வர வேண்டும் ஷியாமலா, நீங்களும் அழைக்க வேண்டும், பாருங்கள். இது ஒன்று. நன்றி ரேவதி, உங்களுக்கு நன்றி. அடுத்த உறவாக ஷியாமலா வந்துவிட்டார். வணக்கம் ஷியாமலா, பொறுமையின் சின்னமே வாருங்கள். ஷியாமலா அப்பா வந்து விட்டார் என்று ஆரம்பத்தில் எழுதிய என் மகளுக்கு இப்பொழுதுதான் நினையக்கூடியதாக சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. காரணம் பொறுமை, பொறுமை, பொறுமை. கெட்டிக்காரை, கெட்டிக்காரை பொறுத்தார் அரசாழ்வா.
5: வந்துட்டப்பா, வந்துட்டப்பா.
1: நன்றா இருக்கின்ற நிலமா இருக்கின்றீங்களாம்மா?
5: அதை
1: சொன்னதுல இருந்து மழை வரவில்லை என்று தெரிகிறது. மகன் அப்படி இருக்கீங்க?
5: மருத்துவமனையில இருக்கேன். ஆனா இங்க மழை வரும்னு சொல்லிருக்காங்கப்பா மயிலாடுதுறையில.
1: எங்க இருக்கிறீர்கள்?
5: மயிலாடுதுறையில.
1: மயிலாடுதுறையில மருத்துவமனையில மகனோட இருக்கின்ற அவரோடு முயற்சி செய்யாம இருந்தாலும் பிள்ளை அவர்கள் வைத்தியம் கட்டு பத்து இன்னும் அவர்க்கவில்லையே
5: அவுழ்க்கவில்லையே
1: போட்டிருப்பாங்க. நீங்க சுண்ணாம்பு பத்து அப்படியே போடுவார்கள். அது பொருந்து பொருந்து முறை எக்ஸ்ரே எடுத்து தானே, எக்ஸ்ரே எடுத்து முறிவு
5: தெரிகின்றது.
1: இதுதானம்மா தெய்வீகம் என்பது என்னவென்றால் எந்த எப்படித்தான் நாங்கள் மூடி மறைத்தாலும் எங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட விதி நாங்கள் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவித்தே ஆக வேண்டும், அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் தெய்வீக நம்பிக்கை சிந்தனை பிரார்த்தனைகள் இருந்தால் கொஞ்சம் சுலபமாக வரும், கொஞ்சம் சுலபமாக
5: சக்தியாவது கடவுள் தரணும்.
1: அதைத்தான் அவர்கள் கூறினார்கள், தலையோடு வருவது தலை பாகையோடு
5: போய்விடும்.
1: அப்ப நீங்கள் கூறினீர்கள் இப்ப ஒரு சக்தி என்று அந்த அதை தாங்கிக் கொள்ளும் சக்தியையும் இறைவன் கொடுத்திருப்பார். நாங்களும் அதை இறைவன் வந்து நீங்கள் இப்போ உங்களுக்காக இல்லை உங்கள் மகனுக்காக அவருக்கு இப்படி அவரால் அவரால் வலிந்து ஏற்பட்டதும் இல்லை, இன்னொரு வந்து வேண்டுமென்று வந்து செய்ததும் இல்லை. தெய்வாதீனமா ஆங்கிலத்தில் கூறுவார், ஆக்சிடென்ட் பை ஆக்சிடென்ட், ஆக்சிடென்ட் வந்து விபத்து ஆக்சிடெண்டாக தான் நடைபெறும், தட்டித்தவரை தான் அது நடைபெறுகிறது. அது அதில் இவர் அகப்பட வேண்டும் என்ற நியதி, அதை மாற்ற யாராலும் முடியும். இது நடைபெறாது விட்டாலும் வேறு ஒரு பெரிதாகவும் நடந்திருக்கலாம், புரிகிறதா அம்மா? இந்த அளவோடு அவர் மீண்டு விட்டாரே, அந்த விபத்தில் இருந்து இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு மனதை தாங்கிக் கொண்டு அவருக்கு சிகிச்சைகளை கொடுத்து மனதை கொடுங்கள், விரைவில் அவர் குணமடைய வேணும்னு அப்பாவும் ஒன்றிய தமிழ் வானொலி உறவுகளும் மீராம்மாவுடன் இணைந்து பிரார்த்திக்கிறோம், வணங்குகிறோம். உங்களோட முயற்சி வீண் போவாது, தாய்மை பாசம் விட்டு போவாதம்மா, சரியா? காக்கும் அவர்களை காக்கும், வாழ்த்துக்கள் மகளே. சரி, இன்று நீங்கள் என்ன பாடலை கேட்க போகிறீர்கள்?
5: ஹரிதாஸ் படத்துலப்பா.
1: ஆ, ஹரிதாஸ் என்ன பாடல்? இனிமையான பாடல், அன்று பாடிய பாடல் இன்றும் கேட்கக்கூடியதா இருக்கின்றது. கிருஷ்ணா முகுந்தா முராணி,
5: கிருஷ்ணா
1: முராணி என்ற பாடல் உங்கள் மகனுக்காகவும் எல்லோருக்காகவும் நலமாயிருக்க வேண்டும் என்று அன்று தொட்டு இன்று வரை வந்து இவர்களெல்லாம் ஆதியாக வந்த அற்புத படைப்பு, இறைவன் படைப்பிலே வந்த அவதாரங்கள், அவர்கள் அந்தந்த அவதாரங்களை எடுத்து வந்து எங்களுக்கு அற்புதமான நன்மைகளை செய்து தீமைகளை அகற்றி சென்று தர்மத்தை நிலைநாட்டி அதர்மத்தை அழித்தவர்கள், அதனால் தான் போற்றப்படுகிறார்கள், என்றும் வணங்கப்படுகின்றார்கள். அவர்களுடைய கிருபை, அவருடைய கடாட்சத்தை வேண்டும் நாங்களும், அவர்கள் எங்களுக்கு கடாட்சம், எங்களுக்கு கிருபை தரும் வண்ணம் அந்த மனித என்ற சாந்திரிகா லட்சணங்களோடு வாழ வேண்டும். சரியா மகளே? சிறப்பு மகளே, இறுதி வரை இருந்து எங்கள் நிகழ்ச்சியை சிறப்பித்த உங்களுக்கு என்னுடைய நன்றி. உங்கள் பாடலும் ஒருபிறப்பா. நன்றி அம்மா, நன்றி, மீண்டும் சந்திப்போம். இந்த வேளையிலே நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. வரும் வேளையிலே நேற்றைய தினம் எங்களுடைய நாகப்பன் அவர்கள் ஒரு பாடலை தந்துவிட்டு அவளோடு எதிர்பார்த்து நான் மாறி பாடலை கொடுத்த வேளையிலும் அதை பொறுமையோடு அந்த பாடலை கேட்டுவிட்டு பண்பாக எனக்கு பதிலும் தந்திருந்தார். அவர் பாடலை இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறேன், நேரத்தை பார்த்து கொண்டிருந்தேன், இதை போடு அளிப்போம் என்று ஆரம்பத்திலே ஒரு பாடலை தந்த வேளையிலே நினைத்தேன் ஒருவரும் வரவில்லை, இந்த பாடலை போடுவோம் என்று எண்ணுகின்ற வேளையிலே யாரும் வரவில்லை, அதன் முன்பாக நீங்கள் எல்லோரும் வர துவங்கினீர்கள். வந்தவுடன் எல்லோரும் இணைந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு செலுத்தி வைத்திருக்கின்றீர்கள், அழகாக பேசி மகிழ்ந்திருக்கின்றோம். இருப்பினும் இறுதி நேரத்தில் நேரத்தை கவனிக்காமல் இந்த பாடலை தருகிறேன், நாகப்பன் பார்த்து கொண்டிருப்பார். நாகப்பன், நீங்கள் கேட்ட ஏச நகுலா என்ற பாடல், த பிரைட் என்ற தெலுங்கு திரைப்படத்து பாடல், வந்து 4-5 நாட்கள் மிகவும் ஏகோபித்த மக்களால் பாட கேட்கப்பட்ட ஒரு பாடல். தூக்கத்துக்கு போகும்போது இப்படி ஒரு கலகலப்பான பாடலை கேட்கும் என்று எண்ணும் வேளையிலே இதோ அந்த பாடல்.

0: சதி கட்டுக்கோ ராது
1: எக்கடிக்கோ
0: ஏஷன் தான் குள்ள.

0: சிறப்பான இந்த பாடலை நாகப்பன் அவர்கள் நேற்று தினமே எதிர்பார்த்தார். நேற்று அவருக்காக கொடுத்தப்பட்ட பாடல் அந்த மொழியிலே வேறு ஒரு பாடலாக இருந்ததே தவிர இன்றுதான் சரியான பாடலை கிடைத்தவர்களே அவர் ஆனந்தமாக இருக்கின்றார். உறவுகளே, இரவு நேரத்தில் ஒரு சிலர் தூக்கம் வரவில்லை என்றால் உற்சாக பானம் விரும்புவார்கள், உற்சாக பானத்தை அறந்து விட்டு தூங்குவார்கள். ஆனால் எங்கள் நாகப்பனுக்கோ உற்சாக கானம் தேவை. அதனால் தான் அவர் கேட்ட தூங்க போகும்பொழுது உற்சாகமான பாடலை கேட்போம் என்று இப்பொழுது உற்சாக கானம் கேட்டு நன்றியும் அறிவித்தன கெழுதியிருக்கிறபடியால் குழுகுழுவான இந்த பாடல் இனிது சகோதரர் தூங்கட்டும் என்று ரேவதி அவர்கள் எழுதியிருக்கின்றார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த வழியிலே ரேவதி, உங்களுக்கு நேரம் கிடைத்தால், உங்களால் முடியும் என்றால் இன்றைய நிகழ்ச்சியின் முடிவிலேயே ஒரு தடவை தரலாம் தானே நிகழ்ச்சியை பற்றி ஓடி வாருங்கள். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி இணைந்து கொண்டிருக்கின்றோம். நேயர்கள் எல்லோரும் இணைந்து என்று ஞானசேகரன், சரவணன், நாகப்பன், தேவா, கிருஷ்ணன், கஸ்தூரி, மகாலிங்கம், ராஜராஜன், ரேவதி, சியாமலா ஆகிய 10 உறவினர்கள் தோன்றி மகிழ்ந்த உனக்காக நான் நிகழ்வு அற்புதமாக நிகழ்ந்தது. பல விடயங்களை நாங்கள் எல்லாம் பேசி மகிழ்ந்தோம். அத்தனை விடயங்களும் எங்களுக்கு கூறியது என்னவென்றால், ஆன்மீக துறைதான் சிறப்பென்று நாங்கள் அறிய கிடக்கின்றது. எல்லாம் நன்மை தீமை எல்லாம் அதற்குள்ளே தான், சொற்க நரகம் எல்லாம் எங்கண்ட கரத்திலே தான் இருக்கின்றது என்றதை சுற்றி வளைத்து நாங்கள் பலவிதமான துறைகளிலே இருந்து பெற்றுக்கொண்டோம். நாம் எங்களுக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காக வாழ வேண்டும். ரேவதி, நான் பேசியது கேட்டிருக்கும் என்று எண்ணுகின்றேன். முடிந்தால் ஒரு தடவை வரலாம் தானே அம்மா? இல்லாதுவிட்டால் நாங்கள் நிகழ்ச்சியின் கொண்டு வரலாமா? இல்லை, வந்துவிட்டார் ரேவதி. வணக்கம் மகளே. வணக்கம். வணக்கம் மகளே ரேவதி. அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன், ஒன்றியல் தமிழ் வானொலியிலே ரேவதி. வாருங்கள், வளமாக வந்து விட்டீர்கள். எங்கே இன்றைய நிகழ்வை முழுமையாக கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி உனக்காக நான் என்ற தலைப்பிலே நாங்கள் வியாழந்தோறும் எடுத்து வர இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு எவ்வளவு பயன்பாடாக இருக்கின்றது, எப்படி நாங்கள் அதை அலங்கரித்தோம், எங்கள் உறவுகளும் இணைந்து என்பதை ஒரு தடவை கொண்டு கூட்டு செய்து கூறுங்கள் உங்கள் குரலிலே.
1: வணக்கம் அப்பா. இன்றைய 3/9/26 சனிக்கிழமை, அதுக்குள்ளே கூப்பிடுறேன். வியாழன் அன்று வெகு சிறப்பாக உனக்காக நான் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு 10 பேர்கள் அழகாக ஒவ்வொருத்தரும் வரிசையாக வந்து அவர்களுக்கு பிடித்த இது பிடித்த நிகழ்வுகளை பிடித்த
0: பிடித்த கருத்துக்களை
1: கருத்துகள் பிடித்த கருத்துகளை ஒவ்வொருவரும் கூறியது மிகவும் அருமை. பாடல்களும் ஒரு ஒருவருக்கும் மற்றொருவர் என்று கேட்டது மிகவும் சிறப்பு. இதில் இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நாளைய குருலட்சுமி இது கிருஷ்ணனின் பிறந்த நாளை முன்னிட்டு பாதி பேர் கிருஷ்ணர் பாடல்களே கேட்டிருந்தார். நம்ம இவருக்கும் கிருஷ்ணனுக்கும் சகோதர சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கிருஷ்ணா முகுந்தானா அவர் பேரும் அதுல வருது, அவரோட பழைய பாடல். அது மாதிரி இன்றைய பாடல்கள் தொகுப்பு எல்லாமே நல்லா இருந்து கஸ்தூரி எல்லா நம்ம நாட்டுல வெளிநாட்டுல எல்லா நேரங்களும் அன்புடன் ஆசையுடன் நேரத்தோடு வந்து எல்லாம் கலந்து கொண்டு கருத்துக்களை சொல்லி வார்த்தைகளை பரிமாறி பாடல்களை கேட்டு ஒருவருக்கு மற்றவருக்காக கேட்பது என்பதே ஒரு தனி அலாதி சந்தோஷம்தான். இப்பொழுது நான் வந்து மற்றவர்களுக்கு கேட்கும் போது அவர்களுக்கு என்ன நினைவு வரும்னா, நம்ம உறவு வட்டத்துல அன்பு உறவு வட்டத்துல பாத்தியா நம்ம இத்தனை நாள் கேட்டிருந்தது ஞாபகமா நமக்காக கேட்கிறாங்க என்பது அவங்களுக்கு மேலும் இன்னும் மதிப்பு கூடும். அந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக இன்று நடந்ததுல மிகவும் சிறப்பு. இந்த அருமையான தளத்தை நம்மளுக்கு வழங்கிய இயக்குனர் மீரா அம்மா, வானரசி மீரா அம்மா அவர்களுக்கும் அப்பா அவர்களுக்கும் அதை பொறுப்பாக செய்து அதை ஒவ்வொருவருக்கும் பாடல்களை கேட்டு தொகுத்து தரும் அப்பா அவர்களுக்கும் அனைவருக்கும் ஏற்றார் போல அனைவருடைய மனங்களையும் அவர்களுடைய உள்ள கருத்துக்களை போட்டு வாங்கும் அப்பாவோட திறமைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகளையும் உலகளாவிய இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்களையும் நம்முடைய நேயர் அன்பு நேயர் வட்டத்துக்கும் கேட்டு கொண்டிருந்தவருக்கும் வந்து கலந்து கொண்டவருக்கும் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். நாளைய தினம் வந்து சிறப்பான தினம். நம்மளையெல்லாம் சின்ன வயசுல எல்லோரும் ஆசிரியரிடம் பயின்று வந்தவர்கள் எல்லாம் ஆகையால் நாளைக்கு ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதுல அதுல வந்து மேலும் பெருமை, அதுல பகவத்கீதையின் ஆசிரியரான கிருஷ்ணனுடைய பரமாத்மாவும் நாளும் வருவது மேலும் சிறப்பு. அந்த ஆகையால் முன்னாடியாக ஆசிரியர் தின வாழ்த்துக்களையும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் அப்பா.
0: நன்றி மகளே, வாழ்த்துக்கள் உங்களுடைய கொண்டு கொண்டு குறுகிய நேரத்தில் நான் விட்டு அழைப்பை கேட்ட உடனே ஓடி வந்து முழு நிகழ்ச்சியும் உள்வாங்கி அதனுடைய சாரங்களையும் வெளியே எடுத்து கூறி ஆசிரியர் தினம் நாளைக்கு என்று கூறி என்னையும் ஒரு தடவை நிமிந்து பார்க்க வைத்து விட்டார். இறைவன் கொடுத்த வரம் எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் என்பது போல எழுத்து அறிவித்தவன் இறைவன் என்ற ஒரு மொழியும் உண்டு. அந்த வகையை நான் உணர்ந்து நடப்பவன். சிறப்பாக வந்து கருத்துக்களை உள்வாங்கி அதை தெளிவுபடுத்தி கூறியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றியை கூறிக்கொண்டு ஓம் கிருஷ்ணார்ப்பணம் என்று உங்களுக்கு விடை தருகிறேன். மீண்டும் நாளை பக்தி வேளை, அதிலே வந்து நீங்கள் கூறியது போன்று நல்ல விடயங்களை வர இருக்கின்றது, கேட்டு மகிழ்வோம். நன்றி அம்மா, சிறப்பு.
1: நன்றி அப்பா, வணக்கம் அப்பா. ஒரு சிறு திருப்பம் அப்பா, நாளை வந்து கிருஷ்ணரோட ஜெயங்களா? நாளாவது ஆசிரியர் தினம் அப்பா, 5ஆம் தேதி.
0: முன்னாடி
1: அதனால வெகு சிறப்பாக அந்த நாளை எதிர்பார்த்து முன்னாடியே சொல்லிட்டேன்.
0: சரி, நாளை எதுனா பக்தி வேளையில சந்திப்போம். நன்றி மகளே, நன்றி, வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வந்த அந்த நிகழ்வை பற்றி ஒரு தடவை மீள ஆய்வது போன்று ஒரு தடவை பேசி பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் அந்த இன்று வந்த பதங்களிலே வாழ்க்கை நியதியை பற்றி நாங்கள் பலவிதமான பல கோணங்களிலே ஒரு தரம் வந்து பேசினார்கள். அரசியல் அங்கே காட்டப்பட்டது, பொதுமக்களுடைய கடமை என்னென்று காட்டப்பட்டது, நன்மை தீமைகள் எல்லாம் பேசப்பட்டது, இறைவனை பற்றியெல்லாம் பேசப்பட்ட வகையில் ஒரு பாடல் கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு படுகின்றது என்று. அதை பற்றி நாங்கள் இன்று எந்த விதமான பேச்சும் பேசவில்லை. அது அடுத்த முறை ஒரு நிகழ்ச்சியிலே அதை ஒரு நிகழ்வாகவே கொண்டு வரலாம். கிருஷ்ணன் கேட்ட ஒரு பாடல், சொர்க்கம் நரகம் நல்ல பதமுள்ள ஒரு திரைப்படம். அதிலே வந்த கருத்துக்களில் ஒரு பாடல், சந்தேக கேடு அது சந்தோஷ, சந்தேக கோடு அது சந்தேக சந்தோஷ கேடு என்று பாட வந்து, இந்த சந்தேகம் என்று ஒன்று இருப்பதால் தான் இந்த உலகில் தர்க்கங்கள் உலாவுகின்றன. சந்தேகம் இல்லாமல் நியாயம் பிறக்க வாய்ப்பில்லை. அதை அப்படித்தான் நான் பார்க்கின்றேன். சந்தேகிப்பது கூடாத பண்பு, அதனால் சந்தோஷம் எல்லாம் கெட்டுப்போகும் என்ற ஒன்று. ஆனால் அந்த சந்தேகம் என்று ஒன்று வருவதால் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்கு தர்க்கங்கள் நிறைய ஏற்படுகிறது. அது ஆன்மீகத்திலிருந்து வருகின்றது. நடைபெற்ற ஒவ்வொரு சம்பவங்களும் இறைவனோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது சந்தேகம் என்று ஒன்று இருப்பதால் தான் இந்த கேள்விகள் எல்லாம் வருகின்றது, உண்டு இல்லை என்றதெல்லாம் வருகின்றது, மக்களுக்களை பிளவுகள் வருகின்றது, எல்லாம் சந்தேகம். அதைத்தான் கூறினார்கள், சந்தேகம் என்ப ஒன்று வந்துவிட்டால் வாழ்க்கையின் சந்தோஷம் இழந்து விடுவார்கள் எல்லோரும். ஆனால் அந்த சந்தேகம் தீர்க்கப்பட்டு விட்டால் மீண்டும் அங்கு சந்தோஷம் வரும். பார்ப்போம் அடுத்த அடுத்த நிகழ்வுகளில் எப்படியான கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொள்ள எங்கள் வானொலி சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றது என்று எண்ணிக்கொண்டு இவ்வளவு நேரம் சிறிது நேரத்தை நீடித்து கொண்டோம். அதற்கு எங்களுக்கு ஒரு சில்லறை அனுமதி உண்டு தானே என்ற எண்ணத்தில் நீட்டிவிட்டோம். சிறப்பாக இன்று வந்து எங்கள் நேரத்தை கணக்காக சமாளித்து எங்கள் 10 உறவினர்கள் நிறைந்து எங்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்து உலகளாக இருக்கும் உறவுகள் கேட்டு இங்கே அந்த பக்கங்களை பார்த்தால் அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் வந்திருக்கு. இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி, பயனுள்ள கருத்தாடல். ஒவ்வொருத்தரும் சிறப்பாக வந்து கருத்து தெரிவிக்கின்றார்கள். ஒவ்வொருவரின் உள்ளத்திலே இவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்கின்றதா என்றெல்லாம் கூறி எழுதியிருக்கின்றார்கள். சிறப்பு என் அன்பு உறவுகளை மீண்டும் நாங்கள் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2026ஆம் ஆண்டின் 9வது மாதத்தின் 3வது நாள் இணைந்த என் அன்பு உறவுகளே, ஞானசேகரன், சரவணன், நாகப்பன், தேவா, கிருஷ்ணன், கஸ்தூரி, மகாலிங்கம், ராஜராஜன், ரேவதி, சியாமலா, உங்களுக்கு நன்றியை கூறும் இந்த வேளையில் பிரத்யேகமாக அன்பு மகள் ரேவதி உங்களுக்கும் என் நன்றியை வணக்கத்தையும் கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சி கதம்பத்தில் வரும் உனக்காக நான் நிகழ்வை இனிமையாக நிறைவுக்கு கொண்டு வரும் வேளையிலே இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து அன்னை தந்தை ஆசான் ஆண்டவன் இவர்கள் தாழ் பணிந்து என் அன்பை நன்றியை வணக்கத்தையும் கூறி எங்களுக்கு வல்லமை சேர்த்து நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருவதற்கு உதவிய உங்கள் அனைவருக்கும் நன்றியும் கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்று நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அந்த வேளையிலே அன்பு, கருணை, சாந்தம் இதை மனதிற்கொண்டு இன்றைய பேச்சுவார்த்தைகளும் உனக்காக நான் என்றால் அடுத்தவர்களுக்காக நாங்கள் வாழ வேண்டும். அதிலே அறம், மனித நேயம், ஜீவகாருண்யம் காத்து வாழ்வோம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து சிந்தனை செல்வன். காற்றலையில் கலந்து வந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைந்த என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்கள் நலம்தானா என்று கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி இணைவோம் இன்றைய கதம்பத்திலே என்று கூறுகின்றேன். இன்று 2026 ஆண்டில் 8 மாதங்களை கடந்து 9வது மாதம் 1வது நாளிலே கால் வைத்திருக்கின்றோம் நாங்கள். நீங்கள் பகலை முடித்து இரவு நேரத்துக்கு சென்று விட்டீர்கள். இங்கே நேரம் முற்பகல் 11:33 காட்டும் வேளையிலே உங்களுக்கு ஈழமணி திருநாடு இலங்கையிலே 9:03 இரவு நேரம் என்று காட்டும் இந்த நல்ல வேளையில் இங்கிலாந்து நாட்டிலே இப்பொழுது 4:33 காட்டுகின்றது. அதேபோன்று ஐரோப்பிய மண்ணிலே 5 என்று காட்டினாலும், மத்திய கிழக்கு நாடுகளில் 8 என்று கூறினாலும், இலங்கை இந்திய நேரம் கூறிவிட்டேன். ஒவ்வொரு நாடுகளும் தங்களுக்கு ஏற்பவாறு நேரங்களை மாற்றி வைக்கவில்லை. காலநிலைக்கேற்றவாறு சூரிய பகவானின் உச்சத்தை பெறுவதற்கு பூமி தன்னுடைய சக்தியிலே இன்று சுழன்று கொண்டிருக்கும் வேளையிலே எந்தெந்த மாநிலத்தில் சூரிய வெப்பம் படுகின்றதோ, சூரியனுடைய ஆட்சி கிடைக்கின்றதோ, சூரியனுடைய காட்சி தெரிகின்றதோ, அதை வைத்து நேரத்தை கணக்கிட்டு வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்களும் இந்த நேரத்தை கூறினோம். எங்களை காற்றலை இன்று 22 பாகை வெப்பநிலை என்று காட்டினாலும் அது அதிகம் வெப்பமாக தோன்றவில்லை. 25 பாகை வரை சென்று மீண்டும் 15 பாகைக்கு திரும்பிவிடும். கூடி குறைந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் வெப்பம் அதிகம் காணாது. மதிய வேளை கொஞ்சம் வெப்பமாக இருக்கும். அதன் பின்பு காலை மாலையெல்லாம் இதமான ஒரு சூழலே. நாங்கள் கோடை காலத்தை கழிந்து கொண்டு இருக்கின்றோம். இன்று 9வது மாதத்தின் 1வது நாள். வளமைக்கு விடுமுறை நாட்கள் எல்லாம் முடிவடைந்து வளமையாக திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறும் இந்த வேளையில் இன்று நாங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் வழக்கமாக மொன்றியல் தமிழ் வானொலியிலே தோன்றும் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கும் முன்பு

முதலை போட்டவுடனே ஆனந்தமாக உடனடியாக எங்களுடைய ஏஆர் நாகப்பன் அவர்கள், அன்பு மகள் ஷியாமலா, அவரை தொடர்ந்து கிருஷ்ணன், சரியான நேரத்துக்கு ஜெகபர் சாதிக், இவர்கள் எல்லோரும் நிகழ்ச்சி இன்று என்னவென்றும் எழுதி வருக வருக ஒன்றும் வரவேற்றவர்களை அவர்களுக்கும் வணக்கம் கூறி வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் உறவுகளே. செவ்வாய்க்கிழமை தோறும் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் நாங்கள் என்ன நிகழ்ச்சியை கேட்போம் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த நிகழ்ச்சியை இன்று அழகாக மகிழ்வாக அலங்கரிக்க எல்லோரும் ஆயத்தமாக இருக்கும் வேளையில் அந்த இசையை ஒரு தடவை கேட்போமா? சொல்லோடு பாடல்.

0: இன்றைய கலம்பத்திலே நாங்கள் 9வது மாதத்தின் 1வது நாளிலே செவ்வாய்க்கிழமைகளில் இருக்கின்றோம். இன்று கதம்பத்திலே சொல்லோடு பாடல் நிகழ்வை ஆரம்பிப்போம். இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்விலே பழமையாக நீங்கள் வந்து பாடலை கொண்டு வந்தால் அதிலே ஒரு பேசிக்கொண்டிருக்கும் வேளையில் ஒரு பதத்தை எடுத்து அதை பற்றி பேசுவோம். இன்று ஒரு மாற்றமாக இங்கே என்னிடம் 10 பதங்கள் இருக்கின்றன. அதை கூறும் வேளையிலே நீங்கள் அந்த பதத்தில் எந்த ஒரு பதத்தையாவது நீங்கள் பெற்று அந்த சொல்லை அதுக்கு தெரிந்த விடயங்களை நீங்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டு அந்த சொல் வரக்கூடிய பாடலை தர வேண்டும். இதுதான் சொல்லோடு பாடலாக இன்றைய நிகழ்வு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இங்கே மலை, மழை, இரவு, நட்சத்திரம், வானம், பூ, பறவை, நிலம், காற்று, உறுப்பு என்ற பதங்கள் இங்கே இருக்கின்றன. இந்த பதங்களிலே உங்களுக்கு விரும்பிய ஒரு பதத்தை நினைத்து அதை பற்றி சில வார்த்தைகள் என்னோடு பேச வேண்டும். சாதாரணமாக மலை, மலை என்று நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தால் அந்த மலையை பற்றி ஓரிரு வார்த்தைகள் உங்களுக்கு தெரிந்த வகையில் கூறி எங்களோடு பகிர்ந்து நாங்களும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு தெரிந்ததை நாங்களும் எங்களுக்கு தெரிந்ததை நீங்களும் இந்த சொல்லிலிருந்து பெற்றுக்கொண்டு அந்த மலை என்ற பதம் பெறக்கூடிய ஒரு பாடலையும் தர வேண்டும். அதே போல நீங்கள் இந்த பதங்கள் எதுவானாலும் எந்த பதத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். மலை, மழை, இரவு, நட்சத்திரம், வானம், பூ, பறவை, நிலம், காற்று, உறுப்பு. உறுப்பு என்ற உடலிலே உள்ள உறுப்புகள். இதிலே எந்த பதம் உங்களுக்கு விருப்பமோ அந்த பதத்தை தொட்டு பாடலையும் கொண்டு ஓடி வாருங்கள். காத்து கொண்டிருக்கின்றேன். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்ணோடு. இல்லை, இந்த சொற்கள் எனக்கு விருப்பமில்லை, நான் வேறு பாடல் தரப்போகின்றேன் என்றாலும் காரியம், நீங்கள் விரும்பிய பாடலை கொண்டு வரலாம். நன்றிய நண்பு உறவுகளே, நிகழ்வுகளை கேட்டு மகிழ்ந்தீர்கள். அத்தோடு இன்னும் ஒரு அறிவித்தலையும் தர விரும்புகிறேன். நீண்ட நாட்களாக எங்கள் வானொலியில், நீண்ட காலங்களாக எங்கள் கட்டுப்பாடு நீதிகளை மீறாமல் நாங்கள் வடிவமைத்தபடி எங்கள் நிகழ்ச்சிகளை ஒழுங்காக கொண்டு வருகிறோம். இப்போ கஸ்தூரி வந்திருக்கார், அவரை அழைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம் மகளே கஸ்தூரி. வணக்கம்,
1: காலை வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
0: காலை வணக்கத்தை தந்த உங்களுக்கு, எங்களுடைய முற்பகல் வணக்கத்தை எங்களுக்கு தந்த உங்களுக்கு மாலை வணக்கத்தை நான் தருவேன். நாங்கள் நலமாக இருக்கின்றோம் கஸ்தூரி, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நாங்களும் நல்ல நலமா இருக்கிறோம். எங்களுக்கு 22 பாக காலநிலையில மழை வாரதுக்குரிய அறிகுறியில இருக்கு.
0: நாங்கள் 22 பாகையில் தான் இருக்கின்றோம். ஆனா மழைக்குரிய அறிகுறியில வெயில் தான் தெரிகின்றது. ஆனா வெயிலும் அதிகமான வெப்பமாக இல்லை. இப்ப நாங்கள் குளிர்காலத்தை நோக்கி கால் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இல்லையா?
1: எங்களுக்கு இப்ப மழை வர்றதுக்குரிய அறிகுறி
0: எங்களுக்கு இது மழை காலத்தான். ஒரு மாதம் மழை தூரல்கள் இடையிடையே வரும், இன்று வரவில்லை. நேற்றைய தினம் உங்களை எதிர்பார்த்தோம், நல்லது ஒரு நிகழ்வு சென்று கொண்டிருந்தது, எதிர்பார்த்தோம், காணவில்லை உங்களை.
1: கொஞ்சம்
0: பிஸியா
1: போனேன், வந்திருந்தாங்க வீட்டுக்கு.
0: நல்லது, நல்லது.

0: வானொலி கேட்கும் வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. வாழ்த்துக்கள், வசதியாக இருந்தாருங்கள். சார், இன்று வெளியே சென்றீர்களா?
1: எனக்கு நாளைக்கு காலையில பாடசாலை ஆரம்பம். என்னோட அக்கா வந்திருந்தா காலையில, அக்கா கூட இன்னைக்கு இருந்து காலையில இருந்து மத்தியானம் இன்னைக்கு வடிவா சமைச்சு நாங்க இது சாப்பாடு, சூப்பர் சாப்பாடு இன்னைக்கு.
0: ஓ, அப்படி. அக்கா எந்த ஊர்ல இருந்து வந்திருந்தா? லண்டன்ல தானே?
1: அங்க லண்டன் சவுத் ஹரோல இருந்து.
0: சவுத் ஹரோவில இருந்து வந்திருக்காரு. சவுத் ஹரோ வந்து கொஞ்சம் பட்டணத்தை நகரத்தை சார்ந்த பகுதி என்ன சவுத் ஹரோ?
1: ஆமா ஆமா. அப்ப அங்க இருந்து என்கிட்ட வந்தாங்க, வந்துட்டு நேத்து நைட்டே வந்தாங்க, வந்து இரவு இங்க நின்றுட்டு இன்னைக்கு காலையில தான் மத்தியானம் தான் கிளம்பி போனாங்க. அப்ப நான் வீட்டுல
0: சமைச்சேன். உடனே எங்களுக்கும் வாய் ஊறி பசி பெறத்தான் செய்யும். ஆனால் நான் தானே எப்பொழுதும் இனிப்பான மனிதர், அதெல்லாம் நான் கட்டுப்பாடாக இருக்கும். நீங்கள் எதுவும் கட்டுப்பாடு செய்ய தேவையில்லை. எந்த உணவையும் நீங்கள் சமைக்கலாம். உணவை எடுத்துக்கொள்ள நாங்கள் தான் அதை கட்டுப்பாடு கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: இன்று சொல்லோட பாடல் நிகழ்வுக்கு இணைந்ததை இட்டு மகிழ்ச்சி. நீங்கள் வந்த வழியில் என்னிடம் நான் இப்ப கூறியது கேட்டிருப்பீர்கள். 10 பதங்கள் இருக்கின்றன. 10 சொற்கள். மழை மழை என்ற சொல்லை நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்றீர்கள். சரி, மழை என்ற பதத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டால் அந்த மழையை பற்றி எங்களோடு சில விடயங்கள் பகிர்ந்து கொள்ளுங்களேன். உங்கள் நாடு, எங்கள் நாடு, பிறந்த நாடு, வெளிநாடு எல்லாம் மழையை கண்டிருக்கின்றோம். உங்களுடைய அனுபவத்தை கூறுங்களேன்.
1: எனக்கு மலைங்கிறதையா நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இந்தியாவில் நான் அப்பா கூட இருந்த ஒரு இடத்துல ஒரு கோயில் உண்டு. அங்கே அந்த கோயில் அந்த கூரைகளால தண்ணி வழிஞ்சு அந்த அதுல அந்த நாங்க சின்ன பேப்பர்ல கப்பல் செய்து விடுவோம். அது அது ஒரு அதை விட்டு போட்டு அப்புறம் அந்த கப்பல் நனைஞ்சு ஒண்ணுக்கும் அந்த ஓண்டு அழுகிறது.
0: நீங்களும் தண்ணிகளை விடுகிறது தெரியும். தண்ணிக்கு விட நினையும்
1: கொஞ்ச நேரத்துல
0: அது நினைஞ்சு கவுந்த உடனே அழுகிறது. அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அப்படி செய்ய அப்படி செய்ததையும் இறுதியிலே அதை நினைந்ததை பார்த்து விட அழுவதையும் பார்த்து முதல் மகிழ்வாக இருக்கும் அது ஓடுவதை பார்த்து அதன் பின்பு அழுவதை அழுவீர்கள். அதுக்கு என்ன
1: நினைக்கிறீங்க? ஆலையால் சண்டை பிடிக்கிற நாங்கள். அதாவது இங்க பாரு, என்னோட அவலகம் முன்னுக்கு போகுது, வேற இந்த விண்ணுக்கு போகுது,
0: ரெண்டு விளையாட்டு விளையாடுவீர்கள். அதன் மீனும் கவிந்தவுடன் அழுவது ஏன்? ஊர்ந்து செல்லுகின்ற பாம்பை வாழைப்பிடித்தால் இழுக்கிற வேண்டும் என்ற எண்ணம் உள்ள வயதுதான் குழந்தை பெறுவோம். அது திரும்பி கடிக்கும் என்று தெரியாது. அதே போன்று கப்பல் காகிதத்திலே கப்பலை செய்து விட்டால் அது ஓடும் பொழுது பேர் ஆனந்தம். என்னுடைய கப்பல் தண்ணீரில் ஓடுகிறது. ஓ, அது பெரிய சந்தேகம். அதுல இந்த முன்னுக்கு இந்த முன்னுக்கு இந்த விண்ணுக்கு என்று அது தாழ்ந்தவுடன் ஐயையோ, அது ஏன் தாழ்ந்தது, எப்படி நடந்தது தெரியாமல் அழுவது. அது அதனுடைய எதிர்வினை தெரியாமல் வேறு குரங்கள் வேறு என்ன உங்களோட மலை ஏறணும்.
1: வெளியில ஸ்கூலுக்கு பாடசாலை போயிட்டு வர டைம்ல மழை வந்து முழுக்க நனைஞ்சு போனா சப்பாத்து, அப்புறம் அடுத்த நாள் காலமைக்கு சப்பாத்து காய வைக்க வேணும். அதுக்கோனு அது ஒரு சரியான கஷ்டப்பட்டு சப்பாத்தை காய வைக்க வேணும், முடிப்பு துவைச்சு காய விட வேணும்.
0: அதை இப்பொழுது உங்களுடைய குழந்தைகள் செய்கிறார்களா?
1: ஒன்றுக்கு நாலு உடுப்புகள் சப்பாத்துகளும் ஒன்றுக்கு ரெண்டு சப்பாத்து ரெண்டு இருக்கிறப்போ மழையில நனைஞ்சாலுமே அடுத்தது மாத்தி போட்டு கொண்டு போயிருவேன். நான் எல்லாம் தோச்சு காய போட்டுடுவேன்.
0: அது மட்டும் இல்லாமல் முன்பு நாங்கள் போய் வந்தாலும்
1: இருக்குத்தானே,
0: முன்பு எங்கள் நாட்டிலும் எங்கள் தாய் தந்தையரும் எங்களுக்கு அப்படித்தான் போடுவார்கள். என்ன நான் கூறுவது என்னன்னா, இங்கே அந்த சந்தர்ப்பம் இல்லை இவர்கள் மழையிலே நனைவதற்கு. அதற்கேற்ற உபகரணங்கள் இருக்கின்றது. மழையிலிருந்து பாதுகாப்பாக சென்று வரவும், அடுத்து இப்பொழுது இல்லை பாத அணிகள், இப்பொழுது இல்லை பாத அணிகள், வாட்டர் ப்ரூஃப் ஆங்கிலத்தில் கூறுவார்கள். தண்ணீரில் மிதித்தாலும் அது ஊறாத வகையில் அமைந்த பாத அணிகள் உண்டு. மழை நாள் என்றோம்னா மழைக்குரிய பாத அணிகளைத்தான் நாங்கள் இங்கே அணிந்து கொண்டு செல்கின்றோம். அதெல்லாம் அந்த தொண்டைகள் அந்த வசதி. அடுத்து வேறு என்ன மழையை பற்றி உங்களால் கூற முடியும்? மழை எங்கள் சமுதாயத்துக்கு இந்த மழை எப்படி உதவி செய்கிறதா அல்லது உபத்திரவம் செய்கிறதா?
1: இல்ல, எனக்கு மழை தண்ணி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இப்பவுமே எங்க அம்மா செய்யறவா மழை தண்ணிய ஒரு இடத்துல ஏந்தி வச்சு அத சுத்திகரிச்சு போட்டு அதை வச்சு இந்த உடம்பு துவைக்கிறமெல்லாம் சூப்பரா வருது.
0: ஏன் அந்த தண்ணீர் அறந்த குடிக்க முடியாது, பருக முடியாதா?
1: குடிக்கலாம், வடிகட்டி, அது வடிகட்டி குடிக்கிறதும் இருக்கு, குடிக்கிறதும் கூட. அதோட நாங்கள் உடுப்பு துவைச்சா வந்து நாங்க சாதாரண தண்ணியில உடுப்பு துவைக்கிறத விட மழை தண்ணியில உடுப்பு துவைச்சா அவ்வளவு சுத்தமா இருக்கும்.
0: இங்கும் அங்கும் எல்லா நாடுகளிலும் மழை நீரை தூக்கி வைக்கும் பழக்கம் இன்றும் உண்டு. பெரிய பெரிய விவசாயங்கள் செய்வதற்கு பெரிய பெரிய பண்ணைகளுக்கெல்லாம் மழை நீரை தூக்கி வைத்து சுத்தி அறுத்து செய்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கு கனடாவிலும் கூட கிராமப்புறங்களில் இருக்கின்ற கண்ட்ரி சைட் என்று கூறுவார்கள், அங்கே எல்லாம் மழை நீரை தான் சுத்தமான நீராக எடுத்து பருகுவதற்கு ஆவணம் செய்கின்றார்கள். சிறப்பு வேறு என்ன, மழை எங்களுக்கு வேறு எவ்வாறு உதவி செய்கின்றது?
1: இனி ஒன்று இப்ப எத்தனையோ இந்த நிலத்துல முளைக்காத இப்ப மழை உங்களுக்கு நாங்கள் முளைக்கிறதுக்கு ஏதாவது பயிர்கள் போட்ட வேண்டாம். நாங்கள் இயற்கையா தண்ணி ஊத்தி முளைக்க வைக்கிறத விட மழை தண்ணியில முளைக்கிறது கூட.
0: எத்தனையோ மாநிலங்கள் எத்தனையோ நாடுகள் மழையை நம்பி விவசாயத்தை பெருக்குகின்றன. இந்த விவசாயத்தை உற்பத்தி செய்து
1: விவசாயத்தை விட உங்களுக்கு நாங்கள் இப்ப வீட்டுல சிறு சிறு தொழில் செய்வாங்க, சின்ன பூந்தோட்டங்கள் அதுவும் செய்யறவைக்கு மழை வந்து இயற்கையா உதவி செய்தது எத்தனையோ பேர் சொல்லி இருக்காங்க.
0: நீங்கள் அதை அனுபவிக்கவில்லையா?
1: இல்ல, நான் அது எனக்கு அந்ததுக்கு வாய்ப்பு இல்லையே. ஏனண்டா நான் கிணறு இருந்ததுனால எனக்கு அந்த அது பெருசா தெரியல.
0: இல்ல, இங்கே லண்டன்ல நீங்கள் அதை எதிர்பார்ப்பீர்கள் தானே?
1: இல்ல இல்ல இல்ல இல்ல, லண்டன்ல நான் இருந்து நான் இப்ப நினைக்கிறேன் ஒரு 6 வருஷம் என்னோட கணவரோட இருந்தனால் அவர் கோயில். அதுக்கப்புறம் 6 வருஷம் முடிய அவர் போன வகைக்கு எனக்கு இவியல் குழந்தைகள், அப்ப அதனால நான் தோட்ட இதுல நான் ஈடுபடையில.
0: சின்ன சின்ன சாடிகளுக்குள்ளே வைக்கவில்லையா? பூஞ்சாடிகள்
1: எனக்கு இல்ல
0: வைக்கிறது,
1: வாழை மட்டும்தான் வீட்டுல வச்சு வச்சிருக்கிறேன்.
0: ஓ, நான் இங்கே வெளியே பூந்தோட்டமும் என் வீட்டின் உள்ளே பூங்கன்றுகள் எல்லாம் வீட்டின் உள்ளே வைக்கக்கூடிய, அதை விட எங்கள் நாட்டு வேப்ப மரம் 7 அடி உயரத்தில் வைத்திருக்கின்றேன். நம்புவீர்கள்?
1: நான் இங்க வாழை மட்டும் வச்சிருக்கிறேன் ஐயா.
0: அப்படியா? அந்த வேப்ப மர நிழலை, அந்த வேப்ப மர கிளை மேலே இருக்கும், அதற்கு கீழே நாற்காலி சார்மனை கட்டில வைத்து சுவாசத்தை விட்டுக்கொள்வேன். அதிலிருந்து இயற்கை ஆக்சிஜன், இயற்கை பிராணவாயு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. திருவள்ளுவரும் நன்றாக கூறியிருக்கின்றார், ஒரு அதிகாரமே கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிகாரம் தெரிய ஏதாவது ஒரு குரல் தெரியுமா? சரி, வாய்க்குள்ளே நுழையாத ஒரு குரல் இருக்கின்றது. துப்பார்க்கு துப்பாய துப்பாகி துப்பார்க்கு கூறவிட்டால் தானே நான் கூறலாம், நீங்கள் கூறவுன்னா நீங்கள் கூறுங்கள் பார்ப்போம். எங்க கூறுங்கள் கூறுங்கள்.
1: துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு துப்பாக்கி துப்பாய தூவும் மழை.
0: சரியா? சரி, நானும் ஒரு தடவை கூறுகின்றேன். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதும் மழை. அதாவது மழை நீர் எங்களுக்கு உணவுகளை நாங்கள் செய்வதற்கு பயிர்களுக்கு உதவி செய்வதோடு மட்டுமல்லாமல் அதே எங்களுக்கு உணவாகவும் மாறுகின்றது. துப்பார்க்கு துப்பாயதும் மழை என்று கூறப்படுகின்றது. தானே வந்து இயற்கை வளத்தை கொடுத்து எங்களுக்கு உணவுகளை கொடுத்து விட்டு தானும் எங்களுக்கு உணவாக நீராக ஆகின்றது மழை என்று அழகாக குரலில் சொல்லியிருக்க. வாழ்த்துக்கள், சிறப்பான கருத்துக்களை எங்களோடு மழை என்ற பதம் தாங்கி வந்து கூறினீர்கள். மேலும் சிலர் இன்னும் சிலர் வந்து இன்னும் தாங்கள் மழையால் அவ்வளவு நம்பிக்கையோடு என்று எங்களுடைய யாமிருக்க பயமேன் சரவணன் வந்து கூறுவார். பெரிய விவசாயியா இருக்கின்றார், முந்திரியை செய்யலே வெறும் முன்மாதிரி, ஆனால் அவர்கள் எல்லோரும் இந்த மழையை நம்பித்தான் விவசாயம் செய்கின்றார்கள். எங்கள் நாட்டிலும் அப்படித்தான், எங்கள் நாட்டிலும் வடமாகாணத்தில் எல்லாம் மழை நீர் தான், அங்கே நீர்ப்பாய்ச்சலுக்கு இடமில்லை, கிணறு அல்லது மழை அதிலிருந்து தான் எடுக்க வச்சிருந்தார். வாழ்த்துக்கள். இப்பொழுது மழை என்ற பதம் பெறக்கூடிய நீங்கள் கேட்ட பாடல்களே சிறந்ததாக ஒரு பாடலை நீங்கள் எடுத்திருப்பீர்கள், என்ன பாடலை நினைத்திருக்கின்றீர்கள்?
1: மழை வருது மழை வருது கூட கொண்டு வா மானே உன் பாராப்பிலே, ஹோய் வெயில் வருது வெயில் வருது நிழல் கொண்டு வா மன்னா உன் பேரன்பிலே,
0: ஹோய் ஹோய் நல்ல பாடல். மழை வருது மழை வருது, நாங்கள் மழை வருது என்று குடை கொண்டு வா என்று பாடினாலும் மழையிலே நனைந்து போவதற்கு எல்லோருக்கும் விருப்பமாக இருக்கு. இந்த மழை என்பது அது சாரல் அடித்தாலும் தூரல் அடித்தாலும் தூவானம் அடித்தாலும் பெருமழையாக பொழிந்தாலும் விடாமலையாக பொழிந்தாலும் அதிலே நனைவதிலே ஒரு ஆனந்தம் மக்களுக்கு இல்லையா? ஆனால் அந்த மழை பெருமழையாக வந்து அண்மையிலே நடந்த ஒரு சம்பவத்தை ஞாபகத்துக்கு கொண்டு எல்லா இடமும் நடைபெற்றிருக்கிறது. இப்போ அண்மையிலே நடந்தது நேபாள நகரத்திலே மழையினால் பெருக்கெடுத்து பெரிய அனர்த்தங்கள் எங்கள் நாட்டிலே நடந்திருக்கு, எத்தனை நாடுகளிலே நடந்தது. ஆனால் இந்த மழை இயற்கை தந்த வரம், இருப்பினும் அதனால் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. உங்களுக்கான மழை வருது மழை வருது பாடலை நாங்கள் ஒளிபரப்புவோம். நன்றி கஸ்தூரி இணைந்து இவ்வளவு தகவல்களை தந்த என்று சொல்லோடு பாடலில் மழை என்ற சொல்லை எடுத்து அதிலே நீங்கள் உங்களுக்கு எங்களோடு பகிர்ந்து நாங்கள் சிலபடி எங்களை தெரிந்தும் தெரியாததை புரிந்தும் தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்தியும் இருக்கின்றோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி மகளே, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி,
0: மீண்டும் சந்திப்போம். மூன்று தமிழ் வானொலிக்கு வருகின்றார் அடுத்த உறவு. நாச்சியார் கோவில் இருந்து ஓம் நம சிவா என்று கூறப்போகின்றார். அவர் சென்று விட்டார். அடுத்த உறவு வர வேண்டும் என்று எண்ணுகின்றேன். முன்னெழுத்து தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். காத்து கொண்டிருக்கும் பொழுது இன்றைய சொல்லோடு பாடலுக்கு பல பதங்கள் எங்களிடம் இருக்கின்றன. அதில் உங்களுக்கு விருப்பமான ஒரு பதத்தை தெரிவு செய்து அந்த பதத்தில் பற்றி சிறிது அலசி ஆராய்ந்து விட்டு நீங்கள் அது அந்த பதம் கொண்ட ஒரு பாடல் எந்த பாடல் என்றாலும் கேட்டு மகிழலாம். இங்கே மூவர் ஒரே நேரத்தில் அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். யாருடைய இணைப்பு எனக்கு கிடைக்கப் போகின்றது என்று பார்ப்போம். மூவரும் இலக்கத்தை பிடித்து வைத்துக் கொண்டு அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். எங்கே பார்ப்போம் யார் வரப்போகின்றீர்கள், எங்கே பார்ப்போம் யாருக்கு இணைப்பு கிடைக்கின்றது என்று பார்க்கப் போகின்றேன். ஒரு வழி அணைப்பு அந்த அழைப்பிலே வருவதற்கு யாருக்கு சக்தி இருக்கின்ற பார்ப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். அரசடிகிப்பம் சரவணன்.
0: வாழ்த்துக்கள். ஆதார் அட்டையுடன் இணைந்து எல்லோருக்கும் தெரிய வைத்து விட்டு மூவர் அழைக்கின்றார்கள். இணைப்பு மும்மூலமாக இருக்குன்னு கூறினேன். உங்களுக்கு தான் இணைப்பு கிடைச்சிருக்கு.
2: எனக்கு முன்பு மிகவும் முயற்சி
0: பண்ணிருக்கின்றார்கள். நீங்கள் அதற்கு முன்பு அழைப்பு கொடுத்து விட்டீர்கள். அதற்கு முதல் கொடுத்தவர் இப்பொழுது இருக்கின்றார், அழைத்துக் கொண்டிருக்கின்றார். வணக்கம் சரவணன், யாமிருக்க பயமே, அங்கே நெய்வேலி அரசடி குப்பை. இப்பொழுது உங்களை பற்றி நான் பேசியிருந்தேன். கஸ்தூரியோட பேசும் பொழுது ஒரு தடவை கேட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். சரி, எங்களிடம் எந்த பதம் நீங்கள் தெரிவு செய்திருக்கீங்கள், எந்த பதத்தை எந்த சொல்லோடு என்று நாங்கள் பேச போகின்றோம். மலை மழை இரவு நட்சத்திரம் வானம் பூ பறவை நிலம் காற்று உறுப்பு, இதுல எந்த பதம்
2: பறவையை
0: பற்றி பேச போகின்ற? நல்லது. சரி, பறவையை பற்றி பேசும்போது உங்களுக்காக நாங்கள் காத்துக்கொண்டோம். பறவை என்பதை உங்கள் நாட்டில் நீங்கள் இருப்பது ஒரு உஷ்ணவலய பிரதேசம் இல்லையா, அதிக வெப்பம் உள்ள அங்கு என்னென்ன பறவைகள் அதிகமாக காணப்படுகின்றன?
2: இங்க பாத்தீங்கன்னா காகம்,
0: காக்கா, மக்காகம்,
2: மைனா, புறாக்கள்,
0: புறாக்கள் பல வகை உண்டு. காடு அருகில் இருக்கபடியா கௌதாரி இருக்கின்றது. கடற்கரை மங்குண்டா
2: செம்பூவம் சொல்லிட்டு
0: செண்பகம் அற்புதமான பறவை, செண்பகம் அற்புதமான ஒரு பறவை.
2: அப்புறம் கருடன்.
0: கருடனை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா?
2: இன்றைக்கு கூட பார்த்து
0: எங்கே மரத்தில் இருந்ததை பார்த்தீர்களா, பறந்து செல்லும் போது பார்த்தீர்களா?
2: பறந்து கொண்டிருக்கும் வேலையில் தான் இப்ப கொள்ளிடம் ஆற்றங்கரையில
0: பார்த்தீர்கள். வாழ்த்துக்கள். வேற என்ன மேடம் அங்கே உங்களுடைய அந்த குளம் இருக்கு அல்லவா?
2: ஆமா,
0: மீன்கொத்தி பறவைகள். அப்ப பறவைகளிலே எவ்வளவோ விதங்கள் இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் வெளியே இருக்கிற பறவைகளை கூறுங்க. உங்கள் வீட்டிலேயே என்னென்ன பறவைகள் இருக்கின்றன?
2: எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கோழிதான், கோழி இருக்கு,
0: கோழி.
2: அதே அப்புறம் எங்களுக்கு மரத்துல பாத்தீங்கன்னா மைனாலாம் இருக்கு, மைனா இருக்கு.
0: அது பறவைகள், வெளிப்பறவைகளோடு வீட்டு பறவைகள் என்று என்ன வைத்திருக்கின்ற? கோழி மட்டும்தான்.
2: வீட்டு பறவைகள், கோழி தவிர வேறு எதுவும் இல்லை.
0: உங்களிடம் இல்லை, வேறு
2: பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப நெருங்கி பழக வரும் இந்த கோழி மற்றும் காக்கைகள்லாம் ரொம்ப நெருக்கமான பழக்கம். நாங்க சாப்பிடும் போது கண்டிப்பாக எந்த
0: நேரத்திலயும்
2: காலையிலயும் மதியம் சாப்பிடும் போது கண்டிப்பா வந்துருவாங்க. அவங்களுக்கு எங்க வீட்டம்மா பாத்தீங்கன்னா அப்படி கையாலேயே கையில வச்சுன்னு சாதத்தை கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டு போகும்
0: பழக்கப்பட்டு. அதனால் இந்த பறவைகள் பல கூறினீர்கள், அதிலே நாங்கள் ஒரு விதமான பறவை கோழி என்ற பறவையை வீட்டிலே வைத்து வளர்க்கின்றோம். செல்ல பிராணியாகவும் எங்களுக்கு பயன் தரக்கூடிய பிராணியாகவும் வாழ்க்கைக்கு அது ஒரு ஆதாரமாக எத்தனையோ பேருக்கு கோழி வளர்ப்பு இருக்கின்றது. சரி, அடுத்து எங்களோடு உறவாடும் பறவைகள் என்ற வகையில் நீங்கள் காக்காவை கூறுகிறீர்கள். காக்கை, காக்கை இனம் வந்து எங்களோடு உறவாடுவது மட்டுமல்ல, காக்கைக்கு ஒரு நல்ல பண்புகள் பல உண்டு. ஆனா காக்கையை யாரும் கட்டிப்பிடித்து கொஞ்சி விளையாட விரும்புவதில்லை. அப்படி ஆனால் உங்கள் மனைவி வந்து அதுக்கு உணவு கொடுக்கும் வரை காகம் உங்களோடு அன்பாக பழகி உங்களை நன்றாக இனம் தெரிந்து கொண்டு இவரிடம் சென்றால் உணவு தருவார். அதே நேரம் நீங்கள் உணவு கொடுத்து பாருங்க, உங்களிடம் வாங்காது.
2: நம்ம சாப்பிடும் போது வந்து உட்கார்ந்து வந்து பக்கத்துல இருக்காங்கன்னா அப்புறம் எதுக்கு அங்க வராங்க? நம்ம சாப்பாடு
0: எதிர்பார்த்து
2: அவங்களுக்கு கொடுக்கலன்னா அவரை இல்ல, நமக்கு நம்ம நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம யாரும் தெரிஞ்சவங்களோ யாரோ உறவினரோ வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம்ல.
0: அதே போது அது எங்களுடைய உணவு தான், அது எங்களை பல செய்தியை தருகின்ற ஒரு பறவை. அதை நீங்கள் கொடுத்து பார்த்தீர்களா அதற்கு உணவு? பழக்கப்படுத்தி வைத்திருக்கின்றது. அதே நேரம் உங்கள் வீட்டில் வேறு யாரும் இருந்து உங்கள் வீட்டில் கொடுத்தால் தூக்கி போட்டால் சாப்பிடுவார்கள். கையில வந்து சாப்பிடுற அளவுக்கு அந்நியோன்யமா பழகும் தன்மை அந்த காகத்தில் இருக்கின்றது என்று கூறுகிறார். சரி, காகத்துக்கு
2: நாளைக்கு நாளைக்கு கூட ஒரு வீடியோ எடுக்க முடிஞ்ச எடுத்து உங்களுக்கு கூட அனுப்பிச்சு வைக்கிறேன்.
0: காகத்தா உணவு, நான் ஒரு தடவை ஒரு வீடியோ ஒரு வலைத்தளத்தில் ஒருவருடைய பதிவை பார்த்தேன். இந்த காகம் அடிக்கடி வீட்டுக்கு வருது, பேசுவது பேசுறது எல்லாம் அதுக்கு நன்றாக இருக்கும். அங்கே வந்து அவர்களோடு ஒரு உறவு மாதிரி உறவாடி கொண்டு இருக்கின்றது எல்லோரிடமும். ஆனால் அந்த அன்னை கூறுகின்ற சொற்களின்படி அது நடக்கின்றது. இதுல தூங்கு, இதுல படுகின்றவுடன் அப்படியே சரிந்து படுக்கின்றது. அதை எடுத்துக்கொண்டு வாழ்ந்தால் அழகு நாள் சென்று தூக்கி கொண்டு வந்தது. ஏன்னா காக்கை மிகவும் அறிவுள்ள பறவை, பல பஞ்சதந்திர கதைகளிலே நாங்கள் படித்திருக்கின்றோம். தண்ணீரை குடிப்பதற்கு அடியிலே இருக்க தண்ணீரை மேலே கொண்டு வருவதற்கு அது செய்கிற தந்திரம், புத்திசாலித்தனம். அன்று ஒரு இதை பார்த்தேன், இந்த குழாய் தண்ணீரிலே தண்ணீர் குடிக்கின்றது, மேலே அந்த குழாயை அமர்த்தி தட்டி தண்ணீரை வர வைத்து குடிக்கின்றது. அப்படியெல்லாம் காக்கைக்கு புத்திசாலித்தன குணம் இருக்கும். அதனால் தான் சனீஸ்வரனுக்கு நாங்கள் ஆன்மீக துறையிலே முக்கியமாக எங்களுடைய கிரகம் கழிக்க வேண்டும். சனீஸ்வரனுக்கு பிரடாதி சனி பிடிக்கிற அளவிலே காக்கை மார்க்கெல்லாம் கிராக்கியாக போய்விடும். காக்கைகள் ஊர் வழியை கூப்பிட்டாலும் வராது, எல்லா அடகும் முடிச்சிருவி இல்லையா? பிரடாதி வருகின்ற சனிக்கிழமை பிரடாதி சனிக்கிழமை
2: அது ஒரு காக்கை மட்டும் என்ன செய்யணும், அதுக்கு பசி எடுக்கும்போது வந்து சாதாரணமாக காக்கா வந்து காக்கா காக்கான்னு சொல்லி தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். இந்த இது மட்டும் சிறப்பாக தான், அது பசி எடுக்குது சாப்பாடு வேணும்னு கேட்கறது மட்டும் ஆயா ஆயான்னு தான் கூப்பிடும். ஆயா
0: ஆயான்னு
2: சவுண்ட் ஆயான்னு கேட்கும். நான் வந்து ஆயா வந்திருக்கு, ஆயா வந்திருக்காங்க, ஆயா வந்திருக்கு சாப்பாடு கொடுன்னு சொல்லுவேன் நான். அது வந்து பசிக்கின்ற நேரத்தில் அந்த மாதிரி கத்து அந்த கத்தம்.
0: காக்கை வந்து எங்களுக்கு மிகவும் ஒரு இந்த சமூக தொண்டு செய்கிற ஒரு பறவை.
2: காக்கைகள் வந்து அதிகமான ஒரு ஒரு கெட்டுப்போன உணவோ கெட்டுப்போன ஒரு ஏதோ உயிரினோ இறந்து விட்டாலோ அது நம்ம வீட்டில அருகில இருக்கும்போது நமக்கு துர்நாற்றங்கள் வீச ஆரம்பிச்சு விடும். அந்த அதை வந்து எடுத்துட்டு போய் சாப்பிட்டு விடுவாங்க. அந்த மாதிரி இந்த தமிழகம் முழுவதும் இந்த உலகம் முழுவதும் அதான் செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க.
0: அதாவது சமூகத்தின் இடையிலே வீதியிலும் வெளிகளிலும் இருக்கின்ற அழுக்குகளை எல்லாம் அவர் அகற்றி கொண்டு போவார், அப்படி உதவி செய்கிறார். அதனாலே அவருக்கு முன்னோர்கள் ஒரு பெயர் வைத்திருக்கிறார், ஒரு பழமொழி உண்டு, ஆகாய தோட்டி. புரிகிறதா? ஆகாயத்திலே பறந்தெறிஞ்சு இந்த கழிவுகளை எல்லாம் அகற்றும் தொழிலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சமூகத்தொண்டு செய்யும் காகம் என்று கூறுகின்றார். அடுத்து அந்த காகம் வந்து எங்களுக்கு செய்திகளை தருவதாக நம் முன்னோர்கள் கருதி கொள்வார்கள். ஒரு காகம் வந்து கரைகிறத வைத்து அவர்கள் தகவல்களை பெறுகிறார்கள் நம் முன்னோர்கள். ஒரு விருந்தினர்கள் வீட்டுக்கு வரப்போ உண்டார் என்றால் அந்த காகம் கரைவது ஒரு விதமாக இருந்ததை இந்த முன்னோர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். தபால் வரப்போகுது என்றால் அதுக்கு எங்களுக்கு ஒரு செய்தி வரப்போகுது. தபால் மூலம் முந்தைய தபால் தந்தி என்று வருவது தானே, தபால் வருவது தந்தி வருவதற்கு பாடல்களே இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த உறவுகளுக்குள்ளே ஒற்றுமை வேண்டும் என்பதற்கு காகத்தை உதாரணமாக கூறுவார்கள், பாடல்களே உண்டு. புரிகிறதா? அடுத்தது அவர்களிலே உள்ள குணத்தை பற்றி முன்புள்ள புலவர்கள் வெண்பாக்கள் அமைத்திருக்கின்றார்கள், பாடல்கள் அமைத்திருக்கின்றார்கள். காலை துயில் எழுதல், காணாமலே புணர்தல், உற்றாரோடு உண்ணல், உறவாடல், மாலை குளித்தல், மனை புகுத்தல், கண்டாயோ காக்கை குணம் ஆறு என்று கூறப்படுகிறது. ஆறு சிறப்பான அம்சங்கள். காலை துயில் எழுந்துவிடும். அதிகாலை துயில் தான் மட்டும் எழுந்தாலும் உலகத்தை எல்லாம் அழுப்பி வைக்கும், காகா காகா என்று கரைந்து. அடுத்தது காணாமலே புணர்தல். அவர்கள் ஆண் பெண் காக்கைகள் இனம் சேரும் பொழுது யாரும் பார்க்க முடியாது. அவ்வளவு அற்புதமான பண்பு அந்த பறவையிடம் இருக்கின்றது. அருமை அருமை அருமை, அவர்கள் புணர்வதை பார்ப்பதே முடியாது. அடுத்தது அவர்கள் உற்றாரோடு உண்ணல். ஒரு உறவை ஒரு உணவை கண்டுவிட்டால் தனியே உண்ணாது, கா ஹா ஹா என்று கத்தி தன் கூட்டம் எல்லாத்தையும் மலைத்து ஒற்றுமையாக உண்ணுங்கள் இல்லையா. அவர்களுக்கே சண்டை வந்துவிட்டால், ஒருவருக்கொருவர் சண்டை வந்தால் உடனே 10-15 காகங்கள் வந்து கொத்தி பிரித்து அவர்களை சமாதானப்படுத்திவிடும். அடுத்தது மாலை மனைக்கு கூட்டுக்கு போகிறதுக்கு முந்தி குளிப்பார்கள். எங்கே ஒரு குட்டை நீர் இருந்தானா குளம் இருந்தால் அங்கே சென்று ஒரு தடவை குளித்து விட்டு மனை புகுதல், வீட்டுக்கு சரியான நேரத்துக்கு ஒரு அங்கே சென்று விடுவார்கள். புரிகிறதா ஐயா? இப்படியான நற்குணங்கள் அதில் இருப்பதை நம் முன்னோர்கள் கண்டு கவிஞர்கள் கவிதையே எழுதியிருக்கார். காலை துயிலெழுதல், காணாமலே புணர்தல், மாலை குளித்தல், மனை புகுதல் என்ற நற்குணங்களோடு உற்றாரோடு உண்ணல் உறவாடல். தனியாக ஒரு ஒரு ஒரு கழிவோ என்னவோ ஒரு கொடுத்தா காகான்னு கொத்தி கொத்தி மற்றவர்களை அழைத்து சேர்ந்து சாப்பிடுவார்கள். இப்படி காக்கை இனம், நீங்கள் பறவையை தெரிவித்து காக்காவை கொண்டு வந்தீர்கள். அடுத்து எங்கள் நாட்டில் ஒரு புலவர் பாடியிருக்கார், காக்கையாரே காக்கையாரே எங்கே போனாய் என்று. ஒரு குழந்தை ஒரு காகத்தை பார்ப்பது கேட்பதாகவும், அந்த காகம் காணாத இடமெல்லாம் காண சென்றேன் என்றது கூறுகின்றது. காக்கை செல்லாத ஊர் இல்லை தானே ஐயா, இல்லையா? காக்கை செல்லாத ஊர் இல்லை. ஆனால் சிங்கப்பூர்லே காக்கை இல்லை, நான் பார்த்தேன், நாலு வருடம் வாழ்ந்தேன், அங்கு காக்கை இனம் வருவது இல்லை. அங்கு எந்த பறவை இனமும் உலாவ முடியாது, சுட்டு தள்ளி விடுவார்கள். அது ஒரு புறம். அதனால் காக்கையாரே காக்கையாரே எங்கே போனாய் என்று ஒரு குழந்தை கேட்க, நான் காணாத இடமெல்லாம் காண சென்றேன் என்று. அதுக்கு அப்ப கண்டு வந்த புதனத்தை சொல்ல கேளும் என்று கேளீர் என்று விட்டு அது கூறுவதாக, நான் அங்கே போனேன் இங்கே போனேன், அங்கே மழை வைக்கிறது இங்கே வெயில் அரிக்கின்றது என்றெல்லாம் புகை வண்டி ஓடுகிறது வண்டி ஓடுகிறது சன நெரிசல் என்று கண்ட புதனங்களை எல்லாம் கூறும்போது அந்த குழந்தை கேட்டார், கண்டி கொழும்பு எல்லாம் சென்றது என்று அதிலே கூறப்படுது. கண்டி கொழும்பு எல்லாம் சென்று வந்தேன் என்று. இப்போ கண்டி கொழும்பு சென்றாயே, அப்பா இருக்கிறார் கண்டியிலே, அவர் புதினம் என்னன்னு அவரை கண்டேன், நலமாக இருக்கின்றார் என்று அந்த காக்கை சொல்லுது. இந்த செய்திகளை சொல்லுவதா? இந்த ஒரு பாடல் எங்களுடைய பாடசாலையிலே இது இலக்கிய புத்தகத்திலே அந்த பாடல் இருக்கின்றது. நம்ம ஊரை சேர்ந்த அதாவது இலங்கை நாட்டை சேர்ந்த ஒரு புலவர் எழுதிய பாடல். கஸ்தூரி கேட்டிருந்தால் இந்த பாடலை பாடியிருப்பார், படித்திருப்பார் சின்ன வயதில் என்று எண்ணுகிறேன். காக்கையாரே காக்கையாரே எங்கே போனாய், காணாத இடமெல்லாம் பார்க்க சென்றேன், கண்டு வந்த புதினங்களை சொல்ல கேளீர் அந்த பாடல் கிட்டத்தட்ட 8-10 வரிகளிலே இருக்கின்றது. நல்லது. ஆக அதனால் காக்கை எங்களோடு இணைந்து வாழும் ஒரு இனம். ஆனால் அதை கூட்டில் கூண்டில் அடைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவருடைய கழிவு துர்நாற்றத்தை கொடுக்கக்கூடியது, துர்நாற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் அதை அதே நேரத்தில் பாரதியார் பாடியிருக்கார், எத்தி திரியும் அந்த காக்கை அதற்கு இறக்கப்பட வேண்டும்படி பாப்பான்னு கூறியிருக்கார். ஏனென்றால் அது குழந்தைகள் பெரியவர் என்று பார்க்காது, தனக்கு விருப்பமான உணவை நீங்கள் சாப்பிடுங்களோ ஓடி வந்து எத்தி பறித்து கொண்டு ஓடிவிடும். எனக்கு நான் பாலப்பம் சாப்பிடும் பொழுது என்னை பறித்து என் கன்னத்திலே காயத்தை வைத்தது என்னால் மறக்க முடியாது. பாலப்பம் சாப்பிடும் பொழுது, ஆப்பம் சாப்பிடும் பொழுது வாயிலே நான் வைப்பதற்கிடையிலே பார்த்துட்டு இருந்த காக்கா ஓடி வந்து என்னை அதை பறித்து கொண்டு போகும்போது அதனுடைய கால் என்னுடைய சொத்தையிலே சொக்கிலே புராண்டி விட்டது. குழந்தைகள் இருந்து பறித்து கொண்டு சென்று விடும். ஏன் சில காக்கா, சில காக்கா கோழி குஞ்சை கூட தூக்கி கொண்டு ஓடிவிடும். அவ்வளவு தூரம் செய்யும், தனக்கு விருப்பமாக எத்து தெரியும். ஆனால் அதுக்கு நாங்கள் இறக்கப்பட வேண்டும் என்று ஏனென்றால் ஜீவகாரண்யத்தை பற்றி பாரதியாரும் கூறியிருந்தார். சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். சரி, இந்த பறவைகளை பற்றி நாங்கள் பேசியவர்கள் மேலும் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கின்றதா கூறுங்கள்.
2: மேலும் பல மயில்கள்லாம் இருக்காங்க பகுதியில் அதிகமா.
0: சரி, இப்பொழுது நீங்கள் பறவை என்ற பதம் பெறக்கூடியதாக உங்களுக்கு ஏதாவது பாடல் ஞாபகம் இருந்தால் ஒரு பாடலை கேட்கலாம்.
2: பறவைகள் பாத்தீங்கன்னா நிறைய பாடல், அதிகமான பாடல்கள் தூக்கணாங்குருவி கூட அந்த பாடல்லாம் இருக்கு.
0: தூக்கணாங்குருவியை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா?
2: இதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் விவசாயம் செய்து கொண்டு இருக்கும் சிறுதனை இருந்தது, இப்போதைக்கு எங்கள் பகுதியில் காணப்படவில்லை.
0: அப்படி இருந்தால் என்ன பாடலை நீங்கள் இந்த சொல்லோடு பாடல்ல நீங்கள் பறவை என்ற பதத்தை எடுத்து பேசி மகிழ்ந்து விட்டு இத்தனை சொற்களை நாங்கள் பகிர்ந்து விட்டோம். தூக்கணாங்குருவியிலும் சில நல்ல சிறப்பான அம்சங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதில் இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பம் வரும்போது அவரை பற்றியும் பேசுகிறேன். தூக்கணாங்குருவி கூடு என்ற பாடல் உங்களுக்கு தெரியும். காக்காயை பற்றி கூறும்பொழுது நான் ஆரம்ப காலத்திலே பராசக்தி என்ற திரைப்படம் 1954 வந்த வழியில் முதல் பாடல், அதிலே ஒரு பாடல், காக்கை அண்ணாவே நீங்கள் அழகாக பாடுறீங்க, பண்ணாக பாடுகிறீர்கள், எங்கே பாடுங்கள் என்றவுடன் அந்த காகங்கள் கா என்று பாடும் இல்லையா? ஆரம்ப காலத்தில் நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற வேளையில் எல்லா பறவைகளையும் விட இலகுவாக நாங்கள் அறியக்கூடிய வகையில் இந்த காகம்தான் இருந்தது. காகத்தை கண்டிருப்போம், பார்த்திருப்போம், அதனுடைய நன்மை தீமைகளை அறிந்திருப்போம். சிறுவயதிலிருந்து அந்த பாடல் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கின்றது. அந்த பாடல் சிறப்பு. சரவணன் அவர்களே, நேற்றைய தினம் உங்களுக்கு பாட்டு சவாரி நிகழ்வு அற்புதமாக நிகழ்ந்து கொண்டு சென்று இறுதியிலே ஒரு தொகுப்புரையை கூற வேண்டும் என்று உங்களை எதிர்பார்த்திருந்தேன். நீங்கள் பாதியிலே வந்தபடியால் முழுவதையும் கேட்காதபடியால் வரவில்லை போலும். அதனால் நான் சரியான நேரத்துக்கு முடித்து சென்று விட்டேன். நன்றி தேவா, நன்றி சரவணன். ஏனென்றா இங்கே தேவா எட்டி எட்டி அழைப்பு விட்டு
2: கொண்டிருக்கின்ற.
0: அடுத்து உங்களை பற்றி பேசியது எது என்றால், மழை என்றவுடன் நீங்கள் மழையை நம்பி பெரும் விவசாயம் செய்பவர் என்று எண்ணும் போலே இந்த மழையை பற்றி கஸ்தூரியோடு பேசும்பொழுது உங்களையும் நான் அதில் உதாரணம் கூறியிருந்தேன். எங்கள் நாட்டிலும்
2: ஷியாமலா உங்க ஊருக்கு போயிட்டு வந்தோம். இன்னைக்கு
0: இங்க எழுதியிருந்தீர்கள், நீங்களும் அவரை எழுதியிருந்தீர்கள். நான் ஷியாமலாவை பார்த்தோம் எங்க பக்கம்
2: அங்க சென்ற பிறகுதான் தெரிஞ்சது அவங்க ஊருக்கு நாங்க அவங்க ஊருக்கு வந்திருக்கோம் சொல்லி.
0: நிலமா இருக்கின்றாரா
2: அவர்? நாங்க மாயாவரத்தில், அவங்க ஊர்ல இல்ல, அப்புறம் மாயாவரத்துல மயிலாடுதுறையில வந்து அவங்களை பார்த்துட்டு அவரை உடனே வந்துட்டோம்.
0: ஓ, நீங்கள் ஒரு உதவி செய்யலாம், எல்லோருமாக இணைந்து அவரை ஒரு போக்குவரத்து அமைச்சர் ஆக்கி விடுங்கள். அவர் எந்த நாடு எந்த நாளும் போக்குவரத்து தானால் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன். எல்லா இடமும் சென்று எல்லாரையும் சந்திச்சு வருவார். சிறப்பு சிறப்பனா நல்ல செய்தியை தந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்லது ஒரு பாடலையும் தந்திருக்கீங்க, கேட்டு மகிழ்வோம். நன்றி நன்றி நன்றி சிறவனு. சிறப்பிப்பதற்காக நேரம் சரியாக 12:09 எங்களுக்கு காட்டுகின்றது, உங்களுக்கு 9:39 என்று காட்டுகின்றது இரவு நேரம். எங்கே வாருங்கள், அடுத்த உறவு யாராக இருக்க போகின்றார்கள் என்று பார்ப்போம்.

0: எத்தனையோ பிரயத்தனத்தின் பின் வந்துவிட்டார் எங்களுடைய அன்பு உறவு. வணக்கம் வணக்கம்.
1: ஓம் நமசிவாய.
0: ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தோடு வந்து இணைந்து விட்டார் நாச்சியார் கோயில் தேவா. நாங்களும் ஓம் நம சிவாய என்று உச்சரித்து உங்களுக்கு வணக்கம் கூறி வரவேற்கின்றோம். நலமாக இருக்கின்றீர்களா தேவா? தேவா சென்று போட்டீர்களே, வணக்கம் கூறி வரவேற்றவுடன் சென்று போட்டீர்களே, என்ன நடந்தது உங்களுக்கு? மீண்டும் அழையுங்கள். மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலியகம், எங்கே வாருங்கள். என்னுடைய ஒரு தொலைபேசி நின்றதா அல்லது நீங்கள் நிறுத்தி விட்டீர்களோ தெரியவில்லை. ஓஹோ, இங்கே பவர் இருக்கின்றது, அழைக்க வேண்டும். மீண்டும் அழையுங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி. நாங்கள் இங்கே இப்பொழுது மழை பறவை என்ற இரண்டு பதங்களுக்காக பலபடி எங்களை பேசி மகிழ்ந்தோம். கஸ்தூரி சரவணன் இருவரும் வந்தார்கள். தேவா வந்து இணைந்து மீண்டும் வந்து விட்டார். வணக்கம் தேவா, என்ன நடந்தது தேவாவுக்கு? தேவா உங்களை இணைத்து விட்டேன், என்ன நடந்தது? வணக்கம் தேவா. தடங்கல்கள் வருவதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை எப்பொழுதும்
1: உண்மையா?
0: இந்த உலகத்திலே
1: பெரும்பகுதி நல்லது.
0: இந்த உலகத்திலே பெரும்பகுதியான ஆழமான ஆழமும் நீளமும் கண்டுபிடிக்க முடியாத சமுத்திரங்களே அமைதியாக இருப்பதில்லை. அலைந்து கொண்டு அலை அடித்துக் கொண்டுதான் வருவது, சிறு அலை வருவது. அதிலேதான் வாழ்க்கை பயணங்கள்.
1: இயற்கை ஒரு ஆட்டம் ஆட்டுச்சுனையா உலகமே சிலையா போச்சு.
0: அதான் இப்பொழுது எந்த சொல்லோடு நாங்கள் இன்று ஆடுவோம் களத்தை? மலை, மழை, இரவு, நிக்க வேண்டும்.
1: சொல்லுங்க.
0: மலை, மழை, இரவு,
1: மலைதான் பேசியாச்சு.
0: மலை பேசியார், பறவை பேசி, பறவை பேசிவிட்டார். நட்சத்திரம் இருக்கு, வானம் இருக்கு, பூ இருக்கு, நிலம் இருக்கு, காற்று இருக்கு, எங்கள் உடலில் உள்ள உறுப்பு இருக்கு, என்ன வேண்டும்?
1: காற்றை பத்தி பேசுவீங்க.
0: வாழ்த்துக்கள். எங்கே காற்று என்ற
1: பதத்தை முக்கியம்.
0: ஆமா, கூறுங்கள். காற்றை பற்றி
1: வீணடிச்சு கொண்டு இருக்கோம். ஆமா, வீணடிச்சுட்டு இருக்கோம்.
0: உங்களுக்கு தெரிந்தவற்றை காற்று எப்படி எப்படி என்னெல்லாம் கூறுங்கள்.
1: காற்று வந்துயா, மனுஷனுக்கு இந்த காற்று இருந்தால்தான் உயிர்களை உயிரோட இருக்கலாம்.
0: முக்கியமான கருத்து, காற்று இல்லை என்றால் உயிர் வாழ்வது, எந்த உயிரும் வாழ முடியாது. வாழ்த்து
1: சிறப்பான. மரம் செடி கூட வாழாது. மரம் செடி கூட
0: எந்த உயிரினமும் வாழ முடியாது. அடுத்து.
1: ஆமா,
0: வேற என்ன?
1: காற்று வந்து நம்ம, அதான் முக்கியமா, அதான் ஒரே கருத்து. காற்றுகள்லாம் எதுவுமே கிடையாது.
0: சரி, காற்று வருவது, காற்று உள்ளு உண்டு என்பதை நீங்கள் எப்படி அறிவீர்கள்?
1: அதை
0: மழையை பார்த்துருக்காங்க, பறவை பார்த்துருக்காங்க. இந்த காற்றை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்?
1: காற்றை பார்க்க முடியாது.
0: பார்க்க முடியாது. அப்ப எப்படி தெரிந்து கொள்வது இது காற்று?
1: அது அது எப்படி? நீர் ஆவி ஆவி வரியா, அது காற்றா மாறிடும்.
0: இந்த மரஞ்செடி கொடியெல்லாம் ஆடுகிறது இருக்கிறதுல ஐயா, ஏன் ஐயா ஆடு?
1: ஆமா,
0: காற்று வந்தால் கொடி ஆடும். என்ன ஒரு பாடலே இருக்கின்றதானே.
1: ஆமா ஆமா.
0: அதுபோல காற்று இருப்பதை எப்படி அறிய முடியும்னா, அசைவுகளை கொண்டு அறியலாம். மரம், செடி, கொடிகள் அசைந்து கொண்டிருப்பதை காத்து வீசுது போல இருக்குது என்று கூறுவோம். எங்களிலே பற்று நாங்கள் உணர்வாலே கூறலாம். ஆனால் உள்ளே இருந்து பார்க்கும் போது காற்றை நாங்கள் பார்க்க முடியாது, உணர முடியாது. வெளியே பார்க்கும் போது மரம், செடி, கொடிகளெல்லாம் ஆடும். பெரும் காற்று, சின்ன காற்று, புயல் காற்று என்றெல்லாம் நாங்கள் அறியக்கூடிய இருக்கிறது. காற்றிலே எத்தனை காற்று இருக்கின்றது கூறுங்களோ. அப்ப உங்களுக்கு தெரிந்த காற்றுக்களை.
1: எனக்கு தெரிஞ்சது வாயு வாயு காற்று.
0: எங்களுக்கு வீசுகிற காற்று வாடை காற்று, ஒரு என்ன காற்று
1: வாடை? ஆமா ஆமா. காற்றுல எல்லாம் கலக்கும்யா, காற்றுல வந்து கலக்காதது ஒன்றுமே இல்லை, எல்லாத்திலயும் கலந்துருக்கு,
0: எல்லாத்திலயும் கலந்துருக்க காற்று. காற்று என்னென்ன காற்றுகள் இருக்குன்றது உங்களுக்கு தெரிந்த காற்று?
1: எனக்கு வந்து அதான் வாயு காற்று.
0: அது வாயு
1: சைக்கிள் அடிக்கிறோம்,
0: வாயு காற்று ஒன்று இருக்குது. வாயு என்பது காற்று தான், அது ஒரு மிதிவண்டி ஒரு வாகனத்தை ஓடுவதுன்னா காற்று இல்லாமல் ஓட முடியும்
1: எல்லாத்துக்கும்.
0: சில்லுக்கு இப்ப நீங்கள் கூறியவர் எல்லாவற்றிலும் காற்று இருக்கின்றது. காற்றிலே எத்தனை வகை உண்டு? இப்ப இப்பொழுது என்ன காற்று வீசுகிறது அங்கே? பருவக்காற்றா, தென்மேல் பருவக்காற்றா, அல்லது வாடகை காற்றா, அல்லது சோழக காற்றா, கச்சான் காற்றா, கொண்டல் காற்றா,
1: தென்றல் காற்றியா?
0: தென்றல் காற்று.
1: குளுமையான
0: உங்களுக்கு காற்றுக்குள்ளே சிறந்தது வந்து தென்றல் காற்று, உங்களுக்கு சிறந்தது கூறுவது காற்று. தென்றல் அடிக்குது, என்ன மயக்குது, பூங்காற்று, தென்றல் காற்று. அதே நேரம் அந்த காற்றுல இன்னும் ஒரு குணம் இருக்கிறது, எதை காணுகின்றதோ, எதன் மேல் செல்கின்றதோ, அதையே கொண்டு வந்து எங்கள் நாசிக்கு தந்துவிடும்,
1: அதே தன்மையே மாறிடும்.
0: இப்பொழுது ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய நாற்றம் என்பது காற்று கொண்டு, இப்ப ஒரு ஒரு சாக்கடை இருக்கின்றது, அந்த சாக்கடையின் மீது அந்த காற்று தவழ்ந்து எங்களிடம் வந்தால் அந்த சாக்கடையினுடைய சுவையை, அந்த மனத்தை எங்கள் நாசிக்கு கொண்டு வந்து தந்துவிடும். பொய் சொல்ல தெரியாது காற்று, காற்றுக்கு பொய் சொல்ல தெரியாது. பூக்கடையில் இருந்து வருவதென்றால் அந்த வாசனையை கொண்டு வந்து, சரி அறுசுவை உணவு உண்டுகிறோம் என்றால் உணவின்றி வாசனையை கொண்டு வரும். அங்கே வெதுப்பகம் ஒன்று இருக்கின்றது, அங்கே பல பல வகையான தின்பண்டங்கள் செய்கிறார்கள் என்றால் அந்த வாசனையை கொண்டு வந்து தரும். அது எந்த பகுதியில் நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு இடங்கள், அந்த இடங்களில் உள்ள தன்மையை உணர வைப்பது காற்று இல்லையா? நீங்கள் போகும் வழியிலே சொல்லி ஒரு ஒரு அணில் அல்லது ஒரு சிறு பறவை வீதியோரத்தில் இறந்து கிடந்தால் எங்களுக்கு தெரியாது, ஆனா வாடை வீசும், வாடை வீசும், நெடி வந்து உடனே நினைப்போம் இதுல ஒரு இன்னொரு பிராணி இறந்து விட்டது. அது மட்டுமல்லாமல் நாங்கள் இந்த உடம்பை கொண்டு அழகாக வாசனை திரவியங்களை எல்லாம் தெளித்துக் கொண்டு பட்டாட பணியெல்லாம் கொண்டு போறோம், பிணமாகி விட்டால் ஒரு நாளைக்கு மேலே இருக்க விடாமல் அந்த காத்து எங்களை வாடை வீச செய்து பிணவாடை அடித்துக் கொண்டிருக்கும் எங்களுக்கு, எங்களோட அந்த காற்றுக்கு பொய் பேச தெரியாது. ஒரே ஒரு பெருந்தன்மையான குணம், பொய் பேச தெரியாது,
1: தெரியாது.
0: அடுத்தது இந்த காற்று உலகத்திலே வலிமை வாய்ந்த ஏதுக்களில் ஒன்று, மிகவும் வலிமை வாய்ந்த. புயல் வந்து விட்டால், புயல் மையம் கொண்டு விட்டால் அது வந்தே தீரும், இத்தனை அழிவுகளை கொண்டு வந்து அனர்த்தங்களை
1: ஏற்படுத்தும். ஒன்னு சேர்ந்துட்டு தெரியா போச்சு.
0: அதனால் இந்த காற்று மிகவும் முக்கியம் என்று கூறுகிறீர்கள். வாழ்த்துக்கள் தேவா, இணைந்தோம். பல விடயங்களை ஒன்றை பற்றி பல விடயங்களை பேசிக் கொண்டிருந்தோம். இந்த காற்று என்று பதம் பெறக்கூடியதாக ஒரு பாடல் உங்களுக்கு கேட்க முடியுமா?
1: சொல்லுங்கய்யா. சொல்றதுக்கு முன்னாடியே லண்டன்ல இருந்து பேசினாங்கல்ல,
0: ஆமா ஆமா,
1: ஒலியும்
0: ஓசையும் நலம் வரும் வார்த்தைகளும் சிறப்பு, அதுதான் மிக முக்கியம். அந்த ஒலியை நாங்கள் கொடுக்கும் போது வருகின்ற வார்த்தைகள், வார்த்தைகள் தான் மிக, அதான் சொல்லோடு பாடல். சரி, இப்போ
1: நாங்க தமிழ்நாட்டுல இருக்கோம், எங்களுக்கே பேசுறோம், நமக்கே பேசுறது. ஆனா அவங்க எப்படி தமிழ் அப்படியே சிக்கு சிக்கு அப்படியே கின் கின் கின் கின் கின்னு
0: நடிக்கிறாங்க. அவர் அவர் பெருமையாக இருக்கின்றது. இளமணி திருநாட்டில் பிறந்தவர் என்று எண்ணும் பொழுது அந்த வாடை அடித்துக் கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள், நீங்கள் காற்று என்ற பாடக்கூடிய பாடலை தாருங்களேன்.
1: பூங்காற்று திரும்புமா,
0: பூங்காற்று வாங்க போனே, நல்ல கவிதை. உங்களுக்கு பூங்காற்று தேவைப்படுகிறது இல்ல பாத்திரம். அப்ப காற்றிலே வாடை காற்று, தென்றல் காற்று, பருவக்காற்று, தென்மேல் பருவக்காற்று என்பது போல பூங்காற்றும் இருக்கு. பூங்கல் இருந்து வரும்போது பூங்காற்று, பூங்காற்று திரும்ப அந்த பாடல பாடுங்க.
1: பூங்காற்று திரும்புமா, ஏவாழ்வு திரும்புமா,
0: என் பாட்டை விரும்புமா, பூங்காற்று திரும்புமா, என் பாட்டை விரும்புமா. ஆமா, தேவாவின் பாடலை நாங்கள் விரும்புகிறோம். வாழ்த்துக்கள் தேவா. நன்றி தேவா. சிறப்பு பூங்காற்று திரும்புமா என்ற பாடலை, காற்று என்ற பதம் தாங்கி நீங்கள் சந்தீர்கள். இப்பொழுது மகள் சியாமலா வருகின்றார். சியாமலா, நன்றி நன்றி தேவா, வாழ்த்துக்கள். வணக்கம் ஷியாமலா. வணக்கம்
2: வணக்கம்.
0: வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீர்களா?
2: நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன்.
0: அவருக்கு எப்படி இருக்கின்றது? இப்பொழுது நேற்று விபத்தை சந்தித்து வருக்கு.
2: அங்கே மருத்துவமனை தான் பாருங்க.
0: மருத்துவமனையில இருக்காரா? பொறுத்துக்கோள், அந்த இதெல்லாம் போட்டு
2: விட்டாரா?
0: காலில எந்த இடத்துல? முழங்காலுக்கும் பாதத்துக்கும் இடையிலே?
2: பாதத்துக்கு, முட்டிக்கு கீழே, அந்த கீழே ஒரு முட்டி இருக்குல்ல, அதுக்கு மேல நடுவுல முழங்காலுக்கு.
0: முறிவு ஏற்படவில்லை சார்? முறிவு ஏற்பட்டதா?
2: பயமேன் ஊருக்கு வந்துட்டு போன பார்த்த உடனே எனக்கு போன்
0: பண்ணிட்டாரு.
2: மருத்துவமனையில இருந்ததால நீங்க திரும்பி வரும்போது இந்த வழியா தான் வந்தாங்களோ, மயிலாடுதுறை வழியா?
0: அதனால
2: வரும்போது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் போய்
0: பாத்துட்டேன்ப்பா. தமிழ் வானொலி தந்த ஒரு பெரும் கொடை எங்களுக்கு. ஒருவரை ஒருவர் ஒலி மூலம் சந்தித்து நட்பு பூண்ட வேளையில நேரடியாக
2: இருக்குன்றது தெரியாம தான் வந்திருக்கிறாரு. அது பார்த்த உடனே என் ஞாபகம் வந்து உடனே போன் பண்ணிட்டாரு.
0: அதனால்தான் நாங்கள் வானொலியில் கூறும்பொழுது, உங்கள் ஊரை சொல்லும்பொழுது ஒவ்வொருவரும் அப்படி, கிருஷ்ணன் அவர் அப்படித்தான், ஜெயபர்சாதிக்கு அப்படி, நாகப்பன் அப்படி, எங்கு சென்றாலும் அங்கங்கு ஒருத்தர் இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு, கண்ணன் போன்றோர் எங்கு சென்றாலும் அங்கே ஒருத்தர் சந்திக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. சிறப்பு சிறப்பு சிறப்பு. சரி, இன்று நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வு ஒவ்வொருவரும் வந்து இப்பொழுது இருக்கின்ற பதம் மலை, இரவு, நட்சத்திரம், வானம், பூ, நிலம், உறுப்பு, இவ்வளவு பதம் இருக்கின்றது. உங்களுக்கு இதுல எந்த பதத்தை எடுத்து பேச விருப்பம்? இரவு. இரவு என்ற பதத்தை உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. நீங்கள் இரவு என்ற பதத்தில் சாரி, இரவு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடித்த விடயம் இரவு. அதை பெரிய
2: பயன்படுத்துவாங்க.
0: நீங்கள்
2: அதிக நேரம் தூங்காம
0: இருப்போம். பகலிலே தூங்குவீர்களா?
2: இல்லப்பா, தூக்கமே பிடிக்காது. பகல் ராத்திரியும் கிடையாது. பகல்லையும் தூங்க பிடிக்காது, ராத்திரியும் பிடிக்காது.
0: அதிகமாக சிந்தனை உங்களுக்கு? சிந்தனை
2: இப்போ மருந்தெல்லாம் சாப்பிடறதால பல நேரம் தூக்கம் வந்தது.
0: மருந்தினுடைய தாக்கத்தினால் நீங்கள் தூக்கத்தை கொண்டு வருகிறீர்கள். சாதாரணமாக உங்களோட உடல் இழைப்பதில்லை, தூக்கத்தை விரும்புவதில்லை, ஏதோ ஓடிக்கொண்டு, அதனால தான் ஒரு ஊரா ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு இங்கே நாளைக்கு அங்கே சுறுசுறுப்பாக. ஆனால் இரவு நேர தூக்கம் இல்லாத விட்டால் சிலருக்கு சுறுசுறுப்பு இல்லாமல் போய்விடுவேன். உங்களுக்கு அப்படி இல்லையா?
2: இல்லப்பா, நான் அப்படி அப்படிலாம் இருந்த இல்லப்பா. எப்போதும் போலதான் இருக்கேன்.
0: உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் இரவு தூக்கத்துக்கு உகந்தது. உடல் சுகத்துக்கு நலம், உடல் நலத்தை பேணும் என்று கூறுவோம். ஒரு சில உயிரினங்கள் இரவில் தூங்காமல் பகலில் தூங்கிக் கொண்டு இரவு நேரத்தில் தங்களுடைய கர்மங்களை ஆக்கிக் கொண்டு இருக்கின்ற சிங்கம், ஆந்தை போன்றவையெல்லாம் இரவிலே. ஆமாம், சிங்கம் அல்ல, ஆந்தை போன்றது.
2: எனக்கு தெரிஞ்ச ஆந்தை பகல்ல தூங்கும் சொல்லுவாங்க.
0: பகல்ல வௌவால் எல்லாம் பகல்ல தூங்கிக் கொள்ளும், இரவிலே கண் தெரியாது. பாம்புகளுக்கும் அப்படித்தான். ஒரு சில விஷம் உள்ள பாம்புகளுக்கு பகலில் கண் தெரியாது, அடக்கமாயிரு. இரவிலே நன்றாக ஒளி பெற்றதாயிருக்கும், இரவில் ஒளி உள்ளதாக இருக்கும். இப்படி பல பறவைகள் இருக்கின்றது, உயிரினங்கள் இருக்கின்றன. அப்ப இரவில் நீங்கள் என்ன செய்ய விரும்புவீர்கள் அதிகமாக?
2: பாட்டு கேட்டுருப்பேன்.
0: ஓ, பாடல்களை பாடுவீர்கள். அப்ப உங்களுடைய மூளை வந்து ஓய்வடைவது இல்லை, அது கூடாது மகளே.
2: ஒன்று
0: தூங்காமல் விட்டால் அது உடல் நலத்துக்கு கெடுதானே மகளே. ஒரு உடல் உறுப்புகளுக்கு
2: எல்லாரும்
0: எங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு ஒரு நேரங்கள் இருக்கு. எங்களுடைய சிறுநீரகம், ஈரல், நுரையீரல், சுவாசம், இதயம், இவையெல்லாம் ஓய்வெடுத்து தங்களை மீள் அமைப்பு செய்கின்ற நேரங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது சுகாதாரவியலிலே. அந்த நேரங்களிலே தூங்காது விட்டால் என்னென்ன பலனை நாங்கள் பல வருத்தங்களுக்கு அது ஒரு காரணங்கள். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சரி, நீங்கள் இரவில் பயணம் செய்வதை விரும்புவீர்களா?
2: பிடிக்கும். அது முன்னாடி அவ்வளவு இருந்தது இல்லப்பா. எப்போதும் பயணம் பிடிக்கும், அது இரவு பகல்னு கிடையாது. ஏன்னா எல்லா நேரமும் முடிச்சுட்டு தான் இருப்பேன்.
0: சரி, பகலில் பகலில் செய்வது போன்று இரவில் நடமாட முடியுமா?
2: இரவில் வேலை நிறைய செய்வேப்பா.
0: அப்ப வீட்டு வேலையெல்லாம் துணி
2: தைக்கிறதும் அதிகமான
0: இரவு நேரத்தில் துணி தைக்கும் பொழுது உங்கள் கண்ணினுடைய பார்வையின் கூர்மை தன்மை குறைந்து கொண்டு போய்விடும். எப்படியும் நீங்க இரவிலே பார்வையின் சக்தியை அதிகமாக செலவழிக்க வேண்டும், பார்க்கும் சக்தியை. அதனால் நீங்கள் இரவில் தைக்கும் தொழிலை செய்யக்கூடாது என்று கூறியிருக்கிற முன்னோர்களே கூறியிருக்கின்றார்கள். அப்ப எதிர்மாறாகத்தான் நீங்கள்
2: எல்லா வேலையுமே இரவுல தான் நிறைய பண்ணுவாங்க, பகலாட்டம் இரவு தான் பயன்படுத்தி. அப்ப
0: நீங்க நீங்கள் ஒரு இரவு ராணி அப்படித்தானே, நைட் குயின் மகள். சரி, அப்ப இரவு என்ற பதம், இரவு வந்து உலகத்திலே இரவு இல்லாமல் ஒரு நாள் உண்டா?
2: எங்க பயிர்க்காதே,
0: இரவு இல்லாமல் ஒரு நாள் இல்லை, எங்குமே இல்லை. ஆனால் இரவு முழு நாளும் இரவாக எங்காவது இருக்கின்றதா உலகத்திலே? ஆம், எங்கோ ஒரு நகரம் இருக்கின்றது, இரவு தூங்கா நகரம். அதனால் இரவு ஒரு முக்கியமானது. இரவில் எவ்வளவு சரி, இரவில் நீங்கள் பேசும் பொழுது எவ்வளவு அவதானமாக பேசுவீர்கள்? ஒரு பழமொழி உண்டு, பகலில் அக்கம் பக்கம் பார்த்து பேச வேண்டும், இரவில் அதுவும் பேசக்கூடாது. எந்த சார், நீங்கள் அப்ப இரவிலே தூங்காமல் இருக்கும் பொழுது உங்கள் உறவினர்கள் உங்களை வைவதில்லையா? என்ன தூங்காமல் இருக்க எங்களை எல்லாம் தூங்க விடுகிறா இல்லையா அப்படி சொல்ல மாட்டார்களா?
2: இல்லப்பா, அக்கா மகாதான் அத வந்து ரொம்ப பயப்படுவா. இரவுல இரவுல இல்ல, பொதுவாவே எல்லா விஷயத்துக்கும் பயப்படுவா. நான் தைரியமா இருக்கிறதால என் கூடவே சுத்துவா, எங்க வேணாலும் வருவா. எவ்வளவு இருட்டா இருந்தாலும், எவ்வளவு மோசமான இடமா இருந்தாலும், நான் இருக்கிறேன்னா அந்த இடத்துக்கு
0: வருவான்.
2: அதிகபட்சம் படுத்திருக்கிறது என் கூட தான் படுத்திருப்பான். தைரியமான ஆளுன்றதால
0: இரவுல தூங்குவதும் இல்லை, தைரியசாலியாம இருக்கின்றீர்கள்.
2: ஆமா,
0: கெட்டிக்காரி. சரி, இரவு என்ற
2: தம்பி அவகிட்ட கேப்பாங்கப்பா, அவ பேரு விஜய் மகாதேவி, என்னடி நைட்டு ஒரு மணி வரைக்கும் அண்ணி சித்தியும் நீ பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவ சொல்லுவா, அது ஒரு மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கோம், ஆனா நான் 10 மணிக்கு தூங்கிட்டு
0: இருந்தேன். நீங்க பாட்டு பேசிக்கிட்டு இருப்பீங்க. பேச்சு துணைக்கு யாரும் இல்லாத உடனே உங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் அப்படி இருக்கின்றார்கள். ஒரு சிலர் கண்ணை மூடினால் போதும் கும்பகர்ணனை வந்து விடுவார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது
2: கர்ணன் படத்துல இரவும் நிலவும் தொடர், அது கர்ணன் தானப்பா?
0: கர்ணன். ஆமாம், இரவும் மலரும். இரவும் நிலவும். இரவும்
2: நிலவும் மலரட்டுமே.
0: இரவும் நிலவும் மலரும்.
2: இரவும் நிலவும் மலரட்டுமே.
0: வாழ்த்துக. இரவும் நிலவும் மலரட்டும் என்பது நல்ல பாடல். அந்த பாடல் உங்களுக்கு கர்ணன் திரைப்படத்திலிருந்து தேவைப்படுகின்றது அந்த பாடல்கள். சரி, அந்த பாடல இரவு நேரத்தில் ஒளிபரப்பினாலும் நீங்கள் கேட்பீர்கள், பகல் வேளையில் ஒளிபரப்பினாலும் ஒளிபரப்பீர்கள், எந்த நேரத்தில் ஒளிபரப்பினாலும் கேட்பீர்கள். கெட்டிக்கார், இங்கே நான் பார்த்தேன், இரவு நேரமும் நான் கவனித்து பார்த்தேன், நான் ஏதோ எழுதின உடனே பதில் போட்டு விடுவீர்கள். அப்புறம் நானும் தூக்கம் குறைவு, ஆனால் நான் தூங்கிக் கொள்வேன், வேண்டிய நேரம் தூங்கிக் கொள்வேன். நன்றி மகளே.
2: தூக்கம் வந்தா கஷ்டப்பட்டு எல்லாம் முடிச்சிருக்க
0: மாட்டேன்ப்பா.
2: தூக்கம் வந்தா தூங்கிடுவேன், அதுக்கு ரொம்ப வற்புறுத்தியா ஐயோ தூங்கக்கூடாது, எனக்கு பிடிக்காது அவ்வளவுதானே தவிர. தூக்கம் வந்து
0: என்ன காரணத்துக்கு?
2: தெரியலப்பா, சில பேருக்கு லைட் எரிஞ்சா தூங்க மாட்டாங்க, விளக்கு எரிஞ்சா வெளிச்சம் தூங்க மாட்டாங்க, சத்தம் இருந்தா தூங்க மாட்டாங்க.
0: உங்களுக்கு தூக்கமே பிடிக்காதுன்னா வெளிச்சம் எரிஞ்சாலும் என்ன,
2: எனக்கு எப்படின்னா எதா இருந்தாலும் சரி தூங்கணும், தூக்கம் வந்துட்டு தூங்கணும்னு முடிவு பண்ணிட்டா எங்க வேணாலும் படுத்துக்குவேன்.
0: அதே மாதிரி அந்த நல்ல பழக்கம் உங்களிடம் இருக்கு. கெட்டிக்காரி வாழ்த்துக்கள்,
2: வாழ்த்துக்கள் கூட படுத்து தூங்குவோம்ப்பா.
0: வாழ்த்துக்கள், சிறப்பு சொகுசு பார்க்க தேவையில்லை, ஏதோ தூக்கம் வந்தா
2: தூங்கலாம், எங்க வேணாலும் படுத்துக்குவோம்.
0: கெட்டிக்காரி கெட்டிக்காரி வாழ்த்துக்கள் அம்மா. இரவும் பகலும் இரவும் நிலவும் மலரட்டும்
2: என்ற
0: இரவு என்ற பதத்தை தாங்கி வந்து நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு போகின்றீர்கள். இரவு மிக மிக முக்கியமானது மகளே. தூக்கம் நிச்சயமாக எங்கள் எல்லா உயிர்களுக்கும் உடல் உடல் தொழிற்பாடுகள் மறு சீரமைப்பதற்கு தூக்கம் முக்கியம், அதை மறந்து விடாதீர்கள். நன்றி மகளே, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.

0: நேரம் சரியாக 12:30 நண்பகல் ஆக எங்களுக்கு காட்டுகின்றது. தொடர்ந்தும் 22 பாகையிலே தான் இருக்கின்றோம். இது இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் கொஞ்சம் உயர்ந்து 25 பாகை வரை செல்லலாம் என்று எண்ணுகின்றோம். எங்கே வந்துவிட்டார் அடுத்த உறவு? சியாமலா இணைப்பை துண்டித்துக் கொண்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்திருப்பவர் யாரோ? வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலம். உங்கள் ஆதார் அட்டையை காட்ட வேண்டும் அல்லவா?
1: ஆமாம், தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம், கே.எஸ். கிருஷ்ணன்.
0: ஆமாம், சரியாக அப்படியே தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஐயா. நானும் குறித்து கொண்டேன் உங்களை யார் என்பதை. நலமாக இருக்கின்றீர்களா? தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே.எஸ். கிருஷ்ணன் அவர்களே. வீட்டுக்கு வந்து விட்டீர்களா?
1: சரி தனிமை.
0: இன்று நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வுலே சில பதங்களை கொண்டு வந்தோம். அங்கே இப்பொழுது என்னிடம் இருக்கின்ற பதங்கள் மலை, நட்சத்திரம், வானம், பூ, நிலம், உறுப்பு. இதில் எந்த பதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள்? மலை வந்து விட்டது. நீங்கள் மலையா மலையா?
1: மலை, அதாவது இயற்கை.
0: மலையை பற்றி வந்து எங்களுடைய கஸ்தூரி அவர்களும் நானும் நன்றாக பேசி கலந்து விட்டு பாடலும் கேட்டுவிட்டு சென்று விட்டார். அதனால் நீங்கள் ஒரு பதத்துக்கு செல்ல வேண்டும். என்ன பதம்? மலை.
1: இரண்டாவது மலை.
0: மலை இருக்குது, நட்சத்திரம் இருக்கிறது, வானம் இருக்கின்றது, பூ என்ற பதம் இருக்கின்றது, நிலம் இருக்கின்றது, உறுப்பு இருக்கின்றது. உங்களுக்கு மலை வேண்டுமா? சரி, மலையை பற்றி பேசுவோம். மலை. சரி, மலை என்ற பதம் உங்களுக்காக கொடுக்கப்படுற மலை என்ற சொல், மலை என்றதை பற்றி நீங்கள் எங்களோடு. மலை என்பது எப்படிப்பட்டது? எங்கே கண்டீர்கள்? எங்கே என்ன செய்கிறீர்கள்? மலையில வாழ்ந்தீர்களா? அப்படி அதை பற்றி பேசுவோம். கொண்டு வாருங்கள், மலையை பற்றி கூறுங்களேன் கேட்போம்.
1: மலையை பற்றி பொதுவாக மலையை பயணம் செய்வது ரொம்ப பிடிக்கும் ஐயா.
0: மலை உங்களுக்கு மலையிலே பயணம் செய்வது மிகவும் பிடிக்குமா? அதற்கு என்ன காரணம்?
1: அழகா இருக்கும், இயற்கை காட்சி பார்க்க.
0: ஓ, மலையிலே பயணம் செய்யும் பொழுது இயற்கைகள் அழகாக இருக்கும் என்று கூறுகிறேன். நான் நினைச்சு மலையில நடந்து பாதையாக நடந்து போவது பிடிக்கும் என்று கூறுகிறீர்களோ தெரியாதுன்னு. சரி, மலையிலே நாங்கள் போகும்போது பல என்னென்ன காட்சிகளை காணலாம் மலையிலே போகும் பொழுது?
1: இயற்கை காட்சி, விலங்குகள் எல்லாம் பார்க்கலாம். சில விலங்குகளை பார்க்கலாம். மான் பார்த்துருக்கேன், யானை
0: பார்த்துருக்கேன்,
1: மலைக்கு காரணம்
0: மலைதான் மழைக்கு காரணம் என்று நீங்கள் கூறுவீர்கள். எப்படி?
1: மலையிலிருந்துதான் நீர் எல்லாம் உற்பத்தி ஆகுது.
0: அப்படியா? அங்கிருந்தான் மழை பெய்கிறதா? மலையில் இருந்தால் மழை பெய்கிறதா? புதிய கருத்தாக
1: கொண்டு மலை அருவிகளாக கொட்டுது. அது பார்க்க அழகா இருக்கும்.
0: ஓ, அருவிகளாக கொட்டுவதை பார்க்க அழகாக இருக்கின்றது. அது நல்ல, அதைத்தான் துருவி திருக்கோடு. ஒரு என்ன பார்த்தீர்கள் என்ன பார்த்தீர்கள்? அருவி, மலையிலிருந்து அருவிகள் ஓடி வந்து நதிகளாக மாறி அது அருவி கொட்டுவது, நெளிந்து நெளிந்து ஓடுவது, உயரத்திலிருந்து படியை கொட்டுவது, அங்கிருந்து புகையெல்லாம் எழும்பி போகிறது போன்று அது நல்ல காட்சி. ஆனால் இந்த மலை, மலையில் இருந்தால் மழை வருகிறது என்று கூறுகிறீர்கள். அதைத்தான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இப்படி வருகின்றது.
1: உற்பத்தி ஆகி நதிகளாக காட்சியளிக்க அருவிகளாக, அதுதான் சொல்லியிருந்தேன்.
0: அப்படியா? அப்போ மழை பொருந்தவில்லை மலையில். மலை, சரி, பார்ப்போம். பேர் யாரும் வந்து கூறுகிறார்கள். மலையில் இருந்து மழை வருகின்றதா? சரி சரி. மலை பகுதியிலே வாழ்ந்திருக்கின்றீர்களா நீங்கள்?
1: இல்லை,
0: பயணம் செய்திருக்கின்றீர்களா?
1: அதிகமாக பயணம் தான் செஞ்சிருக்கேன். ஏற்காடு, ஊட்டி, திருப்பதி, பழனி
0: என்ற இடமெல்லாம் மலைப்பகுதிகளுக்கு சென்றீர்கள். அங்கே இப்பொழுது நீங்கள் சுவாமி தரிசனத்துக்கு சென்றீர்கள், ஐயப்பரிடம் செல்லும் பொழுது மலையிலே தானே சென்றீர்கள், அங்கு பாத யாத்திரை செய்திருக்கீர்கள், பாத யாத்திரையும் செய்திருக்கீர்கள். அந்த வாகனத்தில் பயணம் செய்வதற்கும் பாத யாத்திரை செய்வதற்கும் வித்தியாசம் என்ன இருக்கும்?
1: பாத யாத்திரை செய்யற இடத்துல வாகனங்கள் இருக்காதீங்க.
0: அதுதானே கேட்கின்றேன், வாகனம் இருந்தாலும் நீங்கள் பாத யாத்திரையிலே போகும்போதும் பயணத்து வாகனத்திலே போகும்போதும் என்ன வித்தியாசம் தானே கேட்டேன், என்ன உணர்கிறீர்கள்?

0: அருவிகள்
1: ஆமாம்.
0: நதிகள் எல்லாத்தையும் பார்த்துருக்கின்றீர்கள். மிருகங்கள் பறவைகள் பெரிய பச்சை மரங்களை எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நாடு முழு கிராமம் எங்களுடைய நகரம் முழுக்க மலையாக இருந்தால் எப்படி இருக்கும் ஐயா?
1: நன்றாகத்தான் இருக்கும், ஆனால் கேரளாவில் தான் அது பார்க்கலாம்.
0: ஏன் உங்கள் நாட்டிலே இந்தியாவிலே மலைநாடுகளில் வீடுகள் இல்லையா, குடிமனைகள் இல்லையா? எத்தனையோ பேர் இருக்கின்றார்களே மலைவாழ் மக்கள். மலை பகுதியெல்லாம் பெரிய விவசாயம் மிக குளிர்மையான மிகவும் சிறந்த இடமாக எல்லாம் இருக்கின்றது. ஒரு மலையை செதுக்கி மலையிலே தான் வாழ்வார். மலை அடிவாரம் வேறு, நடுப்பகுதி வேறு, மேற்பகுதி வேறு, எல்லா இடத்திலும் மக்கள் வாழுகிறார்கள். இயற்கை சுவாத்தியம் எங்களோட ஒரு அன்பர் வருவார், அவர் இப்பொழுது வருவது குறைவு, அவரெல்லாம் மலைப்பகுதியில் தான் வாழுகிறார். சரி, இந்த மலை என்ற பதம் வரக்கூடியதாக ஒரு பாடல் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கின்றதா? என்ன பாடல்?
1: திருவிளையாடல
0: வருவதா இருக்கணும் இல்லையா? பொதிகை மலை உச்சியிலே
1: திருக்குற்றாலம்,
0: திருக்குற்றாலம் பொதிகை மலையில இருக்கின்றது.
1: ஆமாம்,
0: அங்க அடிக்கடி சென்று வருவீர்களா?
1: போயிட்டு வருவோம்.
0: சரி, அந்த மலையிலே பொதிகை மலை உள்ள இடம் வந்து எப்படி இருக்கும்? ரம்யமாக இருக்குமா? பச்சை பசேல் இருக்குமா? விவசாயம் கூட இருக்குமா? மக்கள் கூட வாழ்வார்களா? எப்படி இருப்பார்கள் அங்க பொதிகை மலையில? உங்களுடைய ஒலியை துல்லியமாக இல்லை, கேட்கவில்லை சரியாக. உணவருந்தி விட்டீர்களா இரவு உணவு? நல்லா சாப்பிட்டு ஒரு போல இல்லை, பேசுவதை பார்த்தால் சாப்பிடாமல் துஞ்சி இருப்பதும் அது அனுஷியா இல்லாத சாப்பாடுகள் சாப்பிட்டது போல இல்லை. என்ன இருந்தாலும் அவர் கையால் வாங்கி சாப்பிடும். சரி, வாழ்த்துக்கள். சிறப்பு பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் என்ற பாடலை தந்திருக்கிறீர்கள். நீங்கள் மலை என்ற சொல்லை இன்று நாங்கள் உங்களோடு இணைந்து கேட்டு பல விவரங்களை தெரிந்து கொண்டோம். என்னோடு இணைந்து நீங்களும் பகிர்ந்து எங்கள் எல்லோருக்கும் தெரியக்கூடிய, இதைவிட அதை பற்றி நிறைய கூறக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களும் வந்து தங்கள் தங்கள் பதங்களை தருவார்கள் என்று எண்ணிக்கொண்டு விடைபெறுவோமா?
1: நன்றி.
0: நன்றி கிருஷ்ணா. உடல்நிலையை கவனித்துக் கொள்ளுங்கள், தனியே என்று உடம்பை வருத்தி கொள்ளாதீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி நன்றி நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் பணியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அலங்கரித்து கொண்டிருக்கும் வேலை இந்த சொல்லோடு பாடல் நிகழ்ச்சி. சொல்லோடு பாடலே ஒவ்வொரு பதங்களாக நான் கொடுக்கும் பொழுது அந்த பதங்களை நீங்களும் அழகாக தொகுத்து தந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். நன்றிகள், வாழ்த்துக்கள்.

0: வணக்கம் வணக்கம் ரேவதி, வணக்கம் மகளே.
1: வணக்கம் வணக்கம் அப்பா.
0: வணக்கம் ரேவதி மகள், நலமாக இருக்கின்றீர்களாமா?
1: நலமாக இருக்கிறேன் அப்பா, நீங்கள் நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் நலம், நாங்கள் நலம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம் என்று சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு வந்து நுழைந்து விட்டீர்கள். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று எதினும் பாடுவோர் பாட்டு சவாரிக்கு எதிர்பார்த்தேன், கனவில். ஆனா உடல் நலமாக இருக்கின்றீர்கள் தானே, தெளிவாக இருக்கின்றீர்கள் தானே? சரி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களம்மா. இப்பொழுது நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு வந்திருக்கோம், கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். சில பதங்களை நான் தெரிவு செய்து கொண்டு வந்து வைத்து அதை பற்றி பேசுவோம் சொல் என்று வளமாயாக நீங்கள் தரும் பாடலை கொண்டு பேச்சுக்களை ஆரம்பிப்போம் என்று சொல்லை வைத்து கொண்டு பேச்சுக்களை ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையில் மலை, மழை, பறவை, காற்று போன்ற பதங்கள் சென்று விட்டன. இப்பொழுது இருக்கின்றது நட்சத்திரம், வானம், பூ, அடுத்து நிலம், உறுப்பு என்ற பதங்கள் இருக்கின்றன. இதிலே உங்களுக்கு
1: விருப்பமான
0: உடம்பை, உடல் உறுப்பு, உடல் உறுப்புகள், உறுப்பு, பாடி ஆஃப் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, அப்படி தமிழ்ல சொன்னால் நல்லா இருக்குமே நம்ம. சிறப்பு மகளே,
1: நட்சத்திரம்,
0: நட்சத்திரத்தை பற்றி. அற்புதம், அற்புதம். நட்சத்திரம், நட்சத்திரம் என்பது ஒரு நல்லதொரு பதம் உண்டு.

0: அதை இறைவதை தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்கள். நட்சத்திரம் என்பதற்கு வேறு பெயர்கள் உண்டா மகளே?
1: விண்மீன்கள்
0: என்று கூறலாம், வேறு என்ன கூறலாம்?
1: வேற வந்து தாரான்னு சொல்லலாம், அழைக்கலாம்.
0: என்னம்மா?
1: தாரா.
0: தாரா இல்லடா, தாரகை.
1: தாரகை,
0: தாரகை,
1: தாரகை.
0: அந்த பாடல் இருக்குது, தாரகை அந்த பாடல் ஒன்று இருக்கு இல்லை, ஒரு நல்ல ஒரு பழைய பாடல், தாரகை என்று. தாரகை என்று பாடல் நிறைய தாரகை என்று கூறலாம். ஒரு சிலர் வந்து வெள்ளி என்று கூறுவார்கள், அதை வெள்ளி, வெள்ளி நட்சத்திரங்கள் என்று கூறுவார், வெள்ளி என்று. இப்படி அதற்கு பலவிதமான பெயர்கள் இருந்த வேளையிலும் நட்சத்திரங்களில் பலவிதமான நட்சத்திரங்கள் இருக்கின்ற நான் அறிந்திருக்கேன், நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? என்னென்ன நட்சத்திரத்தை
1: அறிந்து
0: கூறுங்கள்.
1: சில நட்சத்திரங்கள், அதான் நீங்க சொல்ற வெள்ளி நட்சத்திரம் காலையில விடியறதுக்கு முன்னாடி தெரியும் சொல்வாங்க,
0: அதை விடிவெள்ளி என்று கூறுவார்கள். ஒரு திரைப்படமும் அதே நேரத்தில் மாலையிலே வந்து 10 மணி வரையும் ஒரு நட்சத்திரம் என்று மறைந்து விடும், அதை மாலை மினுக்கன், அதாவது மாலை வெள்ளி என்று கூறுவார்கள். அடுத்து செட்டியை கொண்டான் என்று ஒரு வெள்ளி இருக்கின்றது, செட்டியை கொண்டான் அந்த நட்சத்திரத்துக்கு, அது அது அதிகாலையில நள்ளிரவிலே தான் அது வெளிப்பட்டு மறைகிறது கொஞ்ச நேரத்தில். அதுக்கு என்ன காரணம் என்றால், செட்டியை கொண்டான், செட்டி என்பது அந்த காலத்தில் செட்டியார் வியாபாரியைத்தான் செட்டிமேர் என்று கூறுவோம். அப்போ அன்று வாகனங்களில் ஒரு ஊரிலிருந்து இன்னும் ஊருக்கு போகணும் என்றால் அவர்கள் பாத யாத்திரை தான் போவார்கள். தங்கள் நவரத்தினங்கள் அல்லது சங்குகள் சிப்பிகள் ஏதோ வியாபார பொருட்களை மூடையாக கட்டி கொண்டு நடந்து சென்று ஊர் ஊராக போய் ஓய்வெடுப்பார்கள். ஒரு சத்திரங்கள் இருக்கும், சத்திரத்திலே தங்கி விடிந்ததும் நடைப்பயணத்தை வந்து அடுத்த ஊருக்கு சென்று தங்கள் வியாபாரத்தை கவனிக்கும் போதே ஒரு செட்டியார் முத்து வியாபாரி தன்னுடைய முத்துக்களையும் கொண்டு சென்று பொழுதாகியவுடன் ஒரு சத்திரத்திலே தூங்கிவிட்டு, அவர்கள் அப்பொழுது மணிக்கூடுகள் இல்லை, அலாம் அப்படி ஒன்றுமே இல்லை தானே மகளே. நான் இரவு நேரத்தில் நட்சத்திரங்கள் நிலவு வானத்தை பார்த்து அவர்கள் நேரத்தை கணித்துக் கொள்வார்கள். பகலிலே சூரியனுடைய பொழுதை பார்த்து கணிப்பார்கள். அப்போ அவர் இரவு நேரம் தூங்கிவிட்டு விடிவள்ளி வரட்டும், விடிவள்ளி என்றால் விடிவதற்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு முன்பு உதித்துவிடும், அதை பார்த்துவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்தால் முடிந்து விடும் தானே என்று எத்தனையோ பேர் பயணம் செய்வார்கள் மகளே. இவர் தூங்கி தூக்கத்திலிருந்து ஒரு தடவை அவருக்கு முத்துக்களை கொண்டு போனவர், நான் வியாபாரத்துக்கு எல்லோ வந்தனான் என்று இடையிலே ஒரு கால் கண்ணை முழித்து பார்த்தால் அந்த வெள்ளியே ஒன்று தெரிகின்றது. அந்த வெள்ளி வந்து இரவு நள்ளிரவிலே வாருகிற வெள்ளி. இவருக்கு தெரியாது இதுதான் விடிவள்ளி என்று எண்ணி தன்னுடைய யாத்திரையே துவங்கிவிடும். ஐயோ, பயணத்தை செய்யணும், நான் விடியும் போது அங்கே அடுத்த நாட்டிலே காலை வைத்து ஏனைய வியாபாரிகள் வரதுக்கு முன் நான் கொண்டு போய் வித்து போட வேணுமே என்ற எண்ணத்துடன் நடக்க துவங்கினார். நடக்க துவங்கினால் நள்ளிரவு நேரம் திருடர்கள் அங்கே அதிகம், இவரை வழிமறைத்து இவரை கொலை செய்து அந்த முத்துக்களை அபகரித்து கொண்டு சென்று விட்டார்கள். அதனால் தான் அந்த வெள்ளிக்கு செட்டியை கொண்டான் என்ற ஒரு பெயர் உண்டு என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள். செட்டியை கொண்டான். அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம் என்று நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா? 6 நட்சத்திரங்கள் ஒன்றாக கூடும். நட்சத்திர கூட்டம் என்று கூறுகிறார். அடுத்தது அந்த நட்சத்திரத்தை பார்த்துத்தான் நேரத்தை கணித்தார்கள் என்று கூறுவார்கள். இப்படி நட்சத்திரங்கள் பல நட்சத்திரங்கள், வால் நட்சத்திரம், ஒரு அதிசயம் நடக்கப் போகுது என்றால் வால் நட்சத்திரம் என்று கூறுவார்கள். இயேசுநாதர் பிறக்கப் போகின்றார் என்றால் வால் நட்சத்திரம் தோன்றினால் அந்த குழந்தை பிறந்து விட்டது என்று அரசன் கணித்து கொண்டான் என்று. எங்கோ இந்த குழந்தை பிறந்து விட்டது, தேடுங்கள் தேடுங்கள் என்று. அவர் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார் என்ற வரலாறுகள் உங்களுக்கு தெரியும், புராணத்தில் இருக்கின்றது. சரி, அதனால் நட்சத்திரங்களில் பல வகை உண்டு. அடுத்தது நிலத்திலே இருக்கிற நட்சத்திரத்தை தெரியுமா? இந்த நிலத்திலே வாழுகிற நட்சத்திரத்தை,
1: நிலத்திலே வாழுகிற
0: உங்களுக்கு தெரியும். அதில் நானும் ஒருவர்
1: தான்.
0: திரைப்பட துறையிலே கூறுவோம் தானே, பெண்களை தாரகை என்றும், பெண்களை தாரகை என்றும் ஆண்களை நட்சத்திரம் என்று கூறுவார்கள். பெண்களுக்கும் நட்சத்திரம் என்ற நடைமொழியை குறிப்பார்கள். பிரபல்யமானவர்,
1: பிரபல்யம்
0: பிரபல்யமானவர்களை நட்சத்திரம் என்று கூறுகிறார்கள். வானத்தின் நடுவே நட்சத்திரம் அமர்ந்ததோ மக்களின் மத்தியிலே இந்த மேடையை நட்சத்திரமாக அமைந்திருப்பவர் என்றெல்லாம்
1: சொற்பொழிவு.
0: ஆதலால் நட்சத்திரம் என்றது மிகவும் ஒரு சிறந்த ஒரு விடயம். ஆனால் இந்த நட்சத்திரத்தை நீங்கள் பகலில் பார்க்க முடியுமா, இரவில் பார்க்க முடியுமா?
1: பகலில் வந்து, பகலிலும் அது இருக்கும், ஆனால் நமக்கு
0: தோன்றும்
1: தெரியாது.
0: சூரியனோட
1: ஒளியில அதனோட ஒளி வந்து மங்கி
0: போயிருந்தது.
1: இரவுல வந்து, இரவுல வந்து பழி சின்ன
0: இரவு நேரத்தில் மின்னும் நட்சத்திரம் என்ன செய்யும், மின்னும். என்ன சின்னது தானே, மின்னி மின்னி தெரிவது போன்று எங்களுக்கு தெரியும். ஆமாம். வேறு ஏதாவது நட்சத்திரத்தை பற்றி உங்களால் கூற முடியுமா?
1: நட்சத்திரங்கள் அப்ப அது நாள் ஆயிடுச்சுனாக்கா அதனோட ஒரு இது முடிஞ்சிச்சுனா அது கீழே வந்து வீட்டற்களாக
0: விழுந்துடும். அவர்களுக்கு ஆயுள் காலம் உண்டு. நிலவுக்கு ஆயுள் இல்லை, அவருக்கு ஆயுள் உண்டு நட்சத்திரம். சிறப்பு.
1: அதே போல துருவ நட்சத்திரம் சொல்லிட்டு அது ஒரு சிறப்பு மிக்கது.
0: துருவத்துக்கு
1: வந்து அப்பா வந்து ரெண்டாவது தார மனைவினால முதல் குழந்தை வெறுத்து ஒதுக்கிறதுனால கடவுள் மேல பக்தி கொண்டு அவர் சவம் பண்ண போயிடுறாரு. அவரோட பாராட்டி இறைவன் வந்து அவரது வானத்துல துருவ நட்சத்திரமாக
0: பிரகாசிக்கிறது. அப்ப இன்னும் ஒரு நட்சத்திரம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உங்களுடைய திருமண காலத்தில், பார்த்தீர்களாது?
1: அருந்ததி.
0: அருந்ததி என்ற நட்சத்திரம் சரித்திர பிரசித்தி வந்த அது குடும்ப பெண்கள் திருமணமான உடனே அவர் கற்பிலே சிறந்து குடும்ப பாங்கான பெண்ணாக வாழ்ந்து நட்சத்திரமாக விளங்குகிறார் என்று அதை பாருங்கள் என்று காட்டுவார்கள். ஆமா ஆமா பார்த்து பகல்லையும் காட்டுவார்கள். அம்மா பகல்ல அங்க பாருங்க
1: நடக்குது.
0: இரவில் நடைபெறுவது தானே திருமணம், அநேகமாக
1: இரவில் திருமணம்.
0: ஆமாம், நாள் நட்சத்திரம் பார்த்து இரவு நேர முகூர்த்தம் இரவு நேரத்தில் இருந்தால் இரவு நேரத்தில் அந்த திருமணம் நடைபெற்று தாலியை கட்டி கையில் ஒடுக்கி கொண்டு வந்து மோதிரம் எடுத்து அதுக்கு பிறகு அம்மியிலே காலை வைத்து மெட்டி போடும் பொழுது அம்மியை போல் நகராமல் இருக்க வேணும்னுடைய நெறிமுறையில் என்று காட்டுவார்கள். அங்கே மேலே உடனே மேலே காட்டுவார் ஐயர் அருந்ததி. அந்த முகட்டை முகட்டை மண்டபத்தின் முகட்டை தான் பார்க்க வேண்டுமா நட்சத்திரம்? அது எங்களுடைய சம்பிரதாயம், சம்பிரதாயம், சம்பிரதாயம். அப்படி நட்சத்திரத்தில் பல புனிதமானது இருக்கின்றன, புனிதமான நட்சத்திரங்களும் இருக்கின்றன. நட்சத்திரங்கள் திசையை காட்டுகின்றன, நட்சத்திரங்கள் வழிகாட்டியாக இருக்கின்றன எங்களுக்கு எல்லாம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும். இன்று வரைக்கும் சிறப்பு. இப்பொழுது குறுங்க,
1: என்னுடைய அப்பா வந்து நீங்க சொல்றதை அப்போ வந்து கடிகாரம் கிடையாதப்பா. காலையில இந்த கருக்கல்ல இந்த நட்சத்திரம் வெள்ளி தெரியுது இந்த மணின்னு அப்படின்னாப்பா சொல்லுவாரு. விடிய போது அவங்களுக்கு எல்லாம் அதுதான் வந்து காலம் காட்டி
0: காலம் காட்டியதான். என்னுடைய தாய் தந்தர்கள் எல்லாம் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். ஏன், நான் கூட பல தடவைகள் அதை உதாரணமாக பார்த்திருக்கின்றேன். அது முற்றிலும் உண்மையானது அம்மா, அது அழியாத ஒன்று தானே அம்மா. சரி, இப்பொழுது உங்களுக்கு என்ன பாடல் உங்களுக்கு கேட்க விருப்பம்? நட்சத்திரம் பெற வேண்டும்.
1: நட்சத்திரம், நட்சத்திரம் படத்துல அவள் ஒரு மேனகை என் அபிமானதாரகை, அவள் ஒரு மேனகை. அந்த பாடல்
0: இனிமையான பாடல். அவள் ஒரு மேனகை என் அபிமான தாரகை, தாரகை என்று நட்சத்திரத்தை குறிப்பிட்டு கூறப்படுது. வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல் அவள் ஒரு மேனகை என்ற பாடல் உங்களுக்கு வேண்டும். சிறப்பாக இருந்தது ரேவதி, ஆரம்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா? கஸ்தூரி தான் முதல் நேயர். வாழ்த்துக்கள். சிறப்பு
1: உரையாடுது, உரையாடல் எல்லாமே ரொம்ப சுவையா இனிமையா இருந்ததுப்பா நிகழ்ச்சி.
0: நன்றி. நடந்து கொண்டு இருக்கின்றது, தொடர்ந்து இணைவோம். இப்பொழுது அடுத்த உறவை எதிர்பார்க்கின்றேன். வந்து விட்டார், அவரிடம்
1: செல்கின்றேன்.
0: நன்றி மகளே, வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அடுத்த உறவாக இப்பொழுது எங்களுக்கு வருகின்றது, யாராக இருக்கலாம், ராஜராஜன் அவர்கள் தோன்றுகிறார். வணக்கம் ராஜராஜன், தர்மபுரியிலிருந்து வருகின்ற. வணக்கம் வணக்கம் வழக்கறிஞர் அவர்களே, வருக வருக.
2: ஐயா வணக்கம். நலம் நலம் அறியும் ஆவல்.
0: நலம் அறிந்தோம் உங்களுடைய நலத்தை, நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று கூறுகின்றேன். நன்றி. அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது என்று?
2: ஐயா மலை தூரல்.
0: மலை தூரல், சிறப்பு சிறப்பு சிறப்பானது. மலை வர வேண்டும், மலை என்று வையம் வாழாது, வையம் வாழ்வதற்கு மலை வேண்டும் தானே. நாங்கள் இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று எண்ணுகின்றேன். சில பதங்களை இந்த சொல்லோடு பாடல் நிகழ்வு கொண்டு வந்து வைத்திருந்தேன். அதில் ஒவ்வொரு பதங்களை விரும்பியவர்கள் பெற்று அதை பற்றி குறிப்புகளையும் தந்து கலந்துரவாடி பாடலையும் கேட்கின்றார்கள். அந்த வகையில் இப்பொழுது இருக்கின்ற பதம் என்னிடத்தில் வானம், பூ, நிலம், எங்களுடைய உடம்பிலே உள்ள உறுப்புகள், அதை பற்றி இப்படி பதம் இருக்கின்றது. இதில் எந்த பதம் உங்களுக்கு விருப்பமாக இருக்கின்றது அதை எடுத்து பேசலாம், அல்லது நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஒரு பதத்தை கூறி அதற்குரிய கருத்துக்களை எங்களோட கலந்து கொள்ளலாம்.
2: நிலம்
0: நிலம் நிலம் என்ற பதம் உங்களை இப்போ கவர்ந்திருக்கின்றது. சரி, நிலம் என்ற பதத்தை பெற்றுக்கொண்டீர்கள். நிலம் என்ற பதத்தை உங்களுக்கு தந்தவர் இப்போ நிலத்தை பற்றி எங்களோடு உரையாட வேண்டும். எப்படி உரையாடுவது, நிலத்தை பற்றி கூறுங்களேன். நிலம் என்றால் என்ன, நிலம் எங்கே இருக்கின்றது, எங்களுக்கு எல்லாம் எப்படி நிலம் உபயோகப்படுகிறது என்ற பற்றி கூறுங்கள்.
2: ஆமாங்க, முதல்ல நம்ம நிலம்னா எந்த வகையான நிலம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நன்சை நிலம், நன்சை நிலம், புன்சை நிலம் சொல்லுவாங்க.
0: நன்சை புன்சை என்ற நிலங்கள் உண்டு.
2: நன்சை புன்சை,
0: ஆமாங்க. நன்சையிலே என்ன செய்யலாம், புன்சையிலே என்ன செய்யலாம்,
2: அதுதாங்க. அதை பத்தி தாங்க சொல்ல வர. நன்சை நிலம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பாசன வசதிகள் அருமையாக இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஆற்று நீர் பாசனம், ஏரி நீர் பாசனம், குளத்து நீர், கிணறு எல்லாமே வந்து அருமையா இருக்கும் அந்த மாதிரி நிலத்துல. அப்ப நம்மளுக்கு தண்ணி அதிகமா நம்மளுக்கு கிடைக்கிறதுனால நம்ம பண்ண வேண்டிய பயிர்கள் பாத்தீங்கன்னா நெல், கரும்பு, வாழை எல்லாமே நம்ம வந்து நன்சை நிலத்துல வந்து அருமையா வந்து விவசாயம் செய்யலாம்.
0: சிறப்பு
2: போகம் பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ரெண்டு போகம் நம்ம வந்து மகசூல் எடுக்கலாம் நன்சை நிலத்தை பொறுத்தவரையும். ஆனா புன்சை நிலம்னு பாத்தீங்கன்னா அது மானாவரி நிலம்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல. மானாவரி நிலம்னு சில இடத்துல சொல்லுவாங்க, சில இடத்துல புன்சை நிலம்னு சொல்லுவாங்க.
0: ஓ, அப்ப புன்சை என்பது மானாவரி செய்கை செய்யக்கூடிய மலையை நம்பி வாழுகின்ற நிலம், புஞ்சை நிலம்.
2: வானத்தை பார்த்து வாழ்றத மானத்தை பார்த்துன்ற மாதிரி அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க கிராமத்துல.
0: நஞ்சை என்பது
2: வானம் பார்த்த பூமிங்கிறது.
0: ஆமா, அப்ப நஞ்சை
2: நிறைந்தது, நீர் ஆதாரம் நிறைந்தது நஞ்சை.
0: நஞ்சை நீராக, நீர் ஆதாரம் கொண்டு விவசாயத்தை இரண்டு மூன்று போகங்களும் சில இடத்துல செய்யக்கூடிய வாய்ப்பை கொண்டது நஞ்சை நிலமாகவும், வானத்தை மட்டும்
2: தஞ்சாவூர் பார்க்கலாம்.
0: ஓ, வானத்தை மட்டும்
2: நிலம் வந்து அதே கரெக்ட் தாங்க ஐயா சொல்றது சரியான.
0: வானத்தை மட்டும் எதிர்பார்த்து
2: மழை பொழிவை மட்டும் நம்பி இருக்கும் இடம்,
0: ஓ வானம் பார்த்த
2: நிலமா இருக்கும்.
0: அதை வானம் பார்த்த பூமி என்றும் கூறுவார்கள். வானம் பார்த்த பூமி, ஓ வானம்ல
2: எந்த ஒரு இதுமே இல்ல. நம்ம வந்து தண்ணி தான் நம்மளுக்கு முக்கியம். அது பாத்தீங்கன்னா வானம், அதுல பாத்தீங்கன்னா நம்ம சோளம், கம்பு, கேழ்வரகு, பருத்தி, தண்ணி ரொம்ப கம்மியா தேவைப்படுறது வந்து நம்ம அந்த இடத்துல வந்து பயிர் பண்ணிக்கலாம்.
0: உஷ்ணத்திலே வாழக்கூடிய மலை வெப்பத்தில் சூரிய வெப்பத்துக்கும் வாழக்கூடிய சில பயிரினங்கள் உண்டு. அதை தெரிவு செய்து புஞ்சையின் நிலத்தில் உள்ளவர்கள் விவசாயத்தை செய்வார்கள். இருப்பினும் அங்கும் ஒரு போகம் தான் செய்யக்கூடியதாக இருக்கும் இல்லையா?
2: கண்டிப்பாங்க, ஒரு போகம் தான், ஒரு போகம் தான் செய்ய முடியும்,
0: செய்ய முடியும். சிறப்பு சிறப்பு. நீங்கள் வாழுகின்ற பகுதி நஞ்சையா புஞ்சையா?
2: ஐயா நன்சை. நன்சை பக்கத்துல ஏரி இருக்கு,
0: ஏரி இருக்கின்ற பாசனம் பாசனம் செய்யக்கூடியது.
2: மேட்டு நிலமா இருக்கும் நம்ம ஏரி பாசனம். ஏரி பக்கத்துல இருந்தாலுமே வந்து சில இடத்துல எடுத்துட்டு போக முடியாது.
0: விவசாயத்தோட சம்பந்தப்பட்ட நன்சை புன்சை பற்றி, மக்களை பொறுத்தவரை நிலத்தை பற்றி எந்த நிலத்தை உபயோகிக்கின்றார்கள், உபயோகத்துக்குரிய நிலங்கள் எப்படி இருக்கும்?
2: ஐயா அது வந்து நத்த நிலம் சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா புறம்போக்குன்னு சொல்லுவாங்க. புறம்போக்கு நிலம்னாலே வந்து அரசு நிலம் தான் அர்த்தம். புறம்போக்குன்னா தவறான வார்த்தை கிடையாது. அதாவது யாருமே வந்து அந்த இடத்த வந்து என்னோட சொந்த நிலம்னு சொல்ல முடியாது. அரசாங்க நிலம் தான் புறம்போக்குன்னு சொல்றது.
0: உரிமை கொண்டாடப்படாத நிலங்கள் எல்லாம் புறம்போக்கு, பிரைவேட்
2: நிலங்கள்,
0: பிரைவேட்
2: நிலங்கள் எல்லாமே புறம்போக்கு நிலங்கள். அந்த புறம்போக்கு நிலங்களுமே வந்து மூணு வகையா இருக்கும்.
0: குருங்க ராஜராஜ
2: சொல்லிடுவாங்க. நேரம் இருக்கா?
0: கூறுங்கள் கூறுங்கள் பேசுங்க. இது சந்திரன் சொல்லோடு பாடல், நீங்கள் கூற வேண்டியது கூறலாம், கூறுங்கள்.
2: ஐயா பாத்தீங்கன்னா அது வந்து நீர்நிலை புறம்போக்குன்னு சொல்லுவாங்க, ஏன் பொது பொது பயன்பாடுன்னு சொல்லுவாங்க. நீர்நிலை புறம்போக்குனா அது ஓடை பாசனம் போகுது இல்லைங்க, ஒரு ஆறு போகுதுன்னா அந்த ஆற்றோட படுகை எல்லாமே வந்து நீர்நிலை தான். நடுவுல வந்து என்ன பண்ணுவாங்க, கேக்குறதுக்கு யாருன்னா அந்த இடத்துல அவங்க விவசாயம் பண்ணுவாங்க, இல்ல வீடு கூட கட்டிடுவாங்க. அந்த மாதிரி கட்டக்கூடாதுன்னு சொல்லி தற்போது சுப்ரீம் கோர்ட் அந்த யார் ஆக்கிரமிப்பாளர் இருக்கிறார்களோ அந்த வந்து அவங்களை வந்து எடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க.
0: அதுக்கப்புறம்
2: ஆமா, உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இரண்டுமே வந்து நீர்வழியை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும், நீர்வழி புறம்போக்குல வந்து எந்த ஒரு ஆக்கிரமிப்போ இல்ல எந்த ஒரு கட்டிடமோ விவசாய செயல்கள் கூட செய்யக்கூடாதுன்னு
0: சொல்லிட்டாங்க, தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனா அங்கேதானே வெட்டி மண்களை அகன்றோண்டு ஓடுகிறார்கள் இல்லையா?
2: அதுவுமே வந்து இவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு தெரியாம பண்றது தானே,
0: அதுதான் நிலம். நாங்கள் இதைத்தான் மீட்டோம் ஐயா மக்கள். சரி, உங்களிடம் போய் நான் உண்மையை குறிப்பிட்டு உங்களிடம் நான் போய் உண்மை குறிப்பிட்டு
2: இயற்கையாவே வந்து யாருமே வந்து உரிமை கொள்ள முடியாத இடங்கள், மலைப்பகுதிகள், அதெல்லாமே வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அதே மாதிரி பொது பயன்பாடு நிலங்கள் ஒண்ணு இருக்குங்க. பொது பயன்பாடுன்னு பாத்தீங்கன்னா அந்த நெற்களம் போடுறது, இல்ல ஒரு ஏரியாவுக்கு வந்து ஒரு இடுகாடு அல்லது சுடுகாடு போன்ற அமைப்புகள் வைக்கிறது, இல்லைன்னா ஒரு அரசு அலுவலகமோ இல்ல கல்லூரியோ கட்டடங்களோ வந்து அந்த பொது பயன்பாடு நிலத்துல வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கும்.
0: அப்படி இருக்கின்றது பொது பயன்பாட்டு நிலம்.
2: ஆமாங்க,
0: பொது பயன்பாட்டு நிலத்தில் நாங்கள் பொதுவாக பொது விடயங்களை கவனிக்கிறது, கர்மங்களை ஆற்றுவதற்கு பயன்படுத்தலாமே தவிர அதுல சொந்த தேவைக்காக அதை பாவிக்க கூடாது.
2: இடுகாடு சுடுகாடு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு வந்து யாரு வேணாலும் பயன்படுத்திக்கலாம்.
0: ஆமா,
2: ஆனா யாரும் உரிமை கொண்டாட முடியாது,
0: உரிமை கொண்டாட முடியாது. சிறப்பான கருத்துக்களை தந்திருக்க. நிலம் என்றால் என்ன?
2: திருப்பி ரெண்டு இடத்துல ஒரு பிரச்சனை வரும். புறம்போக்கு நிலத்துல ரெண்டு வகை இருக்கும், ஒண்ணு ஆட்சேபணியற்ற நிலம் ஒண்ணு இருக்கும், ஒன்னு ஆட்சேபணியக்கூடிய நிலையமா இருக்கும். கிராம நத்தம் பாத்தீங்கன்னா அதுக்கு பட்டான்றது வந்து அரசாங்கம் தராது. நாம எப்படி அந்த பட்டா உரிமை போடுறதுனா, ஒரு கிராமம் இருக்குன்னா அது வந்து ஒரு குடியிருப்பு பகுதி தான் நத்தம்னு சொல்றது. அந்த நத்தத்துல நீங்க உங்க தாத்தா காலத்துல இருந்து இருக்கிறீங்க, அப்பா காலத்துல இருந்து இருக்கிறீங்க, இல்ல 30 வருஷமா இருக்கிறீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா கோட்டாட்சியரிடமோ வட்டாட்சியரிடமோ போய் மனு கொடுத்து அந்த நிலத்துக்கு வந்து பட்டா வாங்கிக்கலாம். கிராம நத்தா பட்டான்னு சொல்லி இது வரும். அந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சு நம்ம அது வந்து பிரத்தியாருக்குமே நம்ம வித்துக்கலாம். ஆட்சேபணி நிலம் பாத்தீங்கன்னா அந்த ஓடை புறப்போக்கு அந்த காடு காட்டு நீங்க வந்து மேய்ச்சல் நீங்க பண்ணுவீங்க, ஆனா நீங்க மேய்ச்சல் பண்றதுனால வந்து அது என்னக்குன்னு சொந்தம் சொல்ல முடியாது. கவர்மெண்ட்
0: ஏத்துக்கோங்க,
2: அதுக்கு பட்டா வாங்க
0: முடியாது.
2: நீங்க பூர்வீகமா 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் இருந்தாலுமே சரி, காடுன்னு சொல்லி அவங்க வந்து நிலவரையை வந்து பண்ணிட்டாங்கன்னா
0: பல காடுகளையும் காட்டு பகுதிகளையும் அரசியல்வாதிகளை பிடிச்சு அரசாங்க அதிகாரிகளை பிடிச்சு சொந்தமாக்கி
2: கொண்டிருக்காங்க. மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு, இப்ப இந்த காட்டு அழிச்சாதான் இந்த இடத்துல வந்து என்னால ஒரு நிறுவனமோ இல்ல ஒரு தொழிற்சாலையோ நிறுவ முடியும். அந்த தொழிற்சாலை மூலமாக அங்க இருக்கும் மக்களுக்கு 4000 பேருக்கு 4000 பேர்னா 8000 குடும்பம் அந்த மாதிரி அந்த குடும்பத்துக்கு வருதுன்னு சொல்லி அழிச்சிருவாங்க. அழிச்சதுக்கு பதிலா இப்ப ஒரு மரத்தை எடுத்தாங்கன்னா அவங்க 3 இடத்துல வந்து செடி நடணும்.
0: ஓ,
2: அந்த கம்பெனி
0: அங்கிருந்து காட்டை அழிக்கும் பொழுது ஒரு மரத்துக்கு
2: வந்து அது ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டுதான் வந்து கவர்மெண்ட் கொடுக்கும்.
0: சிறப்பு சிறப்பான கருத்துக்கள், குறுகிய நேரத்துக்கள் இவ்வளவு நிறைவான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். தெரியாத பல இருந்து நாங்கள் தெரிந்து கொண்டோம் ராஜராஜன், மிக மிக நன்றி. நிலம் என்ற ஒரு பதம்
2: மாதிரிங்க, இப்போ பிளாட் போடுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அது தரிசு நிலமா மாத்துவாங்க, நல்ல நிலமாவே இருக்கும், விவசாயமே பண்ண மாட்டாங்க. விவசாயம் பண்ணா மட்டும் கிராம நிர்வாக அதிகாரி வந்து அது ஆ பதிவேடுன்னு சொல்லி ஒரு பதிவேடு பயன்படுத்தணும். அதுல என்ன விவசாயம் பண்ணிருக்கிறாங்க, என்ன ஏது அந்த நிலத்தோட வகை என்ன, நன்செய்யா புன்செய்யா என்ன விவசாயம் சொல்லி பண்ணணும். 5 வருஷமா தொடர்ந்து விவசாயமே பண்ணாம அப்படியே விட்டுட்டா அது தரிசு நிலம் ஆயிடும். தரிசு நிலம் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் வந்து அந்த அந்த நிலத்தை வந்து வீட்டு மனையா மாத்த முடியும்.
0: இந்த
2: மன்னிக்க
0: வேண்டும், இந்த இடத்துல தரிசு நிலம் என்ற ஒரு நிலத்தையும் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் உங்களுடைய. தரிசு என்ற நிலம் இப்பொழுது தொடர்ந்து கூறுங்க.
2: தரிசு நிலம் சாதாரண தரிசுல மக்களை வேணுமணிக்கு விடுறது தரிசு. அரசு பொறுப்புகள் வர தரிசு வேற, பிளாட் போற தரிசு வேற. அந்த நம்ம பிளாட் போற இடமே ஒரு காலத்துல 3 போகம் விளைஞ்சதா இருக்கும். அவங்க வந்து நிலத்தை வந்து உடனடியா பிளாட் போட முடியாது, 5 வருஷமா வந்து எந்த ஒரு விவசாயமும் பண்ணாம அவனுக்கு நீர்நிலையிலிருந்து எல்லா ஆதாரமுமே கிடைக்கும் விவசாயம் பண்றதுக்கு. ஏன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு அதை வந்து பிளாட்டா மாத்திடுவான்,
0: தாரிசு நிலமா இருக்கு. சிறப்பு. இந்த நிலங்கள் பல எங்களுக்கு பாகுபாடுகளை கூறியவில்லை. எந்த நிலம் உங்களுக்கு பிடித்த நிலம்?
2: ஐயா புன்சை,
0: புன்சை
2: பக்கம் எல்லாம் ஓடும் போக விளையும்.
0: புன்சை நிலம் தான், புன்சை தான் எல்லோருக்கும் விருப்பம். நன்றி ராஜராஜன். நிலத்தை பற்றி இவ்வளவு பாகுபாடு இருக்கின்றது என்று குறுகிய நிலத்துக்களே அப்படி அழகாக பிரித்து பிரித்து காட்டி தந்தீர்கள். நன்றிகள், வாழ்த்துக்கள். இது ஒரு பிரயோசனமான ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக ஆகிறது என்பதை நான் நினைக்கின்றேன். சரி, இந்த நிலங்களுக்குள்ளே நிலம் என்ற பெயர் வரக்கூடிய மாதிரி ஒரு பாடல் ஒன்று கேளுங்களேன். என்ன பாடல் இருக்கின்றது?
2: ஐயா ரிதம்பரத்துல தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன், நிலமே பொறு நிலமே உன் பொறுமை வென்று விடுவேன். இந்த நிலத்துக்கு வந்து எவ்வளவு பொறுமை பொறுமை இருக்குதுன்னு சொல்லி ஊமையா எடுத்து காட்டுறாங்க. நிலத்துல போரு போட்டாலும் அது பொறுமையா தான் இருக்கும், கிணறு வெட்டினாலும் பொறுமையா தான் இருக்கும்.
0: பொறுமை
2: பூகம் வந்துச்சுன்னா தாங்காது.
0: அதனால்தான் எல்லாவற்றையும் கூறியது பொறுமை என்பதற்கு பூமியை உதாரணம் சொல்லுபவர்கள் பூமியை விட பொறுமை உள்ளவும் ஒன்று இருக்கின்றதாம், அது தாய் உள்ளம்.
2: உண்மைங்கய்யா,
0: பூமியே வந்து இப்ப நீங்கள் கூறினீர்களா, பூமியை எல்லாத்தையும் செய்திருந்தது, ஆனா கோபம் வந்தால் தாங்காது, பூகம்பம் வந்தால் தாங்க முடியாது. ஆனா அன்னைக்கு தாய்க்கு பூகம்பம் பெறுவதில்லை தானே, ஒரு போதும் பெறுவதில்லை. அதுதான் பூமியை மிஞ்சும் தாய்மை உண்டு என்ற பாடல்ல இருக்கின்றது. தாயல் சிறந்த கோவிலும் இல்லை என்ற பாடல் அகத்தியர்லே, தாயை சிறந்த கோவிலும் அகத்தியர்ல இருக்கின்றது. எப்பொழுதும்
2: அன்பின் எல்லை,
0: அன்பின் எல்லை. தாய பூமியை மிஞ்சும்
2: தாயின் அன்பு,
0: பூமியை உண்டு தாய்க்கு பூமியை மிஞ்சும் பொறுமையும் உண்டாம், பொறுமை உண்டாம். பூமியை மிஞ்சும் பூமியை விட பொறுமை சாலை தாய்மை என்று சிறப்பான கருத்துக்களை கலந்துருவாடி எங்களோட அழகாக சொற்பிரயோகம் செய்திருந்தோம்.
2: இன்னும் ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிக்கலாம் ஐயா, ரெண்டே செகண்ட்
0: கூறுங்கள் கூறுங்கள்
2: ஐயா. இப்ப நம்ம சீதா அம்மா இருக்காங்கல்ல, ராமர் தேடிய சீதா.
0: ஆமா ஆமா ஆமா,
2: அவங்களே நிலம் தந்த நல்லாள்ன்ற இன்னொரு ஒரு பேரும் இருக்கு. ஏன்னா வந்து தங்க ஏற்கலப்பைய வச்சு ஜனகர் வந்து பூமியை தோண்டும் போதுதான் அந்த தங்க பெட்டியில வந்து அந்த சீதா மாதா வந்து
0: வந்துதான். அதனால் உழவர்கள் ஒரு
2: நிலம் தந்த நல்லாள்.
0: ஆமா, நிலம் தந்த நல்லாள். அது மட்டுமல்லால் அவ நிலமகள் இறுதியிலே விழுங்கிக் கொள்கின்றார் தானே, அவ நிலமகளோடு தானே சேர்ந்து கொள்ளுகின்றார். ராமர் அந்த தீயில விட்டு வந்த பின்பு இதன் பின்பு வாழக்கூடாது,
2: பூதேவி
0: என்று. அதனால் இன்னும் ஒரு பெயர் இருக்கின்றது, சீதை என்று அவருக்கு ஒரு பெயர் வந்ததுக்கு ஒரு காரண பெயர் இருக்கின்றது. என்னவென்றால், இந்த விவசாயிகள் நிலத்தை பண்படுத்தும் பொழுது ஏற்காலினால் உழவு செய்வார்கள் அல்லவா? இங்கிருந்து ஒரு தடவை உழுது கொண்டு போய் திருப்பி வந்து மறுதடவை வருவார்கள் அல்லவா, அதை சொல்வது. அதுக்கு சால் என்று ஒரு பதமும், அதிலே சீதை என்ற பதம் பெறுகின்றது. சீதை என்று கூறப்படுகிறது சீதாதவி. அந்த உழவு நீங்கள் கூறின கருத்து தான், உழவும் பொழுது உழவு அந்த சாலுக்குள்ளே இருந்து கிளம்பிய ஒரு பெட்டி வந்து அந்த பெட்டிக்குள்ளே அவ இருந்ததுன்னு அதுக்கு பேர் சீதை என்று கூறப்பட்டது. அதனால தான் சீதை என்ற பெயர் வந்தது. புரிந்து கொள்ளுகிறீர்களா? சீதை,
2: புரிந்தது புரிந்தது.
0: அந்த அந்த நீங்கள் சொன்னது தான், அந்த உழவு சாலுக்கிலே இருந்து வந்தபடியது தான் சீதை என்ற பெயர். சிறப்பான கருத்துக்கள் அற்புதமாக தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். இந்த பாடல் உங்களுக்கு ஒளிபரப்பும் பொழுது நாங்களும் கேட்டும்போது நல்லதொரு பாடல், எனக்கு விருப்பமான பாடலும் கூட. இது வந்து ஷாருக் கான், அவர் நடித்தது தானே தனியே தன தனியே இந்த பாடல். இல்லை அந்த அர்ஜுனா தனியே
2: தன்
0: திரைப்படுத்து. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்புகள். நன்றி ராஜராஜன், மீண்டும் சந்திப்போம். அற்புதமான கருத்துக்களை அழகாக அழகாக தந்திருக்கின்றீர்கள். வாழ்க தமிழ், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி
2: நன்றிங்க நன்றி நன்றி.
0: எல்லோரும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அன்பு ராஜராஜன் வந்து தன்னுடைய கருத்தை தெரிவிக்கும் பொழுது, இப்பொழுது தர்மபுரி தான் இப்பொழுது ஆட்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. தர்மபுரியிலிருந்து வந்த ராஜராஜன் சிலர், தர்மபுரியிலிருந்து அன்பு மகள் சாந்தி வந்திருக்கின்றார். வணக்கம் தர்மபுரி சாந்தி மகளே, தர்மபுரியின் ஆட்சி நடக்கின்றது. எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றார்கள். அழகி ராசா எப்படி இருக்கின்றார்கள்? நலமாக இருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களுடைய சீவகாருண்யத்துக்கு நலமாக இருக்க வேண்டும். அங்கே மழை பொழிந்ததா மகளே? நீங்கள் வந்து பேசுவதற்காக உங்களிடம் இருக்கிறது வானம், பூ, அடுத்தது உறுப்பு, எங்கள் உடம்பிலே உள்ள உறுப்புகள் ஏதாவது உண்டு. அது உறுப்பை பற்றி பேசலாம், வானத்தை பற்றி பேசலாம், பூவை பற்றி பேசலாம், என்ன பேச போகிறீர்கள்? பூ. சரி, பூவை பற்றி பேசுவோம். பூவில் எத்தனை வகை உண்டு, என்னென்ன பூவை நீங்கள் வளர்த்தீர்கள், பூவென்றால் என்ன, பூவுக்கு வேறு என்ன பெயர் இருக்கின்றது, குறுங்களை எவ்வளவு கூறலாம்?
1: மலர்,
0: மலர்,
1: மலர், நிறைய பூ,
0: புஷ்பம்,
1: புஷ்பம், அது
0: அது வேண்டாம். சரி, வேற என்ன இருக்கு?
1: என்னென்ன
0: பூவை
1: என்றால்
0: பூத்தானம், அப்ப ரோஜா பூ, இப்ப சாரை பாம்பு என்றது போல் இருக்கின்றது. புரிகிறதா? நாங்கள் சில சில பெயர்களை ரெண்டு தடவை சொல்லுவோம். ஓகே, ரோஜா, ரோஜா என்ற மல்லிகை,
1: மல்லிகை, தாமரை, எங்க வீட்டில் இருக்கிறது மல்லிகை பூ, மல்லிகை, அப்புறம் செண்பகப்பூ.
0: செண்பகப்பூ வச்சிருக்கீங்களா? செண்பகப்பூ என்ன நிறம் அம்மா? மஞ்சளா?
1: கொடியில பூக்கிற சின்ன சம்பங்கி பூ இருக்கு, மனம் ரொம்ப மனம் வராது. ஆமாங்க ஐயா, கொடி சம்பங்கி,
0: கொடி சம்பங்கி. வேறு
1: வேறு
0: சரி, அவ்வளவுதான். தலையிலே சூடக்கூடிய பூ என்னென்ன பூ? அநேகமாக தலையில சொல்வார்கள்.
1: முல்லை, முல்லை மல்லிகை,
0: முல்லை மல்லிகை,
1: கனகாம்பரம்,
0: கனகாம்பரம், சம்பங்கி,
1: ரோசா,
0: ரோசா.
1: சம்பங்கி பூ வந்து அவ்வளவா சுட மாட்டாங்க,
0: செண்பகப்பூ வைப்பார்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தது, சரி, வழியிலே நீங்கள் செல்லும் வழியிலே என்னென்ன பூக்களை எல்லாம் பார்த்திருக்கிறீர்கள்?
1: அல்லி, தாமரை.
0: பூக்கள் வந்து செடியிலே வளரும், கொடியிலே வரும், மரத்திலே வரும், நிலத்திலே வரும், நீரிலே வரும், எல்லா இடத்திலும் வளரக்கூடியது இல்லையாம்மா? வித்தியாசம் வித்தியாசமா. அப்ப நீங்கள் சொன்னவற்றுக்குள்ளே தண்ணீருக்குள்ளே வருகின்ற தாமரை பூவையும், சரி, தண்ணீருக்குள்ளே வளர்கின்ற பூ என்னென்ன பூவாக இருக்கும்? தாமரை ஒன்று கூறினீர்கள். தாமரையிலே எத்தனை இனம் இருக்கு?
1: வெண்தாமரை, செந்தாமரை,
0: இரண்டும் தான். அல்லி வெள்ளை நிறமாக இருக்கும், இரவிலே பொறுக்கின்றது. ஆம்பல் என்று ஒன்று இருக்கின்றது, கத்தரிப்பு நிறத்தில் இருக்கும் ஆம்பல். அல்லியை போன்றேதான் தண்டு, இலை எல்லாம் இருக்கும், நீரிலே.
1: தாமரைக்கு இன்னொரு பெயர் ஆம்பல்ல?
0: இல்லை இல்லை இல்லை, ஆம்பல் வந்து அல்லி இனத்தை சேர்ந்தது, அல்லியை போன்றுதான் அதனுடைய இதழ்கள். அல்லி வெள்ளையாக இருக்கும், ஆம்பல் வந்து ஒரு கத்தரிப்பு கலர் என்று கூறுவார், பர்பிள் என்று கூறுவார், அந்த நிறத்தால் இடையிலே வெண்மையும் கலந்து இருக்கும். இரண்டும் இரவிலே தான் மலரும். அந்த இரண்டினுடைய இலையும் வந்து வட்ட வடிவமாக இருக்கும், தாமரையினுடைய இலை வட்ட வடிவமாக இருக்கும், ஆம்பல் இலை அப்படி வந்து ஒரு வெட்டு வெட்டி இருக்கும், பீ மாதிரி இருக்கும் அம்மா. ஆம்பல், அல்லி, அந்த தாமரையினோட தண்டு, கருப்பு கருக்குகள் உள்ள எங்கள் கையில உறாஞ்சக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் அல்லி தண்டு வளவளண்டு அழகாக இருக்கும், வளவளப்பாக இருக்கும். அல்லி தண்டு கால் எடுத்து, அந்த அல்லி தண்டு என்ன, தாமரை தண்டு சொறு சொறி அதில் முள்ளு முள்ளு மாதிரி இருக்கும், தாமரையினோட தண்டு அதில் நாங்கள் கையால் பிடித்தவொண்டா எங்கள் கையில் உராய்வு குத்தும். ஆனால் ஆம்பல் அப்படி இருக்காது. வேறு என்ன பூக்கள்?
1: கொடியிலே பூப்பது,
0: கொடியிலே
1: மல்லிகை,
0: பல பூக்கள் இருக்கு இங்கே இருக்கின்றன. ஆனால் அந்த பூக்கள் எல்லாம் வாசனை, எந்த பூக்களுக்கும் பூக்களுக்கு எல்லாம் வாசனை உண்டு. சிலது எங்களால் உணர முடியாவது விட்டாலும் அதில் வாசம் இருக்கின்றது பூக்களுக்கு. இங்கே நாங்கள்
3: எங்க வீட்டுல ஒரு சின்ன பூ தாங்க ஐயா, ஒரு ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுதான் பூக்கும் அந்த பூ. அந்த பூ அவ்வளவு வாசனை.
0: அது என்ன பூ?
3: அது பேர் தான் பூ. அது கொடி சம்பங்கி நாங்க சொல்றோம். அதுக்கு நல்ல உண்மையான பெயர் என்னன்னு
0: தெரியல. எல்லா பூவுக்கும்
3: பச்சை பச்சையா இருக்கும், மலர மலர அப்படியே மஞ்சள் ஆயிட்டே
0: போகும். எல்லா பூவுக்கும் இதழ்கள் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். ஆனா பூக்களின் நடுவில் மத்தியிலே பூ தன்னை மலர்வதற்கு முன்பே உள்ளுக்கு அமைகிறது. ஒன்று என்ன?
3: மகரந்தம்.
0: அந்த மகரந்தத்தை கொண்டுதான் அவர்களுடைய இனங்கள் பெறுகின்றன. அதை வண்டுதான் அதற்கு தூது. தேனி வண்டுகள், வண்டு வண்டினம் தான் அவர்கள் தூது. சிறப்பு சிறப்பு மலர்களை பற்றி.
3: அன்னைக்கு அந்த பூவை பறிக்க போன என் கைய
0: மலர்கள் இருந்து இந்த தேனீக்கள் எல்லாம் என்னவோ ஒன்று கொண்டு வந்து வச்சு ஒரு ஒரு ஒரு அருமருந்தாக இருக்கின்றது. தேன், தேனினும் தேனை விட இனியது வேறு எதுவும் இருக்கின்றதா? இல்லை. ஆனா தேனினி இனிய என்ற ஒரு பாடல் இருக்கின்றது. பெண்களை குறிப்பது தாய்மை, தாய் இனியவதானே, அம்மா என்ற தாய் தானே. சரி, தாய்மையை குறிக்கும் இது வந்துதான் அப்படி வருது. சரி, அப்ப தேன், அப்ப மலர்களினாலே மக்களுக்கு அருமருந்தாக கிடைக்கப்படுகிற தேன் உற்பத்தியாகின்றது. அந்த தேனை அந்த மலர்கள் தான் உற்பத்தி செய்து கொடுக்கணும். அப்போ இந்த இடத்திலே மலர்கள் விஷம் அற்றது என்றதை நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஆனால் விஷமுள்ள மலர்களும் உண்டு என்றார்களே, அறிந்திருக்கின்றீர்களா?
3: காட்டிலே
0: ஊமத்தம்பூ மருந்துக்குரியதம்மா, நச்சுத்தன்மை அல்லது மருந்துக்குரியது. அது
3: நச்சுத்தம்பூ.
0: எருக்கம்பூ விநாயகருக்கு மாலை போடுவதல்ல, எருக்கம்பூ விநாயகருக்கு விருப்பமான மாலை. அப்படியம்மா, மாலை செய்வது தொட்டால் அதுல இருந்து ஒரு விதமான பால் படியும் படியும். அந்த பால் சில வழியங்கள் சருமத்துக்கு மீனிக்கு ஒவ்வாததை ஏற்படுத்தும். ஆனா அந்த எருக்கம்பூ வந்து ஒன்றும் செய்யாது. எருக்கம்பூவை எடுத்து மாலையாக்கி விநாயகருக்கு சாத்தினால் பெரும்புண்ணியம். விநாயகருக்கு விருப்பமான மாலை எருக்கம்பூ மாலை. அந்த இருக்கம் பேர்ல பல வைத்தியம்
3: போடுவாங்க.
0: ஆமா, இந்த குதிவாதம் என்று ஒரு குதிவாதம் என்று ஒன்று இருக்கின்றது அல்லதா மகளே? குதிவாதம், குதிவாதம் நிற்கும் போது அநேகமா பெண்களுக்கு அநேகமா நின்று பணிபுரிபவர்கள் அவர்களுக்கு இந்த குதிப்பகுதியில் ஒரு நோவு என்று வருவது. அதற்கு இந்த இருக்கம் இலை, இருக்கம் இலை சிறப்பான மருந்து.
3: ஆமாங்க ஐயா, சூடு பண்ணி
0: ஆமா
3: செங்கல் மேல வச்சு.
0: அதுதான் இப்பொழுது எத்தனை வைத்தியர்கள் வலைத்தளங்கள் எல்லாம் எழுதுவார்கள் இல்லையா? சரி, அப்ப பூ என்ற பதம் வர, பூ என்று இப்ப மலர்களை பற்றி படித்தோம். அந்த பூ என்ற பெயர் வரக்கூடியதாக
3: இன்னொரு பூ பூத்தது, இந்த இரவில் பூக்கிற பூ பிரம்ம கமலம்.
0: முன்பும் அதை கூறினீர்கள், பிரம்ம கமலம் பூ பார்த்திருக்கின்றீர்கள். எத்தனை இதழ் இருக்கின்றது அந்த பூவிலே?
3: அது
0: எப்படி சாதாரண
3: பூங்கன்று 10 மணி வரை பூக்குதுங்க ஐயா, அப்புறம் 2 மணிக்கெல்லாம் மூடிடுது.
0: ஓ, வாசம் அப்படி அதனுடைய
3: நல்ல மனம், நல்ல மனம். அப்பவே நம்ம பறித்து குளிர்ப சாதன பெட்டியில வச்சிடணும், இல்லைன்னா அப்படியே தண்ணியில போட்டு வச்சுனா கூட காலையில அப்படியே அது மூடிடுது. இதெல்லாம் மூடிடுது, ஃப்ரிட்ஜ்ல வச்சா மட்டும்தான் இருக்கு.
0: எல்லா இன பூக்களும் அழகானது, வண்ணமானது, வண்ணம் பல வண்ணங்களை கொண்டது, அழக இருக்கின்றது, அதில் வாசனையும் இருக்கின்றது, சிறப்பானது. சரி, பூ என்ற பதம் வரக்கூடியதாக என்ன பாடலை உங்களால் தர முடியும்?
3: பூ
0: என்ற பதம் பெற வேண்டும், ஒரு பாடல் தரங்களேன். இத்தனை பாடல்கள் இருக்கின்றது.
3: ஆமாங்க ஐயா. பூவே பூச்சுடவா.
0: ஓ, அதுடனே திரைப்படத்தின் பெயர்லேயே பாடலே வந்து விட்டீர்கள். பூவே, இந்த பூவை யாருக்கு உபமானமாக கூறுவார்கள்?
3: பெண்களுக்கு.
0: அப்ப பெண்களை தூக்கி பூ கொண்டு வைக்கலாம் தலையில. பூவே, அப்ப ஒரு பெண் பூவே பூ சூடவா என்று கேட்கின்ற வாழ்த்துக்கிழமா சிறப்பான பாடலை தந்திருக்கின்றீர்கள். பூ என்ற பதம் தாங்கி உழவு பெருமா பேச.
3: உங்க நாட்டு சக்கரை தயாரிக்கிறாங்க
0: தேனுக்கு பதிலாக நாங்கள் அதை பாவிப்போம். கருப்பநீர் மாதிரி
3: அவ்வளவு இனிப்பா இருக்கும்.
0: சிறப்பாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். உடல் நலத்துக்கு சிறப்பானது, அடுத்து இனிப்பா இருக்கும், சுவையாக இருக்கும். மேப்பிள் சிரப் என்று அதுக்கு பெயர். அதிலே மிட்டாய் எல்லாம் செய்வார்கள், அழகாக
3: வெள்ளம்
0: செய்வார்கள். நாங்கள் அதை பாணியாக, அதாவது அதை பதப்படுத்தி பாணியாக போத்தலிலே அடைத்து விற்பார்கள். எங்கள் உணவுக்கு நாங்கள் அதை சேர்த்துக் கொள்வேன். நான் எல்லாம் தேனுக்கு பதிலாக அதை பாவித்துக் கொள்வேன். சர்க்கரைக்கு பதிலாக அதை நான் பாவித்துக் கொள்வேன். சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் அது அருந்தலாம். அது ஒரு அருமருந்தான மரம். அது அதுதான் எங்களுடைய தேசிய மரம். 5 இதழ்களை கொண்டிருக்கும் இலையிலே. அது இந்த குளிர்காலத்துக்கும் தன் இலைகளை உதிர்த்து வேறினால் வாழ்ந்து இலை உதிர்காலத்தில் உதிர்ந்து குளிர்காலம் வந்தவுடன் வளர்ந்து பெருத்து வந்துவிடும். சூரிய ஒளியை நன்றாக பயன்படுத்தி கொண்டு நீண்ட காலம் இருக்கக்கூடிய மரம். கிட்டத்தட்ட 2000 வருட மரமும் இருக்கின்றது. அந்த மரம் தான் எங்களுடைய தேசியம். அது ஒரு ஒரு காலத்திலே பஞ்சம் நிலவிய காலத்தில் இந்த மரம் தானாம் அந்த உணவாக இருந்தது. அதனுடைய பட்டை, அதனுடைய வேர், அதனுடைய இலை, அதனுடைய பூ, அதனுடைய சாரம் எல்லாம் உணவாக பயன்படுத்தும். அதனால் அவர்கள் தேசிய மரமாக அதை பாவிக்கின்றனர். நாங்கள் அதை பாதுகாப்பாக வைக்கிறோம். எங்களுடைய வீதி எங்கு பார்த்தாலும் அந்த மரம் இருக்கும். நாங்கள் வீடுகளிலே அதை வச்சிருப்போம். புனிதமாக கருதி கொள்வோம் அதை. மேப்பிள், நீங்கள் இங்குள்ள வருபவரிடம் வாங்கினால் தான் வாங்கலாம். என்னுடைய மருமகள் அண்ணாவினுடைய மூத்த மகன் வானொலிக்கு வருவார் முன்பு, அவர் கவிஞர் பால ராசலிங்கம். அவர் வந்து டென்மார்க்கில் அவருடைய மனைவிக்கு மேப்பிள் சிறப்புனா நல்ல விருப்பம். நான் இங்கிருந்து செல்வதென்றால் யார் அங்கே போனாலும் அவவுக்காக அனுப்பி வைப்பதோ அதுதான். அவருக்கு நல்ல விருப்பம், மகளுக்கு நல்ல விருப்பம், மகளுக்கு நல்ல விருப்பம். மீராமாவுக்கு அவன் வந்து விரும்புவா அவன் கொண்டு வந்து எனக்கு இனிப்பு உணவுகள் செய்யும் பொழுது அதை உபயோகித்துக் கொள்வோம். சர்க்கரைக்கு பதிலாக கடைகள் எல்லாம் ஆனா அதுல கலப்படம்.
3: ஆன்லைன்ல தான் ஐயா வாங்கினேன்,
0: இங்கே வந்து அங்காடிகளில் இருக்கின்றது. கலப்படம் செய்ய மாட்டார்கள் இங்கே. அதற்கென்று ஆலைகள் உண்டு. பெரிய மரங்களை வளர்த்து அதிலிருந்து அந்த கற்பனி அந்த பதநீர் எடுத்து அது தொழிற்சாலைகள் இருக்கம்மா. அங்கங்கு தொழிற்சாலைகள் வைத்திருந்து செய்வார்கள். அது முக்கியமாக கனடா தினத்தில் அன்று எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த அந்த பாணி தான் இருக்கும். அதில் செய்த பண்டங்கள் தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். கடைகளிலே இப்போ டோனாட் என்ற ஒரு சிற்றுண்டி சாலை இருக்கின்றது இங்கே. அந்த சிற்றுண்டி சாலை டோனாட் என்று அங்கும் இருக்கும். அந்த நடுவில் ஓட்டை உள்ள வட்டமானது பண்ணு, அது பண்ணோட சேர்ந்ததுக்கு அது எல்லாம் அதிலே இந்த இந்த சிறப்பு ஊற்றி செய்திருப்பார்கள். தேன் ஊற்றி செய்திருப்பார்கள், சர்க்கரை போட்டு செய்திருப்பார்கள். அப்படி பல விதமாக செய்வார்கள் அம்மா. அது இங்கு வாங்குவதுதான் சிறப்பு. ஆன்லைனில் நீங்கள் இங்குள்ள கம்பெனிகளுக்கு தொடர்பு கொண்டால் ஆனால்
3: முடியாது.
0: யாரும் யாரும் தர்மபுரிக்கு வந்தால் நான் அனுப்பி வைப்பேன் மகளுக்காக. அது நான் நினைக்கவில்லை. நாங்கள் அனுப்ப முடியுமோ தெரியாது, கேட்டு பார்ப்போம், கேட்டு பார்ப்போம்.
3: வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கு சிரமம் வேண்டாம். நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன்.
0: நல்லது மகளே, தேசிய மரம் எது? ஆலமரம்.
3: ஆலமரம்
0: ஆள் தானே அம்மா, இல்லையா? பார்ப்போம். நீங்கள் பெற்று அழகாக உரையாடி அதை பற்றிய பயன்களை அனுபவித்துக் கொண்டோம். பூவே பூச்சுடவா என்ற பாடலில் நாங்கள் எத்தனையோ பூவே பாடல் இருக்கின்றது. இப்பொழுது
3: பூமகள் ஊர்வலம் மருதாணி பூவின் மனம் கூட ரொம்ப இதா இருக்கும். மருதாணி பூ மனம் மயக்கிடும், அப்படியே நம்மள தூங்க வச்சிரும்.
0: மருதாணி ஒரு பாடல், இப்ப புதிய பாடல் வந்து இல்ல, மருதாணி மருதாணி என்ற பாடல். சரி, சிறப்பு மகளே,
3: சரிங்க,
0: அழகாக இந்த சொல்லோடு பாடல் நிகழ்வை அழகாக நாங்கள் சிறப்பித்துக் கொண்டு வந்தோம். அதை இறைவதி இறைவதியும் கூறுகின்றார். ஆரம்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். சிறப்பு நலமாக இருங்கள். அழகி ராசாவுக்கு என்னுடைய நான் விசாரித்தேன் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அவருக்கு புரியும், நாங்கள் பேசுவது அவர்களுக்கு புரியும். நல்லதம்மா, வாழ்த்துக்கள். நன்றி மகளே, வாழ்த்துக்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி சொல்லோடு பாடல். நாங்கள் நிகழ்ச்சி முடிவு கொண்டு வரும் வேலைக்கு வந்துவிட்டோம். இனிமையான பாடல்களை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். கஸ்தூரி, சரவணன், தேவா, ஷியாமலா, கே எஸ் கிருஷ்ணன், ரேவதி, ராஜராஜன், அடுத்து சாந்தி, இவர்கள் வந்து அழகாக மலை, மலை, இரவு, நட்சத்திரம், பூ, பறவை, நிலம், காற்று என்ற பதங்களுக்கு அற்புதமான விளக்கங்களை தந்து எங்களோடு கலந்து உரையாடி இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வை சிறப்பித்திருக்கிறீர்கள். இதே போன்று வரும் அடுத்த அடுத்த வாரங்களிலும் வித்தியாசமான வடிவங்களோடு நாங்கள் இந்த சொல்லோடு பாடல் நிகழ்வை அலங்கரிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணும் இந்த வேளையிலே, வேறு யாரும் வருவதாக உத்தேசம் இல்லை, வருவதென்றால் வரட்டும், இணைத்துக் கொள்வோம். இன்னும் நிமிடங்கள் இருக்கின்றன. இந்த வேளையில் மகள் ரேவதி, உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் வாருங்கள். இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்து கேட்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு சிறு குறிப்பு முடிவுரையாக தாருங்கள்.

0: ரேவதி கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். நீங்கள் முடிந்தால் ஒரு முடிவுரை என்று நீங்கள் தொகுத்து வழங்கலாம் இன்றைய நிகழ்வினை பற்றி. வணக்கம் மகளே ரேவதி, வந்துவிட்டீர்கள். வருக வருக வருக வருக வருக.
1: வணக்கம் அப்பா. நான் வந்து கஸ்தூரியை உங்களோடதும் ரெண்டாவது வந்தவங்க கேட்கலப்பா.
0: இல்ல இல்ல, கஸ்தூரி தான் முதல் நேயராக வந்தார்.
1: அவருக்கும் சரவணன் ரெண்டு பேருக்கும் கேட்கலப்பா. நானே இருந்தாலும் நான் இன்று கலந்து
0: கஸ்தூரி வந்து மலை என்றும் சரவணன் வந்து பறவையை பற்றியும் அழகாக சிறப்பாக பேசியிருந்தார்கள். நிகழ்ச்சியை பற்றி கூறுங்கள். வந்தவர்கள் இல்லை, நிகழ்ச்சி எப்படி என்று ஒரு புது வடிவத்திலே வந்தது. இந்த நிகழ்ச்சி சொல்லோடு பாடல் வளமையை விட மாற்றமாக வந்திருக்கு. இதை பற்றி சொல்லுங்கள்.
1: சரியப்பா. வணக்கம். இன்றைய செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி புதியதாக நாள் தொடங்கிய இன்றைய நாளில் சொல்லோடு பாடல் அருமையாக அப்பா வந்து வார்த்தைகளை சில வார்த்தைகளை கொண்டு வந்தார், கொண்டு வந்து தந்தார். அத்தனை வார்த்தைகளும் அருமையாக அதை ஒன்றை பற்றியும் எல்லோரும் அதற்கு தகுந்த அதனுடன் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை மிகு சிறப்பாக கஸ்தூரியிலிருந்து சரவணன், அப்புறம் சியாமலா, இவர் கிருஷ்ணன், தேவா கிருஷ்ணன், அப்புறம் சாந்தி ராஜராஜன், அப்புறம் நானே, எல்லோரும் வழங்கியிருந்தாங்க. இதில் அவர் ராஜராஜன் வந்து சிறப்பாக அந்த நிலக்கலை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தார். அவரோட கணினியில் குரலை அறியாத தகவலையும் அறிந்து கொள்ளும்படியாக இருந்தது. எல்லோருமே அவர்களுக்குன்னு ஒரு வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து கொண்டு அது சம்பந்தமாக அவரவர்களும் உரையாடியது வெகு சிறப்பு. இந்த நிகழ்ச்சி அப்பா எப்படி தான் இந்த மாதிரிலாம் ஒரு தேர்ந்தெடுத்து கொண்டு வராரோ, இன்றைய சொல்லோடு பாடல்ல சொற்களை கொண்டு வந்து எல்லாம் எதை எடுத்தாலுமே வார்த்தைகளுக்கு பஞ்சமே இல்லை. தேவா அவர்கள் பாட்டை பற்றியும் நன்றாக சொன்னார். அதாவது எதை எடுத்து போனாலும் அதுவும் அதை அப்பா சொல்றதை வச்சு இன்னும் ஒரு 4-5 நம்மளுக்கு கருத்துகள் தோன்றும், இல்லையா நம்மளுக்காகவும் தோன்றும். அதை நம்மளுக்கு உருவாக்குற மாதிரி அவர் அதை கோர்வையாக கொண்டு சென்று நம்மளை எடுத்து வெளியில் கொண்டு வருவார். இது ரொம்ப சுவையாக இருக்கு. எப்படின்னா சில தகவல்கள் நம்மளுக்கு சில தகவல்கள் நமக்கு நிச்சயம் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. இப்பே இதே அந்த தாரகையே, நான் தாரை தாரைன்ற தாரகையே எவ்வளவோ அழகாக கேட்டு தெரிந்து கொள்கிறேன். அந்த வான சம்பந்தமாக நட்சத்திரங்கள் சம்பந்தமாக இந்த நட்சத்திரங்கள் போலவே ஒவ்வொரு மழை மலை அப்படின்னு வானலாக இதனோட சிறப்புகள் வந்து நம்மளுக்கு தெரியப்படுது. இதனால என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய கற்பனை சக்தி, நம்மளுக்கு தோன்றும் நிகழ்ச்சிகளை ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி பேசுறதுக்கு ஏதுவா இருக்கு. இது வந்து அதாவது ஒரு பாடல் கேட்டு போறது ஒன்றும் இது கிடையாது, பாடலை கேட்கலாம் பது பண்ணலாம். இது வந்து நம்ம மூளைக்கும் நல்ல ஒரு அறிவு சார்ந்த நிகழ்ச்சியா இருக்குது. ரொம்பவும் பாராட்டப்படணும். இந்த அருமையான நிகழ்ச்சியை எங்களுக்கு அப்பா கொண்டாந்து நடத்தி நாங்கள்லாம் இதுல சிறப்பு பெற்றது, சேர்ந்தது சேர்ந்து பங்கெடுத்ததுல எதுவும் பெருமையாக நினைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி மேன்மேலும் சிறப்பூட்டி மெருகூட்டும்படி வரும் காலங்களில் இது இருக்கும். இதை கேட்கும் உலகளாய மக்கள், தமிழ் மக்கள் அனைவரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகளும், வீட்டிலிருந்து வானொலி கேட்கும் அனைத்து மக்களுக்கும் இதை தளமாக எங்களுடைய தளத்தில் ஸ்ரீராமா அவர்களுக்கும் மற்றும் அப்பா அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த உங்கள் இருவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்பா. நன்றி வணக்கம்.
0: நன்றி அன்பு மகளே ரேவதி. அழகாக நிகழ்ச்சியை பற்றி நிகழ்ச்சியின் இந்த பொறுப்புகளை நாங்கள் அறிந்து தெரியக்கூடிய வகையிலும் வார்த்தை பிரியவங்களை தந்து அழகாக தொகுத்து வழங்கி இதுதான் தேவை. எல்லோரும் வந்தோம் இணைந்தோம் என்று போகாமல் நீங்கள் கூறிய ஒரு பாட்டை மட்டும் கேட்போம் என்று இல்லாமல் இந்த சாராம்சங்கள் என்னவென்றே நாங்கள் உண்டும். அது மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு விடயம், இந்த புதையல் பொக்கிஷத்துக்கு இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உதவி புரியும் உங்களுக்கு. ஒவ்வொரு விடயத்தையும் ஒவ்வொரு சொற்களையும் தரும் பொழுது இத்தனை கருத்துக்களை நாங்கள் தெரிந்து கொண்டு போகிறோம். அப்போ ஒரு புதையலுக்கு பொக்கிஷத்துக்குள்ள ஒரு பதத்தை வந்து நான் சுற்றி வளைத்து கருத்துக்களை கூறும் பொழுது புரிந்து விடுவீர்கள் இல்லையா? பொது அறிவுக்கு மிகவும் உகந்தா இருக்குது. வாழ்த்துக்கள் மகளே, சிறப்புகள் கேட்டவுடன் வந்து நீங்கள் முடிவுரையை தந்ததுக்கு என்னுடைய நன்றிகள். மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. இந்த போலவே நாங்கள் இப்பொழுது சாந்தி வந்து பேசும்பொழுது கனடாவினுடைய தேசிய மரம் மேப்பிள் என்று அறிந்தோம். அதே வகையில் நான் கூறினேன் இந்தியாவினுடைய மரம் எது என்று உடனே ரேவதி அதை உறுதிப்படுத்தியது ஆலமரம் என்பதை சரியாக சொன்னீர்கள். நன்றி ரேவதி. அது மட்டுமில்லாமல் இந்த காகத்தை பற்றி பேசிய வேளையிலே நான் எங்கள் நாட்டிலே நாங்கள் படித்த காலத்திலே நான் கற்பித்த காலத்திலே எங்கள் பாடப்புத்தகத்திலே ஒரு பாடல் இருக்கின்றது என்று கூறி அதை உச்சரித்து விட்டு அன்பு மகள் கஸ்தூரி உடனே மண்பாசனையோடு அந்த பாடலை முழுமையாக அனுப்பியிருக்கார். நீங்கள் புலனத்தில் பார்த்திருப்பீர்கள். புலனத்தில் பார்க்க முடியாதவர்கள் கேட்கும் வண்ணம் அந்த பாடலை நான் வாசிக்கின்றேன். அது ஒரு கவிதை. காக்கையாரே காக்கையாரே எங்கே போனீர், காணாத இடமெல்லாம் காணப்போனேன், கண்டு வந்த புதுமைகளை சொல்ல கேளும், செட்டியார் வீட்டில் கல்யாணம், சிவனார் கோவிலில் விழாக்கோலம், மீன்பிடி துறையில் ஜனக்கூட்டம், மேரியின் வீட்டில் கொண்டாட்டம், கண்டிப்பக்கம் குளிரோ கொடுமை, காங்கேசன் துறையில் வெயிலோ கடுமை. உடனே அந்த குழந்தை கேட்கின்றது, அப்பா மாமா அத்தான் கொழும்பில் அவர்கள் சுகத்தை அறிவீரோ? உடனே அவர் தகவலை கொடுக்கிறார் காக்கியார், பொங்கல் அன்று வருவாராம், புத்தகம் வாங்கி தருவாராம், பந்தும் கொண்டு வருவாராம், பாவை உனக்கு தருவாராம் என்று அந்த பாடலை முழுமையாக எழுதி அனுப்பின கஸ்தூரி மகளே உங்களுக்கு நன்றி. அது மட்டுமல்ல எனக்கு பிடித்த காக்கை பாடல் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு காக்கை பதம் கிடைத்திருந்தால் இந்த பாடலை கூறு. அப்படி காக்கை ஒரு நல்ல ஒரு இனம் என்பதை எடுத்துக்காட்டாக நான் கூறிய அந்த பாடலை உடனே தந்து எல்லோருக்கும் கேட்கும் வண்ணம் தந்துவிட்டீர்கள். வாழ்த்துக்கள். இங்கே ஒவ்வொருவரும் வந்து நீங்கள் உங்கள் உள்ளத்தில் கிடந்ததை அப்படியே எங்கே வழிவிடுவது இப்படியெல்லாம் ஒரு இடத்தில் பேச மாட்டீர்கள். ஒருவரோடு ஒருவர் பேசும்போது இப்படி பேச மாட்டீர்கள். இப்படி வானொலியிலே வந்து நாங்கள் தர்க்கம் இல்லாமல் குதர்க்கம் இல்லாமல் அழகாக வார்த்தை பிரயோகங்களை உதிர்த்து செல்வதற்கு எங்களுடைய பேச்சு திறமையும் சொத்துறமையும் எடுத்தவுடனே ஒரு பொருளை பற்றி கூடக்கூடிய சமயோசித புத்திகளும் உங்களுக்கு உங்கள் மனதுக்குள்ளே பல அறிவுகள் உண்டு. அவற்றை வெளிக்கொண்டு வந்து பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு தளம் தாராளமாக நேரத்தையும் உங்களுக்கு கொடுத்து தரக்கூடிய வானொலி மொன்றியல் தமிழ் வானொலி. வாழ்த்துக்கள். இந்த இடத்துல நாங்கள் அறியக்கூடாத விடயங்கள் எத்தனை விடயங்களை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ரேவதி குறிப்பிட்டது போல ஒவ்வொருத்தரும் வந்து தந்த வேளையில் திரு ராஜன் மகன் நீங்களும் சிறப்பான ஒரு பயனுள்ள விடயமாக உங்களிடம் கிடைத்த பதத்தை எடுத்து அழகாக தொகுத்து தந்தீர்கள். மென்மேலும் இந்த நிகழ்ச்சி வளர்வதற்கு நாங்கள் எல்லோரும் ஒத்துழைப்போம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை தர இருக்கின்றேன். மகிழ்ச்சியான செய்தி என்றால் எங்கள் வானொலியிலே வந்து சில நியதிகள் உண்டு பிள்ளைகளே. அந்த நியதி அந்த கட்டுப்பாடு அந்த சட்டத்திட்டங்களை மீறி நாங்கள் தொழிற்பட முடியாது. அந்த அமைப்புக்கு அவர்களுடைய கட்டுக்கோப்புக்குள்ளே அது குறையாமல் 30 வருடங்களாக கட்டி காத்து கொண்டு வருகின்ற நியாயங்கள் நீதிகளை மீறி நாங்கள் செல்ல முடியாது. கடந்த காலங்களில் பல உறவினர்கள் பாடல்களை எல்லாம் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்பார்கள். ஒரு சில பாடல்கள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. சில அபசகுனமான கருத்துக்கள் வரக்கூடிய பாடல்கள், மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய வகையிலான சில பாடல்கள் தவிர்க்கப்பட்டுள்ளன. அடுத்து எங்களுக்கு 1 மணி நேரத்தை கொடுத்தால் ஒரு 10 உறவுகளை இணைத்து 10 பேருடைய பாடல்களை நாங்கள் தந்து செல்ல வேண்டும். ஒரு பாடல் 8 நிமிடம் 9 நிமிடம் 10 நிமிடம் என்ற பாடல்களை வந்து கேட்கும் பொழுது எங்களால் கொடுக்க முடியாதபடி அதை தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் கேட்கும் பாடலை நாங்கள் தரத்தான் வேண்டும். ஆனால் அதற்கென்ற சில கட்டுப்பாடுகள் உண்டு. அப்போ சில பாடல்கள் நீண்ட பாடல்கள் என்றால் அதில் உள்ளவற்றை வெட்டி சுருக்கி தருவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. இது வலைத்தளங்களிலே உள்ள ஒரு இது ஒரு ஊடகம். அப்போ உங்கள் பாடலை நாங்கள் வெட்டி பாதியாகவோ அல்லது அதில் அந்த குறிப்பிட்ட வெட்டி முன்னுக்கும் பின்னுக்கும் தள்ளி சுருக்கி குறிப்பிட்ட நிமிடத்துக்குள்ளே தர வேண்டும் என்றால் முடியாது. எங்களுக்கு ஆகக்கூடியது 7 நிமிடம்தான். 7 நிமிடத்தில் ஒரு வினாடி கூடினாலும் எங்களால் ஒளிபரப்ப முடியாது. அப்படியான நேரத்தில் சிலர் வந்து பாடல்களை கேட்டு முடியவில்லை என்றொன்று அவர்கள் வருந்தி கொண்டு போவதை நான் உணர்கின்றேன். ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. இருப்பினும் அவர்களுக்காக நான் கூறியிருந்தேன், நீங்கள் அந்த பாடல்களை அனுப்பி வையுங்கள், அல்லது நீங்கள் ஒரு நிகழ்ச்சியாக தெரிவு செய்து கொண்டு நீண்ட பாடல் என்ற ஒரு நிகழ்ச்சியை செய்வோமா என்று ஆலோசனை கொடுத்தேன் திரு கிருஷ்ணன் அவர்களோடு. அவர்கள் அதை ஆமா என்று விட்டு அவர் அதை அவரால் முடியவில்லை, ஒன்றும் தெரியவில்லை. அவர் பாடல்களை வந்து கேட்டுக்கொள்வார், ஒரு பாடலை இரண்டு பேருக்கு பகிர்ந்து கொடுக்கலாம் தானே என்றெல்லாம் அது அவ்வளவு அது நியாயம் இல்லாததாக இருந்தது என்று நான் எங்கள் அதிபரோடும் எங்கள் குழுவினர்களோடும் நிர்வாகத்தோடும் பேசி அதற்காக ஒரு ஒரு மாதத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் கொடுத்திருக்கின்றார்கள், அதில் என்னால் தரக்கூடிய பாடல்களை நீண்ட நேர பாடல்கள் என்று அதிலே தான் தர முடியும், வேறு நிகழ்ச்சிகளில் என்னால் தர முடியாது. அதற்காக நான் அவரிடம் கேட்டு ஒரு நேரத்தை எடுத்து அந்த நேரம் ஒவ்வொரு மாதமும் முதலாம் தேதி என்று கொடுத்திருக்கின்றார்கள். அந்த நேரம் வந்து உங்கள் பகல் வேளையிலே நேயர் நேரம் விடுமுறை விருப்பம் கேட்கும் நேரத்தில் நீண்ட நேர பாடல்கள் என்ற ஒரு நிகழ்ச்சி இன்று இருக்கின்றது, கேட்க தவறாதீர்கள். அதிலே உண்மையிலே ஐந்து பாடலுக்கு மேல் அதுக்குள்ளே ஒரு மணி தேர்தலுக்கு தர முடியாது. என்னுடைய தொகுப்போடு சும்மா பாடலை மட்டும் போடுவதில்லை, தொகுப்பும் வேண்டும் தானே. அதனால் அந்தளவு கிடைத்ததுக்கு முன்னியல் தமிழ் வானொலிக்கு அதிபருக்கு என் மனமார்ந்த நன்றியை உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்று முதலாம் தேதி 9ஆம் மாதம் ஒவ்வொரு மாதமும் முதலாம் தேதியிலே இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வரும். ஆதலால் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான உங்களுக்கு தெரிந்த நீண்ட நேர பாடலை ஒதுக்கிவிட வேண்டாம். அதை என்னுடைய முகவரியிலே என்னுடைய இலக்கத்துக்கு அனுப்பி வையுங்கள், அதை நான் தெரிவு செய்து பதிவு செய்து உங்களுக்காக மாதத்தில் ஒரு தடவை ஒளிபரப்பு என்ற மகிழ்ச்சியான செய்தியை தருகின்றேன் என்று கேட்க தவறாதீர்கள். அடுத்தது, அந்த பாட்டும் பதமும் உங்களுக்கு அந்த நேரம் சரியாக இல்லை என்றால் எனக்கு தெரியப்படுத்துங்கள், நான் அதிபரோடு பேசுகிறேன். பாட்டும் பதமும் சனிக்கிழமை வேளையிலே மாலை காலை நேரமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு ஒலிபரப்பப்படுகின்றது. அது கேட்கும் பாக்கியம் சந்தர்ப்பம் இந்த நேரம் கிடைக்கவில்லை என்றால் மறு ஒலிபரப்பு போவது தானே. கிட்டத்தட்ட 350 கிட்ட வந்துவிட்டது பாட்டும் பதமும். அந்த பாட்டும் பதமும் ஒலிபரப்பிய பின்பு நான் தான் அதை செய்கின்றேன், பார்ப்பேன். எங்கே உறவுகளினுடைய கருத்துக்களை பார்க்கணும், ஒரு சிலர் தான் கருத்து எழுதியிருப்பார்கள், ஜெகபிரசாதிக் ஜோர்ஜ் கிருஷ்ணன் போன்றோர் தான். என்னோட கருத்துக்களை நான் அங்கே பார்த்ததாக இல்லை, கேட்க உங்களுக்கு வசதி வரவில்லை. என்னோட பாட்டும் பதமும் எங்கள் வாழ்க்கையை பற்றியது.

பாட்டு இன்றைய சொல்லோடு பாடல் இனிது நிறைவேறுகின்றது. இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். இப்படி எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் அறிவுகளை வெளியே கொண்டு வரக்கூடிய நிகழ்ச்சிகளை கொண்டு வருவது விதியோசனமாகும் என்று ரேவதியும் வந்து கூறி சென்றார். இனிவரும் கூறியிருக்கின்றீர்கள். கருத்துக்கள் அப்படியாகத்தான் வந்து கொண்டிருக்கின்றது. இது இனிமையான ஒரு நேரம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த நாளை நிகழ்விலே பொக்கிஷம் தானே, ஓடி வருவீர்கள் எல்லோரும் பொக்கிஷத்தை தேடி எடுப்பதற்கு. பொக்கிஷத்துக்கு இது ஒரு பெருந்துணையாக இருக்கும் இந்த நிகழ்ச்சி என்று எண்ணுகிறேன். நன்றி. மீண்டும் சந்திக்கும் வரை நான் காற்றலை நிறைவுக்கு கொண்டு வர எண்ணியுள்ளேன். இங்கே எழுதி கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு இந்த காக்கை பாடல் என்னுடைய குரலே கேட்டது சிறப்பாக இருந்தேன். மகள் ரேவதியும் உள்வாங்கிவிட்டு எழுதியிருக்கின்றார்கள். இன்னும் ஒருவர் ஏதோ எழுதி கொண்டிருக்கின்றார். இன்னும் கருத்து கிடைக்கவில்லை, அது வரட்டும். அதனால் நிகழ்ச்சியை நீடித்து கொண்டு போகாமல் நான் நிகழ்ச்சியை நேரத்துக்கு கொண்டு வர வேண்டும் அல்லவா? இவ்வளவு 8 நிமிடத்தை கூட எடுத்துவிட்டோம். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 1வது நாள் சொல்லோடு பாடல் நிகழ்வு. கதம்பத்தை அலங்கரித்து சொல்லோடு பாடல் கருத்துக்களை எங்களுக்கு தெரிய வைத்து சென்றதுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும் கூறி எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி கொள்வோம். ஏனென்றால் இறைவன் கருணை இல்லை என்றால் இவை என்றும் நிறைவேறாது, அவனன்றி அனுபவம் அசையாது. அதனால் அன்பு, கருணை, சாந்தம், மனிதநேயம், ஜீவகாருண்யம், அறம் காத்து நாங்கள் வாழ வேண்டும், வாழுவோம் என்று இருகரம் கூட்டி சிரம் தாழ்த்தி எல்லாம் வல்ல இறைவனிடம் இறைஞ்சி வேண்டி என் அன்னை தந்தை ஆசான், அன்னை தமிழ் இவர்களுக்கெல்லாம் தாழ் வணங்கி அன்பு கூர்ந்து நன்றி கூறி எல்லாம் வல்ல இறைவனுக்கும் ஓம் நமசிவா என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். நிறைவு பெற்றது சொல்லோடு பாடல். மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வளமோடு வாழ்வோம், நலமோடு வாழ்வோம், அன்போடு வாழ்வோம், தமிழோடு வாழ்வோம்.

பாடினோர் நேயர் விருப்பம். வணக்கம் உறவுகளே, மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். கனடா கலையகத்திலிருந்து காற்றலையிலே கலந்து வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் உங்களோடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மொன்றியல் தமிழ் வானொலியில் சரியான நேரத்தில் தினந்தோறும் ஆரம்பிக்கும் கதம்பத்திலே இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி சிறப்பாக நிகழ்ந்து நிறைவுற்றது. அந்த நிகழ்ச்சியை அலங்கரித்து தங்கள் சொந்த குரலில் பாடி மகிழ்ந்த அன்பு உறவினர்கள், உலகளாவ இருக்கும் உறவுகளையும் மகிழ்வித்ததோடல்லாமல் எல்லோருடைய பாராட்டுகளையும் பெற்றுக்கொண்டு இன்று வந்து ஒவ்வொருவராக பாடிய வேளையிலே முதலில் வந்து இணைந்தவர் எங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஆர் தேவா அவர்கள். ஓம் நமசிவாய என்று இறையர்களோடு வந்து இணைந்து கொள்வார் எப்பொழுதும். இன்றும் அப்படி வந்த வேளையிலே வளமையை விட இன்று இரண்டு பாடல்களை பாடியிருக்கின்றார். அதிலே ஒரு பாடல் தனக்கு வேண்டும் என்று விரும்பி கேட்ட வகையில் அவருக்காக முதல் பாடலாக ஒலிக்கின்றது. மாட்டுக்கார வீலன் திரைப்படத்திலிருந்து பட்டிக்காளா பட்டணமா என்று கேட்கும் இனிமையான அந்த பாடல். தேவா, உங்கள் பாடல்.

இவரை தொடர்ந்து திருமயிலையூரிலிருந்து அன்பு யோகா ராஜி, நீங்கள் வந்து அழகாக பேசி மகிழ்ந்ததோடல்லாமல் இரண்டு திலகங்களின் பாடல்களை பாடப்போகின்றேன் என்று ஒன்றன்பின் ஒன்றாக வந்து வந்து பாடி அலங்கரித்து சென்றீர்கள். அந்த வேளையிலே உங்கள் விருப்பமான பாடலை கேளுங்கள் என்று கேட்ட வேளையில் நீங்கள் தங்க பதக்கத்தின் மேலே என்ற வரி கொண்ட பாடல் எங்கள் தங்கம் திரைப்படுத்த பாடலை தாருங்கள் என்று கேட்டீர்கள். உங்கள் விருப்பமாக பாடினோர் பாடல்கள் நிகழ்வை அலங்கரித்து சென்றவர்கள் பாடினோர் நேயர் விருப்பத்தில் கேட்க விரும்பும் வேளை இதோ அந்த பாடல் யோகாராஜி தங்க பதக்கத்தின் மேலே.

முல்லைப்பூ பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு முல்லைப்பூ பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு ஒரு கோடி எண்ணம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு. ஒரு கோடி எண்ணம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு.

அடுத்து வந்து அழைத்து இனிமையாக வணக்கங்கள் கூறி மகிழ்ச்சிகளை கூறிவிட்டு லண்டன் மாநகரம் இங்கிலாந்திலிருந்து கஸ்தூரி தனஞ்சயன் அவர்கள் இரண்டு பாடல்களை பாடிய வேளையிலே மிகவும் அற்புதமான பாடலை தந்து எங்களை மகிழ்வித்த வேளையில் நாளைய பிள்ளையாரினுடைய பெருநாளையொட்டி எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் அவர் கருணைகளை வேண்டி கூறிவிட்டு தனக்கு விருப்பமாக ஒரு பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடல் வணக்கம் வணக்கம் வணக்கம் என்று எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி இணைவது போன்று சீனு என்ற திரைப்படுத்த பாடல் தானே நீங்கள் கேட்ட பாடல் கஸ்தூரி தனஞ்சயன் அவர்களே, இதோ அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் கூட தடைகள் பல வந்த போதும் இல்லை இல்லை நான் பாடுவேன் என்று விடாமுயற்சியுடன் இரண்டு பாடல்களை வந்து பாடி மகிழ்வித்தவர் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் மல்லியம் தமிழ்நாட்டில் இருந்து. மல்லியம் மகாலிங்கம் அவர்களே, நீங்கள் விடாமுயற்சியோடு வந்து பாடிவிட்டு ஒரு பாடல், அந்த பாடலை நான் கேட்க வேண்டும் போல் இருந்தது என்று கூறி அந்த பாடல் பெரிய இடத்து பெண் திரைப்படத்து பாடல் என்று தெரிந்து அன்று வந்ததும் அதே நிலா இன்று வந்ததும் இதே நிலா என்று பாடியிருக்க கேட்டீர்கள். இதோ பாடுகின்றது அந்த பாடல் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து மல்லியம் மகாலிங்கம் உங்களுக்காக.

கொண்டு வந்த பாடகர்களுக்கெல்லாம் இரண்டு பாடல்களை பாடும் சந்தர்ப்பம் அழகாக கிடைத்து அவர்கள் கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொள்ளும் வேளையும் சிறப்பாக இருந்தது. அந்த வகையிலே வளமை போல வரும் சிதம்பரம் தேவநாதன் அவர்களும் வந்து அற்புதமான பாடலை பாடி காட்டிவிட்டு இனிமையான பாடல்களை தந்த வேளையிலும் தனக்கு விருப்பமான பாடலாக எதுவென்று கேட்ட வேளையில் துள்ளாத மனமும் துள்ளும் என்று மகிழ்ச்சியோடு கேட்டிருந்தார். அந்த பாடல் கல்யாண பரிசு திரைப்படத்திலிருந்து ஜிக்கி அம்மா அவர்களின் குரலே ஒலிக்கின்றது. அவருக்காக தேவநாதன் உங்கள் பாடலை நாங்களும் கேட்கின்றோம், இணைவோம் சேர்ந்து.

அடுத்து வரும் இனிமையான பாடல் யாருக்காக? இந்த பாடலை கேட்பவர் பலமையாக இரண்டு பாடல்களை பாடி எங்களை மகிழ்வித்துவிட்டு இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவையும் முடிவுரையையும் தந்து நிறைவேற்றி வைத்த கே கே நகர் சென்னையிலிருந்து அன்பு மகளே ரேவதி, நீங்கள் நீங்கள் கேட்டு முடிந்து பாடி முடிந்து முகவரை தந்த பின்பு என்ன பாடல் உங்களுக்கு விருப்பம் என்றால், நீங்கள் கேட்ட அந்த பாடல் பாட்டு வரும் உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும் என்ற பாடல். இந்த பாடல் நான் ஆணையிட்டால் திரைப்படத்திலிருந்து இப்பொழுது முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் பாடினோர் நேயர் விருப்பத்திலே அலங்கரிக்கின்றது உங்களுக்காக.

முழுமையாக நீங்கள் ஆரம்பத்திலிருந்து கேட்டு மகிழ்ந்து விட்டு என்று வந்து இணைந்து கொண்டார் தர்மபுரி தகடூர் சாந்தி. தமிழ் அறிஞர் பட்டிமன்றம் பிதாமகர் பாப்பையா அவர் சாலமன் பாப்பையா அவர்கள் என் மறைவையொட்டி எல்லோரையும் நிகழ வைத்து அஞ்சலியையும் குறிப்பிட்டு அவர் விட்டு போன ஒரு மகாகவி பாரதியாரை பற்றியும் அவர் பாடலை பற்றியும் எழுதிய குறையிலே விட்ட வேளையிலே நான் தொட்டு செல்வதற்கு அது ஞாபகமாக இருக்கின்றது என்று ஒரு பாடலை பாடி காட்டின சாந்தி. உங்களுக்கு விருப்பமான பாடல் எதுவென்று கேட்ட வேளையிலே செம்பருத்தி திரைப்படத்தில் பாடிய பட்டுப்பூவே மெட்டுப்போடு என்ற பாடலை கேட்டீர்கள். இதோ பாடினோர் நேயர் விருப்பத்தை அலங்கரித்து அந்த பாடல் உங்களுக்காக ஒலிக்கின்றது.

என்னுடைய நிகழ்ச்சியை வரவேற்று பெருமகிழ்ச்சியோட காத்து கொண்டிருந்து மகிழ்ச்சியோடு வந்து ஒரு பாடலை பாடியிருந்தார் அன்பு மகள் ஷியாமலா, திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து. ஷியாமலா பிரபா, நீங்கள் எப்பொழுதும் வந்து மற்றவர்கள் கேட்காத வகையில் சிறப்பான பாடலை கேட்பீர்கள். கருத்தோடு சுமந்த பாடல்களை வந்து வேளையிலே நீங்கள் பாடலை பாடியதோடு அல்லாமல் இன்னுமொரு பாடலையும் கேட்டிருக்கிறீர்கள். அந்த பாடல் ஒரு குடும்பத்தின் கதை என்று திரைப்படுத்த பாடல் தான் நீங்கள் கேட்ட பாடல் என்று கூறினீர்கள். அந்த பாடல் கற்பனையில் மிதந்தபடி என்று எங்களையும் கற்பனையில் மிதக்க வைக்கும் பாடலாக ஒலிக்கின்றது.

சிறப்பான நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலிக்கின்றன பாடினோர் நேயர் விருப்ப பாடல்கள்.

நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளையில் தமிழ்நாடு வேலூர் மாவட்டத்திலிருந்து அன்புடன் புதிதாக வடைந்து கொண்டார் சந்திரசேகர் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்று நாங்கள் இணைத்துக் கொண்டோம். இறுதி நேரமாக இருந்தாலும் வந்தவரை நாங்கள் இணைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு அவரை எங்களுடைய நீண்ட கால மூத்த உறவு வி எல் கணபதி அவர்கள் அறிமுகம் செய்து வைத்திருந்திருக்கின்றார். அவருக்கு அவர் உடனே அழைத்தவுடன் நாங்களும் இணைத்து அவரை ஏற்றுக்கொண்டோம். இனிமையாக மகிழ்வாக பேசி அவர் தன்னுடைய சொந்த குரலிலே பாடுவோர் பாடலான் நிகழ்வுக்கு வந்திருக்கின்றீர்கள், உங்களுக்கு சந்தர்ப்பம் தருகின்றோம் பாடுங்கள் என்றவுடன் அற்புதமாக ஒரு பாடலை பாடி காட்டியிருந்தார். அந்த பாடலை கேட்டு எல்லோரும் யாரிவர் என்று கேட்கும் வேளையே அவர் எங்களோடு நன்றாக அறிமுகமாகி பரிச்சயமாகினவராக தெரிந்து கொண்டார். அவர் பாடிய பாடலையே நான் அவருக்கு விருப்பமான பாடல் எதுவென்று கேட்காமல் அவர் பாடிய பாடலையே அவரது விருப்ப பாடலாக கொடுக்கின்றேன். அவர் விரும்பித்தானே இந்த பாடலை எங்களை பாடி எங்களை மகிழ வைத்த சந்திரசேகர் நீங்கள் பாடிய பாடல் வசூல் ராஜா MBBS திரைப்படத்து பாடல் 10 நம்பர் 1 சொல்லு என்ற பாடல் தானே நீங்கள் பாடினீர்கள். மிகவும் சிறப்பாக பாடி எல்லோருடைய மனதையும் கவர்ந்து எல்லோருடைய பாராட்டுகளையும் முதல் நாளே பெற்றுவிட்டீர்கள். மீண்டும் தொடர்ந்து நீங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து பாடல்களை தருவீர்கள், உங்கள் கவர்ச்சியான பதில்களை தருவீர்கள், உங்கள் கருத்துக்களை பரிமாறிக் கொள்வீர்கள் என்று கேட்டு உங்களுக்கான இந்த பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவேன். திரு சந்திரசேகர் அவர்களே, நீங்கள் விரும்பி பாடிய பாடல் உங்களுக்கு விருப்ப பாடலாக முன்னியல் தமிழ் வானொலியின் பாடினோர் நேயர் நிறத்தில் ஒளிபரப்பி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

அன்பு உறவுகளே, நாங்கள் இதுவரையும் கேட்டு மகிழ்ந்தது ஒன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் கலந்துவிட்ட பாடினோர் நேயர்கள் நேயர் விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்து பாடல் பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் வந்து பாடி மகிழ்வித்தவர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்தவர்களுக்கும் கருத்துக்களை பரிமாறியவர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கின்றேன் என்று விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இணைந்திருக்கும் இந்த வேளையில் அன்பு உறவுகளை, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற எண்ணத்துடன் இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் ஏ நெஞ்சே என்ற வரி கொண்ட பாடல். அந்த பாடல் ஏப்ரல் மாதத்தில் என்ற திரைப்பட பாடலாகும். இந்த பாடலை அன்புடன் அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள் மோகன்.

அவரை தொடர்ந்து பாட இருக்கும் இனிமையான இன்னுமொரு பாடல் அன்பே ஆர்வயிரே என்று மனதுருகி பாடும் அந்த பாடல் செவ்வந்தி என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை இன்று கேட்டு கொள்ள காத்துக்கொண்டு இருக்கின்றார் ஈழமணி திருநாட்டிலே மத்திய மாகாணத்திலே ஹட்டன் மாநகரத்திலே அன்பு டிராஞ்சி.

இவர்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இன்னுமோர் பாடல், நெஞ்சத்தில் போராடும் எண்ணங்கள் என்ற ஜானகி சபதம் திரைப்படுத்து பாடல். ஒலிக்க இருக்கும் இந்த பாடலுக்கு உரிமையை கோருகின்றார் விஜயராணி, ஈழமணி திருநாடு, மத்திய மாகாணம் ஹண்டியில் இருந்து.

இவர்கள் கேட்கும் இந்த வேளையிலே தான் கனடா மொன்றியலிலும் தனுசன் ஒரு பாடலை அடரா சக்கை அடரா சக்கை என்ற திரைப்படத்திலிருந்து அடிதா அடிதா அடிதா என்று பாட வைக்கின்றார் விறுவிறுப்பாக.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே சர்வதேச நேயர் விருப்பு பாடல்கள். அந்த வேளையில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் அல்பர்டா மாநிலம் கனடாவிலிருந்து சாந்தினி தந்த பாடல். அடுக்குமல்லி திரைப்படத்து பாடல் என்று கேட்க இருக்கின்றார். தென்னம் மரத்தின் என்று ஆரம்பிக்கின்றது முதல்வரி இந்த பாடலுக்கு.

மரந்தீன் என்று

நான் காட்டி தொழில்

நாட்டியமும் போராதே. நான் கோரி வணக்க

Thank you.

உறங்கும் தேடி மொன்றியல் தமிழ் வானொலியை நாடி ஒன்றாக கூடி மகிழ்ந்திடுவோம் என்ற வேளையில் உங்களை நாடி ஓடிவரும் பாடல்களுள் அடுத்த பாடல் பாஸ்கரன் மாலா. இவர்கள் ஆஸ்திரேலிய கண்டம் மெல்பூர்ன் மாநகரத்திலிருந்து பாட வைக்கின்றார்கள். பாஸ்கரன் மாலா இவர்கள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர். அதர்மம் என்ற திரைப்படுத்து பாடல்தான் இன்று அவர்கள் பாட வைக்கின்றார்கள். முத்துமணி முத்துமணி என்று வரி எடுத்து பாடுகின்றது இருவர் குரலிலே அந்த பாடல்.

அவர்களை தொடர்ந்து அடுத்த பாடலையும் ஆஸ்திரேலிய கண்டத்தில் இருந்து சிட்னி மாநகரத்து ரமணி தந்திருக்கின்றார். அடடா அடடா இவ என்று கூறும் நாலு பொண்ணு நாலு பசங்க என்ற திரைப்படத்து பாடல்.

இந்த பாடலை கேட்டு எங்களுக்கு வரும் அடுத்த பாடல் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருந்துதான். நீண்ட கால உறவு பனி விழும் மலர்வனம் என்ற நினைவெல்லாம் நித்யா திரைப்படுத்து பாடலை கேட்க வைக்கின்றார் தன்னோடு கேதீஸ் அவர்கள்.

மீண்டும் விடுமுறை முடிந்து வந்தவுடன் இணைந்து கொண்ட அன்பு உறவுகளாக, கனடா வான்கூவரிலிருந்து இளவரசி தருகின்றார் ஒரு பாடல். பஞ்சாங்கம் பார்க்காதே என்ற தவசி திருப்படுத்து பாடலை.

அவரை தொடர்ந்து இணைந்து விடுகின்றார் அன்புடன் வென்குவர் மாநிலம் கனடாவிலிருந்து வசந்தி அவர்களும். பழமுதிர் சோலையிலே என்ற ஒரு பாடல் தொடக்கம் என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். கேட்போமே அந்த பாடலையும்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் ஒலிக்க கேட்கின்றோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

ஒலிக்கின்ற பாடல்களோடு அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கேளாய் மகனே என்ற பாடல் உத்தமன் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் வளமை போல என்றும் தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா மாநகரம். நிதேஷன், நீங்கள் தந்த பாடல். நியூ என்ற திரைப்படத்திலிருந்து அற்புதமான ஒரு பாடல், காலையில் தினமும் கண்விழித்தாள் என்று கூறும் பாடலைத்தான் இன்று அவருக்கு விருப்பம் என்றபடியால் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல், ஐரோப்பிய மண்ணை விட்டு ஈழமணி திருநாடு சென்று ஓய்விலே இருந்தாலும் எங்களை மறவாமல் நீ வருவாய் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு தேவதை என்று ஆரம்பிக்கும் பாடலை என்னவள் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

இறுதியாக ஒரு பாடலை வளமை போல இன்றும் தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் சர்வதேச நேயர் விருப்ப நிகழ்ச்சியை. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய க வை சீனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து. திக்கு தெரியாத காட்டில் என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்தது அந்த பாடல் ஒலிக்கின்றது இறுதி பாடலாக. கேட்டதெல்லாம் நான் தருவேன் என்ற வரியெடுத்து இனிமையாக

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நிறமும் கேட்டு மகிழ்ந்தோம் தித்திக்கும் தீனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரப்பி இன்றைய சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரித்து எங்களை மகிழ வைத்தது என்றுதான் கூற வேண்டும். இந்த பாடல்களை தெரிவு செய்து அனுப்பி வைத்த உறவுகளுக்கும் கேட்டு மகிழ்ந்த உலகளாவை இருக்கும் இனிய நேயர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி மீண்டும் சந்திக்கின்றேன் என்று இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்களுடன்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

உளம்பி போல என்றும் நேயர் நேரத்துக்கான முதல் பாடலை கேட்போம். மறந்தே போச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இப்படியான ஒரு பாடல் அத்தையா மாமியா திரைப்படத்தில் பாடியது. அந்த பாடல் இன்று பாடப்பெறுகின்றது. தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் உங்களுக்கான பாடலாக. நீங்கள் மட்டுமல்லாமல் உங்களோடு இணைந்து தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முகப்பிரியா இவர்களோடு எடப்பாடி வில்லாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் இணைகின்றார்கள். கேட்போம் அனைவரும்.

உறவுகளோடு உறவுகளாக மீண்டும் ஒரு பாடல். ஒரு தாயின் வயிற்றில் என்ற முதல் வரியோடு உரிமை குரல் என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. வளமையாக வாழ்த்துக்கள் கூறி அணைந்து இணைந்து கொள்வார் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து. இன்றும் அவர் கேட்கும் இந்த பாடலை வளமை போல கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா இவர்களோடு குமார் அருணா கர்ண் ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாதன் பாலகுமார் ஜனனி ஆகியோரும் இணைந்திருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே இன்று ஒழித்துக் கொண்டிருப்பது நேயர் நேரம் பாடல்கள். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து அன்புடன் எஸ் சேப்பு விஜயராகவன் ஒரு பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். ஆகாஷ்வாணி நீயே என் ராணி என்ற பாடல் பிரியமுடன் என்ற திரைப்படத்திலிருந்து. எங்கே கேட்போமா?

கோயில் மணி ஓசை என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்து பாடல் ஒன்றை இன்று கேட்டிருக்கின்றார் அன்புடன் நீண்ட கால உறவு நாகூர் நாகப்பட்டினம் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். அவர்கள் மட்டுமில்லாமல் அவரது உறவுகளாக இன்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா, பர்வின், நசீகா, ரிஃபாகா, இம்ரான் ஷாகில் உலகத் தமிழர்களோடு கேட்க அந்த பாடல் பாட இருக்கின்றதே. ஆண்டவன் யாரையும் விட்டதில்லை வாழ்க்கையின் வட்டத்திலே என்ற பல்லவியோடு சரணங்களையும்

முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் இனிமையான பாடல்களை நாங்கள் காது கொடுக்கும் வேளையிலே இது முன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் நேரத்திற்கான பாடல் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம். அடுத்து வரும் பாடலை தர இருக்கின்றார் அன்புடனே தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் திருமதி அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்களோடு அனந்தராமன் ஐயா அப்பா விஜயம் அம்மா உறவுகளும் கேட்கின்றார்கள். குங்கும பூவே கொஞ்சம் புறாவே தங்கமே உன்னை என்ற பாடல் மரகதம் திரைப்படத்தில் இருந்து

அடுத்து ஒலிக்க இருக்கின்ற ஒரு இனிமையான பாடல், அந்த பாடலை தருகின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கு சிலுவை சந்தனராஜ் அவர்கள். சந்தனராஜ் அவர்களே, உங்கள் காதோரம் ஒலிக்க இருக்கும் அந்த பாடல் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் என்று கேட்கும் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படுத்தும் பாடலாக இருக்கின்றது.